இது அற்புதத்தை நாட்க, இது அதிசயத்தை நாட்க, இது திரள் திரளாக அணி அணியாக ஜனங்கள் சபைகளுக்குள்ளாக சேர்க்கப்படுகிற நாட்கள். யாவரும் எழுந்து நின்று சத்தத்தை உயர்த்தி அவருடைய வெற்றியை அறிக்கப்படலாமா?

நன்மை செய்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. We thank thee. இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். அவைகளையெல்லாம் எண்ணி முடியாதது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் நன்மை செய்த ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்கப் போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ ஆராதிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அவரே துதிக்கு பார்த்தது சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வான தூதர் சேனைகள் எல்லாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாமும் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் துதிகளின் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய மெல்லிய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி அருளும். பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அளவற்ற தேவ பிரசன்னம் இப்பொழுது எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளந்துரியங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். உம்முடைய அன்பின் திவ்ய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி அருளும், எங்களை நிரப்பி அருளும், எங்களை அளவில்லாமல் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் யுவர் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் வி ப்ரே நவ் தட் யூ வில் ஃபில் அஸ் வித் யுவர் ஹோலி ஸ்பிரிட். And Lord, we pray that our praises will inhabit this place and every house and every praise of worship that this cassette sounds. Andavare, inda olinada inda thudi thonikkira idangalil ellam alavillada umude prasanam irangi

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

கூட்டாக பரிதபிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயோ? உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிற இயேசு இருக்கிறார். அவர் உனக்காக கண்

டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. என் வாழ்க்கை இருந்து போய்விட்டது. மரணத்தை நோக்கி செல்கிறேன் என்று சொல்கிறாயோ, அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள. அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க.

வியாதியினால் வேதனைப்பட்ட தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமான தேவ பிள்ளையே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.

எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாயோ, கண்ணீர் வடிக்கிறாயோ, உனக்காக கதறுகிறவர் ஒருவர் உண்டு. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் அருகாமையில் நிற்கிறார். தன் மார்போடு உன்னை அணைத்துக் கொள்வார். எனக்காக கதறுகிற ஒருவர் உண்டு என்று என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா?

தாயை இழந்து தவிக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, என் தாய் இருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருப்பாங்க, எங்க அப்பா இருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்பா அம்மா எனக்கு யாரும் இல்ல, நான் அதைய போல இருக்கிறேன்னு சொல்றியா? இல்ல இல்ல, உன்னை தேற்றுகிற இயேசு கொண்டு கவலைப்படாதே.

நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதே, அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் பிள்ளையே, அவர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே.

அப்பா, எனக்கு அப்பா இல்லை, என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, எனக்காக யார் இருக்கிறாய் என்று கதறுகிறாயோ? இயேசு சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்லுவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு செல்லுவேன், என் தோளின் மேல் உன்னை சுமந்து கொண்டு செல்லுவேன், நீ அனாதை அல்ல, உனக்காக உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர்தான் உன்னை தாங்குகிற இயேசு கிறிஸ்து. உன் கண்ணீரை அறிந்து பரவா, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா பார்த்து கொள்ளுவாரு. அப்பா, பிதாவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று நம்புகிறேன் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.

0: மோசு தரப்பில் நின்று அவர் என்ன செஞ்சார், கோபம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம தரப்பில் நின்று நம்ம மேல இருக்கப்பட்ட கோபம் கருத்து மாறிட்டு நமக்கு அடைக்கலமா ஆயிடுவாரு. அல்லேலூயா. யார் சோர்ந்து போகாதீங்க, கத்தழிச்சது யாரும் சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கத்தர் யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனம்.
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: உயர்ந்த அடைக்கலமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: ஏன் அசைக்கப்படுவதில்லை? கத்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் எனக்கு எல்லாம். அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் செய்யப்படுறதுல அசைக்கப்படுதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் கத்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். என்ன பிரச்சனை வந்துட்டும் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் போது நம்ம ஒரு போல அசைக்கப்பட மாட்டோம். கத்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே 5 62 சங்கீதம் 5
1: என் ஆத்துமாவே,
0: என் ஆத்துமாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: என் ஆத்துமாவே, தாவீத் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய, தேவனை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்,
0: அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே குழம்பாத, சோர்ந்து போகாத, என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்.
0: பாத்தீங்களா, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புற அவரால வரும், அவரை என்னை கைவிடவே மாட்டார். திருப்பி திருப்பி சொல்லுங்க, கத்தரினை கைவிட மாட்டார், கத்தரினை கைவிட மாட்டார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் சொல்லிட்டே இருங்க, உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அது மாத்திர தாவீது என்ன செஞ்சாரு பாருங்க, 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: ஆண்டவருடைய வல்லமையை பாடி,
1: காலையிலே
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: பாத்தீங்களா, வல்லமை பாடுவாரா, அவர் கிருபை என்ன செய்வாரா, மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கப்பாரு, அவருக்கு நெருக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த அடைக்கல. ஹல்லேலூயா. நெருக்கம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். காலையிலிருந்து அவர் வல்லமை புகழ் வரா. வாசி பண்ண இருக்க,
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: உங்களுடைய வல்லமை குறிச்சி, ஆண்டவர் வல்லமையை குறிச்சி காலையிலிருந்து பாடுவாரா, பாடி
1: காலையிலே
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: உம்முடைய கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: ஆண்டவர் குறித்து புகழ்றது, ஆண்டவர் நீ பெரியவர், மகத்துமுள்ள தேவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி புகழ்ந்தாராம். மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த நீர்தான் தஞ்சாண்டவர், நெருக்கம் வந்தால் நீர்தான் தஞ்சம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா நீர். அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை என்ன வந்தாலும் கத்திரத்தம் அடைக்கலமா கொள்ளுவோம், நமக்கு எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்குன்னு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வரும். வந்தாலும் கத்தர் நமக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. முதல் யாருக்கு கத்தர் அடைக்கலமா இருந்தாரு, மோசிக்கு. ரெண்டாவது தாவீது அடைக்கலமா இருந்தாரு. ஹலேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59 சங்கீதம் 9 வசனம்.
1: அவன் வல்லமையை நான் கண்டு,
0: நான் அவர் வல்லமையை கண்டு
1: உமக்கு காத்திருப்பேன்,
0: உமக்கு காத்திருப்பேன்
1: தேவனே,
0: தேவனே
1: எனக்கு உயர்ந்த அடைக்கலம்.
0: நம்மளுக்கு காத்திருப்பாண்டவரு, நம்ம காத்திருக்கா, காத்திருக்கிறது இல்ல. தாவீதுராஜா சொல்ற, நானும் காத்திருப்பேன், நீர் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் தள்ளிட்டாரா, தள்ளவே மாட்டாரு. அதை சொல்ற, என்ன இடத்துல வருகிற என்ன செய்ய மாட்டேன், ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொன்ன. தயவு செய்து எல்லாரும் சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா சேவ் பண்ணுங்க, இன்னும் புரிதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. அல்லேலூயா. முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூன்றாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காராம் பாருங்க, எரேமியான் புஸ்தகம் 17:17.
1: நீர் எனக்கு,
0: நீர் எனக்கு
1: பயங்கரமா இராதே,
0: பயங்கரமா இராதையும்,
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: நீரே என் அடைக்கலம்.
0: பாத்தீங்களா, கத்தி சொல்றாரு, பயங்கரமா இராதையும், நீர் தான் எனக்கு தீங்கு நாளுக்குல்ல அடைக்கலான்றது. தீங்கு என்னை சகிக்க முடியாது, தீங்கு நாள நீர் தான் எனக்கு அடைக்கலாம், வேற எந்த அடைக்கலம் இல்லாண்டவரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும். ஆண்டவரு நீங்க என்ன வந்தாலும் நீங்க தான், என்னால யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இறைமை போல சொல்லணும். நமக்கு கர்த்தர் தான் தீங்கு நாள் வரும்போது அடைக்கலாம். அது மாத்திர இங்க சொல்றாரு இறைமை 17:16,
1: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்,
0: நான் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் பாத்தீங்களா. இறைமை எப்படி செய்வாரா, நானும் உண்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். முதல் யாருக்கு அடைக்கலம் இருந்தாரு, மோசைக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூணாவது இறைமையாவுக்கு சொல்றாரு அன்றுவரையும் நானும் உண்மை

0: அருமையானவர்களே, இதுவரைக்கும் நான் இப்படி இப்படி வாழ்ந்தமா தெரியாது. இனிமேல் இன்றைக்கு இருந்த தீர்மானம் எடுங்க, நான் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும்னு சொல்லி. உன் பின்பற்றும் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிலாம் வாழ்றோம் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளும் பின்பற்றி வாழ கர்த்தர் கையில அர்ப்பணிப்போமா? என்ன வந்தாலும் ஆண்டவர், நான் உண்மை பின்பற்றி வருவேன். எனக்கு நீர் மாத்திர போகுது ஐயா. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்லை. எதுவுமே யாருமே நம்ம கூட வரப்போறதில்லை. கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வருவார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21:21-22.
1: அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி,
0: ஆண்டவரே,
1: இவன் காரியம் என்ன என்றார்?
0: அதற்கு இயேசு,
1: நான் வருமளவும்
0: இவனிருக்க
1: எனக்கு சித்தமானால்
0: உனக்கு என்ன,
1: நீ என்னை பின்பற்றிவா என்றார்.
0: ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே முந்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, நீர் பாதை போன பாதையில செல்லு, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாருமே பைபிள் நிறைய வாசிங்க. தயவு செய்து உங்க பாதத்தை பிடிச்சு கேக்குறேன், தயவு செய்து எல்லாரும் பைபிள் நிறைய வாசிங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நல்லா எழுதுறவங்க புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அப்பதான் கர்த்தரை பின்பற்றி வர முடியும். நம்ம பைபிள் வாசிக்காம இருந்தா கர்த்தரை அறியாம, பைபிள் வாசிக்கிட்டா கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. நம்ம கர்த்தர் மேல கோபம் தான் வரும், கர்த்தர் மேல கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால தயவு செய்து பைபிள் நிறைய வாசிங்க, ஆவிக்குறி புத்தகங்கள் நிறைய வாசிங்க, பைபிள் வாசிங்க. கட்டாயம் பைபிள் வாசித்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் யார் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். கர்த்தரை அறியறவர்கள் நாள்தோறும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர்ல சொல்றாரு, அறியிற அறிவில் என்ன செய்யணும், நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:9 வாசிங்க. நம்ம பைபிள் இல்லாம வாவிக்கிற புத்தகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வசனத்தை கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கோவிச்சிருவோம், அப்படியே இருந்துருவோம். உண்மையால அந்த நிலைமை விட்டு மாற வேண்டும். வாசிங்க, கத்திர அறியிற அறிவில் என்ன செய்யும், விருத்தி அடை வாசி.
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்
0: சகலவித
1: நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நேத்து கொஞ்சம் அறிஞர்கள் இன்னைக்கு அதிகமா அறியணும். ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும். ஆண்டவரே, நம்ம அறிகிற அறிவில் எனக்கு விருத்தி அடையணும். அப்பா கத்திட்ட கேட்கணும், ஐயோ எனக்கு பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? நமக்கு தான் கத்த கிருபியா நம்ம ஆடிய பைபிள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ ஊழியர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம இவ்வளவு கர்த்தர் அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாருமே கர்த்தர் தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், நாளுக்கு நாளு விருத்தி அடையணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 14:27.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: எனக்கு பின் செல்லாதவன்
1: எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்.
0: பாத்தீங்க, உபத்திரத்தை பத்து நம்ம சோர்ந்து போய் பின் வாங்கி போவோமானால் கத்திரிக்கு என்ன செய்ய, நம்ம சீசனா இருக்க மாட்டான். அதான் சொல்லு, தன் சிலுவை, சிலுவும் போது கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், அதை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏதாவது பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றணும். அவரை விட்டு வலதுரம் இடபுறம் சாயக்கூடாது. முடிவெறிந்து அவர்களை நிலைச்சிருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றாட்டா என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க. சீசனா இருக்கணும், சீசனா இருக்கு, கர்த்தருடைய சீசனா இருக்கணுமா, இருக்க வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும், நன்றியோடுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனையும் என்னை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, நீங்க இறங்க முடியாச்சு வைக்கிறோம். வாழ்க்கையில அற்புதத்தை அசியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க சப்பா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்து கொள்ள வேண்டுமா வைக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. அப்பா கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ஹார்ட் குணமாக்குங்கப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கிறாச்சா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஓடுமே ஸ்தோத்திரம். அப்பண்டிஸ் வைத்தொழிலை குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அரசர குணமாக்குங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. தகப்பனே தகப்பனே, ரக்கச்சிங்கப்பா. கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே, அந்தகார சக்தியில் சிக்கி தவிக்கிற மக்களை விடுதலை செய்ய சப்பா. விடுதலை செய்ய. பிசாசு எவ்வளவு வாய்க்கிறீ சொல்லப்பா. அந்தகார சக்தி அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க, சுட்டெடுத்து போடுங்க. நாமத்தை மக்கிப்படுத்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும்.

0: அம்மாப்பா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சிங்க அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மனநோயில் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம், கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்கு நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே. சமான் தாங்க, சந்தோஷ் தாங்க, மகிழ்ச்சி தாங்க, ஆறுதலை தாரும், தேர்தலை தாருமையா. கட்டப்பட்ட ஒவ்வொருவர் மக்களை விடுதலை செய்யப்பா. தேவகுமாரன் விடுதலையாக்குற மெய்யா விடுதலைன்னு சொன்னீரே, நீ விடுதலையாக்குங்க. நேசருடைய காரம் தாங்கட்டும், நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க ஏசப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு வெளிநாட்டு போறதுக்கு வேண்டிய பணத்தேவை சந்திங்க, பொருளாதேவை சந்திங்கப்பா, விசா கடைக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கோங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், வாங்க ஏசப்பா. உருளைங்களை ஆளிக செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. நானே நல்ல மைப்பன்னு சொன்னீங்க தரப்பா, நீங்க தான் செய்யணும் ஐயா. உங்களை தவிர எங்களுக்கு யாருக்கு ஏசப்பா? இறங்குங்க, இறங்குங்கப்பா, இறங்குங்க ஏசப்பா. எங்களை உண்மையுள்ளவராய் மாற்றுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சர் கேட்டார், கலங்காதீங்க.
1: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ, அண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க். 1-3-1-0-0-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுமே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த பூமியிலே நான் யாரையும் பார்ப்பதில்லை, எந்த மனிதனையும் நோக்குவதில்லை. எனக்கு ஒரு பர்வதம் உண்டு, எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், எனக்கு தாசை வரும் பர்வதம் அது. நான் அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த

வானமும் பூமியும் படைத்தவர், கடலையும் காற்றையும் உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை தருகிறவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.

மலைகள் பெயர்ந்து அகன்று போகும், புவி நிலை மாறி பூகம்பங்கள் வரும், கடல் சீற்றங்கள் வரும், ஆனால் என்னோடு அவர் செய்த உடன்படிக்கை மாறாது. என்னை விட்டு அவர் விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். He is with me. Jehovah Shammah.

நீதிமானின் கால்களை அவர் தள்ளாட விடமாட்டார். நீதிமானுடைய நடைகள் அவரால் உறுதிப்படும். இன்று கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். என் கால்கள் தள்ளாடுவதில்லை. என் முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் அவர். அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னை காப்பார்.

என் வலப்பக்கத்தில் 1000 பேர், என் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை காண்பேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். சூரியன் பகலில், சந்திரன் இரவில் என்னை சேதப்படுத்த முடியாது. அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது. He will protect me.

என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க ராஜாதி ராஜாவே என்று சொல்லி அவரை உயர்த்தும் போது இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்கள் உங்கள் மேல இறங்கி வருகிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. அவரை பார்த்து வாழ்க்கை

ஈசாக்கு கிணறுகள் தோண்டிய போது சிலர் எதிர்த்தனர். ஆதலால் ஏசேக்கு சித்தனா என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு என்று பொருள்படும். மறுபடியும் கிணறு தோண்டிய போது தடைகள் நீங்கியதால் ரெகோபோத் என்று பெயரிட்டார். ரெகோபோத் என்றால் நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடமுண்டாக்கினார் என்று பொருள்.

வானாதி வானங்களில் உயர்ந்தவர், வையகத்தை உருவாக்கி ஆளுகிறவர், தூதர்கள் போற்றும் தூயவர், துயரங்கள் போக்கும் நாயகர் நமது இயேசு ராஜா. தன்னை வெறுத்து நம்மை மீட்க தரணி தேடி வந்தார். அந்த தியாகராஜனின் திருவடிக்கு வந்தனம் செய்வோம். உன்னத தேவனின் நாமத்துக்கு கீதம் பாடுவோம், மதுர கீதம் பாடுவோம்.

நம்முடைய மீறலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமலின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.

எஸ் லார்ட். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தெய்வமே, நீ ஒருவரே பரிசுத்தன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

0: வியாதியாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தால் கரெக்டாக நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்னடா சோர்ந்து போகாமல் எப்படி தான் ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செய்தாலும் நம்ம இறுதி அவர் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதான் சொன்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னே இருக்குன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம அவர் அருகே போக முடியும். நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கார். பைபிளில் எதுவுமே நமக்கு சொல்லாத காரியம் எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறார். எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவதாக என்ன செய்யணுமா பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுமா பாருங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: சபத்தில் நல்ல நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணி,
0: பரிசுத்தாவிக்குள்ள என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி உறுதிப்படுத்திக்கணும். உறுதி இல்லாம இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. மகா பரிசுத்தின் விசுவாசம் உறுதிப்படுத்தி இல்ல, இயேசுகத்தின் ஒரு நாள் கைவிடவே மாட்டார், என்னை படைச்சவர் அவர் தானே, எனக்காக ஜீவனை கொடுத்த மீட்டவர் அவர் தானே அப்படின்னு நமக்கு நம்ம வந்து அவருக்குள்ள உறுதியா இருக்கணும். அவங்க அதை பரிசுத்தமான விசுவாசத்துக்கு உறுதிப்படுத்திக் கொண்டு, எனக்கு என்னை படைச்சவர் அவர் தான், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், இந்த விசுவாசத்துக்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு.
0: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு, அன்னை பாசத்தில் இறஞ்சி நம்ம ஜெபம் பண்ணு. நம்ம பாரத்தை நம்ம தாய்மொழியிலும் பெற்றோம் பண்ணலாம். ரெண்டாவது என்ன, முதல்ல என்ன செய்யணும்? தாய்மொழி செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்து உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அன்னி பாசையில் ஜெபம் பண்ணும். கர்த்த நம்ம தந்திருக்க பாசையில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கேயும் சொல்ற ரோமர்கள் இருப்போம் 8:26 வசனம்.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்
0: நமக்கு
1: உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல். பார்த்தீங்க, வாக்கு கடங்காத பெருமைச்சலோடு அன்னி பாசில் நிறைஞ்சி செபிக்க, நமக்கு என்னத்துக்கு செபிக்கனே தெரியாது. எல்லா பக்கம் பிரச்சனை, ஒரு பிரச்சனை நம்ம ஜெபிச்சிடலாம், ரெண்டு பிரச்சனை ஜெபிச்சிடலாம். அதான் சொல்றாரு, வேண்டிக் கொள்வது இன்னதுன்று அறியாம இருக்கிற என்ன செய்யுங்க? நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தாவினால நிறைஞ்சி என்ன செய்யணும்? நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. அன்னி பாசல் நிறைஞ்சி நம்ம ஜெபிச்சிடணும். அது எதுக்கு அவர் செய்யணும் நமக்கு சில நேரத்தில் தெரியாது. எந்த பிரச்சனையும் ஜெபிக்கிறது,
1: நம்ம ஏற்றபடி எந்த வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது,
0: ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
1: அறியாமல் இருக்கப்படி,
0: அறியாமல் இருக்கிறபடி
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாரா? வேண்டுதல் செய்யறா. எதுக்கு செபிக்கனே தெரியாது. இந்த பிரச்சனையை செபிக்கிறா, அதை செபிக்கிறா, இதை செபிக்கிறா, நம்மளே குழம்பி போயிருவோம். அதுதான் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்வது நின்றுட்டு அறியாத நாளுக்கு என்ன செய்யணும்? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்தவரை செபிக்கிறாரு. நம்ம அவர் கையில நம்ம முழுமையா அர்ப்பணிக்கலாண்டவர். எதுக்கு செபிக்கணும் தெரியல. அன்னி பாச என்னை மறைச்சி அன்னி பாசல செவிங்க ஆண்டவரே, என்ன உங்களுடைய கருத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், முழுமையா நாளிகை என்னை மறைச்சி செவிங்கன்னு சொல்லிட்டா அவர் எதுக்கு செவிக்கணும் அவர் தெரியும். அவர் நம்மளை மறைச்சி செவிப்பார். அதுதான் அன்னி பாச வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். எப்போது பரிசுத்தல் நிறைஞ்சிருக்கணும், அன்னி பாசத்தில் நிறைஞ்சிருக்கணும். நம்ம செவிக்கிறது என்னன்னு நமக்கே தெரியாது. கர்த்தர் நம்மளை மறைச்சி செவிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திர இங்கே அதை தான் சொல்றாரு. எபேசியர் புத்தகம் 6:18 வசனம்.
1: எந்த சமயத்திலும்
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், விண்ணப்பத்தினாலும் செபிக்கணும், வேண்டுதலாலும் செபிக்கணும். செபிக்கும்போது கர்த்தர் நம்மளை பண்ணி பெரிய காரியம் செய்வார். அதுதான் அன்னி பாசையில் இறைஞ்சி செவிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. எந்த சமயத்திலும் செபிக்கணும். கர்த்தர் செபிச்சுட்டே இருந்தா நம்மள ஆண்டு நம்ம இறுதி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். மொதல் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? பரிசுத்தாவில நிரம்பி செபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தால் நிரம்பி இருக்கணும். தாவீது சொல்றேன், பாத்திரம் 24 சங்கீதத்தில் சொல்ற பாருங்க, பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும், ராஜாங்கம், அவர் ராஜாவா இருந்தாரு. எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை பேர் அவங்க அவமானம் பேசியிருப்பாங்க, எத்தனை நிந்தனைகள் வந்திருக்கும். ஆனாலும் அவர் சொல்றாரு, பரிசுத்தாவின் நிறைஞ்சிருந்தாலும் சொல்றாரு, பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது, என் ஜீவன நாளான அண்மையும் கிருபியும் என்ன தொடரும். நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபி என தொடரட்டும் ஆண்டவரே, சொல்லிகிட்டே இருக்கணும். முதல் எப்படி செபிக்கணும், தோந்து பார்க்காம எப்பொழுது. ரெண்டாவது, பரிசுத்தால் நிறைஞ்சி நம்மளை மறைச்சி பெருமூச்சியோட நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக எப்படி செபிக்கணும், பாருங்க, இடவிடாமல் செபிக்கணுமா. கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிருந்தோம், ஜெபத்தில் விழித்திருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கிறது, நடந்தாலும் ஜெபிக்கணும், உட்கார்ந்தாலும் ஜெபிக்கணும், நீங்க பாத்திரம் வளர்க்கிறாலும் நீங்க ஜெபிக்கணும். உங்க இறுதிமெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை மறைச்சி அவர் செய்ப்பாரு. இடைவிடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும். நம்ம சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ப நம்ம இறுதியத்தில் ஒரு விழிப்பு வரும். இடம் விடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. 1 Thessalonians 5:17
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்
0: பாத்தீங்களா. பவுலுஸ்து பவுல் இங்கே பரிசு பவுல் அப்படிதான் சொல்றாரு, என்ன செய்யுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவர் செபிச்சதுனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் செபிக்காம நமக்கு சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் செபிச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கொலோசியர் புஸ்தகம் 1:9
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: பாத்தீங்களா, அவர் இடைவிடாமல் செவிச்சதுனால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் கேட்ட முதல் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. நம்மளும் இடைவிடாமல் செவிக்கணும், செவிச்சா கத்து நம்ம அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு நம்மளால நிற்க முடியும். அல்லேலூயா. ஏதோ செவம் பண்ணாமல் என்னைக்காவது நான் செவம் பண்ணிட்டு போய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா, கட்டாய் நிற்க முடியாது. நம்ம இடைவிடாமல் செவம் பண்ணணும். பரிசுத்த பவுல் இடைவிடாமல் செவிச்சிருக்காங்க. நம்மள அதனால சொல்லியிருக்காரு, இடைவிடாமல் செவம் பண்ணுங்கன்னு சொல்லி. மத என்ன சொல்லு, செவம் பண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது, மத சோர்ந்து போகாம எப்போதும் செவம் பண்ணும். மத என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செவம் பண்ணணும். ரெண்டாவது, ஆவியில் நிறைஞ்சி பெருமூச்சோடு அன்னி பேச நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது, இடைவிடாமல் செபிக்கணும். பரிசு பவுல் இடைவிடாமல் செபிச்சிருக்காரு, அதனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்கன்னு சொல்லி. நான்காவது, நம்ம எப்படி செபிக்கணுமா, போராடி செபிக்கணுமா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 15:32
1: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
0: நான் போராடுவது போல்
1: நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்
0: ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும்
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: நான்காவது, எப்படி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. போராடினா என்ன தெரியுமா, நம்ம காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்கோ, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது, போராடி செபிக்கணும். ஆண்டவரே நீங்க எனக்கு செஞ்சுதான் ஆண்டவர, எனக்கு நீங்க உதவி செய்யலான்னு சொல்லி கண்ணீரோட போராடி செபிக்கணும், கண்ணீர் சிந்தி செபிக்கணும். மத சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். எப்படி முதல்ல என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, பசு தாவியில நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது, இடவிடாம செபிக்கணும். நான்காவது, எப்படி செபிக்கணுமா, போராடி செபிக்கணும், கண்ணீரோடு போராடணும். காரியம் வெற்றியாவலைன்னா அந்த காரி வெற்றியாறு வரைக்கும் போராடணும். ஆண்டு போராடி கேட்கணும், போராடி செபிச்சதான் நம்ம கட்டாய காரியம் நிறைவேறும். போராடி செபிக்கணும். பரிசுத்த பவுல் செபிச்சிருக்கார், அவர் சொல்ற பரிசுத்தவன் அன்பின் நிமித்தமா உங்களுக்கு சொல்ற, நீங்க என்ன செய்யுங்க, போராடி என்னோடு போராடி ஜெபம் பண்ணுங்க. போராடினா என்னன்னு நினைக்கிறீங்களா, இப்ப ஒரு காரியம் நமக்கு நடக்காம இருக்குது, ஒரு நம்ம உலக பிரபா எடுத்துக்கோங்களேன், ஒரு காரியம் நம்ம நடக்கல, வக்கீல்கிட்ட என்ன செய்வோம், போயிட்டே இருப்போம், வராது இப்ப வராத அப்படின்னு சொன்னா கூட என்ன போவோம், அது போய் வக்கீல் பாக்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், ஓய்வே மாட்டோம். முக்கியமான ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டோம், வக்கீல் விட்டு போய் போ வராது, வக்கீல் சொல்றாரு வராதிங்க, சும்மா வந்து தொந்தர பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது நம்ம போய் எப்படியாவது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், போராடுவோம். யாரை பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள்ட்டானு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அது கிடைக்க வரைக்கும் நம்ம விடவே மாட்டோம். அது போல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு திட்டம் போராடி செவிக்க வேண்டும், போராட்டமான செவம், போராடி செவிக்கணும். கத்தாவே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்துதான் முடிக்கணும் ஆண்டவரை, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லப்பா, கட்டாய நீங்க செய்துதான் ஆக வேண்டும் சொல்லி கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு செவிக்கணும். குலசின் புஸ்தகம் 4:12
1: எப்பாப்பீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்,
0: உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்,
1: உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன்,
0: உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன்,
1: நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும்,
0: பாருங்க எதுக்கு பாராடி இருக்காரு பாத்தீங்களா, நீங்க கிறிஸ்துக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்,
0: நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், தேறணும், தேறினாலையும்
1: பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும்,
0: பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும்
1: நிலை நிற்க வேண்டும் என்று ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
0: அவர் என்ன செய்யறார், தங்கள் ஜபங்கள் என்ன செய்யறாரு, எப்பொழுதும் போராடி, எதுக்காக போராடி இருக்காரு பாருங்க, தேவையான சித்தமான எல்லாவற்றையும் செய்யணும், அதையும் செய்யணும், தேரணும் சொல்றாங்களா, பரிசு வச்சிருக்காங்க, தேர்தல் அடைச்சிட்டாங்களா, எப்பா பேரா இப்ப எது போராடிக்கிறாரு, தேவையான சித்தத்தை செய்யணும், அதை தேரணும், பூர்ண நிச்சயமா இருக்கணும், அதுல நிலை நிற்கணும் சொல்லி என்ன செஞ்சாரா, மக்களுக்காக போராட, அவருக்கா போராடல, மக்களுக்காக போராடினாரு. அத்திற்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் கத்துடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செபிக்க போறோம். என் கூட செய்ப்பீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க இயேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் சிவனை உடைத்து போடுங்க, பிசாசின்களை அழித்து போடுங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் இயேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும் இயேசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தரணும் ஐயா, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டிக்குள்ள உதவிச்சிங்க இயேசப்பா, வேலையில அப்பா தொழிற்சிற குடும்பங்களே ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களே ஆசீர்வதிங்க இயேசப்பா, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றிலும் சிறந்து வழங்கணும் அப்பா, உன்னை பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்தணும் ஆண்டவரே, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், தகப்பனே பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க இயேசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு தாங்க, அற்புதம் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டிருக்கட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப் புஸ்தர பேர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா நாளும் செவிக்க துதிக்க உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நாமத்துல தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம், 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.

0: கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10409001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000264 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30

0: ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட் இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11 24435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address is sinkaram@gmail.com. Our website

0: கர்த்தர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 10:11.
1: நானே நல்ல மேய்ப்பன்,
0: நல்ல மேய்ப்பன்
1: ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார்,
0: அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். ஆடுகள் யார குறிக்குது? நம்மளதான் குறிக்குது. வாசித்து பாருங்க, 100:3.
1: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்,
0: நாம்
1: அல்ல,
0: அவரே நம்மை உண்டாக்கினார்.
1: நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்.
0: அப்ப யார குறியுது? நம்ம தான். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் கொடுத்திருக்கிறார், அது விசுவாசம். ரொம்ப பெற்றுக்கொள்ளணும். எனக்காக தான் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவர், என்னதான் நீங்க கொடுத்துருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து அது பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, 95:7.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: நாம்
1: அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர்
1: கைக்குள்ளான ஆடுகளுமாமே.
0: நம்ம எப்படி எப்படிப்பட்ட ஆடு? கைக்குள்ளான ஆடு. சில ஆடுகள்லாம் இந்த வெள்ளாடெல்லாம் வருங்க, அப்படியே இஷ்டம் போல மேயும். அப்படி மேயக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஆடு? அவர் கைக்குள்ளான, அவர் மேய்ப்பர், அவர் கைக்குள்ளான மாடா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் நம்ம செய்யணும். அவர் சித்த நம்ம வாழ்க்கையில என்ன வச்சிருக்காரோ செய்யணும். நம்ம கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவருக்கு மீறி நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு, கைக்குள்ளான ஆடு. அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நம்ம எப்படி, அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அதான் அதான் சொல்ற, நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அப்பதான் நம்ம நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்தோம்னா நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் பயப்பட, என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமா கவரால முடியும். முடியுமா முடியாதா? முடியும். கட்டாயம் சுகம் தருவார். அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு சுகம் தரணும், நீங்க தான் எங்களுக்கு பலன் தரணும், நீங்க தான் எங்க கண்ணீர் துடைக்கணும்னு சொல்லி கெஞ்சணும். அவரை நோக்கி கெஞ்சுவோம். அவர் கட்டாயம் நம்மளை கைவிடவே மாட்டார். எறையுமே 31:10.
1: ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர்,
0: அதை
1: சேர்த்து கொண்டு,
0: அவர் சேதரடித்தார். இப்ப என்ன செய்ய போறாரு? சேர்த்து கொண்டு
1: ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக, அதை காப்பார்,
0: என்று
1: சொல்லுங்கள்,
0: அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மள காப்பார். எதிலிருந்து காப்பார்? வியாதி வராம, பலவீனம் வராம, நோய் வராம, கஷ்டங்கள் வராம, கண்ணீர் வராம நம்மளை காப்பார். நம்ம முழுமையா அவரோட இருக்கணும். அவரை முழுமையா பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே எனக்கு இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கெஞ்சும் போது நம்மளை காப்பாரு. மேய்ப்பன் எப்படி மந்தை காப்பாரோ அதே போல நம்மள காப்பாரு. எப்ப காப்பாரா? எவ்வளவு நேரம்லாம் காப்பாரா பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
0: அதை என்ன சொல்ற? இரவும் பகலும் காத்துக்கலாம். ஒருத்தர் கூட நம்ம நினைச்சு எந்த சாத்த நம்ம என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்தவே முடியாது. இரவும் பகலும் காத்துக்கலாம். நம்ம பாதத்தை பற்றி பிடிச்சிக்கணும். அவர் நாமத்தை பற்றி பிடிச்சிக்கணும். ஒருபுனை சேதப்படுத்த அப்படி கத்து நம்மளை எப்படி காக்கிறாரா? இரவும் பகலுமா காக்கிற தேவன். அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சறாரு. ஒருவன் சேதப்படுத்தாதடிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்கிற தேவன். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. 121:7.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: நமக்கு என்ன இவ்வளவு பலவீனாச்சு, இவ்வளவு வியாதி ஆயிடுச்சு, இவ்வளவு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்,
0: அவர் உன் ஆத்மா காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும், இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்,
0: என்றைக்கும் காப்பார். எல்லா தீங்குக்கும் நம்மள என்ன செய்வாரு? விலக்கி காப்பார். இந்த உலகத்துல பாருங்க என்ன பன்றி காய்ச்சல், அது மாத்திர என்ன காய்ச்சல், டெங்கோ காய்ச்சல். ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவர் கைக்குள்ளான ஆடா இருந்தமானால் நம்மளை ஒருத்தரும் சேதப்படுத்த அப்படிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வார். அலையிலூயா, அலையிலூயா. எப்படி கேக்குறாரா, மெய்ப்பன் மந்தை காக்கிறவனமாக நான் உங்களை காப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கத்தர் நிச்சயமா காப்பா, நம்ம அதை விசுவாசிப்போம். அது ஒரு வாதி உன் கூட இருத்த அணுகாது, அணுகாம காத்துக்குவாரு. அல்லேலூயா, அது நம்புவோம், விசுவாசிப்போம். கத்தர் நம்ம நம்மளுக்கு வேற பலவீனம் கொண்டு போற பிசாசு அது இல்ல. என் தேவன் என்னை பாதுகாப்பா, நீ என்னை ஒன்னும் செய்ய முடியாது பிசாசேன்னு சொல்லுங்க, அவன் ஓடி போயிருவான். அல்லேலூயா. முதல்ல எப்படி கேக்குற, மந்தைய காக்கு மண்ணமாக காக்கிறார். ரெண்டாவது ஏசாயம் புஸ்தகம் 40 அதிகாரம் 11 வசனம்,
1: மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார்,
0: தன் மந்தை மேய்ப்பார்,
1: ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து,
0: தம்முடைய புயத்தினால் சேர்த்து,
1: தமது மடியிலே சுமந்து,
0: தம்முடைய மடியிலே சுமந்து,
1: கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
0: கரவலாடுகளை எப்படி நடத்துவாரா, மெதுவாய் நடத்து. கரவலாண்ட என்ன தெரியுமா, குட்டி ஆடு. குட்டி வந்து வேகமா நடத்துற அந்த குட்டி என்ன செய்ய சோர்ந்துரும், அதை உண்மை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யற, நம்ம மடியில என்ன செய்யறாரு, நம்மள மடியில நம்மள சுமக்கிறார். நல்ல நீங்க பயில் பார்த்தா தான் சொல்ல முடியும், மடியில என்ன செய்யறாரு, சுமக்கிறாரு. மெதுவா நடத்துறாராம், நம்ம வேகமா அதை செய்ய இதை செய்யினா நம்மளால முடிஞ்சிருக்காது. கத்தர் கரவலாட நடத்துறது போல நம்மள மெதுவா நடத்திட்டு போறாரு. அது மாத்திரம் அவர் என்ன செய்யற, மடியில போட்டு நம்மள சுமக்கிறாரு. எங்க சுமக்கிறாரு, மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. அப்ப மடியில சுமக்கிற யாரா தான் இருக்கணும், நம்முடைய அம்மா தான் மடியில போட்டு சுமப்போங்க இல்லையா. மடியில போட்டு எப்படியாவது, எங்க அம்மால எனக்கு தெரிஞ்சு 12 வரைக்கும் தூக்கி சுமந்துருக்காங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து, எங்க ஊர் வந்து புதுச்சேரிக்குடி பக்கத்துல 4 miles இருக்கும், 4 miles தூரம் இருக்கும். 7000 சொல்லி ஒரு ஊருக்கு, எங்க அம்மா அவங்க ஊரு 7000. அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம். போறப்ப நான் நடக்கவே மாட்டேன், கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். எங்க அம்மா நடந்து ஒரு பக்கம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்குவாங்க, ஒரு பக்கம் என்ன தூக்கி சமைப்பாங்க. அப்படி சமைக்கிட்ட 12 வரைக்கும் யாரும் தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்க. யார் தான் தூக்க முடியும், தாய் தான் பெற்றெடுத்த தாய் எடுத்து தூக்குவாங்க. அதான் கத்திரி சொல்றாரு, நம்மளை எப்படி சமைக்கிறாராம், மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. நம்ம மடியிலே சுமக்கிற நம்ம ஆண்டவர் மொத பத்தம் ஒருவரும் சேதப்படுத்தாத எப்பளும் காக்கிறாரு, இரவும் ரெண்டாவது எப்படி சுமக்கிறாரா, மடியிலே சுமக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம்,
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
0: நீங்கள்
1: எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்,
0: நம்ம அம்மா மாதிரி, நம்ம அப்பா மாதிரி தான் வந்து நம்மளை தேற்றுவாரு. மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. அதான் சொல்ற, ஒருவனே அவன் தாய் தேற்று போல. உங்க தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டுதான் தெரியும். அதே போல எங்களுடைய தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டு தெரியாதுன்னு சொல்ற, ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்காரு, மெய்ப்பனாக இருக்கிறாரு, நம்ம இன்னும் எப்படி இருக்கிறாரு, தாயாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. 78 சங்கீதம் 52 வசனம் 53 வசனம்,
1: தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார்.
0: அல்லேலூயா. நம்ம கத்தர் எப்படி வழி நடத்துகிற தேவன், பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். சொல்றாங்களே அம்மா அப்பா சொல்லுவாங்க, பத்திரமா போய் எத்தனை தடவை சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பயப்படாம நம்ம பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவரை போல பத்திரமா வழி நடத்த யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
1: முதல் சத்துருக்களை கடல் மூடி போட்டது.
0: சத்துருக்களை என்ன செஞ்சிருச்சு, கடல் மூடி போட்டுருச்சு. சத்துருக்கள் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, நமக்கு 20 மெழுகுறவங்க. அவ கத்தர் மூடி சத்துருக்களை கடல் மூடி போட்டு போல மூடி போட்டுருவாரு. நம்மளா தான் சரி, எப்படி நடத்துறாரு, பத்திரமா நம்மள வழி நடத்துறாரு. அல்லேலூயா. எப்படி வழி நடத்துறாரு, பத்திரமா நடத்துறாரு. முத என்ன செஞ்சாரு, முதல்ல ஒரு மெய்ப்பன் மந்தை கக்குறது போல நம்மள காக்குற தேவன். ரெண்டாவது என்ன செய்யறாரு, நம்மள வழி நடத்துகிற தேவன். எப்படி வழி நடத்துகிற, நம்ம பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். நம்ம தாய் போல மடியில நம்மளை சுமக்கன்னு சுமந்து, நம்ம தாய் ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி நம்மளை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம யாரும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அவர் பார்த்து உறுதியா பற்றிக்கோங்க. அவர் நாமத்தை உறுதியா பற்றிக்கோங்க. அவர் பற்றி பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு எந்த குறைமையும் வராது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம தேவன் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன் நமக்கு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
1: அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை.
0: அவைகள் ஒரு காலம் என்ன செய்யறதில்ல? கெட்டு போகிறது. நித்திய ஜீவனை கொடுக்கிறது.
1: ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: ஒருவன் என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுட்டோம்னா ஒரு காலம் நம்மள என்ன செய்ய யாரு நமக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? கெட்டு போக மாட்டோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம்? கெட்டு போகவே மாட்டோம். கத்திர கையிலிருந்து பிசாசு என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுனா அதை சொல்றேன், எங்க வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த எப்படி இருந்தாங்க இவங்களுக்கும் கத்திற்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப பாரு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, எவ்வளவுதான் மாறிட்டாங்க. அதுதான் சாட்சி, ஜீவனில் சாட்சி. எப்படி மாறினாங்க? அதுதான் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். பழைய வழிக்கு நீச்சம் போகவே மாட்டோம். பழைய பாதையில போகவே மாட்டோம். கர்த்தரின் நித்திய ஜீவனை பெற்றிருந்தா பழைய வழிக்கு நம்ம போகவே மாட்டோம். அது ஒரு காலம் கெட்டு போறதுல யாரும் ஒருவரும் என்ன செய்ய முடியாதான்? பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கையில இருந்து பிசாசு என்ன செய்ய ஒரு நாளும் பறித்து கொள்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பார்த்த அதிகமா பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நம்மளுக்கு கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். மறந்து போகாதீங்க. அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 3:16. தேவன்
1: தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
0: அவன்
1: கெட்டு போகாமல்
0: நித்திய
1: ஜீவனை அடையும்படிக்கு
0: அவரை
1: தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: ஒரே குமார் நமக்காக தந்தருளி நம்ம மேல என்ன செஞ்சாரா? ஒரே குமார் நமக்காக நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல, நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நம்ம காயப்பட வேண்டிய இடத்துல அவர் காயப்பட்டார். நெருக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுக்காக அவர் பிதாவாகிய தேவன் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அந்த நித்திய ஜீவனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் செய்தி கேட்டீங்க பிரியமானவர்களே, இப்போது நம்ம செவிக்க போறோம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத வளர்த்தால் இடைக்கட்டுங்க, அக்கீழ முடிக்கோங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்குங்க, பலவீன குணமாக்குங்க. சப்பா ஆண்டவரே, மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க, அசுத்தா வியாபாரப்படுத்துங்க. ஆண்டவரே, கிருபை செய்யும்படி ஆட்சி வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும். ஐயா காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க. கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, வியாதியை குணமாக்கு. ஏசப்பா, நேசருடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து உணரட்டுமப்பா. இயேசுவே நீங்க தொடர்ந்து உணரட்டும். ஐயா கண்பார்வை இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க, காது கேட்காதவங்க காது கேட்க நேசப்பா, வாய் பேசாதவங்க வாய் பேச நேசப்பா, கை கால் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்கப்பா. அடிவரையும் ஸ்தோத்திர ஆச்சண்டில் எத்தனையோ மக்களுக்கு இப்ப கை கால் வராம கையிலாலையும் காலினாலையும் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. மூளையில பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க ஆண்டவரே. அசுத்தவின் கிரிகளில் அப்புறப்படுத்துங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஐசப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஐசப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க ஐசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஐசப்பா. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பண கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. ஆத்துமா கண்கள் திறந்து விடுங்க. அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரும் நல்ல பைபிள் வாசித்து இயேசுவை அறிஞ்சு கொள்ள கிருபை தாருவங்க. நான் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜிகிறோம் பரமபிதாவே. ஆமென்.

துதிக்கு. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய

0: மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவு இருக்கும் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு
1: கட்டளையிட்டபடியே
0: நாம்
1: அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் அவளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, செவமன்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாரா. பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாயிருப்பதை,
0: தேவனுக்கு சமமாயிருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாக காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்,
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாராம், அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் உங்க கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன மக்கள் இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாராம். எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாராம். மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணம் இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணம் இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவரனாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது. சாந்தம் அமைதி நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசுகிறிஸ்து நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுகிறிஸ்து எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுகிறிஸ்து நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், இடத்துல கற்றுக்கொள்ளுங்க, தேவையான ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தை ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147:6
1: கர்த்தர்
0: சாந்த
1: குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.

0: நான் உயிரோடு இருப்பம. நான் இருந்த ஆனா பார்,
1: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற.
0: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
1: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாக இருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த ஏழு விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த ஏழு சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாலிலிருந்து ஒரு வால் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு ஏழு கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, ஏழு சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு ஏழு சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. ஏழு என்ற எண் விபத்தாக இல்லை. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறைந்த எண் வருகிறது. எபிரேயத்துல ஏழு ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். ஏழு கடிதங்கள், ஏழு தீர்ப்புகள் மற்றும் ஏழு வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூறினார்,
0: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள்.
1: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றிவிட்டார்கள். நினைவில் கொள், மனமுழும முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. இரண்டாவது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு ஏழ சபை. அது தோல்வியாக தோன்றியது, ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்,
0: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
1: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது. அங்கு சீயுஸின் பலிப்பீடம் இருந்தது.
0: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
1: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
0: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள், அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்றுத்தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
1: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
0: மனம் திரும்புங்க, இல்லையரு நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
1: சார்திசையா அவர் வாழ போல கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்,
0: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
1: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்,
0: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
1: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
0: நீங்க வெப்பமில்லாதவர்களா இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
1: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர், ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிக்கியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
0: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
1: அப்போது அந்த மர்ம தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் ஏழு எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
0: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
1: 4வது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது,
0: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
1: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார், ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல, அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மம்

0: அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
1: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல் மின்னல் சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள் தேவனுடைய 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்து, சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. மொத ஒன்று சிங்கத்து போல உள்ளது, ரெண்டாவது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது, மூன்றாவது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது, நான்காவது ஒன்று கழுதி போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? மொத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூக்கா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனா அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையான நடந்தது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை. யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லையெனில் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: ஆன்ம செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: அழவாய்டா, பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிசங்களே சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியா இருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியா இருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருக்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொல்லும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமையா வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவன் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் ஆறு. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது ரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முதல் சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது, பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்ட. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசு மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவை வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழுகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரைய திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வான கோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதிய சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவே. இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல. அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது, சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அன்றோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவில் நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரை இடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாய் எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர், மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர், உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அங்க
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள். ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியை உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாயத்திற்பு அவர்களை காத்திருந்தது. கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் ஏழு கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியல். மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் ஏழு தேவதூதர்களையும் அவர்களுக்கு ஏழு கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை வெறும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. ஏழு தீர்ப்புகள், ஏழு கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுங்க. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து ஏழு தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்தேன். அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணை ஊதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தது. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒழிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்தம் சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானில் இருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கர்ணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்கவில்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாம மங்கிலாம். விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தான் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முதல் கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வான ஒளிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்டேன். மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்தது. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரியன் மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான், அது அகழியின் தூதன். அவனது பெயர் எபிரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறமுள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்த கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல, இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்ட்டிய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள்ல ஒரு 3 ஒருவரை கொல்ல, தெய்வீகமான துண்டியா எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பி சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு 1/3 ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, பில்லியன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதம் உள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முத எழுத்து எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னத மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கையை பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸை அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்பு முடிஞ்சத. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படின. நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படின. நான் அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மைய அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயித்த பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிஞ்சல. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய்யா. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது கரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்த. அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே 2 மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், 2 சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் 2 சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார்,
2: அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா நான்கில் இருந்து வருகிறது. அங்கு ஒலிவ மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடம் இருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்தில வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலமம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி 3 நாள் 6 நாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்தில் இருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
3: இங்கே கிளந்தவங்க.
2: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் 3வது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்ப ஊழியம் வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டது. வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பல காலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12, பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல்

தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 ஒரு பகுதி நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசிவிட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்று விட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலை நிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமோ. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றாள். அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்க அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்துல இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினா. ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் 2 இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நான் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13, 2 மிருகங்கள். நான் கணக்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது. எதிர்பாராத விதமா மீன்கள் கொந்தளித்து சீற்றமடைஞ்சன. ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று எழுந்து வந்தது. ஒரு பெரும் மிருகம் மேற்பரப்பை உடைத்து வெளிவந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரச குறித்தது. பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினம் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இருந்திருக்க வேண்டும். ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவதும் ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவனை, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரையாண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்டேன். யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாம். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கரம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன்

0: தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல இரண்டு கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் வாயை அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீய கூட கீழே வரவழைத்தது. பிறகு இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அகல. அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார ஏழை சுதந்திர அடிமை சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண், அது முழுமையற்றதின் குறி. அதனால் 666 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை. இறுதியில் தோல்வி அடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. அத்தியாயம் 14. தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகலிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவோ வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது, ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான், மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
1: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே இரண்டாவது தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
1: விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு எந்த பாபிலோன்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சின்னம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும் பேராசையில கட்டப்பட்ட பொருளாதாரத்தையும் உண்மையான கடவுளை விட்டு விலகச் செய்யும் பொய்யான மதத்தையும் குறிக்கிறது. அதன் வீழ்ச்சி என்பது கடவுள் இல்லாத ஒரு நாகரிகத்தின் முழுமையான முற்றுப்புள்ளி என்று அர்த்தம். அதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை வந்தது. மூன்றாவது தூதர் தோன்றினான். இதுவரை கூறப்பட்ட மிக கொடூரமான அறிவிப்பை எடுத்துக்கொண்டேன்.
1: யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்களும் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரத்தினை குடிப்பார்கள்.
0: அந்த செய்தி மிக கடுமையாக தெளிவாக இருந்தது. இங்கே நடுநிலை எதுவும் இல்ல. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
1: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அறிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தான் அறிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அறிவாளுடன். மூன்றாவது தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்.
1: உன் கூரிய அறிவாளை ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளில் இருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அந்த சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் ரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை ஒரு 1600 ஸ்டாடியா தூரம் பரவியது. அது சுமார் 300 கிலோமீட்டர் ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது. உலகளாவியதும் இறுதியுமானதும். அத்தியாயம் 15. 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. ஏழு தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோய் எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் ஏழு நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல, அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் இரண்டு விடுதலைகள். இஸ்ரேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள்ளிருந்து ஏழு தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் ஒளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் நான்கு உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு ஏழு பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல. அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பி இருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதம் இருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி ஏழு பேரழிவுகள் ஊற்றப்படவிருக்கின்றன. அவை முடிந்ததும் தேவனுடைய தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16வது அதிகாரம், ஏழு பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்து விட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது ஏழு தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வாங்கியது.
2: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் ஏழு பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏ, இதயம் நின்று விட்டது. இப்போது திரும்பி செல்ல வழியில்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல, இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோலில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு தீர்ப்புகள்ல மூன்றுல ஒரு பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போது முழுவதும் பாதிக்கப்பட்டது. கடல் ஒரு திரவ சமாதியா மாறியது. அதில் இருந்த ஒவ்வொரு உயிரும் அழிந்தது. மரணத்து வாசனை காட்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. மூன்றாவது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது. அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
1: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேற எதுவும் இல்லாம போனது. பின்னர் நான்காவது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழித்தார். ஐந்தாவது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர்கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போர் அல்ல, இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் ஆறாவது தூதருடன் வந்தது. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத்து நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய மூன்று பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போர தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது, ஆர்மகெட்டோன். எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றில் மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
3: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது ஏழாவது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை, அவர் அத காற்றில் முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
3: அது முடிந்தது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீரென நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது, இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன, மலைகள் செதறி விழுந்தன, வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலையும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்ட போதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. ஏழு பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது, ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. 17 அதிகாரம், மகா வேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
3: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகா வேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவள் என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கயிற்றின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது, ஆனால் அதில் திராட்சரசு இல்ல, அக்கிரமங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகா பாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை உரைய வச்சல. அந்த பெண் குடித்துக் கொண்டிருந்தால், ஆனால் அது திராட்சை ரசம் இல்ல, அது பரிசுத்தர்களின் ரத்தமும் சாட்சிகளின் ரத்தமும் தான். என் ஆச்சரியம் மிக அதிகமாயிருந்ததா, தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
3: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
3: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல, ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுத்தப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விறக்கடா. அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்,
3: அவை ஏழு அரசர்கள், 5 விழுந்து விட்டனர். ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார், அந்த 10 கொம்புகள்.
3: இன்னொரு ராஜ்யம் பெறாத 10 அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பா உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
3: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோட இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுந்தது, அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வி அடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்,
4: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த 10 கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிரா திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் எரித்து விடுவார்கள்.
4: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்துல வைத்துள்ளார்.
0: தீம தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
4: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டங்க. பாபிலோன் மகாநகரம், உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விழுங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். அத்தியாயம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிகப்பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
5: வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மகானாரோ.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராசை மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது,
4: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்தை தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதியை முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார். தண்டனை விரைவாக வருவது.
4: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும். மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
4: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்துவிட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும் மனித உயிர்களிலும் கூட வர்த்தகம் செய்தது. அவ மனிதர்களை வெறும் பொருட்களா மாற்றிவிட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்த போது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க பரலோகம். நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமா இருந்தது. இறுதியா கடவுளின் நீதி தான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
4: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகாநகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ, புதுமண தம்பதிகளின் சிரிப்போ இல்ல. மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
4: ஏனெனில் அவளில் தீர்க்கதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும் பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மறிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19. ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதியை வழங்கினார். பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது.
6: பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன் ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகாரம் நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது. எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியல. என் முன் வரலாற்றிலே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
7: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
6: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
7: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன், கடவுளையே மட்டும் வணங்குங்க.
6: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே, வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசைய அவர் எனக்கு கொடுத்தார்.
8: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
6: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டி காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வான ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருந்தது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த. அது என் சுவிசேஷத்தை தொடங்கிய அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக அவருக்கு பின்னால் பரலோக இராணவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சுடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
8: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
6: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவு அல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
8: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
6: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம் பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அது எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக தோங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிட தயாரில்ல. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டன. அங்கு எந்த விசாரணையும் பாதுகாப்பு முறையீடும் இல்ல. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயிலிருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும் பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும் இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம் 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவனை சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன் ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தார். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியக. தீமை சங்கிலியில கட்டப்பட்டு இருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். ஆனால் தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது. கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேதி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல்னு எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
8: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
6: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமியின் 4 மூலைகளில் இருந்தும் ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல. ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தாருங்க. இறுதி தருணம் வந்துவிட்டது. தீமாத உச்சியில கடவுளின் மக்களை மூளக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்லை. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம், நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல் என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிப்பட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்துல வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்க தரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடைந்தது. என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்று விட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது. பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கிற இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது, அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல், ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின, ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது, செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின, ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் இரண்டு பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29 அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலும் என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழையவ அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும். அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது, எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது. அவர் அவர்களுடன் வாழ்வார். அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் ஏற முடிந்து விட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார். அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது. துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டு,
9: இதை எழுதிவை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
6: நான் கீழ்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்,
9: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
6: வாக்குறுதி தெளிவா இருந்தது. ஆதாமியரின் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவநீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
9: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
6: நான் நடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
9: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
6: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோடு எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள்ல ஒருவன் என்னிடம் அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல. அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
9: வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
6: என் இதயம் நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்னை தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழைத்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றதை பார்த்தல. நான் ஒரு பெண்ணை பாக்கங்கி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம், அது விண்ணிலிருந்து தேவனுடைய சன்னிதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா. ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்துல செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி, எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை கண்ணாடி போல தெளிவான தங்கத்திலானது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவனிக்க, ஆகாயத்துல சூன்யனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூலையையும் எப்படி ஒளிர செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே. அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளி படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும், பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்ல, அங்கே இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
9: அதற்குள் எந்த அசுத்தமோ, அருவறுப்பான செயல்களையோ, பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
6: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மைய புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையிலதான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் இழந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தார், எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்களுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்துவிட்டன.
10: இனி சாபம் இருக்காது,
6: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாதவரை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்லை. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
10: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
6: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
10: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசி வார்த்தைகளை காத்துக் கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
6: உணர்ச்சி என்ன ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்.
10: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு,
6: அவர் மேலும் கூறினார்.
10: இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
6: பழைய கால தீர்க்க தரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
10: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
6: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல. நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை. அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்றும் மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
10: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
6: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
10: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
6: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியறார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
10: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாயுவின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
6: பிறகு மற்றொரு குழு,
10: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
6: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்பு வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
10: நான் இயேசு இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
6: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார். அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
10: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
6: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன். ஆமென். ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது, கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அதை வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
10: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக்கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
6: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாணம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போதே அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகள்ல உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும், எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ளீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போய் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம் அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர். புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும் பகிரவும் வாழவும், ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல, அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரே வரி என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதை முழுமையா புரிந்து கொள்ள இதுதான் குறைவான துண்டு. அதை நீங்கள் தவற விட விரும்ப மாட்டீர்கள்.

ஓ நாடுகளே, ஓ மக்களே, இந்த பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. நேரம் அதன் கதவுகளை மூடிவிட்டது. மனமாறுவதற்கு இனி நாளை இல்லை. அனைவரும் படைப்பாளியின் முன் நின்று தங்களை எதிர்கொண்டு மாற்ற முடியாத நித்திய விதியை எதிர்கொள்ள வேண்டும். இங்கு பெருமை எதுவும் இல்லை. சொர்க்கம் அல்லது நரகம் மட்டுமே உள்ளது.

நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இப்போது விழித்தெழுந்து நில்லுங்கள். இதோ நான் பிறப்பிக்கும் இந்த முக்கியமான கட்டளையை உங்கள் செவி கொடுத்து கவனமாக கேளுங்கள். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உன்னதமான தருணம் இதோ இப்போது நம் கண்முன்னே வந்துவிட்டது. காலம் கனிந்து விட்டது. விதியானது தன் கதவுகளை திறந்து விட்டது. எனவே சற்றும் தாமதிக்காமல் முழு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எழுந்து நின்று நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமான நேரம் அல்ல.

ஓ, குற்றம் மூலம் செல்வம் சேர்த்தவர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களில் கடத்தலில் ஈடுபடுகிறீர்கள். அடிமையை பரப்பி உயிர்களை அழிக்கிறீர்கள். தங்கம் மற்றும் அதிகாரம் பெறுவதற்காக நீங்கள் மற்றவர்களை மெதுவாக கொன்று கொண்டிருப்பதை அறிவீர்கள். இருந்தும் நீங்கள் தொடர்ந்தீர்கள். பணம் உங்கள் மனசாட்சியை மாற்றியது. நீங்கள் அழித்த உடைந்த ஆன்மாக்கள் இப்போது உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல எழுகின்றன. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

அசுத்தமானவனே. ஓ சொகுசில் மூடப்பட்டு உள்ளே உறைந்தவரே, உனக்கு போதுமானதை விட அதிகம் இருந்தும் அதிகாரம் பெறுவதற்காக ஏழைகளை நசுக்கியாய். இந்த உண்மையை நீ மறந்துவிட்டாய். படைப்பாளியின் முன் அனைவரும் சமம். நீ அடக்கி வைத்த அழுகுரல்கள் இப்போது முடிவில்லாமல் எழுகின்றன. நீதி விழித்திருக்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ, பிறரின் சுதந்திரத்தை திருடியவனே, நீ அவர்களின் உடலை கட்டி போட்டு குற்றமற்ற ஆன்மாக்களில் பயத்தை விதைத்து மனித உயிர்களை ஒரு பொருளாகவே பார்த்தாய். நீ இருளில் மறைந்திருந்தாலும் இருள் பாவத்தை மறைக்க முடியாது. உண்மை இப்படி வெளிப்படையாக நிற்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

போர், செல்வம், மதுபானம், ஆசை, அழிவு ஆகியவற்றால் மயங்கியவனே. நீ அதனை சுதந்திரம் என்று அழைத்தாய். ஆனால் அது பொன்னால் பூசப்பட்ட சங்கிலிகள் மட்டுமே. இப்போது பரலோகத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. உன் முன் எரியும் அகழ் மட்டுமே உள்ளது. மீண்டும் திரும்பும் வழியில்லை. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ காணப்பட வேண்டும் என்று நாடாமல் கொடுத்தவர் நீங்கள். பணக்காரர் அல்ல, இருப்பினும் உங்கள் இதயம் கருணையால் நிரம்பியது. பூமியின் எல்லா செல்வங்களையும் விட ஒவ்வொரு சிறிய நற்கருமமும் அதிகமாக பிரகாசிக்கிறது. கருணை வழியை திறந்துவிட்டது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஓ, நீங்கள் திரும்பி போகவில்லை. மரணம் அருகில் வந்தபோது நீங்கள் அபாயத்தை நோக்கி ஓடினீர்கள். மற்றவர்கள் ஓடி சென்ற போது நீங்கள் உங்கள் உயிரை வைத்தீர்கள். மற்றொருவரின் உயிருக்காக நீங்கள் காப்பாற்றிய அந்த உயிர் உங்கள் பெயரை நித்திய புத்தகத்தில் எழுதியுள்ளது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி எந்த காரணமும் இல்லை. நேரம் முடிவடைந்து விட்டது. இப்போது நித்திய தீர்ப்பே மட்டுமே உள்ளது. என்றும் நிலைக்கும் ஒளியில் பரலோகத்திற்குள் நுழையவோ அல்லது இருள் ஒருபோதும் குறையாத நரகத்தில் வீசப்படவோ இந்த தீர்ப்பு உங்களின் தேர்வுகளில் தான் உள்ளது. நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு செயலிலும், ஈவன் சிறிய செயல்களிலும் ஒரு கணம் நின்று யோசிக்கவும், சிந்திக்கவும், மாறவும், சிறந்த வாழ்க்கையை வாழ தேர்வு செய்யவும், நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமின்றி வாழவும். இவ்வாறு இறுதி நாளில் நாம் மீண்டும் பரலோகத்தில் சந்திக்கலாம்.

0: ஆண்டவர் சரிச்சை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசம் மூன்றாம் அதிகாரத்தை அதான் சொல்லி வச்சிருக்காரு. ஜெயங்கொள்ள வேண்டும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதில் வந்து நம்ம ஜெயங்கொண்டு போக வேண்டும். ஜெயங்கொண்டு ஜெயிச்சா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஊழிங் செஞ்சுட்டேன், கண் தெரியாமல் ஊழிங் செஞ்சுட்டேன், அதனால் பரலோகத்துக்கு போனால் போக முடியாது. ஆண்டு விடத்தை கீழ்ப்படுத்த ஆண்டு சித்தத்தை செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நான் எனக்கு வர்ற பிரச்சனை இல்லை, நான் ஜெயங்கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஜெயங்கொள்ளணும், இந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு கருத்தில் அர்ப்பணித்து உச்சவம் பண்ணுமா. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை கண்ணீரோடு கேட்கணும். கேட்டால் தான் தருவார், கேட்கட்ட தரமாட்டார், கேட்கணும். எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாங்கப்பா, என்னை எப்படியாவது மன்னிங்க, எனக்கு இந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டு பாத்திர கண்ணீரோடு கேட்கணும். கர்த்தர் நம்மளை மாற்றுவார், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நாம் கேட்ட முதலாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த மன்னிப்பின் சுபாவத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் தயவுசெய்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த மன்னிக்கிற அன்பு எங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஒரு உங்கள் சார்பாக ஒரு முன்பாக ஜெபிக்கும் பொழுது நம் அனைவர் சார்பாக ஒரு ஜெபிக்கும் நீங்களும் ஜெபிக்கணும். தயவுசெய்து கண்ணில் திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து ஜெபத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே என்னை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறப்பா. தயவாய எனக்கு மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை எனக்கு தர வேண்டுமாய். உடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறப்பா, நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகி நீர் ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிச்சிங்கப்பா. அந்த போர் சேவர்கள் முழுவதும் கூடி வர செய்து அப்பா அவங்களை அடித்தபோது நீங்க அவர்களை மன்னிச்சிங்கப்பா. ஆனா பாவியாகி நான் யாரையும் மன்னிக்கிறது இல்லப்பா. நான் பேசுறதான் பெருசுன்னு பேசுறேன் தகப்பனே, தயவா என்னை மன்னித்தரல வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்படி இந்த பூவில நான் வாழ

0: முடிய இயேசப்பா, அதை நான் மறந்து அப்பா நான் யாரையும் மன்னிக்காமல் அவர்களே பேருக்குடியவளாய் இருக்கிறேன் இயேசப்பா. தயவா என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய அடிச்சுவீடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவளா என்னை மாற்றுங்க இயேசப்பா. நீங்க எல்லாம் மாதிரி வைத்து போனீங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க. இனி வரும் நாட்களில் நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசித்து வாழக்கூடியவளா என்னை மாற்றுங்க தகப்பனே. இந்த நாளிலும் என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னை அப்படியே மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க விதமாய் செய்யறதான கிருபைக்காய் நன்றி செலுத்துறப்பா. எங்க இயேசப்பா நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம்.

0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட ஆவியான பேசுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்கப்பா. இந்த வேத வார்த்தைகள் இந்த பிள்ளை எல்லாருக்கும் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யுங்க. இது குரதமாக எலும்புற பொல்லாத ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்கிறோம். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. மீண்டும் எல்லாம் சத்தமாக வாசிக்கலாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் அடிக்கடி வருட வருடம் இந்த வேத வசனத்தை நாம் தியானம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலையில் அறையும் பொழுது அவருக்கு அருகே மற்ற ரெண்டு குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவன் இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று ஒருவன் சொல்கிறான். இன்னொருவன் தன்னை உணர்ந்தவனாக ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலும் என்று அவன் ஜெபித்ததாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் ஜெபித்த பொழுதுதான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான், இங்கே கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசிலே இருப்பாய். அப்ப இந்த பரதேசி என்பது குறித்தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த கல்லன், பொதுவாக அவனை நல்ல கல்லன் என்று அழைக்கிறோம். இப்போ கல்லனில் நல்ல கல்லன் கெட்ட கல்லன் என்று அல்ல இல்லையா, திருடரில் நல்ல திருடன் கெட்ட திருடன் என்று அல்ல. அவன் ஒரு குற்றவாளி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்திலே அவன் அவ்வளோ நாட்கள் ஒருவேளை திருடனாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் தன்னை உணர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் அருகே இருந்த தன்னுடைய கூட இருந்த அவனுடைய நண்பனை, மற்ற குற்றவாளியை அவன் கடிந்து கொண்டு, ஏன் இப்படிலாம் சொல்கிற, நாம் வந்து செய்த தப்பிதத்திற்கு ஏற்ற தண்டனை அடைந்திருக்கிறோம், ஆனால் இவரோ ஒன்றுமே செய்யவில்லை, தகாத எதுவும் செய்யவில்லையே என்று அவன் அவனை கடிந்து கொண்டு தான் சொல்கிறான். ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தான். அப்போ தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், என்னோடு கூட இன்றைக்கே எங்கே பரதேசிலே. பரதேசி என்பது பரலோகத்திலே, அது பரலோகத்து செல்வதற்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே இந்த பரதேசு, பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பரதேசு இந்த இடத்திற்கு இன்றைக்கே என்னோடு கூட இருப்பான் என்று இயேசு அந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த பரதேசி குறித்து இன்னும் இரண்டு இடங்களிலே இன்னும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் எடுத்து பாருங்கள், 7வது வசனம், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ பரதேசு, ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு இடத்தை குறித்தும், அங்கிருக்கிற ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பரதேசு என்ற அந்த வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பவுலடிகள் சொன்ன ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பவுல் சொல்கிறார், 3வது வானம் வரைக்கும் ஒரு மனிதன் எடுக்கப்பட்டான். அவர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றார், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்போ அது அவரை குறித்து சொல்கிறார். அப்போ இந்த ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியத்தை வைத்து நாம் ஒரு யூகிக்க முடிகிறது. 3வது வானம், இந்த 3வது வானத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு என்ன பேர், என்ன பேர் போட்டிருக்கு, பரதேசு. அப்போ அந்த பரதேசிற்குள்ளே பரலோகம் என்று போடப்படல, என்ன போட்டிருக்காங்க, பரதேசு என்று போடப்பட்டிருக்குது. அப்போ அந்த பகுதிக்கு தான் இந்த தன்னை உணர்ந்த அந்த கள்ளன் என்று அழைக்கப்படுற குற்றவாளி அவன் மன்னிப்பை பெற்று, இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னதை நம்ம கேட்டோம். தூங்காங்க, அவனிங்க தூங்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து, ஃப்ரெஷ்ஷாக பயில தண்ணி இருக்குது, கொஞ்சம் நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முகல கண்ணெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப நேரம் பிரசங்கம் இல்லை, எல்லாம் சுருக்க சுருமாக முடிச்சு 3 மணிகளுக்குள் கூட்டம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்து தூங்கி வலிஞ்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கம் வந்தால் கீழே போய் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே வந்து உட்காரு, தூங்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து தூங்காதீங்க. அப்போ இங்கே என்ன பட்டு, அப்போ இதில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்ம இன்றைக்கு பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் சொல்லிட்டு 3வது வசனம் சொல்கிறான். அந்த மனுஷன் எங்கே போனான்னு போட்டிருக்கு, பரதேசுக்குள்ளே அவன் எடுக்கப்பட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த பரதேசத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பரதேசத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், அங்கே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாப்பட்ட மனிதன் அவன், கிறிஸ்துவுக்கு குள்ளான மனிதன். அல்லையா சொல்லாமா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் அந்த பரதேசத்துக்குள்ளே போக முடியாது. எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன். அவன் அந்த குற்றவாளி கள்ளன் கடைசி டைம்ல மனம் திருந்திட்டானே, நான் கடைசி டைம்ல ஆண்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் நினைவிலிருந்து போகலாம் சிலருக்கு, சிலருக்கு பேச்சு வராது, சொல்வது புரியாது, என்ன போய் சொன்னால் அவங்களால் விளங்காது. எவ்வளோ பேர் மரணத்தை நம்ம கண்கூடாக பார்க்குறோம், கூட இருந்து பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் மரிக்கும் போது நீ கூட இருந்து பார்த்துருப்பீங்க, சொல்வது விளங்காது, ஞாபகசக்தி இருக்காது, என்னென்றே புரியாது. கடைசி நேரத்தில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியாது. இன்றைக்கு தான் ரட்சணையினால் இங்கே போட்டிருக்கு. யார் அந்த பரதேசுக்குள் போனால், பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் 3வது வானம் வரைக்கும் என்ன பண்ணுறது, 3வது வானம் வரைக்கும் அவன் எடுக்கப்பட்டான். அதே சொல்லிட்டு அந்த 3வது வானத்துக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சான், பரதேசிற்குள்ளே எடுக்கப்பட்டான். அப்போ பரதேசம் எங்கே இருக்கிறது, அந்த 3வது வானத்துக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற அந்த பகுதியிலே அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு ஒரு கண்டிஷன் என்ன, அது எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துவ வெளியே இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா நினச்சி பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கிறவங்களுக்கும் சத்தம் கேட்கும். இங்கே இருக்கிற அந்த பிரசன்னத்தை அவங்களாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் அன்பானவரில் இன்றைக்கு நம்ம ஆண்டோட்டி கேட்கணும், இந்த வருஷம் ஒரு புதிய சிந்தனை, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாமா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் பாருங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும், வாழ்க்கை என்ன ஆயிடணும், என்ன ஆகணும், புதிதாக மாறணும். எல்லாம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த மனிதன் கிறிஸ்துக்குள்ள வந்தான். அந்த கல்லன் செலுவையில் தங்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் போய் அவன் வந்து செலுவையில் இறங்கி போய் அவன் திருடனாக மாறினான் என்று இல்லை, அவன் மறித்தான். அப்போ எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வந்தவுடனே இந்த உலகத்திற்கு அவன் மறிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எவ்வளோ பேர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், நீங்கள் ஆண்டுக்குள்ள வந்துட்டாருங்க, இவர் அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு சொல்கிறாங்களா, அண்ணாச்சி ஆண்டுக்குள்ளே வந்துட்டாரு, இந்த அக்கா ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க, அதோ அந்த பாப்பா ஆண்டுக்குள்ள வந்துருச்சு, ஐயோ பாருங்கள் ரொம்ப எப்படி ஆண்டுக்குள்ளே வந்து, எப்படி ஆண்டுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள், ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் சொல்கிறோம், பாரு எப்படி இருக்காங்க பாரு ஆண்டுக்குள்ளே வந்து, நம்ம அதை வைத்து இடப்படுறோம். ஆனால் எங்கே சொல்கிறார், ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாங்க, பொது வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி, எங்கே நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறலையே, அப்படியே தான் இருக்கணும், பழைய வாழ்க்கை மாற மாறல, புது வாழ்க்கை வரல. இன்றைக்கி நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த பரதேசுக்குள்ளே அந்த மனிதன் எடுக்கப்பட்டான், நீங்களும் நானும் பரதேசுக்குள்ளே போகணுன்னா இங்கே நமக்கு யார், பால் நமக்கு ஒரு மாதிரி, பவுல் நமக்கு ஒரு மாதிரி பாருங்கள், அவர் அங்கே போனார்னு போடப்பட்டிருக்கு. அவர் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன சொல்கிறார், கிறிஸ்துக்கு குள்ளான ஒரு மனிதன் அறிவே, நீங்களும் நான் கிறிஸ்துக்குள்ளான இருக்க வாழ்க்கை வரணும், கிறிஸ்தவர்லாம் இல்லை கிறிஸ்துவில் நாம் வாழ வேண்டும். அல்லையிலே சொல்லாமா, கிறிஸ்துவ பேர் தெரிவித்திருக்கிறதுனால ஒன்றும் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கு யோசனை பண்ண, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோமா, நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி இருக்குதா, சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம் எடுத்து பாருங்கள், கலாத்தியர் புஸ்தகம் 6:15-16 ஒரு காரியம் சொல்லுது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, எது புது சிருஷ்டியே காரியம், புதுசாக மாறணும் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள் எவர்களோ, இந்த புது பிரமாணம், என்ன பிரமாணம் சொல்லுங்க, என்ன புது பிரமாணம், எது எது புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவர் கேட்கலாமா, புதுசா நான் மாறணும் ஆண்டவரே, என்ன மாற்றுங்கப்பா, நம்ம அப்படி அதுக்கு தான் போறோம், பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறோம், ட்ரெஸ் புதுசா மாறி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மாறலையே, நம்ம பேச்சு மாறலையே, நம்ம சிந்தை மாறலையே, செயல் மாறலையே, நம்ம இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், நான் புது சிருஷ்டியாக மாற என்னை மாற்று ஆண்டவரே. இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்க எப்படி இருக்கிறானா, அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவங்க 14 வருஷமா எங்க எடுக்கப்பட்டான், அவன் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அப்புறம் எங்க எடுக்கப்பட்டான், அங்க இருக்க பரதேசுக்குள்ள அவன் எடுக்கப்பட்டான். அந்த கல்லன் தன்னை உணர்ந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ அந்த பரதேசு பார்த்தீங்களா, அங்க நீங்க போகணும், நம்ம எல்லாரும் போகணும், அப்படின்னா அதற்கு கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் நான் மாற வேண்டும். இதுதான் பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு. பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22, 23, 24 எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சப்தமாக வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22, 23, 24 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய சத்தம் வாசிக்கலாமா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசரை நீங்கள் என்ன செய்யணுமா, கலைந்து போட்டு. அந்த மனுஷன் பழைய வாழ்க்கை, அது அதுக்கு என்ன பேர் போட்டிருக்கு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீங்கன்னு சொல்ல, தரித்து கொள்ளுங்கள். நாம தான் கேட்கணும், புது மனுஷனை நான் தரிச்சு, என் வாழ்க்கை புதுசாக மாறணும், எனக்குள்ள புதியா பாருங்க, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர், பழைய ஆவி இல்லை. இப்போ நான் பாருங்க, பழைய ஆவி தான், பழைய வாழ்க்கை பழைய இது, இப்போ எல்லாம் மாறின மாதிரி தெரியலையே. அப்போ நம்ம கேட்குறோம், கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளாக வரணும். யாருக்கு பரதேசி, சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் பரதேசி இல்லை. அந்த கல்லன் கடைசியில் மனம் திரும்பிட்டாங்க, அவன் ஞானசன் எடுத்தாங்களா, என்னங்க நான் கடைசியில் மனம் திரும்ப, நான் கடைசியில் ஆண்டவருக்குள்ள வந்துடுறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, எப்படி இருக்கிறேங்க, கடைசியில் பேச்சு வராது, நாக்கு வராது, ஒன்றுமே செய்ய முடியாது. சில நாட்கள் முன்பது ஒரு இல்லத்துக்கு போகும்பொழுது ஒரு சகோதரன் சொன்னார், என்னுடைய சகோதரி திருமணம் போன இடத்துல என்னுடைய அவங்களுடைய மாமியார் துவக்கத்தில் ஒரு கடின குணமுள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க, ஆனால் போக போக போக என் தங்கையை அவங்க புரிந்து கொண்டாங்க. அப்போ உண்மையாக இருக்கிறவங்க யார், வேஷம் போடுறவங்க யாருன்னு சொல்லி எங்களுடைய அந்த என் தங்கையுடைய மாமியார் வந்து அவங்கள விளங்கிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இறக்க போகிற நேரம் வந்து போகும் சொன்னாங்க, வந்து ஐயோ நீ இவ்வளோ அன்புள்ளவோன்னு சொல்லி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நாக்கு விழுந்துருச்சு, பேச முடியல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னோட மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, மற்றவர்களுக்கு அது விளங்கலை, அப்படியே மறித்து போயிட்டாங்க. கடைசியில் வந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. ரெண்டு குழந்தை 6:2 இன்றைக்கே ரட்சணை, இன்னைக்கு தான் அது, இன்னைக்கு தான். பழைய ஆண்டவர் கேட்கணும், பழைய மனுஷன் என்னை விட்டு சொல்லுங்க, பழைய மனுஷன் என்னை விட்டு வெளியே போகிறோம். என்ன வேணும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷன் நான் தரிச்சுக்கணும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வரணும், நான் அப்படி இருந்த வண்ணமாக இருப்பதல்ல ஆண்டவரே, இனிய வாழ்க்கை மாறலையே, பேச்சு மாறலையே, சிந்தனை செயல் மாறலையே, நான் அப்படியே டோட்டலாக அப்படி தானே இருக்கிறேன், இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். அப்போ அந்த ரெண்டாவது வார்த்தையிலேருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கப்புறம் இந்த கல்லாக இறந்துட்டு அவ்வளோதான். அது எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு அவன் இறக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பழைய வாழ்க்கையில் அவன் அதை இறந்துட்டானே. இன்றைக்கு நாம் பழைய காரியத்துக்கு என்ன செய்யணும், இறந்து போகணும், மரிக்கணும். ஆண்டவரே கேட்கலாமா, ஆண்டவரே நானும் பரதேசத்துக்குள்ளே வரணும், நான் கிறிஸ்துக்குள்ளானவனாக மாறணும். அப்புறம் என்ன அர்த்தம், என் பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய காரியம் எல்லாமே எங்களை விட்டு என்ன செய்யணும், எல்லாமே எங்களை விட்டு போகணும், ஒரு புது வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா. எல்லாரும் அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நாங்களும் அந்த கிறிஸ்துக்குள்ளாகி அந்த பரதேசுக்குள் வந்த பவுலை போகல நாங்களும் வரணும் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்கு அன்றாடம் வருகிற பாவ சோதனைகள், பிரச்சனை, உபத்திரம் இல்லாமல் இருக்குமா, கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, போராட்டம் இல்லாமல் இருக்குமா, இதெல்லாம் என்ன செய்யணும், அனுதினம் என்ன செய்யணும், நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனுக்கு என்ன செய்ய வரா, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவருட்சத்தின் சொல்லுங்க, அந்த ஜீவருட்சத்தின் கனியை தான் ஒரு நாள் ஆண்டவர் மறைச்சி வச்சார். எங்கே மறைச்சி வச்சார், ஆதாம் ஏவாளுக்கு மறைச்சி வச்சார். ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் கட்டளை மீறின பிறகு எங்களா போய் இந்த கனியை பறிச்சு சாப்பிட்டு எண்டெண்டுக்கு உயிரோடு இருந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ இந்த கனியை என்ன செய்கிறாரு, அதை மரத்தை மறைச்சி வைக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் அனுதின வாழ்க்கையில் வருகிற பாவம், பிரச்சனை, சோறு எல்லாற்றையும் போராட்டம் ஜெயிச்சு அவன் போகும் பொழுது அந்த பரதேசுக்குள் போகிறது மாத்திரமல்ல, அங்கே இருக்க என்ன கொடுக்குறாரு நமக்கு, அவர் புதிய வாழ்க்கையை தருகிறார், ஜீவருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஹலிலே சொல்லாமா, ஆகவே இன்றைக்கு அனுசமூகத்தில் ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள்ளாக வரணும், கிறிஸ்தவனாக இருந்த பிரயோஜனம் இல்லை, ஊழியக்காரன் பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துக்குள்ளனா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாரும் என்று அர்ப்பணித்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. யாராவது முன்பாக வந்து அதற்காக கருத்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அது பிறகு பேர் சொல்லுவாங்க, யார் பேர் சொல்றாங்களோ வந்து நீங்க பாடலாம், பாடலாம்.
1: துதிக்கிறோம் அப்பா, நீங்க கொடுத்த 2 வார்த்தைக்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் வெறுமனையா இருக்கிறது பிரயோஜனம் இல்லப்பா. ஆம் தகப்பனே, மக்குள்ள நாங்க வாழ வேண்டிய சப்பா தெய்வா, எங்களை மன்னித்தருளும்படியா, என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் வெறுமையா இருந்துட்டேப்பா தகப்பனே, தெய்வா என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் நிம்மளமையாய் மாற்றுங்க, மாற்றுங்கப்பா மக்குள் மாற்றுங்கப்பா. புதிய ஆண்டவரே, பழைய மனிதனை களைந்து போட்ட ஆண்டவரே, புதிய ஆவி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவே எனக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் மக்குள் வாழ குடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, போல வாழ குடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவே இறங்குங்க, இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, அபரபரிப்பா இயேசுவே இறங்கும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. அவளை போல அல்லப்பா, உம்மை போல நீ மாற்றும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. உம்மை போல மாற்றுங்க, நீ மாற்றுங்க, எங்களை மாற்றும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறோம் அப்பா. புது சிருஷ்டியாய் நீ மாற்றுங்க, மக்குள்ளாய் நீ மாற்றுங்கப்பா. புதியாவி தரித்து கொள்ளபடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோய்க்கிஞ்சி ஜபிக்கிறேன் சப்பா. சகன வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க சப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கல் நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சகோதரி எஸ்தர் மேகலா அவர்கள் வந்து பாடலை பாடுவார்கள்.

0: அடுத்ததாக மூன்றாவது வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அக்கவர்கள் மூன்றாவது வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மிளிர்ந்த மூன்றாவது வார்த்தை, தன் தாயை பார்த்து சீசன் கையில் கோப்பு கொடுத்து அதோ உன் தாய் என்று சொன்னார். நமக்கும் தேவனுக்கு எவ்வளோ மாற்று பாருங்க. நம்ம கொடுத்த நாட்கில் தாய் தகப்பனா எவ்வளோ கடன் பண்ணியிருக்கோமா. நாங்களாம் கடன் பண்ணாமல் போயிட்டோம். இனிமேல் உள்ளவங்களாவது தாய் தகப்பனை கடன் பண்ணணும். யோவான் சுவிசேஷம் 19:25 வரைக்கும் வாசிப்போம்.
2: இயேசுவின் சிலுவை அருகே,
1: இயேசு சிலுவை அருகே
2: அவருடைய தாயும்
1: அவருடைய தாயும்
2: அவருடைய தாயின் சகோதரி
1: தாயின் சகோதரி
2: கிளியோப்பா மரியாளும்
1: கிளியோப்பா மரியாளும்
2: மக்தலேனா மரியாளும் மகதலேனா மரியாளும்
1: மகதலேனா மரியாளும்
2: நின்று கொண்டிருந்தார்கள்
1: நின்று கொண்டிருந்தார்கள்.
2: அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும்
1: தம்முடைய தாயையும்
2: அருகே நின்ற
1: அருகே நின்ற
2: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
1: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
2: தம்முடைய தாயை நோக்கி
1: தம்முடைய தாயை நோக்கி
2: ஸ்திரீயே
1: ஸ்திரீயே
2: அதோ உன் மகன் என்றார்.
1: அதோ உன் மகன் என்றார்.
2: பின்பு அந்த சீஷனை நோக்கி
1: அந்த சீஷனை நோக்கி
2: அதோ உன் தாய் என்றார்.
1: உன் தாய் என்றார்.
2: அந்நேரம் முதல்
1: அந்த சீசன்
2: அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார்.
1: அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இனிமேல் வர்ற பிள்ளைகள் வர்ற அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணும், அம்மா அப்பாவை நம்ம வந்து சின்ன சின்ன அன்பு குறைந்தோம். அம்மா அப்பாவை எவ்வளோ அன்பு விடுறோமோ அவங்களுக்கு அந்த பாக்கியம். அம்மா வெடுக்குன்னு பேசுகிறதுனாலேயோ அம்மா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறனாலே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை இயேசுகிறது சிலுவில் அரைந்து தொங்குறாரு. அவங்க அருமையான தாயும் அவங்க சி மாதிரி அவங்க சகோதரி மரியாலும் முதல்ல என்ன மரியாலும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துன்னு சொல்கிறாரு. தாயை பற்றி சொல்லி அந்த இதோ சே அதோ உன்னுடைய மகன் சிறியேதோ அதோ உன்னுடைய மகன். அந்த அன்பான சீசனை பார்த்து அன்பாக இருந்த சீசனை பார்த்து சொல்லி எல்லார் கையில் ஒரு ஒப்பு கொடுக்கலை. யார் அம்மா பார்த்துக்கோங்க அந்த அன்பை அறிஞ்சு தான் அன்பான சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாயின்னு சொல்லார். உடனே அவர் சேர்த்து கொண்டார். நம்ம தாய் தகுப்புன்னு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது, அது கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு அழுதாலும் கிடைக்காது, எத்தனை தான் அழுதாலும் கிடைக்காது. அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மா அப்பா கணம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம எப்படியாவது கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் செய்ய நீர் எங்களை என்ன விரும்புகிறீரோ அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரே. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. நமக்கு ஆண்டவரை இயேசுகிறது எல்லாமே மாதிரியை தான் நான்கு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தா கர்த்தருக்கு எல்லாமே மாதிரியத்தை வைத்து போகிறார். நிறைய பேர் என்னென்னா இந்த சுவிசேஷத்தை அறிவித்து வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறோம் முத நமக்கு. அதை இருவரம் கற்குள்ள பட்டயம் முத ஆண்டவர் அதைத்தான் சொல்ல சொன்னார். ஏன்னா ஒன்றாவது வாரத்தில் அதுதான் தேவன் சொல்ல சொன்னார். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறேன்னா பைபிள் வாசிக்கிறோம், இன்னைக்கு போய் உங்களுக்கு இது சொல்லணும் அதுக்கு வாசிக்கிறோம், அதனால் பிரயோஜனமே இல்லை. அதனால் பிரயோஜனமே இல்லை. வசனத்தை வாசித்து அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும், அதை வந்து ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். நம்ம தாய்க்கு என்ன செய்கிறோம், நமக்கு ஆண்டவர் எல்லாம் மாதிரியத்தை வைத்து போயிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம தாய்க்கு என்ன செஞ்சுருக்கோம், தாயை நான் எப்படி நடத்துகிறோம், என்ன சாப்பாடு கொடுத்தா போதுமா, அவங்கள அன்பாக கவனிக்கணும், அன்பாக அவங்க கூட பேசணும். நிறைய பேர்லாம் என்ன செஞ்சுறாங்க, தாய்மாரை கொண்டு பணக்காரங்க முதியோர் இல்லத்தோடு விட்டுறாங்க. விட்டா அவங்க மனசு சந்தோஷமா இருக்குமா? தாய் மனசு ஒரு 10,000-8,000 செலவு பண்ணி முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, அவங்க உள்ள சந்தோஷமா இருக்குமா? உள்ள உடையத்தான் செய்யும். நானும் ஒரு காலம் அப்படிப்பட்டவளாக இருந்தேன். எனக்கு அப்போ எனக்கு அத்தரை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ மன்னிப்பு கேட்குனா கூட எங்கள் அம்மா இல்லை. ஆசைப்பட்டேன், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நாள்கள் பொல்லாதான் எப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழு வார்த்தை கேட்டோம், முடிஞ்சு வச்சுன்னு அதோடு இருக்கக்கூடாது. ஏழு வார்த்தை கேட்டோம், அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இப்போ கேட்போம், அடுத்த வருஷம் யாராவது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கற்றுக் கொடுத்த தருணத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து அன்பான சீசனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னார். சீசனை அன்பார்ந்த சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாய் தாயை பார்த்து அதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளிலிருந்து அந்த சீசன் தாயை தம்மோடு சேர்த்து கொண்டாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தாய்க்காக என்ன கொடு செய்திருக்கிறோம்? சோறு சாப்பாடு கொடுத்த போதுமா? அவங்க இடத்துல அன்பை பேசணும், சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு நாள் கிட்ட அழுதாலும் கிடைக்காது, என்ன மாதிரி அழுதாலும் கிடைக்காது. பார்க்கணும், ஐயோ நான் நல்லா பார்க்காம போயிட்டேன், இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துருப்பேனே சொன்னி அழுதாலும் கிடைக்காது. அந்த அன்பு பெரிய அன்பு. மாதம் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து ரெண்டாவது நம்ம தாயின் அன்பு. நம்மளுக்கு அசட்டே இருந்துட்டு அப்புறம் அழுது கேட்டாலும் கிடைக்காது. நமது இது வந்து நாட்கள் பொன்னால் ஆண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 1:20 3:20
2: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: எல்லா காரியத்திலேயும்
2: கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது. எது கர்த்தருக்கு பிரியம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அது என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானது. கீழ்ப்படுகிறம்மா. இந்த வார்த்தை இன்னைக்கூட இப்போ கேட்டுட்டு அப்படியே இன்னொரு காதில் விட்டுட்டு போயிடுறோம்மா. அருமையான சகோதரியே, சகோதரியே, இந்த காரியத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கி அழுதாலும் விடிய விடிய உட்காந்து அழுதாலும் எங்கள் அம்மா வரப்போகிறதுல மன்னிப்பு எங்கள் அம்மாட்ட கேட்கவும் முடியாது. நீங்கள் மன்னிப்பு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வரைக்கும்.
2: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: கர்த்தருக்குள்
2: கீழ்ப்படியுங்கள்.
1: பெற்றோருக்கு சில பெற்றோர்லாம் நீ அங்கே போ இப்படி போ அப்படி போனுவாங்க. சீனா பாட்டு பாரு, அதெல்லாம் என்ன தப்பா, அதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்யுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அது நல்லா வச்சுக்கோங்க. பெற்றவங்க தாய் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு கீழ்ப்படியான் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா அம்மா அப்பா சொல்கிறது? கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். எதை ஒன்று கீழ்ப்படியக்கூடாது. நம்ம அலசி பார்க்க வேண்டும். அம்மா சொல்கிறது கரெக்டாக, அப்பா சொல்கிறது கரெக்டாக யோசித்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். அம்மா அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ போய் அவங்க கூட சண்டை போட்டுவா அப்படின்னு போகலாமா? போகலாமா? ஆ, அம்மா அப்பா சொல்கிறாங்க நீ போய் சண்டை போட்டுவா, என்ன நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்க போய் சண்டை போடக்கூடாது. அதான் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் செபிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக்கோ. சரி, என்ன தானே செவிச்சுட்டு தானே இருக்கு, இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் சொன்னால் கேட்க முடியுமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தை கற்றுக் கொடுக்கணும். அதான் சொல்கிறாரு, இப்போ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு கற்றுக்குள்ளே கீழ்ப்படிங்க.
2: இது நியாயம்,
1: இது நியாயம், இதுதான் நியாயம். கர்த்தருக்குள் கிழிப்பது நியாயம்.
2: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்,
1: உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும்,
2: பூமியிலே
1: பூமியிலே
2: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
1: உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கணுமா? உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வயசு நாட்கள் நீடித்திருக்கணுமா? வயசு அதிகமாகணுமா? வயசு அதிகமாகணுமா?
2: உன் தகப்பனையும்,
1: உன் தகப்பனையும்,
2: உன் தாயையும்,
1: உன் தாயையும்
2: கனம் பண்வாயாக என்பதே,
1: கனம் பண்வாயாக என்பதே
2: வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
1: முதலாம் கற்பனையாயிருக்கிறது. முதல் நம்ம வாழ்க்கையில் நன்மை, நம்ம வாழ்க்கை முதல் என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும். நம்ம நீடி தாயசாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுங்க கர்த்தர் முதல்ல பரிசுத்த பவுல் எழுதுறாரு. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லு. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே அம்மா அப்பா சொல்றது கரெக்டா சொல்லி அதை பார்த்து தான் கீழ்ப்படியணும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
2: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
2: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
2: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவங்களை என்ன செய்யுங்க? என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? போமா, உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? அதட்டை அசட்டை செய்யாதே. தாய் தகப்பன் அசட்டை செய்யாதீங்க. அவங்க சொன்னால் கத்திற்குள்ளே எது உண்மையாக இருக்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ள தான் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எப்படி வேணாலும் கீழ்ப்படிய, எப்படி வேணாலும் வாழணும், வாழக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வயசான பிறகு அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. தாய் வயசான பிறகு அவங்கள என்ன செஞ்சாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை செய்யாதீங்க. வாசி பண்ணிருக்க.
2: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
2: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
2: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவளை என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண கத்துற ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அசட்டை பண்ணக்கூடாது. சொன்ன உடனே கீழ்ப்படியணும். யோசிப்பு பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 47:12
2: யோசிப்பு தன் தகப்பனையும்,
1: தன் தகப்பனையும்,
2: தன் சகோதரரையும்,
1: தன் சகோதரரையும்,
2: தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்,
1: தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்,
2: அவரவர்கள்
1: அவரவர்கள்
2: குடும்பத்திற்கு தக்கதாய்,
1: குடும்பத்திற்கு தக்கதாய்
2: ஆகாரம் கொடுத்து,
1: ஆகாரம் கொடுத்து
2: ஆதரித்து வந்தான்.
1: ஆதரித்து ஆகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரா? ஆதரித்தோம். தகப்பனையும் சகோதரையும் தகப்பனுடைய குடும்பத்தர் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தாரா? எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். நமக்கு திராணிக்கு மேலே செய்ய முடியாது. நமக்கு திராணி இருக்குது, எவ்வளோ முடியும் அவ்வளோதான். அதுக்குன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது. அது கர்த்தர் பிரியமில்லாத காரியம். நம்ம எவ்வளோ செய்ய முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு செய்யணும். யோசேப்பு மாதிரியாக இருந்திருக்காரு. ஆண்டவர் இயேசுக்கிறது மாதிரியாக தான் இருந்திருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் 4 சுவிசேஷத்தை நல்லா நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் வழியை நம்ம கைக்கொள்ள முடியும். 1 Peter 2:21
2: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்,
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
2: ஏனெனில்
1: கிறிஸ்துவும்
2: உங்களுக்காக பாடுபட்டு,
1: உங்களுக்காக பாடுபட்டு
2: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை,
1: நீங்கள் மற்றவங்க அடிச்சுவடுகளை, தம்முடைய கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை
2: தொடர்ந்து வரும்படி,
1: தொடர்ந்து வரும்படி
2: உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
1: உங்களுக்கு என்ன வச்சு இருக்கிறாரு? மாதிரியை பின்வைத்து போனார். அவர் அடிச்சுவடு தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அவர் தாய்க்கு ஒரு புகழடை கொடுத்தாரு தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து. அது மாத்திரல, அவர் மன்னிச்சாரு. பிதாவில் சேர பாவங்கள் இன்னது என்று அறியாமல் சேராங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு பாவங்கள் இவங்களுக்கு மன்னியும் சொல்லி போச்சேரு முழுமாய் சேர்ந்து அடித்தாங்க. பாருங்க பிதாவை என்ன என்ன போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு அறி செய்கிறது அறியாமல் செய்கிறவங்க பாவங்களை மன்னிமினார். அவர் மன்னித்தார். அது மாத்திர தாய்க்கு ஒரு புகழக்கடன் கொடுத்தாரு. அது மாத்திரல அவர் எல்லாமே நம்ம மாதிரியாக அன்பு அவர்கிட்ட அன்பு தேவன் அன்பாகவே அன்பாகவே அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரல ஆத்மா பாரமுள்ளவராக இருந்தார், கண்ணீரோடு இருந்தார், கெட்டுங்களை கெட்டு பாறங்களை பார்த்து கண்ணீர் வெடித்தார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, மற்றவங்களை பற்றி பாறை இருக்கா, நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நம்ம பாறை இருக்கா? சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம், அறிவிச்சதுலேயே லாசான காரியம். அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுறோம், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா, அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டவரே இந்த ஆத்மா ரட்சிக்கப்படலப்பா, இந்த ஆத்மா இன்னுமே தூரமாக இருக்குதப்பா, அவங்களுக்கு அழுகிறோமா? ஆண்டவர்கிட்ட என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் இதே தான் செவமாக இருக்கம்மா, நம்ம செவம் எப்படி இருக்குது? கத்தர் சொன்னார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா, செபிக்கிறோமா? இயேசுவை போல ஊக்கமாக செபித்தார், நெத்தி வேர்வை கீழே விழுற அளவுக்கு செபித்தார். அதான் நமக்காய் மாதிரி வைத்து போயிருக்கிறார் மேனவர்களே. அவர் அடித்தோடைய பின்பற்றி வர்றம்மா, அன்புள்ளவராக இருந்தார், தாகமுள்ளவராக இருந்தார், நமக்காக கண்ணீர் வடித்தார். இன்னைய மக மறந்துருமில்லையே, இன்னைய மக மறந்துருமில்லையேன்னு சொல்லி நமக்காக கண்ணீர் வடித்தார். நம்ம சிவசேத்தை நாலு பேர் சொன்னால் போதும், ரெண்டு கைப்பற்றி கொடுத்தா போதும், நம்ம அப்படி தான் இருக்கிறோம், ரெண்டு கைப்பற்றி கொடுத்துருக்கம்மா போதும், நம்ம பெரிய வேலை செஞ்சிட்டோம்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் பெரியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்ம சொந்தக்காரர்கள் மாத்திரல, நம்ம குடும்பத்தாருக்கு மாத்திரல, உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட தாகத்தோடு இருக்காங்களா? அவங்கள பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம எதையாவது செய்கிறோமா? அவர் பரிசுத்தமாக இருந்தார், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? அதை சொல்லிக்கொண்டே போனேன், எவ்வளவோ சொல்லலாம். அதுதான் நமக்கு அடிச்சோடைய மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வைத்து போன ஒவ்வொரு அடிச்சோலையும் பின்பற்றி வர வேண்டும். அந்த ஆண்டு சொன்னார், அவர் தாய்க்கு புகழிடம் கொடுத்தார், மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் பொறிச்சு அவர் முழுவதுமாக அவர் சேர்த்து அடித்தாங்க. ஆண்டவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவர்கள் மன்னியும் கேட்டார். நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருடனை பார்த்து சொன்னார், எகழ்ந்தார் திருடன், அவனை பார்த்தேன்னு சொன்னார். இந்த திருடன் சொன்ன நீ இன்னைக்கு பரதேசத்தில் என்னோட கூட இருப்பேன். அந்த நல்ல குற்றத்தை உணர்ந்து கேட்டு திருடனை பார்த்து சொன்னார், அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன, இன்றைக்கு நீ பரதேசத்தில் என்ன செய்வ, என்னோடு இருப்பான்னு சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளை பற்றியே செஞ்சிட்ருக்குமா? நம்ம குடும்பத்தை பற்றியே செஞ்சிட்ருக்குமா? நம்ம உலகத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கோமா? எனக்கு அதில் இதுலேயும் நினச்சிட்ருக்குறோமா? கத்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கத்தர் எப்படி அடிச்சோடு நமக்கு மாதிரி வைத்து போனார் அவரை பார்க்க வேண்டும். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்த்து அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளை போல் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவரை போல் அன்புள்ளவளாக வாழ வேண்டும், அவரை போல் ஆத்மா பாரமுள்ளவளாய் மாற வேண்டும், அவரை போல் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். அழுகணும், புலமணும், இரவும் பகலும் புலமணும். எத்தனை குடும்ப வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் அழுகிறோம் அவங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஆத்மா இப்படி போகுதப்பா, எப்போப்பா ரட்சிக்கப்படுவாங்க, எப்போடா எப்போ ஆண்டவரை முடித்துட்டு வருவாங்க? அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்க மேலே நம்ம ஆத்மா பாறை இருக்குதா? அன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவர் உண்மை போல அந்த அன்பை தாரும். நீ தாய்க்குரிய எப்படி ஒரு புகழிடத்தை உண்டாக்குனீரப்பா, நாங்கள் அப்படி செய்யணும். கத்திற்குள் கீழ்படியும் போது தேவன் அவர்கள் பிரியமா இருந்தார். நம்ம மேல் தேவன் பிரியமா இருக்காரா? நம்ம யோசித்து கத்திருத்தர் அர்ப்பணித்து சவம் பண்ணுமா?
0: இந்த மூன்றாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து, ஆண்டவரே நானும் என் பெற்றோர் மீது கரிசனை உள்ளவளாக நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த அன்பை தேவன் சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே என் பெற்றோர் மீது, என் தாய் தந்தையின் மீது எனக்கு ஒரு அன்பை தாரும் ஆண்டவரே, ஒரு கரிசனையை தாரும். இயேசு நமக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை நினைவு கொண்டவர்களாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோசேப்பை குறித்து வாசித்தோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும், ஏன் தாயை போல தாயை பையில இறந்துட்டாங்க, அதை தாயை பற்றி சொல்லாங்க, தகப்பனையும் தன் உடன் பிறந்தவர்களையும் பராமரித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. யாராவது ஒன்று வந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்குள்ளே வைங்க ஆண்டவரே என்று சொல்லி முன்பா யாராவது வந்து இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க யாரும் இல்லையா? எல்லாம் பெற்றோர் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கூட ஜெபிக்கிறதுக்கு இல்ல.
3: ஸ்தோத்திரமே சப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்தக்காம் கொடான கொடி நன்றியே சப்பா. அன்பின் பரலோக பிதாவே, முற்றிலுமா என்னை தொடுங்கையே சப்பா. கர்த்தாவே, என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்த பிள்ளையாய் இருக்கணும் ஏசப்பா. முத வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. ஒரு கால ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது ஏசப்பா. கர்த்தாவே நீ தான் ஆண்டவரே எங்களை தொட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ காரியங்களை நான் அலட்சியமாய் பேசினது உண்டு ஏசப்பா, கீழ்ப்படியாமல் போனது உண்டு ஏசப்பா. கிருபையாய் என்னை மன்னித்து ஏசப்பா, இந்நாளிலிருந்து என்னை மாற்ற வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பா. உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழணும் ஏசப்பா. அப்பா பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படியாய் உங்களுக்குள்ளாக நான் கீழ்ப்படியணும் ஏசப்பா. என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்தணும் ஏசப்பா. கிருபையா இப்பொழுதே என்னை நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அவங்க பரிசுத்த கரத்தினால என்னை மாற்றுங்க ஏசப்பா. அவங்கள நான் கோபப்படுத்தக்கூடாது ஏசப்பா. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. உமக்குள்ளாகவும் நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. மகிமையாய் நீங்கள் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னை மறுரூபம் ஆக்குங்க ஏசப்பா. உமக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா நீங்கள் மனம் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சித்தமான வழியில் நடக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே நீர் தாம் ஆண்டவரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா. என்னை வழி நடத்தணும் ஏசப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே ஏசப்பா தொட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தை தெளித்து ஏசப்பா. கர்த்தாவே நீங்க என்னை புதுப்பிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. உமக்கு உகந்த வாழ்க்கையாய் வாழணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழணும் கர்த்தாவே. நீங்கள் அப்படியாய் செய்யப்போருக்காக நன்றி. என்னை மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜபக்கே குஜீவன் நல்ல பிதாவே. ஆமே.
4: இப்பொழுது சகன் ஜோயல் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மூன்று வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க, புதிய படைப்பாய் நாங்கள் மாற, கிறிஸ்துக்குள்ளாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்க தலையாகிய கடமை எங்கள் பெற்றோரை கவனிக்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நான்காவது வார்த்தைக்கு நேராக செல்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். இதை குரதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நாம் இப்பொழுது சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனமும் 46வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நான்காவது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ தேவன் இயேசுவை கைவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொன்ன சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நான் வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி சொல்கிறது பாருங்கள், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவரை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே காரியத்தை வாசிக்கின்றோம். மத்தேயு 17:5 பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லா இடத்திலையும் பார்க்கும் பொழுது இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியிட்டதை பார்க்கிறோம். இதை நேரில் பார்த்த பரிசுத்த பேதுரு அவர்கள் தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுறாரு. பாருங்க, 2 பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் எடுத்து பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம்

0: முதலாவது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு காரியம் சொல்றார். பேதர் சொல்றார் பாருங்க, இவர் என்னுடைய நேசுக்குமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது. அப்ப இன்னொரு சாட்சி பாரு சொல்றாரு, அது இவரே என்னுடைய நேசகுமார் என்று சொன்னார் என்று இந்த காரியத்தை யார் சொல்றார்? பேதுரு பிற்காலத்தின் நிருபத்தில் எழுதுகிறார். இப்படிலாம் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் கைவிடப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லார் உள்ளத்திலும் எழுகிறது. இயேசும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, யோவான் 10:30 வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் அங்கே எழுதுகிறார். வாசித்து பாருங்க, யோவான் 10:30 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதே போல் யோவான் சுவிசேஷம் 8:29 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, யோவான் புஸ்தகம் 8:29 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவில் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடல, அப்போ பிதா இயேசுவோடு கூட இருந்தார், ஒன்றா இருந்தாங்க. இன்னும் சில வசனங்கள் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 16:32 வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதுறாரு பாருங்க, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்குது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கு. இப்படிலாம் சொல்றது, பிதா என் கூட தான் இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு நெருங்கிய, ஏன்னா அவரு தான் சொல்றாரு, அவரே நித்தி, அவருக்கு இன்னொரு பேர், இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பேர் அவருக்கு? நித்திய பிதா. வாசிக்கிறோம் இல்லையா கிறிஸ்துமஸ் நேரங்களில் அந்த வசனம் வாசிப்போம், என்னது அவர் பேர், அவர் நாமங்கள் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ நித்திய அவரே பிதா, நித்திய பிதா. அந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவர் இறங்கி வருகிறார், ஒன்றாக இருக்கிறார். ஏன் இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனித அவதாரம் எடுத்து இரட்சணைய யாத்திரேகத்தை நிறைவேற்ற வந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. என்ன வாஞ்சை பாருங்க, யோவான் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க, யோவான் 17:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. பாருங்க, பிதா யாருக்குள்ள இருந்தாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருந்தாரு? அவங்க பிரிக்க முடியாது, அதான் ஒரு திரியேகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரு திரியேகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே அதிக 22 வாசித்து பாருங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்ப எப்படி இருந்தாங்க அவங்க? ஒன்றாய் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க, 23வது வசனத்தை வாசித்து பாருங்க, பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவருடைய ஜபம் கூட என்னது? பிதாவே நீ எனக்குள்ள இருக்கும், நானும் அப்படி ஒன்றா இருந்தது. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, பார்த்தீங்களா? அப்போ இதில் என்ன நமக்கு ஒரு சிறு ஒரே ஒரு காரியம் என்னென்னா, 1 யோவான் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, இவ்வளோ நெருக்கமாக இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தை சொல்லணும், ஏன் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டார் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, 1 யோவான் 3வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பெற்றார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை, அவர் பிதாவுக்கு பிரியமானதை தான் செஞ்சார். அப்போ இங்கே ஒரு கைவிடப்பட்ட நிலை, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை வசனம் வாசித்தோம் பாருங்கள், எல்லாம் அவர் சொல்கிறார், நான் உங்களை இருக்கும், நீங்கள் என்ன இருக்கு, நான் ஒன்றா இருக்கும், நாம் ஒன்றா இருக்கணும், நாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் அப்போ இதில் தான் விளங்கி கொள்கிற ஒரு விசுவாசியுடைய அந்த உறவு எப்படி இருக்கணும், யார் கூட அதிகம் உறவு இருக்கணும், தேவன் கூட, இயேசு கூட, தேவன் கூட, உங்கள் கூட நான் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும், அப்படி நம்ம ஜபம் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நான் ஒன்றா, எத்தனை வசனம் வாசித்தோம், நாம் ஒன்றா இருக்கிறது போல. அப்போ நம்ம மனிதரோடு ஒன்றா இருக்கிறது அவசியம், ஆனால் யார் கூட ஒன்றா இருக்கணும்? நம்ம எங்களோட ஐக்கியம் பிதாவாகி தேவனுடைய குமாரனாகிய அந்த ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல ஒரு காட்சியை நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் இயேசு கைவிடப்படல, நம்ம எல்லாருடைய பாவம் அக்கிரமங்களும் இப்ப யார் மேல வருது? அவர் இயேசு கிறிஸ்து மேல வருகிறது. சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல வரும் பொழுது பிதாவுக்கு ஒரு அவருடைய குண லட்சணங்களிலே ஒன்று என்னன்னா, எபிரேயர் 7:26 சொல்லுகிறது பாருங்க. பிதாவினுடைய குண லட்சணங்களை பற்றி வேதம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 7:26 என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். அவர் பாவிகளுக்கு விலகிடுவார். பாவம் ஒரு மனிதன் மேல் இருக்குது. பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு என்னாயிரும் பிரித்து விடும். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கலாம், பிரசங்கம் பண்ற இப்ப நான் இருக்கிறேன், கேட்கிற நீங்க இருக்கிறீங்க, நம் யாராக இருந்தாலும் சரி, பாவம் என்று வரும் பொழுது அது தேவனை நம்மை விட்டு பிரித்துவிடும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. இயேசு அப்படியே பிதாவு கூட ஒன்றா இருந்தாரு. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். நான் அவர்ல இருக்கிறேன், அவர் என்னில் இருக்கிறாரு. அவர் என்ன நீங்களானு விட்டுருவீங்க, அவரை தனித்து விட மாட்டாரு. இப்படிலாம் சொல்லி கொண்டு வந்தவர் அந்த கல்வாரி சிலுவில அவர் மறிக்கிற நேரத்துல நம் எல்லாருடைய பாவம் சாபம் வியாதி பலவீனம் அக்ரமம் எல்லாம் இப்ப யார் மேல இறங்குது? இயேசு கிறிஸ்து மேல இறங்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிதாவுக்கு ஒரு குண லட்சணத்துல ஒண்ணு என்னது? அவர் எப்படிப்பட்டவர்? அவரு பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு பாவத்துக்கு 1:13 சொல்லுது. அது தீமையை பார்க்க மாட்டாத சுத்தம் விளங்கிட்ட. அப்ப இதை நமக்கு என்ன, இதுல இருந்து நம்ம என்ன விளங்குகிறது என்று சொன்னா, நீ யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், நீ எவ்வித மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் சரி, பாவம் இன்றைக்கு நமக்குள் வரும் பொழுது, நம் மேல் வரும்போது, நமக்குள் வரும் பொழுது அது யாரோட சமூகத்தை பிரிச்சிடும்? அது தேவ சமூகத்தை பிரித்துவிடும் என்பது எல்லவும் சந்தேகம் கிடையாது. இதை உணர்த்து தான் இந்த காட்சி இங்கே காட்டப்படுகிறது. சொல்றாரு பார்த்தீங்களா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அவ்வளோ பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. கிறிஸ்துக்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்ம யார் வேண்டுமான யாராக வேண்டுமானு இருக்கலாம், ஆனால் பாவம் வராதபடிக்கு நம்மை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 59 என்ன சொல்லுது பாருங்க, 2 ஏசாய புஸ்தகம் 59 என்ன சொல்லுது? 2 ஒரு அருமையான காரியத்தை நமக்கு அங்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 59:2 பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்ப இயேசு பாவம் செய்தாரோ? பாவம் செய்யவில்லை. அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. நம்ம எல்லாருடைய பாவம் யார் மேல இறங்குது? அப்ப இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, என்ன பாவத்துக்கு துணிகரமா, மறைவா, மறைவிடங்கள்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? அது எந்த பாவனா எல்லாம் ஒரே லிஸ்ட்டதான் வருது. கலாத்தியர் 6:5 வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்டதான் வருது. வாசிக்கலாமா? நம்ம என்னடா பாவம் எனக்குள்ள இருக்கு நம்ம நினைக்கலாம். இந்த லிஸ்ட்டை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5:19 வாசிக்கலாமா? அதுல இருந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடுல 262 பக்கம் சத்தமா வாயை திறந்து நம்ம வாசிக்கணும். கலாத்தியர் 5:19 வாசிக்கலாமா? இதுல ஏதாச்சும் பாவம் இருக்கா இல்லையா நம்ம அலசி பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை அவன் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எல்லாம் ஒரே லைன்ல தான் எழுதியிருக்கிறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு இந்த இந்த பட்டியலை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை பாவம் வந்து சென்னீங்களா? எவ்வளோ? இத்தனை பாவங்களில் எந்த பாவம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய முகத்தை நமக்கு மறைச்சிரும். நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், கர்த்தருக்குள்ள வரணும்னு ஆசைப்படுகிறோமா? நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று ஆத்மாவை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறதா? நம்ம ஜெபித்தா ஜபத்தான்னு கேட்கிறாரா? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்குதா? அவர் முகம் மறைக்கப்பட்டது போல ஃபீலிங் உணர்றீங்களா? சிந்தித்து பாருங்க. இந்த பாவம், எந்த பாவம் நமக்குள் இருந்தாலும் தேவன் முகத்தை நமக்கு மறைச்சிடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் சொல்றாரு இல்லையா? விக்கிரகாராதனை. அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க பாருங்க, விக்கிரகாராதனை. அப்புறம் என்ன சொல்றாரு? பில்லி சோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. பார்த்தீங்க, இத்தனை காரியம், இத்தனை 17 காரியம் சிந்திச்சு பாருங்க. இதில் இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த பாவம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவரே எஸ்அப்பா எடுத்து போடும். ஆண்டவரே உங்கள் முகம் எனக்கு மறைக்கக்கூடாது. இயேசுக்கு எதுவுமே அவர் வழி கூட அவருக்கு தெரியல பாருங்க, அவ்வளோ வழி. இரவு முழுதும் 2 வார்த்தையிலே முதல் வார்த்தையில் கேட்டோம், போர்ச்சர் முழுதும் சேர்ந்து அடித்தாங்க. ரோம போர்ச்சவர்லாம் வலிமை நிறைந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், திடகாத்திரமானவர்கள். ஒருத்தர் அடித்தாலும் தாங்க முடியாது. அங்கே போர் சேவர் முழுவதும் சேர்ந்து அடித்தாங்க. அவ்வளோ வேதனை. தண்ணி இல்லை, தண்ணி கேட்டால் காடியை கொண்டு போய் கொடுக்குறானுங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ கொடுமை. பிளாத்துட்டு போனால் நீதி கிடைக்கல, ஏறுதுட்டு போனால் பரியாசம் செய்து அனுப்பப்படுகிறார். ஒருபுறம் பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கும் பரபாச விடுதலை செய்யும் என்று மக்கள் கூச்சல் எடுக்கிறாங்க. அதனால் அற்புதம் பெற்றவர்களை பார்த்து நம்ம இவ்வளோ பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு விடுறத விடுவா? நீங்கள் இப்போ நாங்கள் பிரசங்கம் போனது நீங்கள் கேட்க போறீங்க? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க, 2 மீன் 5 அப்பத்தை சாப்பிட்டவங்க, சிந்திச்சு பாருங்க, 2 மீன் 5 அப்பம். அதே போல இன்னொரு முறையும் இன்னொரு இடத்துலையும் அந்த 7 அப்பங்கள் அங்கே பெறுகிறது, இன்னொரு இடத்துல பெறுகிறது. அந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க, வயிறார சாப்பிட்டவங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவங்க, சிந்திச்சு பாருங்க. மீன் கிடைச்சா விடுவாங்களா? அவ்வளோ சாப்பிட்டு போனவங்க, எடுத்துகிட்டு போனவங்க, சுகம் பெற்றவங்க, பார்வை அடைஞ்சவங்க, பேரலிஸ்டாக இருந்து எழுந்து நடந்தவங்க, கை வராமல் நடந்தவங்க, செத்து போன உயிரோடு எல்லாம் அவ்வளோ கூட்டம் அங்கே கூடியிருக்குது. எவ்வளோ பேர் ஒருத்தராவது போயிட்டு பிலாத போய் சொன்னாங்களா, ஐயா அவர் ஒன்றும் செய்யலை ஐயா, ஒருத்தம் ஆகி திறந்துருப்பானா? எல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும். இயேசு அவர் சிலுவையில் அறையும். யார்? சுகம் வாங்கி கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், போஷித்தவர், நன்மை செஞ்சவர், பிசாசன்களை விடுவிச்ச. அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவங்களே அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே பிரசங்கத்தை கேட்குறவங்களை குறித்து நம்ம எதையுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டவங்க ஒருத்தவங்க நினச்சி நிற்கல, சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறது, ஆண்டவரே பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு நீங்கள் எங்களை காத்துக்குள் நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல பீதாவின் முகம் மறை, அவருக்கு அந்த வழியை குறித்து கவலைப்படல. கொஞ்சம் நேரம் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாவம் அவர் மேலே போகணும், என்ன ஆயிடுச்சு இப்போ பீதாவின் முகம் என்ன ஆயிடுச்சு இப்போ மறைக்க. அதில் தான் அவர் கதறு, ஏந்தவனே என்னை கைவிட்டு. இது வேதனை கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அவங்க முகம் எனக்கு மறைக்கப்பட்டுருச்சேன்னு கதறார். கிறிஸ்துவ அருமையானவர்ல இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, இந்த வாஸ்த பட்டியலில் ஒரு பாவம் கூட நம்மள்ட இல்லை. இருந்தால் ஆண்டுகிட்ட சொல்லி திருந்திருங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றிருங்க. உங்கள் முகம் எனக்கு மறைக்கக்கூடாது. உங்கள் இந்த உலகத்தில் என்ன இல்லைனாலும் கூட எனக்கு பரவாயில்ல. பக்கா குறித்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லும், கண்ணெல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அவங்க கண் பார்வையெல்லாம் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அப்பா அம்மா அவங்க பாதி வயதில் இறந்து போனாங்க, வாழ்ந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. கண் பார்வை கொஞ்சம் கண்ணை மண்ணி நடந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம ஊரில் நடந்து பாருங்க, கண் பார்வை இல்லாமல் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் இயேசு இல்லாமல் வாழ முடியாது, இயேசுவோடு வாழ்கிறாங்க. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை நம்ம மாற்ற ஆண்டுகிட்ட கேட்கணும். எது இல்லைனாலும் வாழலாம் அந்த உலகத்தில். அம்மா எல்லாம் வாழ்ந்துடலாம், அப்பா எல்லாம் வாழ்ந்துடலாம். நமக்கு ஒரு சாட்சியாக சவாலாக சாட்சின்ற சவாலாக வைத்திருக்கிற கண் பார்வை இல்லாமல் அவங்க 2 கண் பார்வை இல்லாமல் வாழ்ந்து சவாலாக ஊழியம் செய்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். கூட ஒரு ஆர்தத்தில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் உதவிக்கு சரி பொழுது ஒவ்வொருத்தருடைய அந்த அவங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்க உள்ள உடைஞ்சிருவாங்க. மக்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னா கூட அவங்களால வாழ முடியும். ஒரு நேரம் கவலையாக இருந்தால் ஒரு நேரம் அவங்க ஆண்டை தேற்றிடுவாங்க. ஆனால் ஏசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களையும் எங்களையும் பிறக்கிற எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவர் கேட்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று இந்த 4வது வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே உங்களையும் என்னையும் பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் வரக்கூடாது. உன் நண்பனார்ந்த இடையில வரக்கூடாது, உங்க குடும்பமான இடையில வரக்கூடாது. இயேசு உன்னையும் பிரிக்கிற எந்த காரியம் வரக்கூடாது, யாராக இருக்கட்டும், அது நீ பழகினவர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இயேசுவிட்ட போக முடிய தடுக்க எதுவா இருந்தாலும் அதை நீங்க சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சொல்றார்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நாளை இல்ல இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகியும் உன்னுடைய சமாதானமான வாழ்க்கை ஏற்ற நீ சிந்தித்துக் கொண்டால் உனக்கு, ஏன்னா சில காரியம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இயேசு கண்ணி விட்டு அழுது சொன்னார். சும்மா சொல்ல இந்த வார்த்தையை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு கண்கள் மணி கேட்கலாமா, உங்களும் என்ன எதுவுமே பிரிக்கக்கூடாது. பிரிக்கிற பாவம் இருக்குதா, கத்தரை சொல்லி மனவருந்தி மன்னிப்பு, சும்மா கத்தி ஐயோ ஐயன் கத்து கூச்சல் போறதில்ல, வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து செலவில் அடிக்கட்டு அடிபட்டு போகும் பொழுது எல்லாருதாங்க அவர் சொன்னாரு, எருசலேம் குமாரத்தில் நீங்க எனக்காக நீங்க அழாதீங்க, நீங்க யாருக்கு அழுகணும், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு நம்ம ஏன் பிறந்த, நமக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் பிறப்பது போன பேர் தெரியாது, இயேசுக்கு பேர் தெரியும், இந்த உலகத்தில் நீங்களும் நான் பிறக்கணும், அப்பா அம்மா யாருன்னு தெரியும், இயேசுக்கு யாருன்னு தெரியும், அவர் எதுக்காக பிறந்தாரோ அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை குறித்து அவருக்கு கவலைப்படல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கவலை என்ன, பிதாவின் முகம் என்ன சேர்ந்த இடத்துல. இன்னைக்கு அன்ப சகோதரனே சகோதரியே சிந்திச்சு பாருங்க, இயேசுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இல்லைனா இன்னைக்கு புதுப்பிச்சு எத்தனை நாளைக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். நாளை நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகவே எல்லாம் தயவு செய்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா, கண்ணுங்க போடுங்க, தம்பிங்க திரும்ப விளையாண்டக்கூடாது, இப்படி திரும்ப எல்லாம் இங்கே பாருங்க, கண்ண முடி எல்லாம் தயவுசெய்து, சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடக்கூடாது, எல்லாம் கண்ண முடி ஜபம் பண்ணணும், எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஜபிக்கலாமா. ஆண்டவரே உங்களை என்னை பிரிக்கிற எந்த பாகம் வந்தால் அப்புறப்படுத்துவாங்க, ஜபம் செய்வோம்.
1: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா, பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, தகப்பனே மே துதிக்கிறோம், ஐயா மே துதிக்கிறோம், எங்களுடைய பாவங்கள் அப்பா உங்களோட முகப்பா ஏசப்பா, பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவர் எங்களோட பாவங்கள் மறைக்கப்பட்டது ஏசப்பா. தேவனே ஐயா எங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா உங்களோட முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே ஐயா எங்களுக்கு மறைவாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து எங்களை தயவாய் விடுதலை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே நீங்க பிதாவோடு எப்படியாய் ஒன்றாய் இருந்தீரோ அதே போல ஏசப்பா நாங்களும் உங்களோடு கூட ஒன்றா இருக்கக்கூடிய கிருபைகளை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே உங்களோட முகம் எங்களுக்கு மறைக்கப்படக்கூடாதப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா அதுக்கு தடையாய் ஆயிரக்கூடாது ஏசப்பா. எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க திரு ரத்தத்தால என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினை பரிசுத்தப்படுத்தி உங்களோட கூட எப்பொழுதுமே உங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த கிருபைகளை தந்து தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை முழுமையா நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
2: இப்பொழுது சகோதரி கிருபா அவர்களும் ஒரு பாடலை பாடுவார்கள்.

0: ஐந்தாவது வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகின்றோம்.
1: ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். எங்களான் பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரம தகப்பனே, கூட ஆனைப்படு ஸ்தோத்திரம். இவனை மறைத்து பேசுங்க அப்பா, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அன்று வரை நாங்களும் உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க அதான் சங்கத்தில் சொன்னது போல, கத்த நல்லவர் வந்து ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கி வந்து சொன்னாரு. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ருசித்து பார்க்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்குள்ளே நாங்கள் நெருங்கி செவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் எல்லாருக்குள்ளும் ஊடுருவி சொல்லட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தை தாழ்மையாய் பின்னோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அஞ்சாவதாக கர்த்தர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கணும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28.
2: அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து
1: வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
2: தாகமாயிருக்கிறேன் என்றார்.
1: எல்லாம் முடிஞ்சது அறிஞ்சிட்டார் தேவன். அறிஞ்ச என்ன சொல்றாரு? எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த உலகத்து வந்ததை நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தேவன் அறிஞ்சிட்டு என்ன சொல்றாரு? எல்லாம் முடிஞ்சது அறிஞ்சிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். அப்படி ஒரு தாகம் தான் நமக்கு வேண்டும். ஆத்மாக்களை பார்க்கும்போது நம்ம தாகம், ஆத்மாக்களுக்கு ஆண்டு வெட்டி உலகத்துக்குள்ளே ஓடும்போது ஒரு தாகம். எத்தனை சனங்கள் ஆண்டுக்குள்ளே இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, மனம் போல வாடுறாங்க. என் கிறிஸ்தவங்களே எத்தனை பேர் குடி கடையை தேடி ஓடுறாங்க. அவங்கள பார்த்தவங்களுக்கு தாகம் இருக்குதா? அவங்கள பார்த்து ஆத்மா பாறை வருதா? பாரு, குடிச்சிட்டு வந்து நைட்டுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம சொன்ன சொல்லிகிட்ருக்கோம்மா. அவங்க மேலே உள்ள ஒரு தாகம், நம்ம அவங்க உள்ள அவங்க மேலே நம்ம உள்ளத்தில் ஒரு தாகம் வருதா? ஆண்டவரே, இந்த சனம் மீட்டுக்கொள்ளுமாப்பா. ஆண்டு சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே 143 crore சனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறாங்க. அறியாமைச்சவங்க எத்தனை பேர், அறிஞ்சிச்சவங்க எத்தனை பேர். இவங்களுக்காக நம்ம உள்ளத்தில் தாக வருதா? அவங்களுக்காக நம்ம பாரம் எடுக்கிறோமா, கண்ணீர் ஒடிக்கிறோமா, அழுது பள்ளம் வருமா? யோசித்து பாருங்க. லென்ஷன் ஆண்டோடு கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு இருந்த வேத வாக்கியத்தின் மேலே தாகம் இருந்தது, அப்போ எங்களுக்கு அந்த தாகத்தை தாரு சொல்லி நம்ம கேட்போம். எரேமியன் புஸ்தகம் 31:20.
2: எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
1: எப்ராயீமை பார்த்து சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
2: அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
1: எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
2: அவனுக்கு விரோதமாய்
1: பேசினது முதல்
2: அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: அவனை நினைத்து அவருக்கு விரோதம் பேசியிருக்காரு ஆண்டவர். அது வந்து ஓசியாவில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விரோதமாக பேசினது
2: நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது.
1: கொதிக்கிறது.
2: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: கர்த்தர் சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா, ஓசியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்ராயீம் பற்றி என்னெல்லாம்னு சொல்கிறான்னு. திருப்பி போடாத அப்பன்லாம் சொல்லி நிறைய சொல்கிறாரு. அவங்க கீழ்ப்படியாமல் அப்படி போயிடுறாங்க. ஆனாலும் சொல்கிறாரு, அவங்களுக்காக பேச நாள் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கே அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஆத்மா பாறை இருக்கா? அவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கமா, இப்படி செய்கிறாங்களே குறை சொல்லிகிட்டே இருக்கிறோமா? அவங்களுக்காக உள்ள கொதிக்கதை நமக்கு, ஐயோ இன்னும் ஆத்மா ரட்சிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ஆண்டுக்குள் வரலையேன்னு சொல்லி நம்ம உள்ளம் கொதிக்குதா? அவங்களுக்காக நமக்கு ஆத்மா பாறை வருதா? அருமையானவளே, அப்படி இல்லைன்னா நம்ம கட்டுறதுக்கே பாண்டவரே, உண்மை போல எனக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கணும். அந்த தாகத்தை தாரும், அந்த தாகத்தை தாரும் அப்பா. ஏதோ ஒரு ஊழியம் செய்தால் முக்கியம் இல்லை சுவாமி, இந்த ஆத்ம பாரத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் உள்ளத்திலிருந்து பாரத்தை எனக்கு வைங்க, உங்கள் உள்ளத்தில் எத்தனை ஆத்ம பாரம் எனக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை வைங்க ஏசப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அதிர கேட்க வேண்டும். எஸ் நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
2: என் மகனே,
1: என் மகனே,
2: உன் இருதயத்தை எனக்கு தா,
1: உன் இருதயத்தை எனக்கு தா. மகனே, எனக்கு உன்னோட பொண்ணை கொடுத்துரு, பொருளை கொடுத்துரு, உன் வீட்டில் இருக்க சொத்து சவத்தெல்லாம் கொடுத்துன்னு கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நம்ம இருதயத்தை தான் தேவன் கேட்குறாரு, நம்ம இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுறதுக்காக தான் தேவன் கேட்குறாரு. நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்காம அந்த இருதயத்தில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இருதயத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது அதிலிருந்து ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க, என்னை மடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என் இருதயம் முகத்தான் சொந்தம், ஒப்பு கொடுத்துருக்குறம்மா, என் இருதயம் முகத்தான் சொந்தம் ஆண்டவரே, நீ தான் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணு, இந்த இருதயத்தில் வாசம் பண்ணு ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் நீ தங்கியிருக்கணும். ஆண்டு சொல்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 21:3
2: மேலும்
1: மேலும்
2: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
1: பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன்.
2: அது
1: அது
2: இதோ மனுஷர்களிடத்திலே,
1: இதோ மனுஷர்களிடத்திலே
2: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷரிடத்தில் வாசத்தில் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே,
1: அவர்களிடத்திலே
2: அவர் வாசமாயிருப்பார்.
1: அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார்.
2: அவர்களும்
1: அவர்களும்
2: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்.
1: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்.
2: தேவன் தாமே,
1: தேவன் தாமே
2: அவர்களோட கூட இருந்து,
1: அவர்களோட கூட இருந்து
2: அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
1: அவருடைய தேவனாய் இருப்பார். நமக்குள்ள தேவன் வாசம் பண்றாரா? தேவன் வாசல் நமக்குள்ள இருக்குதா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேறு எதையும் கேட்கல, என்ன கேட்குற, மகளை உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருந்தா எனக்கு வேண்டும் மகனே, மகளை உன் இருந்தா வேண்டும். ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துருந்தா நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பேச மாட்டோம். ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் நம்மளால் பேச முடியாது, பேச மாட்டோம்ல, பேச முடியாது. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லைன்னா நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என் உள்ளத்தில் இருந்து வாசம் பண்ணுமப்பா, என் இதயத்தில் வாசம் பண்ணுமப்பா, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க, எனக்குள்ளே தங்கிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4:8
2: அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய,
1: சமாரியா நாட்டாளாகிய
2: ஒரு ஸ்திரீ,
1: ஒரு ஸ்திரீ
2: தண்ணீர் மொள்ள வந்தாள்,
1: தண்ணீர் மொள்ள வந்தாள்.
2: இயேசு அவளை நோக்கி,
1: இயேசு அவளை நோக்கி
2: தாகத்துக்கு தாய் என்றார்,
1: தாகத்துக்கு தாய் என்றார். அவற்ற படம் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் கேட்கிறார் தாகத்துக்கு தா, எதை கேட்கிறார், எதை கேட்கிறார் தாகத்துக்கு தான்னு இருதயத்தை கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நீர் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண ஆண்டவரே, நீ எனக்குள்ள வரணும் அப்பா, என்னை நீ பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே, நீர் முழுமையானக்குள்ள வாங்க, முழுமையானக்குள்ள வாசம் பண்ணுங்க அப்பா, முழுமையானக்குள்ள தங்கிருங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்து மேலே, என்னுடைய இருதயத்து மேலே தான் தாகமாக இருக்கிறாரு. நம்ம முழுமையாக அவர் கையில் அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி தாகமாக இருக்கிறாரு. நம்ம எப்படியா இருந்தாலும் வாழ்ந்தால் பரலோக போயிடும்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ வேண்டும். அது இயேசுக்காக வாழ வேண்டும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் 2:10-13.
2: என் நேசர் என்னோட பேசி,
1: என் நேசர் என்னோட பேசி,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே, நம்மளை பார்த்தா சொல்றாரு, என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: எழுந்து வா,
1: எழுந்து வா,
2: இதோ
1: இதோ
2: மாரிக்காலம் சென்றது.
1: நம்ம சொல்றோம்ல, மழை வந்து இப்ப என்ன வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு, அப்புறம் என்ன வந்துருச்சு, பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர், என் பிரியமே ரூபவதியே எழுந்துவா,
2: இதோ மாரிக்காலம் சென்றது.
1: மாரிக்காலம் சென்றுச்சு.
2: மழை பெய்ந்து ஒழிந்தது.
1: மழை பெய்ந்து ஒழிந்துச்சு.
2: பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது.
1: புஷ்பங்கள் காணப்படுகிறது.
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
1: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
2: காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய்காய்த்தது. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: எல்லாம் செஞ்சு போய் சரியாயிடுச்சு. இன்னும் நீ எதுக்கு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்க? இன்னும் பாவமான இடத்துலயா உட்காந்துருக்க? எழுந்து வா. அதே போல இளையகுமாரி எழுந்து வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதே லூக்கான் சுவிசேஷம் 15 15 20 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
2: அவனுக்கு புத்தி தெளிந்த போது
1: அவன்
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன்.
1: நான் எழுந்து
2: என் தகப்பனிடத்திற்கு போய்
1: தகப்பனே,
2: பரத்துக்கு விரோதமாகவும்
1: உமக்கு முன்பாகவும்
2: பாவம் செய்தேன்.
1: இனிமேல்
2: உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு
1: நான் பாத்திரனல்ல
2: உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு
1: பாண்டவர் அதை பார்த்தா சொல்றாரு. இங்க பாத்தீங்கள குருவி சத்தம் கேக்குது. மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு வச்சுக்கலாமா? முன்னர் 2:13
2: என் நேசர் என்னோட பேசி
1: என் பிரியமே
2: என் ரூபவதியே
1: எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம்
1: எழுந்து வா. இந்த புக்காந்த எடுத்துட்டு எழுந்து வா. பாவமான காரியத்துட்டு எழுந்து வா. ஆண்டவர் உங்க மேலதான் தாகமா இருக்கிறாரு. என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கிறாரு. நம்ம எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் அந்த பாவத்தை விட்டு எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம் சென்றது.
1: மாரிக்காலம் சென்றுச்சு.
2: மழை பெய்து ஒழிஞ்சிருச்சு. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது.
1: பஞ்சம் வந்துருச்சு. கொள்ளை நாய் வந்துருச்சு. யுத்தங்கள் வந்துருச்சு. அன்பில்லாத காலம் வந்துருச்சு.
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
1: இப்ப நிறைய பேர் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாடி துதிக்கிற காலம் வந்துருச்சு.
2: காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது.
1: எல்லாம் ஆண்டரை பத்தி சொல்லி கைப்பறி கொடுத்து தெருவில் பாடுற சத்தம் கேட்கப்படுகிறது.
2: அத்திமரம் காய் காய்த்தது.
1: இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன சரி எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்க. அத்திமரம் காய் காய்த்தது.
2: திராட்சை கொடிகள்
1: ஆண்டர் சொன்னார். இஸ்ரேலை கவனித்து பாருங்கள் சொல்லி இருக்கிறாரு. திராட்சை செடிகள்
2: பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா.
1: அந்த இளையகுமாரனை போல நம்ம எழுந்து வர வேண்டும். இன்னும் பாவமான காரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? இன்னும் கோழி குத்திட்டு சண்டை போட்டுட்டு இன்னும் அங்கே இங்கே சொல்லிக்கிட்டு காரியங்களை வேஸ்ட்டை பண்ணுறோமா? அறியாத காலத்தில் மறுக்காலம் அப்படி இருந்தோம். அல்ல அப்படி தான் இருந்தேன். அங்கே சொல்கிறது கோழி சொல்கிறது இங்கே சொல்கிறது அதை பேசுகிறது இதை பேசுறது இன்னொன்று அப்படித்தான் இருந்தேன். இப்போ கர்த்தரையை கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தரத்தை நான் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நீ மாற்றும், என்னை மாற்றுமையா கர்த்தாவே நீர் என்னை மாற்றும். என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்கப்பா. நீங்கள் வந்தால் தான் எனக்கு முடியும். எழுந்து வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் அந்த இளைய குமாரன். நானே பசியில் சாவறேன், ஏன் இருக்கு நான் என் பரத்துக்கு உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு பாவம் செஞ்சேன் சொல்லி அவர்கிட்ட போய் கூலிக்கல்ல என்னை ஒருத்தராக வச்சுக்கோங்க ஆண்டவர் கேட்பேன்னு சொல்லி எழுந்து போனா. நாம் எழுந்திருக்கிறோமா? எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? எந்த எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? விட்டு எழுந்து வர வேண்டும். எழுந்து வந்தால் தான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். நம்ம அந்த இடத்துலேயே உட்கார்ந்துருந்தோம்னால் நம்ம எழுந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை எழுந்து வர கிருவச்சாங்கப்பா. ஆண்டவர் கேட்குறாங்க, எழுந்து வா. உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருதாசனம் கதை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க காது தர காட்டார், உள்ள அவரே வரமாட்டார். கதை தட்டி கொண்டே இருக்கிறார்.
2: இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன்.
1: வாசலிருந்து உள்ள வரமாட்டேங்க, வாங்கி கூப்பிட்டாதான் வருவாரு. அதான் வாசலிருந்து கதை தட்டி கொண்டு இருக்கிறேன்.
2: ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து,
1: நம்ம நினைக்கிறேன் நான் என்ன படைச்சவர் தானே உருவாக்குறவர், அவரே உள்ள வரட்டும் அப்படின்னா வரமாட்டாரு. வாசலிருந்து கதை தட்டிட்டு இருக்கிறாரு. அவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் உள் பிரவேசித்து
2: அவனோடைய போஜனம் பண்ணுவேன்,
1: அவனோட போஜனம் பண்ணுவேன்,
2: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்,
1: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதை தட்டுறாரு, திறக்கணும். அதான் ஆண்டு நமக்கு ஒரு செவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களாக மன்னிங்க. அவரை கூப்பிட்டாத்தான் வருவார், கூப்பிடாமல் அமைதியே வரமாட்டார். கூப்பிடணும், இயேசுவே என் மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவங்களாம் மன்னிங்கப்பா, நான் கதை திறக்கிறேன்டவரே. இதுக்காக இதுவரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாண்டவரே, இதுக்காக நான் உலகத்துக்காகவும் உலக காரியத்துக்காக வாழ்ந்துருந்தாண்டவரே, இனிமே வேண்டாண்டவரே. நீர் எனக்குள்ளே வரணும், நீர் எனக்குள்ளே வரணும். உள்ளத்தில் வாங்கப்பா, என் மனசுக்குள்ள வாங்கப்பா, மனசுக்குள்ள வாங்கப்பா, என் நிறையத்துக்குள்ள வாங்கப்பா, வாங்கப்பா வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. கூப்பிட்டவங்கள தான் கர்த்தர் உள்ளத்தில் வருவார். கதை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்து அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஷணும், அவன் என்னோட போஷணம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. கதவு திறக்க வேண்டிய இறுதி கதை திறக்கணும். நம்ம கதவு எங்கே இருக்குது, நம்ம இறுதி எங்கே இருக்குது? உலகத்துக்கு பொறுத்திருக்கோமா, காரியத்தில் இருக்கமா? என்னை கேட்டு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்பா, ஆண்டவரே என் இதயத்துக்குள்ளே வாங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என் இதயத்தை என் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாதவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நம்ம காது திறந்து நமக்குள்ள வந்தால் தான் அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்குறாரு. யோவான் சுவிசேஷம் 1:12.
2: அவருடைய நாமத்தின் மேல்,
1: அவருடைய நாமத்தின் மேல்
2: விசுவாசம் உள்ளவர்களா,
1: விசுவாசம் உள்ளவர்களா,
2: அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ,
1: ஏற்றுக்கொண்டவர் வல்லத்துல வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
2: அத்தனை பேர்களும்,
1: அத்தனை பேர்களும்
2: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி,
1: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
2: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: அவர்களுக்கு என்ன செய்ய என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப காத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை உங்களுக்கு கருத்தில் பிடிக்க, எனக்கு உள்ளத்துக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. எனக்கு மனுஷர் கடத்திருந்தாலும்ப்பா உங்கள் வாசத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்குள்ளே வாங்க. என் கதை நீங்கள் சட்ட சத்தம் கேட்டு நம்ம கூப்பிட்றப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு வருந்தி அழைக்கணும். சீசர்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது அவருக்கு அவங்க போகிற இடம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்னாரு. இவங்க சீசர் அழைச்சாங்க, வருந்தி அழைச்சாங்க. அப்போ தான் அவர் கூட போனார். வாசித்து பாருங்கள், யோவான் லூக்காவின் சுவிசேஷம் 24:28-29 வாசித்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 24:28-29. கூப்பிட்டா தான் வருவார். நம்ம கூப்பிடாமல் நம்ம என்ன செவிச்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு வரமாட்டார், கூப்பிடணும்.
2: அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள்,
1: தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாயிருந்து
2: சமீபமானார்கள்.
1: அப்பொழுது
2: அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
1: இயேசு கிறிஸ்து அப்புறம் போற காண்பித்தார்.
2: அவர்கள் அவரை நோக்கி,
1: அவர்கள் அவரை நோக்கி,
2: நீர் எங்களுடனே தங்கியிரும்,
1: நீங்க எங்களுடனே தங்கியிரும்,
2: சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
1: வருந்தி கேட்கணும், இயேசுவேனுக்குள்ள வாங்கப்பா, இயேசுவேன்பா அவங்கள மணி என படைச்சவர் தானே, வந்துடுற வரமாட்டாரு. வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
2: அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
1: வருந்தி கேட்கணும். சும்மா இயேசுவேன் மனசுக்குள்ள வாங்க, பாவங்களை மன்னிங்க, சும்மா கழிப்பிள்ளை மாதிரி இயேசுவேன் குலத்தில் வாயினால இயேசுவேன் குலத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, அப்படிலாம் கழுவ மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும், முழுதியத்தோடு கூப்பிட வேண்டும். அவர்கிட்ட எப்படி அன்பு கோரணுமா? முழுதியத்தோடு வாசிங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் 37, 38, 39 40.
2: இயேசு அவனை நோக்கி,
1: உன்
2: தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: நம்ம எப்படி கூப்பிடணும், சும்மா ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துக்கு வாங்க, இயேசுவே உள்ளத்துக்கு வரமாட்டார். அவரு தேவன் அவனை நோக்கி,
2: இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன்
2: முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், அன்பு குருவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
1: பிறனிடத்தில் நம்ம இடத்துல எப்படி அன்பு கூறுறோம், நான் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பிற இடத்துல அன்பு வருவாயின்னு சொன்னார். கர்த்தரிடம் முழுவியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து இயேசுவே மனசுக்குள்ளாங்கப்பான்னு உள்ளத்தை உடைச்சி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுவார், அப்போ நம்மளேருந்து புது சுட்டியாக மாற்றுவார். அப்போ தான் அவர் ஆத்மா, அப்போ தான் நம்ம மாதிரி இருக்கிற தாகம் அவர் குறையும். வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறப்பா, இந்த 2024 என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாராலும் அர்ப்பணிப்போமோ, அப்போ தான் தேவனை சந்தோஷம், உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்து தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. தேவனே நிறுத்தும் இடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, என் நிறுத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. நீங்கள் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், நீங்கள் தான் என்னை மாற்றணும், நீங்கள் தான் என்னை பரிசுத்தப்படுத்தணும் சொல்லி அர்ப்பணிப்போமா.

0: இந்த ஐந்தாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்த ஆண்டவரே, எங்களுக்கும் ஆத்மாக்களை குறித்து ஒரு தாகத்தை கொடுங்கப்பா, இந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? நான் எழுந்து நின்று நபச்சோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், எல்லாம் எழுந்து நின்று கத்தை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா?
1: எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. அப்ப எத்தனையோ அசதிகள் நிர்விசாரங்கள் மூலம் ஆண்டவரே உண்மை விட்டு எவ்வளவு ஆண்டவரே பின்வாங்கி தூரமா இருக்கிறப்பா தங்கப்பனே, தயவாய் மனம் இறங்கி எனக்குள்ள வந்து ஆண்டவரே நம்மட தாகத்தை தீர்க்கிற பிள்ளையா அசதியினாலும் நிர்விசார உண்மை விட்டு பிரிந்து விலகிருக்க என்னை கர்த்தர் எப்படியாவது மாற்றி ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வந்து தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஆத்ம பாரத்தோடு ஊழியன் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு கிருபை பெற்று வாழ முடியும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய முடியும் தகப்பனே, எப்படியாவது எனக்குள்ள வாங்கப்பா, என் மேல் நீ தாகமா இருக்கிறீர் தகப்பனே, அதை நான் புரிந்து கொள்ளாதபடி எவ்வளவு உணர்வற்ற நிலையில் இருந்திருக்கிறேன் ஏசப்பா, என் தேவனே தயவா என் சோர்வுகளை ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா, என் தேவனே எப்படியாவது உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா முன்பு போல ஐக்கியமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே என் கிருபை செய்ய வேணுமா கெஞ்சுகிறேன் ஏசப்பா, நீங்க எனக்குள்ள வந்து உங்க பிரியமான மகளை நீ மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா, தேவனே தயவா நீ எனக்குள்ள வந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் செய்யக்கூடிய கிருபலை தர வேணுமா கெஞ்சுகிற ஆண்டவரே, எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஆண்டவரே என்றும் தங்க முடியாக ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளை என்னை மாற்ற முடியாது நாங்கள் கெஞ்சு ஜெபிக்கிறேன் ஏசப்பா, தேவனே இன்னும் ஒருபோதுமே விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
2: அடுத்ததாக சகோதரன் ஜான் ராபர்ட் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்.

0: ஜெபம் செய்வோம்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம். மீண்டும் ஆறாத வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உன் நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு சிந்தையை தருவீராக. புதிய சிருஷ்டியாய் எங்களை கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் உணரக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் பெற்றோர் மீது ஒரு கரிசனை அன்பை தருவீராக. பாவம் எங்களுக்குள் வந்து உம்மையும் என்னையும் பிரித்து விடாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை தருவீராக. ஆத்மாக்கள் குறித்த ஒரு தாகத்தையும், எங்கள் மேல் தாகமாயிருக்கிற உம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் தியான வேலையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு உற்சாகத்தினாவின நிரப்பும். தூக்கங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் இயேசுவி நாமத்தில் மாற்றப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பெடுங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆறாவதாக, பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்மள சேர்ந்து வாசிக்க போறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி

நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியே வாசிக்கிற யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், இந்த வேலையை செய்து முடித்தார். அப்போ அவருடைய வேலை என்னென்னா, இந்த உலகத்திலே வந்து எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், மக்களுடைய பாவங்களை தாமே சுமந்து கொள்ள வேண்டும், ஜனனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ள வேண்டும், பலவீனங்களை சுமந்து கொள்ள வேண்டும், நோய்களை சுமந்து கொள்ள வேண்டும், சாபங்களை சுமந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பெரிய மகத்தான பணியை கொடுத்து தான் பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த காரியத்தை இயேசு என்ன செய்தாரா, செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம கொடுத்திருக்கிறத என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில் மறிக்கிற நேரம் வந்த பொழுது கொஞ்ச நேரம் அவர் போயிட்டு பிதாவிட்ட ஜெபம் பண்ணப்பார். அவர் போயிட்டு, நான் பார்க்கல, 100 வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவரே என்று அவர் கேட்கல, ஜெபித்தார். இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை நீங்கள் குடும்பமானால் நீங்கும்படிக்கு செய்யும் ஆண்டவர், இன்னும் எனக்கு 2 வருஷம் கொடுங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பொறுப்புகளை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், நம்மை நம்பி எவ்வளோ காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை நம்ம செய்து முடித்தது பாடு இல்லை. பிதாவுடைய அந்த உன்னத சித்தம், அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 4 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 4:34 வாசித்து பார்த்தேன். யோவான் 4:34 பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று நியமித்தது செய்து முடிக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஏதாவது யாரும் செய்யலாங்களே, சொல்றேன், ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யலாமே, நீங்க ஏதாவது செய்யலாமே, ஏதாவது செய்யலாம், ஏதாவது செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடு, அது ஒரு வழக்க சொல்ல வந்துருச்சு, ஏதாவது நீங்க ஆண்டவருக்கு செய்யலாம், உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக ஏதாவது நீங்க செய்யலாமே. சில சொல்லுவோம், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செஞ்சிடாதீங்க, இடக்கு முடுக்கா. இவர் சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பின அவருடைய கிரியையை செய்து முடிப்பது தான். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை நம்பி கொடுத்தது என்ன செஞ்சிருக்கோம், 6வது வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம், ஏதாவது ஒன்று செய்யறதில்ல, அவர் செய்ய சொன்னது செய்யணும். ஆதியாகம் 6:22 பார்க்கிறோம், நோவா ஏதாவது செய்யவில்லை, அவர் என்ன செஞ்சாரா பாருங்க, ஆதியாகம் 6:22 வாசித்து பார்த்தோம்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். சேம் வந்து, அப்பா கொஞ்சம் அதை மாற்றிக்கலாமே, இந்த பேட்டனை மாற்றி செய்யலாமே, இந்த பேலைக்கு கதவை இங்கே வைக்கலாமே. ஒருவேளை காம் வந்து, கதவை வேண்டாம். யாப்பேத் வந்து, அப்பா நம்ம இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், அவர் எதையும் செய்யலாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே, இங்கே வந்திருக்கு நீங்கள் நான் எல்லாரும், தேவன் என்ன கொடுத்து செஞ்சுருக்கிறோமா, செஞ்சே முடிக்கலையே. சிந்திச்சு பாருங்க, பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4 ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போறேன்னு அவர் ஓட்டத்தை முடிக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு சொல்ல, இவர் என்ன செய்கிறாரு இங்கே, இவர் பேழையை கட்டி முடிக்கிறாரு. நெகேமியா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா, அங்கே பாருங்க, அவர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா, அங்கே நம்ம பார்க்குறோம், அப்படியே அலங்கமானது 52 கட்டப்பட்டு எழுல் மாதம் 25 முடிந்தது. ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வேலை பார்த்தீங்களா. நெகேமியா என்ன கட்டுறாரு அவரு சொல்லுங்க, என்ன கட்டுறாரு அவரு, அலங்கத்தை கட்டி முடித்தார். அங்கே நோவா பேலையை கட்டி முடித்தார், பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார், இயேசு பிதா தனக்கு கொடுத்த அவருடைய கிரியை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன, இன்னைக்கு நீங்களும் நான் ஏதாவது ஆண்டருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் பாருங்க, ஆண்டு ரசித்தாரா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரா, எனக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சாரா, இதை பாஸ் பண்ண வச்சாரா, ஏதாவது உங்களை கொண்டு செய்யுங்களேன், ஏதாவது நான் ஏதாவதுலாம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு சித்தத்தை தான் செய்யணும். ஹலையிலே சொல்லாமா, அதனால தான் இயேசு

0: கொடுத்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில். அப்போ கர்த்தரை சித்தம், அப்போ இதெல்லாம் என்ன நம்ம குறித்த தேவ சித்தம் என்பதை நீங்கள் நிறைய பேர் தெரிந்து காசு எனக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்லிட்டார் என்ன செய்ய போறீங்க, அதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சிந்திச்சு பாருங்க, அவங்க செய்யறதா நீங்க செய்யணும்ன்ட்டு இல்லை. இப்போ பவுல் வந்து சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க, பவுல் சீலா பர்னபா எல்லாம் வாங்கப்பா, பவுல் சீலா பர் எல்லாம் வாங்க, மார்க் வாங்க, யோவான் மார்க் என்ற யோவான் நீங்க வாங்க, தேமா எல்லாம் வாங்க, நம்ம நோவா மாதிரி ஒரு பேலை கட்டுவோம். கதை மாறி இருக்கோங்க, பேலை கட்டுவோம், நோவா தாத்தா பேலை கட்டின மாதிரி நம்மலாம் ஒரு பேலை கட்டுவோம், வெட்டுக்கடா மரத்தை சொல்லி தோமா தேமா அவர் மார்க்கு எல்லாம் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து. அப்போ ஆண்டு வந்து கேட்குறார், பவுல் நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், இல்லாண்டவரே நோவா பேலை கட்டின மாதிரியே நான் இப்போ பேலை கட்ட போகிறேன், உடனே பர்ணவன் சீலாவான இப்போ நீங்கள்லாம் போய் காட்டில் போய் எல்லா மிருகத்தை கூப்பிட்டுட்டு வாங்க, சிறுத்தை கூப்பிட்டு வாங்க, குரங்க வேணால் ஈஸியாக பிடிச்சிடலாம், சிறுத்தை பிடிக்க முடியுமா, சிங்கத்தை பிடிக்க முடியுமா, சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நம்ம பேலையை கட்டுவோம், ஏன்னா பைபிள் இருக்குது நோவா பேலையை கட்டினார், அவர் வேலை வேற இவர் வேலை வேற, அலங்கத்தை கட்டுறேன். அப்போ அவர் வந்து சரிப்பா நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினார், உடனே பவுல் நம்ம எல்லாம் அலங்கத்தை கட்டுவோம், எல்லாம் எடுங்க செங்கல் எடுங்க எல்லாம் கட்டுவோம், அவர் வேலை வேற இவர் வேலை வேற. அதைத்தான் சொல்ற உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சானகன் உலகத்தில் வந்தார், ரெண்டு பேருக்கு என்ன ஒரு 6 மாதம் டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா, கொஞ்சம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவரும் பிறந்தார் இவர் ரெண்டு பேரும் முன் சொல்லி தான் பிறந்தார்கள். பாருங்கள் ரெண்டு பேருக்கு வந்து முன்னுரைக்கப்பட்டது யார் வந்து சொல்கிறாங்க பிறப்பாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா வந்து யார் சொன்னா கேட்க மாட்டேது, ஃபேன் ஓரில் ஒன்றுமே கேட்க மாட்டேது, யார் சொன்னா அதான் சூர்தா எந்த தூதர் சொன்னார், மிகாவேலா கப்ரேலா ராபேலா லூசிபரா காப்ரேல். அப்போ ரெண்டு பேரோட தாயாருக்கும் போய் சொன்னது யாரு, அங்கே இங்கே தாயாருக்கு சொல்கிறாங்க, அங்கே சகரியாட்டு தகப்பண்ட போய் பேசுகிறாங்க, இங்கே தாயாட்டு பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் பிறப்பும் முன் சொல்லி உரைக்கப்பட்ட பிறப்பு, ரெண்டு பேருக்கும் பேர் சொன்னவங்க யோவான் என்னை பேரிடுவாயாக, இவங்க இயேசு என்னை பேரிடுவாயாக, ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டு தாயான ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க, இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவங்க வயிற்று இருக்கிற பிள்ளை என்னச்சா அப்படியே துள்ளுச்சான். இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, புள்ள துள்ளுதா, அவ்வளோதான், ஐயோ அந்த அக்கா முகத்தம் திரும்பி பாப்பா அந்த அக்கா முகத்தம் பார்த்துறாதேன்னு வாங்க. சரி, அப்போ பாரு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வார்த்தை சொல்லப்படுது, சொன்னவங்க ஒரே தூதர் தான். இப்போ யோவானை பிறந்துட்டார், இயேசுவும் இந்த உலகத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்க போகுது, ஒரு 6.5 மாதம். இப்போது யோவான் வந்து நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், அவர்கிட்ட இப்போ இயேசுவே நீங்கள் மெசியான எனக்கு தெரியும், ஆனால் நான் முதல்ல சிலுவையில் மறைச்சிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்லல, இவர் வேலை வேறு அவள் வேறு தான் சொல்கிறது, ஆண்டுகிட்ட போங்க இயேசப்பாட்ட கேளுங்க, அப்பா என்ன அனுப்பின திட்டம் என்ன, இயேசுவான் அந்த உலகத்துக்கு வரல, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தை வாஸ்து பார்த்தோம்னா 17வது அதிகாரம் எடுத்து பாருங்கள், யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நம்ம தெரியும், யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா, நான் உலகத்தான் அல்லாது போல. அப்போ இயேசு யார், இந்த உலகத்தானவர் அல்ல. அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க, 17 18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, பிதா அனுப்பினால தான் இயேசு உலகத்துக்கு வந்தார், இந்த அப்பனால தான் பிலாத்தர் சொல்லும் போது சொல்கிறாரு என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல, 18வது அதிகாரம் 36ல், இந்த என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படின்னா பிதா ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காரு. இது அதே போல் இந்த உலகத்தில் நீங்கள் இன்னாருக்கு மகனாக பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு மகளாக பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு நீங்கள் கணவனாக இருக்கிறீங்க, இன்னொருக்கு நீங்கள் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு உலகத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறதுனால தான் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா 26வது வசனத்துல பவுல் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்யறாரா, ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து, பாத்தீங்களா, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. இயேசுதான் உங்களை குடியிருக்க வைக்கிறாரு. நீ என்னாருக்கு பிறக்கணும்பா, நான் ஏன் பிறந்த, நான் ஏன் பிறந்தேன் எனக்கே தெரியல, சொல்றாங்கல்ல நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதுலயே சொல்லாமா, நீ இன்னாருக்கு தான் மகனா இருக்கணும், இன்னாருக்கு தான் நீங்க கணவரா இருக்கணும், இன்னொருக்கு தான் நீங்க பிள்ளைகளா இருக்கணும், இவங்க தான் அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கார். இயேசு பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். இப்போ இயேசு சொல்கிறார், நானும் நீர் என்ன அனுப்பினது போல் நானும் இவரில் அனுப்புகிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா எல்லையெல்லாம் நிமிஷம் வந்துருக்கார். இப்போது என்ன செய்யணும் கேட்கணும். நீங்கள் ஆண்டுட்ட போய் பைபிளில் நிறையா நம்மளை குறித்த திட்டம் இருந்தால், உங்களை குறித்த ஒரு பர்சனலான திட்டம் என்ன, அதை நீங்கள் இப்போ இயேசுகிட்ட பிதா சொன்னார் இல்லையா, இது தான் நீ அனுப்பியிருக்கேன். அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பின கிரியில் என்னை செய்து முடித்தேன், இதோ இடத்திற்கு வருகிறேன். பாருங்க, யோவான் 17வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அந்த அதிகாரம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 4வது வசனம் வாசிக்கலாமா, மீண்டும் வாசிக்கலாமா, செய்து முடித்தேன். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் நீரின் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கு நம்ம ஆண்டோட்ட அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியுமா, சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்களோ ஆண்டவரே நான் அதை செஞ்சு முடிக்கணும், ஆண்டவரே செஞ்சு முடிச்சிருத்தான்ப்பா நான் அங்கே உங்கள்கிட்ட வரணும். அதனால தான் நம்ம சில உதாரணத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம், நெகேமியாவை குறித்து பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம் சொல்லுங்க, அப்புறம் யாரை பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு தான் இப்போது இயேசு பிதாட்ட சொல்கிறாரு. யோவான் 17வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா, பார்த்தீங்களா, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம், நான் வந்து வர வந்துடுறேன், நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிரச்சனை இப்போ தாங்க முடியும், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, நம்ம எல்லாம் சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் இயேசு எப்போ சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு செய்ய அனுப்பின கிரியை நான் செய்து முடித்தேன். 4வது வசனம் 13வது வசனத்தை சொல்கிறார் இப்போ, நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன். பார்த்தீங்களா, முடிச்சா தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே நான் அவங்க செய்கிற மாதிரி செய்கிறேன், இவங்க மாதிரி செய்கிறேன், அதெல்லாம் செய்ய உங்களை குறித்து என்ன செய்யணும் அதை நீங்கள் நினச்சி பாருங்க. யோவனுடைய வேலை வேறு. யோவனுடைய வேலை என்ன சொல்லுங்க, யோவன் சானோட வேலை இல்லை, பைபிளில் வாசிக்கிறோம் இயேசு யோவனை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. ஆனால் அவர் யாரு, தீர்க்கதரிசி. எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்கிறார்களே கேட்டா, அவர் சொன்னார் எலியா முந்தி வந்தாயிற்று. பல ஏற்பாடுல எலியா செய்த அற்புதம் வேற, பயங்கரமான அற்புதம். அந்த எலியா தான் எங்க யார் யார் மாதிரி வந்திருக்காரு, இப்போ யோவான் ஸ்தானன் மாதிரி வந்திருக்கிறார். இவ யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யல. அவரோட வேலை என்ன, ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த ஞானசனம் எடுத்து இயேசு கரையேறும் பொழுது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற, அதை காமிக்கிறதுக்காக தான் அவர் அதுக்கு தான் புறப்பட்டு வந்தார். அதுதான் ஞானசான் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா ஞானசான் கொடுக்குறப்ப தான் அவர் வருமல் தான் சொல்ல முடியும், இவர் தான். அப்போது யோவனோட வேலை என்னது, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவை, அதை செஞ்சுட்டார். அவர் வேலை முடிஞ்சு தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அவன் மரித்தான் என்று பார்க்குறோம். அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, 13வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடைபடி புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:25 வாசித்து பாருங்க, பாருங்க 24:25, இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, பார்த்தீங்களா, அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொரு வெர்ஷன்ல சொன்னா என்ன சொல்லலாம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கிற போது இயேசுவை காண்பிச்சு அவர் வேலை முடிஞ்சு. இன்றைக்கி உங்கள் வேலை என் வேலை யாரை காண்பிச்சுட்டுக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இந்த துணி கடையை சொல்கிறோம், இந்த இந்த டாக்டரை பற்றி சொல்கிறோம், இவங்கள பற்றி சொல்கிறோம், அவங்கள பற்றி சொல்கிறோம், ஆனால் இயேசுவை மறந்துடுறோம். நம்ம எல்லோருடைய ஸ்லாங் அப்படி தானே இருக்குது, அவங்கள பற்றி சொல்கிறோம், இவங்கள பற்றி சொல்கிறோம், அவங்க இப்படி இப்படி இதுன்றோம் அதுன்றோம், ஆனால் யோவான் இயேசுவை மாத்திரம் காட்டி கொடுத்து அந்த வேலையை முடிந்தது அவருக்கு. என்னைக்கு கேளு ஆண்டவரே, நான் எதுக்கு இந்த உலகத்தில் என்னை அனுப்புனீங்க? அந்த நோக்கத்தை செய்து முடிக்க முடிக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை, ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு, ஜீவகிரீடமா நீதிகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நான் மாறவேன். சரி, அப்படி என்னங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சு சொன்னதை செஞ்சு முடிச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கம் உங்கள் உள்ளத்தில் வருகிறது. என்ன உண்டாகுமா வாஸ்து பாருங்கள், யாத்திராகம் புஸ்தகத்தை வாஸ்து பார்த்தோம்னா 40 அதிகாரம் வாஸ்து பாருங்கள். யாத்திராகம் புஸ்தகம் 40 அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 அதிகாரம் 33 வசனம் 34 வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். யாத்திரை 40:33-34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஹலில சொல்லாமா, மோசே வேலையை முடித்தான். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, அப்பொழுது ஒரு மேகம். எப்பொழுது, என்னைக்கு வேலையை முடிக்கிறோமோ அப்பொழுது ஒரு மேகம் பாருங்க, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே. தேவனுடைய மகிமை உங்கள் அப்போ தான் மூட ஆரம்பிக்கும், தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு உண்டாகும். அதோட மகிமை அந்த ஆலயத்தை அந்த ஆசரிப்பு கோலத்தை மூடியது. இன்றைக்கி தேவன் உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்தது என்னன்னு பாருங்கள், முதல்ல அது கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுவுத்தருவு கொடுத்து உனக்கு உனக்கு அறியாதது உனக்கு எட்டாவது பாருங்க, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேனா. ஏன்னா அழகா சொல்றீங்க பாருங்க வசந்த, செய்வேனா அப்படி ஃபிங்கர் டிபிள் வசனம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. வாசிங்க பார்க்க, ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு நீ அறியாததும் நான் உனக்கு என்ன கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் ஒன்று உனக்கு எட்டாததுமான பெரிய காயில் உனக்கு அறிவு. பார்த்தீங்களா, நம்ம கேட்கணும், போய் அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி ஒன்று கேட்ட உடனே பதில் வரணும்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட பார்த்துல மணிக்கணக்காக விழுந்து கிடக்கணும், ஜபம் பண்ணணும், அவர் பிரசன்னத்தை நாடணும். அப்பொழுதான் அங்கே உத்தரவு சொல்கிறேன், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு தெரியும், நீ அறியாது தான், உனக்கு எட்டாவது தான், ஆனால் அந்த பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இதை தான் சுட்டி காண்பிக்கிறார் இயேசு. என்ன சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. உங்களை குறித்து எல்லாம் முடிஞ்சிருக்குது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு, எதுவுமே முடியலையே நம்ம குறித்து, நம்ம எதுவுமே செய்து முடிக்கலையே சொல்லுங்கள். ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பித்து பாதியில் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இயேசு சொல்கிறார் இல்லையா. வாஸ்து பாருங்கள், லூக்கா 14 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 14 அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், முப்பதாம் வசனம் வாஸ்து பாருங்கள், சாரி 28 வசனத்தை வாஸ்து 14:28 வாஸ்து பாருங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணுவார். இந்த வேலையை ஆரம்பிச்சு உனக்கு கட்ட முடியல, உனக்கு கரெக்டாக ஊழியம் செய்ய முடியல, உனக்கு கரெக்டாக வேலையை செய்ய முடியல, ஆண்டு கொடுத்த காரியத்தை செய்ய முடியல, என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று பரியாசம் பண்ணுவார்கள். நினைச்சு பாருங்க, பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும், கட்ட திராணி இல்லாதவன், கட்டி முடிக்க திராணி இல்லாதவன், முடிக்க திராணி இல்ல வார்த்தை பத்தி, முடிக்க திராணி இல்லாதவன் என்று மற்ற எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்களோ அவங்க நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உட்கார்ந்து என்ன செய்யணுமா, பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்ட தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அன்று பார்த்துல உட்காருங்க, கேளுங்க, ஜபம் பண்ணுங்க, காத்துருங்க, அந்த திட்டம் கொடுப்பாரு, செஞ்சு முடிக்க ஆண்டு பேலன் கேள். சும்மா நம்ம கட்டி முடிக்க செய்து முடிக்க திராணி இல்லாதவர்களாக நம்ம ஒரு போதும் இருக்கவே கூடாது. நமக்கு முன்மாதிரி யாரு, இயேசு எல்லாம் செய்து முடித்தார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பற்றி பார்த்தோம்னா நிறைய காரியம் நம்ம அவங்கள மாதிரி வாழ முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க, உண்மை தானே, அவங்கள மாதிரி வாழ முடியாது. இப்போ நோவா பார்க்குறோம், கட்டி முடித்தார், ஆனால் திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். நானும் இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு துணியெல்லாம் படுத்துட்டு செய்ய முடியுமா, நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நினச்சி பாருங்க, நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ தாவீதுக்கு அவர் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தாவீது ஒரு போய் கொலை செய்தான், இன்னொரு மனைவி அபகரிப்பதற்கு அவன் கொலை செய்தான். அப்போ நம்ம செய்ய முடியுமா, போய் கொலை செய்ய முடியுமா, நான் தாவீதை போல என்னை மாற்ற மாட்டோம் அப்படி கேட்கணும் அவசியம். நம்ம யாரை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். ஹலிலே சொல்லாமா, சொல்லுங்க ஹலிலே சொல்லாமா. ஆபிரகம் தேவ சிநேகிதனா, நம்ம தேவ சிநேகிதனா இருக்கணும், ஆபிரகமாக மாற முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு, அல்ல இல்லையா? அதனால் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கென்று நீ நியமித்தனை செய்து முடிக்கணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும், ஆண்டவர் எவ்வளோ நான் செஞ்சு முடிக்கலப்பா, எவ்வளோ எனக்கு கிருபை கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வரம் கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எவ்வளோ என்னை நம்பி நீங்கள் நம்பினார் பாரு, நம்மளை எவ்வளோ நம்பினார் நம்மளை, நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்தாரு, நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, நம்ம நம்பி இந்த காரியத்தை செய்ய சொன்னார், நான் நம்மளை நம்பினார. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா நம்ம? என் பிள்ளை நம்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் தானே அவனை பொறுப்பு கொடுத்தாரு, என் பிள்ளை இப்படிலாம் செய்யணும் தானே நம்பி அழைக்கிறாரு, நம்ம அவருக்கு துரோகம் செய்யலாமா, முடிக்க திராணி இல்லாமல் போகலாமா? அவன் தேவன் நம்ம நம்பினாரே பாருங்கள், ஒரே டைம் நீங்கள் ஜெபத்துக்கு வந்தீங்க, ஆனால் அவன் கூட வந்தவன் இப்போ இல்லையே, அவன் எங்கேயோ பாருங்கள் உலகத்தில் இருக்கா, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, நாலு பேர் வந்த மூணு பேர் இல்லையே, மூணு பேர் இன்றைக்கி குடிச்சிட்டு இருக்காங்களே, பாவத்தில் இருக்காங்களே, ஒருத்தர் உலகத்தில் இல்லையே, ஆனால் உன்னை மாத்த நினச்சிருக்கிறார் தானே தேவன், உன்னை என்னை நம்புகிறாரு. சிந்திச்சு பாருங்கள், கலையிலே சொல்லாமா, ஒரே நேரம் தொழில் ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, தேவன் ஒன்று நம்பினாரே, ஏன் நம்பினார், என் பிள்ளை இருந்தால் இதை இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்தால் ஊழியத்தில் இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்தால் சபையில் ஒரு தூணாக இருக்கும், சபையில் தூணாக வச்சார் அவனை, சபையில் உங்களை ஒரு முக்கியமான கருவி வச்சார், என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறோம் நம்ம, நினச்சி பாருங்க. உசியா பலப்பட்ட போதான் மேட்டிமையானான், 26:2 நல்லா வந்தான், பலப்பட்ட வரைக்கும் எல்லாம் போகிற இடத்துல அது இது எல்லாம் கிடைக்குது, ஆனால் பலப்பட்ட போது என்ன ஆகிட்டான், மேட்டுமையானான். அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடாது, அதுபடிக்கு ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடி சொல்லுங்கள் முடிக்கணும் ஆண்டவரே, ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பவுலுடைய ஒரு வாஞ்சை தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 20:24 எல்லாம் எழுது நின்று வாசிக்கலாமா, எழுது நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. 20:24 ஆகிலும் வாசிக்கலாமா, ஆகிலும் அப்படின்னா என்ன, ஆகிலும் அப்படின்னா என்ன, எதை குறிச்சு சொல்றாரு, நான் அதுக்கு முன்னால வசனத்தை பாருங்க, 23 சொல்றாரு பாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா, பரிசுத்தாவியான பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் இருந்துக்கு சொல்றாரு. பவுல் உனக்கு அங்கே கட்டு இருக்குப்பா, உனக்கு அங்கே உபத்திரம் இருக்குதுப்பா, உனக்கு அங்கே பிரச்சனை இருக்குப்பா, ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அடுத்த வசனம், அவைகள் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும். ஹலிலே சொல்லாமா, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே. விரும்புகிறேன், விருப்பம் இருக்குதா? நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா அவ்வளோதான், அவள் ஜபத்தையும் விட்டுருவாங்க, இயேசுவை விட்டுருவாங்க. கடவுள் இல்லை, அவர் என்ன அங்கே இருக்கிறாரு, எங்கள் கடவுளில் இருந்து அவள் செய்வாரா? கடவுளை மறந்துடும், இயேசுவை மறந்துடும், ஜபத்தை மறந்துடும், பைபிளை மறந்துடும், எல்லாம் தூக்கி போட்டுடுறோம் சொல்கிறாரு. எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை கூட அருமையை நான் என்ன மாட்டேன், என் ஓட்டத்தை என்ன செய்வேன், எப்படி சந்தோஷத்தோடு ஓடி முடிக்குவேன். ஆமென். அதுதான் பவுலை பற்றி இன்னும் பேசுகிறோம், பர்ணவை பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, நம்ம கூட இந்த சீலாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட இந்த தேமாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட திமேத்தியை பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, பரிசுத்த திமேத்தை நம்ம யாரும் சொல்கிறது இல்லையே, பரிசுத்த சீலான்னு சொல்கிறது இல்லையே, பரிசுத்த பர்ணமானு சொல்கிறது இல்லையே. ஆனால் பவுலை பார்த்து என்ன சொல்கிறோம், பரிசுத்த பவுல் அப்படின்றோம். ஏன் பிடிச்சார் ஓடி? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்க திட்டம், தேவன் கொடுத்துருக்க அழைப்பு, தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த பொறுப்பு, குடும்பத்தில் அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரா, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் போய் கேட்குறாங்க. மனோவா, மனோவாவை பார்த்து சொன்னார் ஆண்டவர், சொன்னார் மனோவா, அந்த அம்மா ரெண்டு பேர்ட்ட சொல்கிற இந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுப்பேன். அப்போது அந்த ஐயா கேட்குறாரு, இப்போ ஞானத்தை கேட்குறாரு, ஆண்டவரே குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்பயாவது பிள்ளைகிட்ட ஜெபிச்சிருக்கீங்களா பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே போக வேண்டும், அதுக்கு தான் டெக்னிக்ஸ், நாம் அந்த டெக்னிக் நிறைய கற்றுக்குறோம். ஆனால் இவங்க போய் கேட்குறாங்க, ஆண்டவரே பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பெற்றோர்கள் எல்லாரும் கவனிக்கணும், ஆண்டவர் எப்படி நடத்தணும். நீங்கள் அவங்க அவங்க அவங்க நம்பி தானே கொடுத்துருக்குற குழந்தைங்கள, எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் அழுகிறவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, குழந்தையெல்லாம் வருத்தப்படுறவங்க இருக்காங்க தெரியுங்களா. ஆனால் குழந்தை கொடுத்துருக்குறாருல, என்ன பண்ண எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள போங்க ஞானத்தை கேளுங்க, எப்படியும் குழந்தை வளர்க்கக்கூடாது. ஏலியக்கு சொல்லப்பட்டிருக்கு, தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளை அடக்காமல் போனார் அவர். யார்? ஏலி. சாபம் வந்துச்சு, ஒரே நாள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்று என்ன செய்யணும் சொல்லுங்க, அடக்கணும். நீ சொல்கிறாள் நம்ம பாருங்க, நடத்தணும், வளர்க்கணும். அந்த ஏலி பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாரா, அவர் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. தன் மேல் சாபத்தை வரும் என்று ஏலி அறிந்திருந்த பிள்ளை அவன் கண்டிக்கல, அடக்காமல் போனான். நடந்தது பார்த்தீங்களா, ஏலி அந்த பிரதான ஆசாரியனா இல்லாத வம்சம் பின்னால் அது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. தயவுசெய்து அன்பானவரில் பிள்ளை நடத்த வேண்டிய இடத்துல எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். அடுத்தது கண்டிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா, எப்படி அவங்க பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கேட்குறோம், ஊழியத்தில் எப்படி செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எதை எல்லாம் இப்போ இவர் சேர்ந்தா செய்ய முடியுமா, பக்கா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியுமா, சொன்னால் சொல்லலாம், இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அவங்க செய்யலாங்கன்னா சொல்ல முடியுமா, என்ன எதுக்கு வச்சு நான் அதை தான் சொல்ல முடியும். அதுமாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை எதுக்கு ஆண்டு தெரிஞ்சுட்டா, எதுக்கு பிடிச்சார் பவுல் சொல்கிறார், தேவன் எதை எனக்கு எதற்காக என்னையே பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாக நான் தொடர்கிறேன். அலிலியா சொல்லாமா, எதற்காக தேவன் உன்னை பிடிச்சார், எதுக்காக பிடிச்சார், சிந்திச்சு பாருங்க, எதுக்காக பிடிச்சார். பேதுருப்பா சார், உங்களை வந்து மீன் பிடிக்கிறதில்ல, உங்களை மனிதர்களை பிடிக்கிறா மாற்றுவேன் பாருங்க. அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி பின் வாங்கினாங்க தான், ஆனால் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க. பேதுரு சொன்னார், இல்லை இல்லை, என்னுடைய எஜமான் தான் நேராக சிலுவை அரைஞ்சாங்க, நான் அப்படி இல்லாத தகுதி இல்லை, என்ன தலைகளை அரைங்க. தலைகளாக அவரை அரையிருந்து அவர் மறித்தார். அந்திரேயா எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு பரபாஸ் ஒரு காலம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவன் சேனலில் போ பரபாஸ் படம் போடும் பாருங்கள், வாழ்க்கை சரித்திருத்தது உண்மையான சம்பவம். அவரும் தன் உயிரை இயேசுவுக்காக கொடுத்தான் கடைசியில். எனக்காக ஒருத்தர் மறிச்சார், நான் அவருக்காக மறிக்கணும்னு சொல்லி கடைசியில் மனம் திறந்துறாரு பரபாஸ். பாருங்கள், எல்லாம் அவங்க வேலையை முடிக்கிறாங்க, நீங்களும் என்ன செய்கிறோம், இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை குறித்து நான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ செய்து முடிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒரு யாராவது ஜெபம் பண்ணுவோம், ப்ரைஸ் காட், எல்லாம் ஜெபம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றம், ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, இந்த ஆறாவது வார்த்தையின்படியா என் தேவன் ஆண்டவரே காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, பிதாவும் அப்பா அனுப்பின கரிது நீர் முடித்து முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் நீங்கள் அப்பா நாங்கள் எத்தனையோ காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அப்பா உணராம ஆண்டவரே நீர் சொன்ன எந்த கட்டளையும் கீழ்படியாம எத்தனையோ காரியங்களை தவறி போய் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டதை என்னையும் நீர் ஆண்டவரே அப்பா இந்த செய்வேன் என்று சொல்லி போ ஆண்டவரே உணர்ந்து தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் செய்யாம ஆண்டவரே எத்தனையோ அப்பா உங்க காரியங்கள் என்ன கீழ்படியாம போனது உண்மைதான் சுவாமி. முதுகுலித்தனை உண்மையா செய்யல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பனை ஒண்ணுமே உண்மையா என்ன செய்யாத என்ன குறைகளை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படியே செய்தார் என்று பார்த்தோமே ஆண்டவரே, நீர் எனக்கு எத்தனை அப்பா காரியங்களை சொல்லி இருக்கீங்கப்பா, எத்தனை கட்டளைகளை கொடுத்திருக்கீங்க, கீழ்படியாம போனேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நெகமேவ பார்க்கிறோமே அலங்கத்து ஆண்டவரே குறிக்கப்பட்ட நேரத்துல குறிக்கப்பட்ட காலத்துல ஆண்டவரே செய்து முடித்தார ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த எந்த பொறுப்பையுமே நான் உண்மையா செய்யலையா ஆண்டவரே, முதுகுலித்தன உண்மையா செய்யலையா ஆண்டவரே. தயவாய் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஒன்னும் கோத்தரத்துக்கு ஒண்ணுமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ செய்வேன் நம்பிதானப்ப எனக்கு கொடுத்தீங்க, நான் கீழ்படியாம போனேன் சப்பா. என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க சப்பா. என் தேவனே தயவாய் மன்னித்து எனக்குள்ள வாங்கப்பா ஆண்டவரே. நீர் அப்பாக சொன்ன கட்டளைகளை கீழ்படிஞ்சு ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் உமக்கு உண்மையாய் ஆண்டவரே ஏசப்பா நான் செய்து முடிக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அற்புதமா என்னை நடத்துங்க ஏசப்பா ஆண்டவரே. நீர் சொன்ன ஒவ்வொரு அப்பா நீர் என்னை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ, உமை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அறிந்து ஆண்டவரே உமக்கு உண்மையாய் உமது அப்பா சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தர வேண்டுமாய் கொண்டு சேமிக்கிறோம். முழுமையாய் அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னை முழுமையா ரட்சித்து உமோடு இணைத்து கொள்ளுங்க. நீ செய்த அப்பா உமைப்பா உமை போல என்னை மாற்றுங்க. நீர் அப்பா நீர் செய்த அப்பா நீர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நான் கீழ்படிஞ்சு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தாங்க அப்பா. முழுமையாய் உங்க கருத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மீண்டுமாக இயலாத வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தரிங்களோடு கூட பேசி எங்களை உமோடு இணைத்து கொள்ளுங்கப்பா. மக்கள் கூர்ந்து கவனித்து ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வேத தியானத்துக்கு விரதமாக இருமுற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு எடுத்துறீங்களா? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கடைசியாக தமது ஆவியை பிதாவின் கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சத்தமிட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பிதாவின் கையிலே தனது ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு பல சத்தியங்கள், பலவிதமான கோணங்களிலே நாம் தியானிக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், அவர் இயேசு பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து, இதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜபம் பண்ண போகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி என்ன செஞ்சாரா, ஜீவனை விட்டார். அவர் உயிர் பிரிந்தது. பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படி அந்த காரியம் நடந்த பிற்பாடு என்ன அடைந்தது, என்ன நடந்ததை பாருங்க. அந்த காரியம் இயேசு சொல்லி முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், லூக்காவுக்கும் மத்தேயுக்கும் என்ன வித்தியாசம், லூக்கா அவர் ஒரு மருத்துவர், பவுல் கூடவே இருந்து அவர் ஊழியம் செய்து நடந்த சரித்திரத்தை அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எழுதினவர். மத்தேயு யார், அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவன் மத்தை. அப்போ அந்த மத்தை என்ன எழுதுறாரு பாருங்க, 27வது அதிகாரம் 50லேருந்து நம்ம வாசித்தோம்னா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லேருந்து வாசிக்கலாம் சத்தமாக. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டு, அங்கே ஆவியை பிதான் கையில் கொடுத்தார், ஆவி விட்டார் என்று, ஜீவனை விட்டார் என்று பாருங்க. அதே தான் இங்கேயும் மத்தேயு சொல்கிறாரு, கூப்பிட்டு மகா சுத்தமாய் கூப்பிட்டு சார் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலை பிளக்குது, கல்லறைங்க திறக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பார், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான சரீரங்களும் எழுந்திருந்தது. பார்த்தீங்களா, இப்போ அந்த கல்லறை என்பது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா. அப்போ கல்லறையில் அது வரையிலும் இருந்த பரிசுத்தவான்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். தாவீது மரித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், யாக்கோபு மரித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், வாசிக்கிறோம் இல்லையா. பாருங்க, இங்கே பார்க்கிறோம் இயேசு பிதாவின் கையில் தன் ஆவியை கொடுத்து ஜீவனை விடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. பூமி அதிர்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, கல்லறையெல்லாம் திறந்துருச்சு. வசனம் சொல்லுது, என்ன மரித்து போன, வாசிக்கலாம் மீண்டும், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்துச்சு. பார்த்தீங்களா, சொல்லாமல் அலையிலே சொல்லாமா, சொல்லுங்க சத்தமாக சொல்லாமல் அலையிலவையா. அது வரைக்கும் அவங்க எங்கெங்க இருந்தாங்க, ஆபிரகாம் அவரோடு இருந்திருக்கலாம், ரெண்டு பேர் உயிரோடு போய் நமக்கு தெரியும், யாரு ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார், எலியா உயிரோடு கூட பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார், அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் மோசை என்ன செய்தார், தேவன் என்ன செய்தார், போய் அவரை சொல்லுங்க என்ன செய்கிறாரு, அடக்கம் பண்ணினார். அப்போ இந்த மூன்று பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு சொன்ன
அவர் உச்சரித்த பரிசுத்தவன் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இயேசு யார் யார் பேர்லாம் பழைய பேர்ல சொல்லியிருக்காரு அவர் பிரசங்கத்தில், ஞாபகம் இருக்கா? இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சப்போ நிறைய பேர் பழைய பரிசுத்தவன்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பார். யார் யார் பேர் சொல்லியிருக்காரு? தாவீதை பற்றி சொல்லியிருப்பார், தாவீது, அப்புறம் ஆபிரகாம் பற்றி, ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவர் யாரை பற்றி சொன்னார்? சொல்லிட்டீங்களே வேற. இது கண்ண முடி யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கேஷில் வரணும். வேற யார யார சொன்னார்? அது எலியா சொன்னாங்களேப்பா, எலியா, சாலமோனு, அப்புறம் சேபா ராஜஸ்திரி, அப்புறம் வேற யார் சொன்னார்? லோத்தை பற்றி சொன்னார். அப்புறம் லோத்தனா இன்னொரு வந்துடணுமே கூட, வேற யார் சொன்னார்? நோவா பற்றி சொன்னார். அப்புறம் வேற பற்றி யார் பேசினார்? சொல்லுங்க, மோசே. அப்புறம் ஆனாக்கா எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட கண் பார்வை வச்சிருக்கேன், இங்கே ஆனா கண்டுபிடிக்கிற அளவுக்கு என் கண்ணில் தெரிஞ்ச ரசனை வர இருக்குது. நீ யார் எப்படி எனக்கு தெரியும்? யாரு? தெரியலையே. ஏசு சொன்னாரா யோபு பத்தி? யாருக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு? யோனா, ஏனா யோனா தெரியல. அப்புறம் தானியேல், அப்புறம் சொல்லுங்கம்மா, அவ்வளோதான் சொல்லியிருக்காரா? பட்டியல் போட்டு பாருங்க. யோகா பற்றி சொல்கிறாரு, மோசையை பற்றி சொல்கிறாரு, யோனாவை பற்றி சொல்கிறாரு, தாவீதை பற்றி சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாள், எரேமியா, எரேமியை பற்றி சொல்கிறாரு, சாலமோனை பற்றி சொன்னார், அப்புறம் எலியாவை பற்றி சொன்னார், எலிசா பற்றியும் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? எங்கே சொல்லியிருக்காருன்னா தலையாட்டி சொன்னார். எங்கே சொல்லியிருக்காரு? சொன்னார் தாங்க, என்ன பண்ணுறது? எலியா பற்றி சொன்னார், சொல்கிறாரில்ல, எலிசா காலத்தில் அநேக குஷ்டராகி இருந்தாங்க, ஆனால் நாகமானத்தோடு யாரும் சுகமான. அப்போ எலிசா பற்றி சொல்லியிருக்காரு. வேற யாரை பற்றி சொன்னார்? தானியேலை பற்றி சொல்லியிருக்காரு, சேப ராஜஸ்திரியை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, அவ்வளோதானா? அப்போ இவ்வளோ பெருசுத்தவங்களை பற்றி சொல்லி. ஆனால் இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மகிமையில் வந்து நின்றவங்களை பார்த்தா யார்? ரெண்டு பேர். யார் நிற்கிறாங்க? மோசேயும் எலியா உயிரோடு பரலோகத்துக்கு போனாலும் வந்துட்டாரங்க. மோசே தேவனே அடக்கம் பண்ணாலும் அவரும் அங்கே வந்துட்டாரு. வேற யாரும் வரல. அப்போ மற்றவங்களாம் எங்கே இருந்தாங்க? இப்போ பார்க்க இயேசு தன் ஆவியை பிதாவின் கையில் கொடுத்த பிறகு என்ன நடக்குது? இப்போ கல்லறைகள் எல்லாம் திறந்தது. இந்த மரித்து போன பரிசுத்தவங்களாம் என்ன செய்கிறாங்க? இப்போ எழுந்திருக்கு, உயிர் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வெளியே வரல, உள்ளதான் இருக்கிறாங்க. வெளியே வரலங்க இருக்காங்க, இப்போ உள்ளதான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ உயிரோடு எழுந்த அது வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? இப்போ இயேசு வந்து பரல, இப்போ பிதாவை இவன் கையில் ஆவி ஒப்பு கொடுத்துட்டார், இப்போ கலரை திறந்து இவங்களே கலர் உயிரோ எங்க இருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ கலருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயோ இயேசு எப்படா உயிர் தெழுவார்? அவர் உயிர் நம்பையும் உயிராயிட்டோம், அவர் என்ன செய்ய போகிறாங்க எல்லாரும்? அருமித்தா உரானாக்கிய வாசிக்கிறல யாரு? யோசேப்பு, நிக்கத்தோமோ எல்லாம் கொண்டு போய் வேணும் செய்ய கல்றையில் அடக்கம் செய்ய போகிறாங்க. மூன்றாம் நாளில் உயிர்த்தார். அப்போ ரெண்டு நாள் இன்னும் வெயிட் பண்ணும். இயேசு வேற இப்போ இறந்துட்டார், அவர் இறந்துட்டார், நம்மளும் உயிர் தெழுந்துட்டோம். இப்போ வெளியே வர முடியும், எங்கே இருக்கணும் இப்போ எல்லாரும்? உயிரோடு கல்றக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கல்றக்குள்ளே என்ன செஞ்சாங்க தெரியல, நான் அந்த டைமில் இல்லை, எனக்கு தெரியல. கல்றக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க. என்ன பேசுனாங்களோ, என்ன ஜபம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு இவங்க என்ன கல்லறை விட்டு செய்கிற வெளியே புறப்பட்டு வராங்க. எல்லாருக்கும் பார்க்குற, என்னடா எருசலேமு எப்படி மாறிடுச்சுப்பா, இந்த பக்கம் வந்தால் என்ன பிரதர், என்ன மாறிடுச்சு, என்ன கட்டடம், இந்த இறைவனை ஆண்டு நாங்கள் இருந்தப்போ எப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி சொல்கிறாங்க. அப்போ எருசலேமுக்கு வந்து ஆபிரகாம் பார்த்து, என்னயா இப்படி ஆயிடுச்சு எருசலேமு, தாவீது பார்த்துருப்பார், நான் அரசாண்ட எருசலேமா இது, அவர் ஒரு அங்கே ஒரு வீட்டு போட்டிருப்பார். அப்போ பாருங்கள்,
பரிசுத்தவான்கள் போட்டிருக்கு, எல்லாம் சாலம் பற்றி சொல்ல தெரில. அப்போ ஒருவேளை எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, ஒரு வேளை எப்படி இருந்திருக்கும். அப்போ எழுது என்ன விளங்குது, இயேசு பிதாவின் கையில் தன் ஆவி கொடுத்தனால தான் என்னாகுது, இப்போ எல்லாரும் பல்லோத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது வரைக்கும் அவங்கள எங்கே இருக்கிறாங்க சொல்கிறேன், எங்கே இருக்கிறாங்க, கள்ளத்தில் இருந்தாங்க. இப்படித்தானே பைபிள் சொல்லுது, சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க, அலையிலூயா. அவர் உயிர் தெரிந்த முதலாவது அங்கே பரலோகத்துக்கு போகணும். அதான் மரியால் போய் அப்படி அப்படி ஒரு பாத்தம் தொட போகிறாங்க, சொல்கிறார் மரியாலை, என்ன நீ தொடாதே, நான் இன்னும் பரலோக பிதாவிட்ட இன்னும் நான் ஏறி போகல. அதை மூன்றால் என்னங்க செஞ்சார் அவர், இயேசு போய் தூங்கிட்டு இருந்தாரா, அவர் தூங்கிட்டு இல்லை, என்ன செஞ்சாரா, ஒன்று பேதில் வாசித்து பாருங்க, இங்கே இருக்கிறவங்களாம் தூங்குறவங்களாம் செத்து போனவங்களாம் உயிரோடு எழுப்பி விட்டுட்டு இவங்கெல்லாம் கல்லறையில் உட்காந்துருக்குறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, மரித்து அவர் கல்லறையிலே இருக்கல, அவர் எங்கே போனார் பாருங்க, மூன்றாம் அதிகாரம், ஒன்று பேதில் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 18-19 வாசிக்கலாமா, ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவ நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே விற்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் எங்க சொல்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பசங்க. அந்த ஆவிகள் யாரு சொல்றாரு பாரு, அந்த ஆவிகள் யார்னா, பூர்வத்தில் நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீ தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். பாருங்க, அது வரைக்கும் நோவா காலத்தை சொல்ல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, தண்ணியில் போயிட்டாங்க, இந்த எல்லாரையும் கொண்டு போய் எங்கே அடைக்கிறாங்கப்பா, காவல் வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியாது, அவங்க ரத்தம் இயேசு ரத்தம் சிந்தை பண்ணல. இப்போ இயேசு போகிறாரு, இப்போ இயேசு அன்பை பாருங்க, எப்படின்னு மறித்து உயிர் இப்போ இங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்கவங்களாம் பரிசுத்தவான்லாம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, உயிரோட எழுந்து வெளியே வரல, எங்கே இருக்கிறாங்க இப்போ எல்லாரும், கல்றக்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் உட்காந்துருப்பார் ஒரே எல்லாம் எல்லாம் ஒரே கல்றையில் எப்படி இருந்திருக்கும் பார், குடும்ப கல்றை வேற, குடும்ப கல்றை எப்படி இடம் பத்துச்சோ தெரியல, அதில் அவர் அந்த காலத்து கல்றை வேற மாதிரி இருக்கோ நமக்கு தெரியாது, குடும்ப கல்றை வேற எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்துருப்பாங்க, ரெண்டு நாள் எப்படி தான் வெயிட் பண்ணாங்க, எண்பது சாப்பிட்டாங்களோ தெரியல, உட்காந்துருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், எந்திரிச்சு இப்போ போய் காவலில் ஆவிகளுக்கு போ, அங்கே போகிறார். எல்லாம் இவங்களாம் யார், நோவா காலத்தில் அவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க, அந்த ஆவிலாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க, எல்லாம் கட்டப்பட்டுருக்குது, இருளில் உட்காந்துரு. இப்போ போய் அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் மறித்தேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன் என்றதை, இந்த சத்தியத்தை என்ன செய்கிறார், அந்த மக்களுக்கு அங்கே போய் பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிச்சு 120 வருஷம் திருந்தாதவங்க, இப்போ ஒருவேளை இயேசு போய் என்ன சரி, இப்போது காவுள் ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார், அவ்வளோதான் அங்கே போடப்பட்டிருக்குது. அந்த மக்கள் ஒருவேளை மனம் திரும்பியிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நோவா காலம் எங்கே இருக்கு, இயேசு காலம் எங்கே இருக்குது, எவ்வளோ நூற்றாண்டு கடந்துருச்சியா, அந்த ஒருவேளை அந்த இருளில் நெருப்பில் இருளில் கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பிரசங்கிச்சுக்கிறார்ல அவ்வளோ கூட்டத்தில் ஒரு கூட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். அதை குறித்து சரித்திரம் பைபிளில் போடப்படலை, இருக்கலாம் இல்லை இல்லையா. இப்போ அப்போ அதில் ஒரு கூட்டம் மேலே பரலோகத்துக்கு போயிருக்குமா, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போது 3-ஆம் நாள் ஆயிடுது, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா. இப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க, இவங்கெல்லாம் உயிர் தெழுந்து என்ன செஞ்சாங்கன்னா, பரிசுத்த நகரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க பிரவேசித்து 52-53 மறுபடியும் மாசிகள் 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து என்ன செய்தாராம், அநேகருக்கு காணப்பட்டார்கள். இல்லையா சொல்லுங்க, அநேகருக்கு என்னங்க அது, செத்து போனாலாம் எழுந்து உயிராக எழுந்து அங்கங்கே காணப்படுறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, இந்த உயிர் இந்த குட் ஃப்ரைடே ஆறதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, திடீர்னு பார்த்தா கட்டில் உங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு, என்ன செய்வீங்க, சோத்திரம் பான் சொல்வீங்களா, ஓடியாருவீங்களா, ஐயோ இயேசு நாமத்தில் பிரைஸ் காட். எவ்வளோ பேர் நம்ம சொல்லும், எவ்வளோ பேர் நம்ம சொல்லுவோம், கட்டுக்கிறேன் நீ பரலோகத்தில் இருக்கிற இங்கே உட்காந்துருக்கியா, எத்தனை பேர் 40 நாள் போய் எல்லாருக்கும் எது வரைக்கும் இயேசு மேலே பரலோகத்துக்கு சொல்லுங்க போகிற வரைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் சுற்றிருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இப்போ இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து சீசர்களுக்கு தன்னை என்ன விடி காமிக்கிறாரு, உயிருள்ளவராக காண்பித்து இப்போ போகிறாரு பரலோகத்துக்கு. அவர் போகிறாரு, அங்கே போனால் பரலோகத்துக்கு போகிறாங்க, அங்கே சொல்கிறாங்க இல்லையா,
நம்பிக்கையுடைய சொல்றல கதவுகளே நீங்க வாசித்து பாருங்க, 24 சங்கீதம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 24 ஒரு ஒரு முன்னறியா மாறி கொடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 7 வாசல்களே உங்கள் தலைகளை அனாதி கதவுகளே உயரங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா. யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமின் ராஜா. இந்த மகிமின் ராஜா பரலோகத்தை திறந்து அவர் உள்ளே போகிறார். ஹலே லூயா. அவருக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக அந்த கடலேருந்து எழுதாங்கல்ல, எல்லாம் பரலோகத்துக்குள்ளே போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஹலே லூயா. அந்த இயேசு அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு இப்போ ஜீவனை கொடுத்துருக்கிறார், உயிரை கொடுத்துருக்கிறார். அவர் முன்னால் போயிட்டார், பிரஸ்தவன்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்மளாம் என்ன செய்யணும்? எல்லோரும் இப்போ நாமும் போகணும். அந்த கடலாம் திறந்து பரிசுத்தவான் எழுந்தது போல இப்போ ஒரு சம்பவம் நடைபெற போகுது. கடைசிய காலம் துணிக்கும். கிறிஸ்துக்களை மனித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோருக்கு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்வோம்? மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் அந்த சம்பவம் நடைபெற போய் இதற்காக தான் இயேசு தன்னுடைய ஆவி யார் கையில் கொடுத்தாரு சொல்லுங்க. பரலோகத்துக்குள்ள நம்ம ஈஸியாக நுழைய முடியாது, அங்கே ஒரு அதிகாரி இருக்கிறாரு. இங்கே எப்படி சிறை திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ அது எதற்கு அடையாளம்னா ஒரு மாம்சத்துக்கு அடையாளம். பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது பரலோகத்துக்குள்ள. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? வாஸ்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 10:21 வாசிக்கிறோம். அப்படியா எபிரேயர் 10:21, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர். அந்த தேவ வீட்டுக்கு யார் அதிகாரி? ஜீசஸ் தான் அதிகாரி. அந்த வீட்டுக்கு போனால் அவரை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. அங்கே பரலோகத்துக்கு போனால் அவரை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த பரலோக வீட்டுக்கு அதிகாரி யார் சொல்லுங்க? அப்போ அந்த அதிகாரிட்ட நீங்கள் போய் பேசாமல் உள்ளே போக முடியுமா? இங்கேயே பழக்கலன்னா அங்கே போனால் யார் பார்த்து அப்படியா? கத்தாவே கத்தாவே அப்படியா? யார் தெரியலையே, உன்னை பார்த்த மாதிரி இல்லையே. ஆண்டவரே, நான் திருவிருந்துக்கு வந்தேன் ஆண்டவரே, எங்கள் தெருவிலையே நடந்து போனீர் ஆண்டவரே, உங்களோடு போஜனம் பண்ணிடுமே ஆண்டவர். அப்படியா? யாருன்னு தெரியலையாப்பா உன்னை. அவர் அதிகாரி அங்கே உட்காந்துருப்பார். இந்த அதிகாரி கிராஸ் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும். நானே வழியும் சத்தியமும் அவரெல்லாம் உள்ள என்னை எல்லாம் ஒரு பிதாவிடத்தில் அவரை தான். அப்போ அதுதான் சொல்கிறது, அவர் தான் அதிகாரி. இந்த அதிகாரி இல்லாமல் உள்ளே போக முடியாது. புரிந்ததுங்களா? இப்போ புரிந்ததா சொல்லுங்க. என்னை இல்லாமல் ஒருவன் யார்கிட்ட வர முடியாது? பிதாட்ட வரும், பரலோகத்துக்குள்ளே போகணும். அந்த பிதாவைக்கு தேவன் அந்த ஒளிமயமான அந்த கர்த்தர்கிட்ட போய் ஒருத்தன் சேரணும்னா அந்த வீட்டுக்கு அதிகாரி தான் யார்? இப்போ இயேசு. ஹலேலூயா. அந்த இயேசு தான் அவருடைய உயிரை கொடுத்தது மாத்திர, ரத்தத்தை இங்கே சிந்தினார், ஆவியை பிதா கையில் கொடுத்தார். ஹலேலூயா. ரத்தம் எனக்கும் உனக்கும் நமக்கு, அந்த ஆவி அங்கே பிதா கையில் கொடுத்ததுனால தான் எல்லாம் செத்து போகிறவங்களாம் உயிராக எழுந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடையில் ஐயோ இயேசுவே சீக்கிரம் வாங்கப்பா, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? மக்களுக்கு பொறுமை இருக்காது இல்லை? நினச்சி பாருங்கள், நம்மளை மாதிரி தான் அவங்களும் இப்போவே பொறுமை இறந்துட்டோமே, என்னால் எப்படியே கொடுப்பாங்க, போய் சேரலாம், இப்போ மழை வர மாதிரி இருக்குது. சில அடித்து சொல்லுவோம், குட் ஃப்ரைடேக்கு மழை வரும் பிரதர் அப்படின்வாங்க. மழை காணோம், மழை வரும், சீக்கிரம் விட்டால் போதுமே, நான் பொறுமை இழந்தோம். அதனால தான் இப்போ ரத்த சாட்சிலாம் பாருங்கன்னு செய்கிறாங்க. ஆண்டவரே, எது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குங்க ஆண்டவரே, ஏன்னா அடிச்சவன்லாம் அடி ஜபிக்க பொறுமை மக்கள் இழந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் காரம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் இலைப்பார வேணும், ரத்த சாட்சி எண்ணிக்கை நிறைவேறு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்க 2 எப்படி தான் கலரக்குள்ள உட்காந்துருந்தாங்க. நம்ம இங்கே உட்கா ஃபேன் காத்தில் உட்கார முடியலைங்க நம்மளால். எருசலேம் நினச்சிப்பாங்க, எவ்வளோ வெயிலான காலம் வேறு. இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் அங்கே எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் அங்கே வெயில் இருக்கும். எப்படி தான் அந்த எருசலேமில் கலரக்குள்ள குடும்பம் கலரைக்குள்ளே எப்படி தான் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருந்தாங்களோ தெரியாது. எல்லாம் உட்காந்துட்ருக்குறாங்க, எப்படா வருவார் இயேசு, எப்போ உயிர் தெளிவார், நோவா காலத்தில் அத்தனை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், எப்படா வருவார், எப்படா வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3 கல்லறை வெடித்தது. ஹலேலூயா. இயேசு வெளியே வந்தார். அப்படியே எல்லாருக்கும் அவர் வேலை செஞ்சிட்ருக்கார், இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா என்னடா அது, எருசலேம் எப்படி இருக்குன்னு சொல்லியா? அவங்கவுங்க உலாவிட்டு 40 எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் இயேசு தன்னுடைய ஆவியையே சொல்லுங்கள் யார் கையில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நீங்கள் அது விசுவாசித்தீங்கன்னா, கலாத்தியர் 3:4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 6 அந்த ஆவியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அனுப்புகிறார் பாருங்கள். 4
ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்புவார். அந்த ஆவியை அனுப்புவார். நம்ம ஜபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டுக்குள்ளே வருவோம், பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேர்வோம். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கிறது. ரெண்டு குந்த 5:1 சொல்கிறாரு, கைகளால் கட்டப்பட்ட, சொல்லுங்கள், கைகளால் கட்டப்பட்ட வீடா கையில் கட்டப்படாத வீடா? வாசிங்க 2 Corinthians 5:1, ஜெர்மனி முடிக்க போகிறோம். 2 Corinthians 5:1. பூமிக்குரிய குளிரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீட்டுக்கு அதிகாரி தான் யாரு? இயேசு. அவர் எல்லாம் உள்ளே போக முடியாது. என்ன இல்லாமல் ஒரு தமிழத்தில் வரான் அதுங்களா? இயேசு இல்லைன்னு, இயேசு இல்லாமல் நேராக போயிடலான்னு போக முடியாது. அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவன். அவர் தான் நானே வாசல்ன்றார்ல, அவர் தான் இங்க சொல்றாரு நித்திய வீடு. அதனால தான் இங்க வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கொஞ்ச நாள் தாங்க உலகத்தில் இருக்க முடியும். அப்புறம் மனுஷன் புறப்பட்டு போகணும்ல, எங்க போகணும்னு சொல்றது பாருங்க. பிரசங்கி 12 வாசிக்கிறோம் பாருங்க, 5வது வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டி கிளையும் பாரமாகி பசித்தீவனமும் அற்று போகிறதற்கு முன்னும். பார்த்தீங்களா, நம்ம என்னது வாத மரம் பூ பூக்குது எல்லாம் பாருங்க, முடியலா கலராயி வெட்டுக்கிளி மேலே உட்காந்த கூட ஐயோ பாரமாக இருக்குதுப்பா, இந்த லுங்கி கூட தன்னால் மேலே பிரிச்சிட கூட போத்த முடியலப்பா, இதை கொஞ்சம் எடுத்துருங்கப்பா, வெட்டுக்கிளி கூட பாரமாகும். அப்புறம் என்னது பசி, பசி தீபனமும் சாப்பிட மனசே இல்லைங்க, பசியே இல்லை சொல்கிறல்ல, பசியே இல்லை. ஒரு சின்ன பிடிச்சு கூட போத்த முடிய மாட்டேந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வாதம் மாதிரி என்னாகுதான் போ, பூ பூக்குது, எல்லாம் பூ பூக்குது, நிறைச்ச முடி வருது, அவ்வளோதான், ஆகிட்டே இருக்குது, போயிட்டு எல்லாம் மாறிட்டே இருக்குது. சொல்லிட்டு அற்றுப்போகு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிற வழியிலே தெரியாததற்கு முன்னும் ஆண்டவர் நினைச்சிருங்க என்றார். நித்திய வீடு பார்த்தீங்களா, அந்த நித்திய வீட்டுக்கு போகணும். அந்த நித்திய வீட்டுக்கு தான் ஆசாரியர் யாரு, அதிகாரி யாரு, இயேசு. அங்கே போகணும். என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். கர்த்தர்கிட்ட கேட்குற ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணுங்க. எங்கே வேணால் அந்த உலகத்தில் போயிடலாம், காசு கொடுத்தா மேலே போக முடியாது. செபிக்கலாமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறீங்கப்பா, அந்த ஆவி எங்களுக்குள்ளே தாங்க, நாங்களும் உண்மை போகல மாறணும் ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அதுக்கு பேர் தான் வருகை, ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். ஹலே லூயா. அதுதான் நெருங்கி கொண்டிருக்குது, இப்போது பக்கத்தில் இருக்குது. நம்முடைய காலத்தை நம்ம காண போகிறோம், அந்த வருகையில் போகிறோமா இருக்கிறோமா என்பது நம்ம கையில் தான் இருக்குது. ரகசிய வருகை அப்படியே திடீரென்று காணப்படாமல் போ, இதோ ரகசியத்தை சொல்கிறேன், கடைசி அக்காலம் தொடிக்கும்.

பூர்வமாக்கப்படுவோம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பரலோகத்துக்கு போக ஆசை இருக்கிறதா உங்களுக்கு? ஆசை இருக்கிறதா? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என் பிள்ளைங்க என்று என்ட வரணும். அதனால தான் இயேசு பிதாவோட ஜெபம்னு சொல்கிறார், ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எவரிலும் இருக்க முடியவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, இயேசு நரகத்துக்கு போக விரும்பலை. தேவன் மிரட்டுகிற தேவன் அல்ல. நீ இப்படி பண்ணனா உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி பண்ணுறேன் தேவன் அல்ல. அவர் விருப்பம்லாம் என்ன, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களையும் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த வீட்டுக்கு அதிகாரி அவர் தான். அவர் ரத்தத்தை சிந்தி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும், அவர் ரத்தத்தினால் கழுவுப்படணும், அவர் கேட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், அவர் ஆவியால் நிரப்பப்படணும். பிதாவின் சித்தம் செய்தால் அவர் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், சதா காலம் இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். தனக்கு அருமையானவர்களை இப்போ இங்கே இருக்கிற இத்தனை பேர் நம்மளாம் இருக்கிறோம், எவ்வளோ பேர் பூமியில் காத்திருக்கிறாங்க. இவங்களாம் மறுபடியும் கலரக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்துக்கள் மறித்தவர் முதல்ல எழுந்திருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி போய் 7 வருஷம் அங்கே இருப்பாங்க. அதுக்குள்ள அந்தி கிறிஸ்து உலகத்தை கைப்பற்றி அவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே உலகம்னு சொல்லி அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் மீண்டும் இயேசு இறங்கி வருவார். அந்தி கிறிஸ்தன் ஆட்சியை அப்புறப்படுத்தி இயேசு ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷம் அந்த உலகத்தில் அரசாட்சி செய்வார். ஹலேலூயா. இயேசு வரப்போகிறார், இயேசு அரசாட்சி செய்ய போகிறார். ஹலேலூயா. இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வதைப் போலவே இயேசு இந்த உலகத்தை ஆளப்போகிறார், இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியை நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹலேலூயா. இதுதான் நமக்கு பெரிய ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதற்கு பிறகு எல்லாம் சாத்தான் கட்டப்பட்டு அவன் 1000 வருஷம் காவலில் இருப்பான். அந்த கிறிஸ்து தீர்க்கது எல்லாம் அந்த அக்னிக்கல்ல தூக்கி எறியப்படுவாங்க. கொஞ்ச நாள் பிசாசு கட்டவிழ்க்கப்படுறான், மீண்டும் அவர் கூட்டத்தை கூட்டி சேர்ப்பான். இவங்க எல்லாரையும் கட்டி மறுபடியும் அந்த அக்னி கடலில் போடுவார். எல்லாம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாயிரும். இந்த பூமி சூரிய குடும்பத்தோடு இருக்கிற இந்த பூமி பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகுது. இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? நாம் வாழ்கிற காலம் நடக்க போதுங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களோட இப்போ இருக்கிற பரிசுத்தவான்ல நேமெல்லாம் எப்படிப்பட்டவங்க நம்ம பெரிய பாக்கியவானுங்க. அதனால தான் எப்படி 12 சொல்லுது, நம்மை இல்லாமல் அவங்களாம் பூர்ணராகாதபடிக்கு. எப்படி 11 சொல்கிறார்கள், நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை வைத்தார். நீ விசேஷித்தவங்க. ஆமேன். நான் விசேஷித்தவங்க. ஹல்லேலூயா. இயேசுரத்தினால் கழுவப்படுற ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவங்க. ஆபிரகாம் இயேசுரத்தினால் கழுவப்படல, தாவீது இயேசுரத்தினால் கழுவப்படல, தானியேல் கர்த்தரை பார்த்தாரு இயேசுரத்தினால் கழுவப்படல. நினச்சிப்பா எத்தனை பரிசுவான உலகத்தில் வாழ்ந்தாங்க இயேசு ரத்தத்தினால் கழுவப்படல. நீங்களும் நானும் தான் யாரு, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க சாதாரண பரிசுத்தவானுங்க, நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவானுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் காத்திருக்குது பார்த்தீங்களா. ஆகவே இது விசுவாசிக்கிறவங்க எழுந்து நின்று, ஆண்டவரே அந்த மகிமையின் ஆவி எனக்குள்ளே தாங்க, ஆண்டவரே ஐயா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்கப்பா, ஆவியால் எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு கூட கேட்போமா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுத்தன் ஆவி எப்படி கொடுக்குறாரு, பரிசுத்தாவி மூலமாக இந்த ஆவியானவரை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவின் ஜீவனுள்ள ஆவி, அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. பிரேஸ் காட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகின்றோம். 5 நிமிஷம் தான் கலைஞ்சு போகாது, இருங்க. 5 நிமிஷம் தான் கூட்ட முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா ஜெபம் பண்ண போகிறாங்க. அவ்வளோ ஒரு கூட சேர்ந்து நம்ம எல்லோரும் நம்ம ஜெபம்

0: அன்றோடு மே துதிக்கிறோம். மகத்தும்ல ராஜாவே மே துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்கள் உள்ளத்தில் பதித்தருளும் தலை அப்போ எழுதி கொடுக்க முடியா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. நம்மளை அறியக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவேன் கூப்பிடக்கூடிய குமாரம் ஆகிய எங்கள் இதயத்தில் அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். சிக்கபாலர் சிக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கலவா பர்சம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பிதாவின் ஒப்பு கொடுத்தீங்களா பரிசுத்தாவின் அபிஷேகம் குமாரோட ஆவின் அபிஷேகம் இதயத்தில் பதித்தரல முடியாது செபிக்கிறோம். எங்களுக்கு தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரை எழுந்த உடனே மற்றவங்களுக்காக சத்தியத்தை சொல்ல போனீரே கேத்தாவே. அப்போ நாங்களும் அந்த ஆத்மா பாரமுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவர். ரீபாலாக்காரபா ஷீபாரதாலக்காரம் எரிக்கப்பா அன்று எழுந்த உடனேயும் அன்றைய பத்தியத்தை அப்பா மீ ஸ்தோத்திரமையா கீழ்படியாத ஆவி மக்கள் மத்தியில் போய் சொன்னீரப்பா. அந்த ஆத்மா பாரு, அந்த ஆத்மா தாகம், அந்த அப்பா மீ ஸ்தோத்திரம் உமக்கு வெள்ள இந்த தாகம் வாஞ்ச எங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவர். கெஞ்சிரமையா கெஞ்சிரமையா, நாங்கள் வசவசம் சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுறக்கூடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக்கப்பட வேண்டிய நேரம் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனேவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தவன் அபிஷேகத்தால் நாங்கள் சம்பூர்ணம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். அக்கில் நிரப்பு வல்லமையில் நிரப்போம், தே பிரசலத்தில் நிரப்போம், தே மகிமையில் நிரப்போம். கத்துடைய வல்லமில் கரை செயலாட்டபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குள்ளி அந்த வாக்கு ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். நீ உயிர் தெரிந்த வல்லமை எங்களை நிரப்பட்டு நீ உயிரோடு இருக்கிற ஐயா. மறித்த தேவர் அல்லாண்டர் மறித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னீரே. அந்த உயிர் திறந்த வல்லமை எங்களை முழுமையாக நிரப்பட்டு காத்துக்கொள்ளும் மகிமுள்ள கர்த்த மகத்தான காரியத்தை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அண்டு ஒரு ஆச்சோ இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. கே கத்துடி வக்காரம் தாங்கட்டும். எல்லாரும் கேட்டு ஒரு காலி விட்டுறக்கூடாதப்பா. எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் அதை கை கொண்டு உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. காத்துக்கோங்க, செபித்தவங்க, பாட்டு பாடினவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாம் மகிழ்படுத்தும் எல்லா துதிகளை தாழ்மையாக
1: உட்காரலாம். இப்பொழுது காணிக்க நேரம். க்ரூஸ் ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்க சிகரிப்படும். ஈஸ்டர் கவர் காணிக்க இருக்கிறது, வாங்கி கொள்ளாதோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் காணிக்கையில் நீங்கள் படைக்கலாம்.

கவர் வாங்கிக்கொள்ளாத வாங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். ஆகவே இந்த ஈஸ்டர் ஆராதனையில் கிறிஸ்து உயிர் திறந்த பண்டிகையினால் ஈஸ்டர் என்ற வார்த்தையை உச்சரிப்பதில் ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. அதனால் கிறிஸ்து உயிர் திறந்த பண்டிகை, அந்த பண்டிகையின் முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும், மூன்றாவது ஆராதனை கட்டாயம் நடைபெறாது, 11 மணிக்கு வந்துடாதீங்க, 7 மணிக்கு 9 மணிக்கு அவ்வளோதான். இப்பொழுது காணிக்க நேரம் கவர் வாங்காதவங்க வாங்கிக் கொள்ளுங்கள்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் படைக்கப்பட்ட காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா, உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எங்களையும் உம்மோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்களே பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆட்கொண்டு எங்களையும் ஆண்டவரே உம்மோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுமையாய் பொருட்படுத்த ஆட்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கடைசியாக நம்ம எழுந்து நின்று இந்த கூட்டத்தை நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். வருகின்ற 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 நமது ஜப வீட்டில் மாதத்தின் முதல் நாள் ஜப கூட்டம் நடைபெறும். காலை 6:30 ஈஸ்டர் தான் இருக்குதுப்பா, ஈஸ்டர் ஆராதனைக்கெல்லாம் வந்துட்டோம், நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்ருவோமே, அடுத்த நாள் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1ஆம் தேதி காலை இந்த மாதம் பாருங்கள், இந்த 31ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. ஒரு புதிய நாள் வருகின்ற திங்கட்கிழமை துவங்கிறது காலை 6:30. ஏன்னா நமக்கு ஆராதனை முடிஞ்சிருது, 9 மணிக்கே முடிஞ்சிருது இல்லையா, 7, 9, 11 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போகிறீங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஜெப பண்ணி அடுத்த நாள் காலை ஆராதனைக்கு 6:30 to 7:30 வரையிலும் ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் குடும்பமாக பங்கு பெற அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். கடைசி ஜெபத்தை சகோதரன் கையெடுக்கும்போதாக ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, நமது இயேசுங்கிற ஊழியங்களை அன்போடு தாங்க நிறைய எழுப்பின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. கிடைக்கின்ற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு கொடுக்கிறார்களப்பா, அந்த அன்பை கொடுத்திருக்கிறீர். எல்லா தரப்பு ஜனங்களையும் அதிகமாய் அபரிதமாய் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். நம்முடைய எங்களோடு கூட நடத்தினீரே கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்துகிறோம் இயேசுவி நாமத்தோடுகிறோம் பிதாவே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுடைமை துதிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம். இந்த புனித வெள்ளி தினத்திலே ஆண்டவரே அப்பா, 7 வார்த்தைகளை தியானிக்க தேவருக்கு கிருபை கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தையின் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்து தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்கள் இப்படி செய்யத்தக்கதான கிருபையும் பெறனை உத்தாசிக்கு தட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பலத்தால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமேல் மூடி மறைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கிரி நடப்பிப்பீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இதுவரை முதல் வல்லமையான பிரசன்னத்தால் நிரப்பின தயவுக்காக நன்றி. துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் இவற்றின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மன தலைமையை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பரன் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைந்து போயிருக்கிற நம்மை அவரால் உருவாக்க கூடும். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நம்மை அவர் தலைவனாக்க கூடும். முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை அவரால் கொடுக்க கூடும்.

நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். He is a God of multiplication. இன்றைக்கு சிறியவனை ஆயிரமாய் மாற்ற முடியும் என்றால் உன்னையும் என்னையும் அவர் ஆயிரம் மடங்காக ஆசீர்வதிக்க முடியும். நம் நெருக்கத்தை பெருக்கமாகவும் வறட்சியை மகிழ்ச்சியாகவும் நம் தேவனால் மாற்ற முடியும்.

கண்கள் கண்டதுமல்ல, காதால் கேட்டதுமல்ல, நம் இருதயத்தில் தோன்றாத காரியங்களை நம் தேவனால் செய்ய முடியும். நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாக.

0: சொன்னால் அந்த நிகழ்வு மிக மெதுவாகவும் நேர்த்தியாகவும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த தருணம் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாகவும் மனதை கவரும் வகையிலும் அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது.
1: வானம் திறந்திருக்கிறது.
0: ஐயோ என் இறைவா, இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் மிகவும் திகைத்து போய் நிற்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி என்னை காப்பாற்றுங்கள் கடவுளே.

0: உனக்கு என்ன ஆயிற்று?
1: வேண்டாம், தயவு செய்து நிறுத்துங்க.
0: ஆஹா, என்ன ஒரு பிரமாமோ! என்ன நடக்கிறது?
2: ஐயோ கடவுளே, என்ன நடக்கிறது?

0: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
1: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
2: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
3: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே.
4: அங்கே மேல பாரு.
0: அது என்ன? என்ன நடக்குது?

0: ஏய், தயவு செய்து என்னை இப்போது தனியாக விட்டுவிடுங்க. யாரிடமும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை மற்றவர்களிடமிருந்து முழுமையாக ஒதுக்கி வைத்து விடுங்க. எனக்கு இப்போது எந்த தொடர்பும் தேவையில்லை. நான் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன். தயவு செய்து என் உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் இந்த தனிமை மட்டுமே. எனவே என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை சுற்றி யாரும் இருக்க வேண்டாம். நான் இப்போது மிகவும் சோர்வாக உணர்கிறேன். அதனால் என்னை யாரும் அழைக்க வேண்டாம். என்னை முழுமையாக தனிமைப்படுத்தி விடுங்க.
1: வினிப்போ,

0: இந்த இடத்திலிருந்து உன்னால் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் செய்து முடிக்க முடிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: இது எனக்கு எளிது என்று நினைக்கிறாயா?

0: ஒரு கணத்துல எல்லாம் இது மாறிவிட்டது. அது
1: உலக தலைவர் இன்றைக்கு மதியம் உரையாற்ற உள்ளார்.
0: இது அந்த நேரம் என்றால் நாங்கள் எங்கள் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே,
1: தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் வெறும் அமைதியான நம்பிக்கையாளர்கள் தான்.
0: நாங்கள் மோசமான குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள். நகரங்கள், நீங்கள் அதை அமைச்சரிடம் விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? கிறிஸ்தவர்களே, ஏன் இதை விரும்புகிறீர்கள்? எளிய சட்டங்களை பின்பற்றாததால் உங்களை இயேசுவிடமே அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறார்கள்? நடந்து கொண்டே இருங்கள், நிற்காதீர்கள்.
1: இந்த வழியாக வாருங்கள்.
0: குப்பைகளை கவனியுங்கள். நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள். என் கடவுளே, நகரம் இல்ல. இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். ஆனால் பறக்க பாதுகாப்பா? ஹெலிகாப்டர் எங்க இருக்க? இதை பாதுகாப்பா தெரிகிறது. இப்ப வந்து அபாயமும் முடிஞ்சிருச்சு.

யூபிராட்டிஸ் நதி வறண்டு விட்டது. இப்படி நான் பார்த்ததே இல்லை. அணைகளால் என்கிறார்கள், ஆனால் இது வேறாக தெரிகிறது. சில கிசுகிசுக்களை கேட்டேன். இது ஏதோ பெரிய விஷயம். ஒரு அறிகுறி. எதுக்கான அறிகுறி? முடிவுக்கா?

0: தலை இடிக்குது.
1: ஒரு பெரிய காமெட் கடலில் விழுந்த பிறகு முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டு விட்டன. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மில்லியன்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பம் என்னை கொன்று விடுகிறது.
0: சொல்லவே வேண்டாம், என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை என்னிடம் சொல்ல வேண்டாம். சோனா மாதிரி இருக்கு.
1: மரிகளிடம் முறிஞ்சுள்ள எங்கும் பரவுகிறத.
0: உறுதி வெப்பம் விரிகிறது. இதை கவனிக்கவும். எல்லாமும் போய்விட்டது.
1: காற்றும் உதவவில்லை. இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
0: இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. நாம் காத்திருக்கவே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது.
2: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவது? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம்.
0: புயல் கணிக்கப்பட்டதை விட வேகமாக விரிவடைகிறது.
1: அறிக்கைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன.
0: இது பைத்தியமாக இருக்கிறது. நாம் இப்போது போக வேண்டும்.
1: எங்கே? தெருக்கள் அனைத்தும்
0: அடைக்கப்பட்டுள்ளன. நாம் முயற்சி பண்ணணும்.
1: வானத்தை பாருங்கள், அது மேலும் மோசமாகிறது.
0: மேகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது.
1: நம் பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதே

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்களா? ஆம் சார். நிர்வாக தலைவரே, நான்
1: இது நடக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை. மற்றும்
0: நீங்கள் சொன்னீங்க இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன? நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஐயா. அது
2: மில்லியன்கள் மறைந்தது வெறும் தொடக்கமே ஆகும். இந்த
0: கோடிக்கணக்கானோர் பூமியில் இருந்து மறைந்ததால் உலகம் பேரதிர்ச்சியில் உள்ளது.
2: இதற்கு பின் நடப்பவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வேதங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடராகும்.
0: ஒற்றை உலக ஆணையத்தின் ஜனாதிபதியாக இந்த உலகை மீண்டும் கட்டி எழுப்பி அதை மீண்டும் சிறப்பாக மாற்றுவோம் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.
2: பிரதிவேரானின் எழுச்சி.
0: கலப்பகுதிக்கு அமைதி. இஸ்ரேல் வாழ்க.
2: அந்த மிகப்பெரிய உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் திரும்புவதை மற்றும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் இல் ராப்சர் முதல் புதிய பரலோகத்து வரை இந்த நிகழ்வுகளின் முழுமையான வேத கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் நான் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் படிக்க தொடங்கலாம். மேலும் இது சிறப்பு ஒன்று. முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், வழக்கமான $9 மற்றும் 99% விலைக்கு பதிலாக நீங்கள் அதை அறிமுக விலையான $4 மற்றும் 99% பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது. மேலும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலக சந்தைகள் பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்கின்றன. பொருளாதார சரிவு குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய வங்கிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்க, மந்தநிலை அச்சம் அதிகரிக்கிறது. கூடுதல் விவரங்கள் விரைவில்.
1: பல பகுதிகளில் பதற்றங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் உலகத் தலைவர்கள் இதை ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய யுகமாக அழைக்கின்றனர். ஒரு ஒழுங்கு உணர்வு இறுதியாக மீண்டும் திரும்பி வருகிறது என்பது தெளிவாக உள்ளது. புதியதாக உருவான ஒரு சர்வதேச கூட்டணி அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்பு ஆகியவற்றை உறுதி செய்ய விரிவான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளிலும் உணவு வழங்கல் மீண்டும் நிலை பெறுகிறது.
2: மற்றும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் காணப்படும். பூமியில் நாடுகளுக்கு குழப்பத்துடன் கூடிய துயரம் இருக்கும். கடலும் அலைகளும் பெருமூச்சுடன் எழும். இவை சீரற்ற நிகழ்வுகள் அல்ல சகோதரர்களே. இவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொற்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைவேறுகின்றன. உலகம் இதை நிலைமை என்று அழைக்கும் போது நாம் ஆவியால் இதை தயாரிப்பாக உணர்கிறோம்.
1: இப்போது நீ தூங்க வேண்டிய நேரம்.
2: ஆனா அம்மா, டிவியில சொல்றதை கேட்டீங்களா?
1: கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும். இப்போது படுக்க செல்ல.
2: ஜெனரல், ஏனடா சார் நாம இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டோம். அமெரிக்கா முழுவதும் நாம் பலவீனமாகி வருகிறோம் போல தெரிகிறது. சார், எங்கள் குழு தரையில் உள்ளது. இப்போது இதை செய்து கொண்டிருக்கிறோம் சார். நாம எல்லா குடிமக்களுக்கும் பொறுப்பும் பாதுகாப்பும் உறுதி செய்ய ஒருங்கிணைந்த அடையாளம் மற்றும் வள விநியோக அமைப்பை நடைமுறைப்படுத்த

0: இப்போது ஆட்டுக்குட்டி சீலை ஒன்றை திறக்கும் போது நானும் நான்கு உயிரினங்களில் ஒருவன் வா பார் என்று சொல்வதை கேட்டேன். இது ஆரம்பமாகிறது. இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதில் அமர்ந்திருந்தவர் ஒரு வில்லுடன் இருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் வழங்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி பெறச் சென்றார். உலக மக்களே, நாம் நெருப்பை கடந்து வந்தோம், ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறோம். ஒரு கணத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்கள் இல்லாமல் போனார்கள். அமைப்புகள் அதிர்ந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் எழுகிறோம். நம்மை பிரிக்க நினைச்சது இப்போது நம்மை ஒன்றிணைக்கும். இனிமேலே சண்டையை உருவாக்கும் எல்லை வரம்புகள் இல்லை. யாரும் மறக்கப்படாத உலகை நாம் கட்டுவோம்.
1: இன்று மத்திய கிழக்கில் உலக நிலை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் நடைபெறுகிறது. உலக தலைவர் பலராலும் ஒரு பார்வையாளர் அமைதியாளர் என பாராட்டப்பட்டுள்ளார். இன்று பிற்பகலில் உலக தலைவர் உலக மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலர் இதை மனித குலத்திற்கு புதிய பாதை என குறிப்பிடுகின்றனர். நிகழும் நேரத்தில் அவ்வோ நேரடி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். இது முடிந்து விட்டது. நம்ம சுதந்திரமாயிவிட்டோம்.
0: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நானும் உன்னை காதலிக்கிறேன்.
0: மத்திய கிழக்கில் இனி போர் இல்லை. இஸ்ரேலியர்களும் பஸ்தீனியர்களும் இனி போர் இல்லை. நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஒரு தலைவராக மட்டுமல்ல, இந்த புதிய யுகத்தின் ஒரு பணியாளராகவும். நாம் ஒன்றாக நியாயம், வழங்கல் மற்றும் அமைதி கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டுன்றதை உறுதி செய்யும் அமைப்பு. எங்களுடன் நிற்க தேர்வு செய்பவர்கள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஒரு புதிய உலகம், நிலையான அமைதி. என்னை பின்தொடருங்கள். நாம் ஒன்றாக எதிர்காலத்துக்குள் நுழையப் போகிறோம்.

0: ஜெனரல், இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த நாம் இராணுவ சட்டம் விதிக்க வேண்டாமா? ஐயா, இப்போது கட்டுப்பாட்டை பயன்படுத்துவோம். நேரம் வந்ததும் நாம் வலிமைக்கு மாறுவோம். நான்
1: அமைப்புகளை விட நம் நம்பிக்கைகளே பெரிய தடை, மதமே முக்கிய தடையாக இருக்கும் என நினைக்கிறேன். நாம்
0: முதலில் அதை மதிப்பிழக்க செய்வோம், அப்பிறகு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வோம். மக்களுக்கு உண்மை தேவையில்லை, நம்பிக்கைக்குரிய ஏதாவது வேண்டும்.
1: சும்மா இரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னுடன் நெருக்கமாயிரு.
0: எனக்கு பயமாக இருக்கிறது.
1: நான் அறிவேன், வழியாக பிடித்துக் கொள்.

0: அது எனது ஓன், அதை இங்கே கொடு. இல்ல, நாங்கள் அதை மீண்டும் பெறலை, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்.
1: வாதம் செய்யாதீர்கள், எதுவும் மீதமில்லை.
0: இங்கே எதுவுமே இல்ல, வேற எங்காவது போய் தேடிப்பார். இங்கிருந்து விலகிப்போ, விலகிப்போ. அது என்னுடைய சொந்தமானது.
1: இல்ல, பின்வாங்கு, பின்வாங்கு.
0: நிறுத்து, போதுமானது இல்ல. அதை பெற நான் உன்னுடன் சண்டையிடுவேன்.
1: இதுக்கு யார் செலவு செய்ய முடியும்? இது மிகவும் அதிகம்.
2: எனக்கு தெரியும், இது அத்துமீறல். இத தொடர்ந்து சமாளிக்க முடியாது.
1: இந்த விலைகளை பார், இது நீடிக்க கூடியது அல்ல.
2: இது மாற்றப்பட வேண்டும். உணவு பற்றாக்குறை இப்போது உலகளாவிய அளவில் பரவுகிறது. ஒரு காலத்தில் பில்லியன்களை ஆதரித்த விநியோக சங்கிலிகள் இப்போது முன்னெப்போதும் இல்லாத அழுத்தத்தில் உள்ளன. பல நாடுகளில் விநியோக மையங்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் பிளசன்டில் உருவாகியுள்ளன. அமைதி காக்குமாறு பொதுமக்களை கேட்ட அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உருவாக்கப்படுவதாக உறுதியளிக்கின்றனர்.

0: அழுத்தம் குறைந்து வருகிறது. கிராஷ் கார்ட்டை கொண்டு வா.
1: நான் வருகிறேன். நிலைமை என்ன? ஐயா, எனது குரல் கேட்குமா? என்னுடன் இருங்கள்.
0: நாடி பலவீனமாக உள்ளது. நாம் இப்போது இன்டியூபேட் பண்ண வேண்டும். சரி, புரிஞ்சது. இன்டியூபேட் பண்றேன்.
1: இந்த லைன்

0: என் மகனே, இயேசு உங்களுக்காக இங்கே இருக்கிறார். என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி. நான் என் பாவங்களை மனம் திரும்புகிறேன். மன்னித்து என்னிடம் மனம் திறந்து பேசுங்கள்.
1: வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
0: பரலோக தந்தையே, உம் ஊழியரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவருக்கு உம் சமாதானத்தையும் அன்பையும் தாரும். இப்போது அவரை இயேசுவிடம் ஒப்படைத்து உம் இரக்கத்தை நாடுகிறோம்.
2: கர்த்தாவே, சகல வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டையாகியவரே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தந்தையே, இந்த இருளினுள் நேரத்தில் உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்களை மறைத்து வைத்திருங்கள்.
1: கர்த்தாவே, பயம் எங்களை ஆட்கொள்ள விடாதீர். நாங்கள் சமரசம் செய்யாதிருக்க செய்யும். எங்கள் உயிரை மரணம் வரை நேசிக்காதிருக்க செய்யும். நாங்கள் உயிரை அர்ப்பணிக்க நேரிட்டால் எங்களை ஏற்றுக்கொள்ளும்.
3: தயவு செய்து சுடாதீர்கள். நாங்கள் வெறும் அமைதியான விசுவாசிகள் தான்.
1: நாங்கள் கெட்ட குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள்.
0: நகருங்கள். அதை அமைச்சரிடம் நீங்களே விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்கள், அதை ஏன் விரும்புகிறீர்கள்? நீங்கள் எளிய சட்டங்களை பின்பற்ற விரும்பவில்லை என்பதால் உங்களை உங்கள் இயேசுவிடம் அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறாங்க? உங்கள் இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் உங்களை விட்டுவிட்டார். அவர் உங்களை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? நான் உங்களை விடுவிக்க சக்தி கொண்டவன். நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? கர்த்தாவே, இனிமேல் எப்படி தொடங்குவது என எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் ஆடுகளை போச சொன்னீர்கள், ஆனால் நான் அவற்றை அலறவிட்டேன். பாதிக்கப்படுகிறேன். நான் அவர்களை இறக்க கண்டேன். இங்கே நான் உடைந்திருக்கிறேன். அவர்களின் முகங்களையும் அவர்களின் விசுவாசத்தையும் நினைவு கூர்கிறேன். அவர்கள் இறக்கும் வரை உங்களை மறுக்கவில்லை. என்னில் எஞ்சியதை உங்கள் கைகளில் வைக்கிறேன். இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் அதை உணர்ந்தீர்களா?
2: ஆம், உணர்ந்தேன். இது ஒரு லேசான நில அதிர்வாக உணர்கிறது.
3: நிலம் பிளக்கிறது. எவ்ரிவன் அப்படி விலகுங்க. பின்னால் செல்லுங்கள்.
0: நிறுத்தாமல் நகருங்கள், தொடருங்கள்.
2: இந்த வழியாக, விரைவாக.
3: சிதறிய பொருட்களை கவனியுங்கள். நாம் இப்போது இலக்கை நெருங்கிவிட்டோம். நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும். அது கீழே விழுகிறது.
0: இரத்தம் நிறைந்த சந்திரன் எழுகுகிறது. தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது.
2: பூமி அதிர்ந்தது. வானம் இரத்தம் சிந்துகிறது.
0: இந்த அறிகுறி மனம் திரும்புமாறு சொல்கிறது. ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை.
3: நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள், என் கடவுளே, நகரம் இல்லாமல் போய்விட்டது. இது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. நாம் இந்த செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். நாம் இப்போது போக வேண்டும்.
0: ஆனால் பழப்பது பாதுகாப்பானதா? ஹெலிகாப்டர் தான் நமக்கு ஒரே விருப்பம்.
3: தீ பரவுகிறது. அப்பா, நகர வேண்டும். இந்த வழியாக, விரைவாக.
0: இதுல பறப்பது பாதுகாப்பானதா? நமக்கு வேற வழி இல்லை. நாம் இப்படி போக வேண்டும்.
3: ஹெலிகாப்டர் வந்துவிட்டது. அது பாதுகாப்பாக தெரிகிறது.
2: நாம் நகரலாம். கூட்டம் நம்மை நோக்கி நெருங்குகிறது.

இந்த அமைதி என்பது அமைதி அல்ல, இது தீர்ப்புக்கு முன் நிலவும் அமைதி. கர்த்தாவே, இந்த உடைந்த உலகிற்கு உதவி செய்யும். வரப்போகும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளி. வானகத்தந்தையே, நிலைத்திருக்கவும் ஓடி போகாமல் இருக்கவும் எனக்கு வலிமை அளி. அழிவுக்கு பிறகு மீதமுள்ள கூட்டத்தை நான் விட்டுவிடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும்.

0: மாதிரிகள் முழுமையாக முறிந்து எங்கும் பரவுகின்றன.
1: கடினமான பகுதிகள் வேகமாக விரிகின்றன.
0: அடுத்த காலாண்டு கணிப்புகள் என்ன? பேரழிவுகள், விடுதலை, மோடி நிமிடங்கள்.
1: உலகளாவிய குழுக்களுடன் இணையுங்கள். கணிப்புகள் அதிகரிப்பதால் உடனடி நடவடிக்கை தேவை.
0: உண்மைதான், ஆப்பிரிக்க ஆசிய தோல்விகள் பேரழிவானவை. இது பெரிய இடப்பெயர்வை உண்டாக்கும்.
1: உதவி அனுப்பணும். ஐநாவை கூப்பிடுறேன். நாம் எல்லாவற்றையும் இயக்குகிறோம்.

ஒரு பெரிய கோள் கடலில் மோதி விழுந்ததன் பிறகு பேரழிவான சுனாமிகள் பல கண்டங்களின் கரையோரங்களை அழிக்கின்றன. முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டுள்ளன. இழப்புகள் மில்லியன்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே உலக அரசாங்கமும் உடனடியாக உயரமான இடங்களுக்கு நகர வேண்டும், ஏனெனில் பிந்தைய அதிர்வுகள் மற்றும் இரண்டாம் அலைகள் மீதமுள்ளவற்றை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன.

0: என்ன நடக்கிறது? கோச் என்ன ஆகிவிச்ச?
1: நான் எனக்கு தெரியல, அது வெறும் நீர் தான்.
0: யாராவது உதவுங்க, தயவு செய்து.
1: இதை வேற யாராவது உணர்கிறீர்களா? அவளுக்கு என்ன ஆயிற்று?
0: ஓ சார், நான் இந்த நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லினேன், யாரும் அதை குடிக்க கூடாது.
1: மாசுபட்டதா? அனைவரையும் எச்சரிக்கணும், அவள் அசையல, உதவுங்க.
0: நீங்கள் தாகமாக இருக்கலாம், ஆனால் இந்த நீர் பாதுகாப்பானது இல்லை. இது மக்களை கொன்று விடுகிறது. மக்களை கொல்கிறதா? ஆம், நம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் மங்கி கொண்டிருக்கிறது.
2: ஆமாம், நான் அதை பார்க்கிறேன். இது இயற்கையானது இல்ல, வானத்தப்பா. இது போல இது மங்கி கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு இடைவெளிக்காக வேட்டை.
0: ஏதோ ஒன்று வரப்போகிறது. என்னோட வா.
2: அந்த யார் இருக்க வேண்டும்?
0: சில அதிகம் இங்கே இல்ல. நான்
2: தெரியும், நம்ம கவனமா இருக்க வேண்டும்.
0: நீ என்ன நினைக்கிற?
2: இது பிரச்சனையாக தெரிகிறது.
0: சரி, நாம் போய் பார்ப்போம்.
2: வாங்க போகலாம். இது என்ன உலகம்? இப்போது இருட்டாகிறது. நான் அதை பார்க்கிறேன். இது சரியில்லை.
0: இது ஏற்கனவே இரவு மாதிரி இருக்குது. வானத்தை பார்.
2: நாம் உள்ளே செல்ல வேண்டும். இப்பதே நாம அவனை கண்டுபிடிக்க வேண்டும். நிலைமை நாம் நினைச்சதை விட மோசமாக இருக்கிறது.
0: தெரியும், ஆனா நாம் தேட ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது? அவன் அப்படியே மறைஞ்சு விட மாட்டான். அவன் ஒரு தடம் விட்டு சென்று இருக்கிறான், பழைய களஞ்சிய பகுதி. அங்கேதான் நாம் செல்ல வேண்டும்.
2: வாங்க நகரலாம். எல்லாமும் போயிட்டுச்சு.
0: காற்று உதவவில்லை, அது இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
2: இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. நாம் செய்யக்கூடியது காத்திருக்க மட்டுமே. இந்த வறட்சி நம்மை அழித்து விட்டது. விவசாய பயிர்களை மீட்க முடியாத நிலை. நாம் இப்படியே தொடர முடியாது.
0: விவசாயம் தோல்வி அடையும்.
2: நமக்கு இப்போது உதவி தேவை. அரசு ஏதேனும் வாக்குறுதி அளித்திருக்கிறதா? அவங்க மெதுவாராங்க, இனி காத்திருக்க இயலாது.
0: வெயில் மங்குகிறது, சூரிய கிரகணம் போலிருக்கு.
2: சூரியனில் ஒரு நிழல் நகர்வது தெரிகிறது.
0: சென்சார்கள் சரிபார்க்கப்பட்டன. உறுதி பரவுகிறது. மின் கட்டமைப்பு பாதிப்பு.
2: இயல்பற்ற வேகம்.
0: காரணத்தை கண்டுபிடிக்கவும். இதுவே அது. இந்த செய்தியை முதல்ல நாம் தான் வெளியிட வேண்டும்.
2: நான் இதை கவனிக்கிறேன். முக்கிய நோக்கம் என்ன?
0: உண்மைகளை சேகரிக்கவும். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
2: புரிஞ்சது.
0: நன்று, நான் டெஸ்டுக்கு செல்றேன். அந்த
2: வெயில் மங்கி கொண்டிருக்கிறது. இது இயற்கையானது அல்ல. முழு டெஸ்டும் கிடைக்கவில்லை. இது சிக்கலானது. சூரியன் மணி நேரமாக மங்குகிறது. இது நடக்க கூடாது. நாம் என்ன செய்வது? பதிலளித்தோம், ஆனால் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதை ஒப்புக்கொள். நாங்கள் உங்களை நம்பினோம். நீங்கள் அவர்களுக்கு என்ன சொன்னீர்கள்? நான் உங்களை துரோகம் செய்யவில்லை. நாம் அல்ல பொய்யாளர். நாங்கள் உங்களை அவர்களோட பார்த்தோம். நீங்கள் தவறா நினைக்கிறீர்கள். நான் விளக்கு பணத்தை விளக்கவும்

0: ஐயோ, அங்கே யாராவது இருக்கிறீங்களா? யாராவது உயிரோடு இருக்கிறீங்களா? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். என்னால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியவில்லை.
1: நான் பார்க்க முடியல. நாம் இப்போது நகர வேண்டும். என்னுடன் இரு, பிடித்துக்கொள்.
2: வலிக்கிறது. நாம் நகர வேண்டும். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். என்னால் அவனை விட்டு பிரிய முடியாது. பிறகு அவனை தூக்கி செல்ல எனக்கு உதவுங்கள். இப்போது வலிக்கிறது.
3: பிடித்து வை. அவர் சொல்றது சரிதான் சாபி. இல்ல
2: இல்ல, அனுப்பு. நான் அவனை மோத விடுகிறேன். தயவு செய்து அதை செய்யுங்கள். உதவி எம்கே, தொடர்ந்து செயல்படுங்கள். தயவு செய்து யாராவது உதவுங்கள். நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஓ, இரவு இரவு. அது

0: வாயாலா, நான் உன்னுடன் இருக்கிறேன்.
1: எனக்கு பயமாக இருக்கிறது.
0: என்னுடன் இரு. நம்ம நகர வேண்டும். நாம் எங்கே போகிறோம்?
2: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது.
0: காத்திரு தயவானே. சரி, எல்லாம் சரிதான். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
2: நான் பயமா இருக்கு.
0: எனக்கு தெரியும். அருகிலிரு. நாம் நகர வேண்டும்.
1: நாம் எங்கே போகிறோம்?
0: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது. நான் வாக்குறுதி அளிக்கிறேன்.
3: அமைதியாக இரு என் மகனே. கர்த்தாவே, தொடர எனக்கு வலிமை அளி. அதை

0: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பார்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவோம்? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம். காற்று
0: வீசுகிறது, அது இந்த வழியாக வருகிறது.
1: எவ்ரிவன் ஒன்னா இறங்க.
0: அது மிகப்பெரியது. அதை போல எதையும் நான் பார்த்ததில்லை. தூசி
1: வரவுகிறது. நாம் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. அந்த வரம்பை பார், மேலும் தூசி வருகிறது. நாம்
0: அது எங்களை அடைமுன் நகர வேண்டும். புயல் எதிர்பார்த்ததை விட வேகமாக விரிவடைகிறது. ஐயா,
1: அறிக்கைகளின்படி தூசி அளவு மிக மோசம்.
0: மக்கள் வெளியேற்றத்தை வேகப்படுத்து. நேரம் என்ன? வெறும் சில மணி நேரம் தான்.
1: வழிமாற்றுகிறேன்.
0: தொடர்ந்து தெரிவியுங்கள். பதிவுகளில் இடைவெளி உள்ளது. எப்படி தவறவிட்டோம்? அந்த அணி இப்படி பதிவுகளை ஒப்பிடுகிறது. இது கணினி பிழையா இருக்குமா?
1: இல்ல, இது திட்டமிட்டது. அதை கண்டுபிடி.
0: ஏற்கின்ற.
2: நாம் இதை முன்னுரிமை அளிப்போம்.
0: நாம் நகரலாம். வேகமா, அவர்கள் நம்மை விரைவாக அடைகிறார்கள். நான் அவர்களை பார்க்கிறேன். நம்ம நிக்க முடியாது. அந்த மேட்டுக்கு செல்லுங்கள். அது நமக்கு ஒரே வாய்ப்பு. புரிஞ்சது. நான் பின்னால் பாதுகாப்பேன். இது பைத்தியமாக இருக்குது. நாம் இப்போது போக வேண்டும்.
3: எங்கே? தெருக்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.
0: ஷே, வாயில நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பாலம், நாம் அதை அடைய முடியும். அவர் சொல்றது சரி. நம்ம நகரலாம்.
3: சரி, நாம் போக வேண்டும்.
0: நான் தெரியும் இந்த வழி. நீ உனக்கு நிச்சயமாக தெரியுமா? என்ன நம்பு. ஓடு மட்டும். கிட்டத்தட்ட வந்து விட்டோம்.
3: நான் என் சத்தம் கேட்கிறதா?
0: ஓ, போ போ. என்ன
3: என்ன நடக்குது?
0: ஓடு மட்டும்.

நாம் இப்போது நகர வேண்டும். திட்டம் என்ன? எனக்கு எதுவும் தெரியல. என்ன பின்தொடர், வெளியேறும் வழி இந்த பக்கம். உனக்கு நிச்சயமாக தெரியுமா? புகை எல்லா இடத்திலும் உள்ளது. வாங்க போகலாம். நான் தாண்டு செல்ல வேண்டும். என்ன, நீ இதைத்தான் சொன்ன? இதுதான் நிஜம். கோட் கோயின்ஸ் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்.

0: நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். நாம் எல்லோரும் அப்படித்தான். ஆனா நீ நம்பிக்கையில ஒன்னா இருந்தால் நாம் பலமாக இருப்போம். இது நம் பழப்பா இருக்கட்டும். கடவன் நம்முடன் இருக்கிறார். நம்ம தனியாவல்ல. அண்ணன் தங்கைமார்களே, இந்த இருண்ட இடத்தில் நாம் நம் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த ஒன்றாக கூடுகிறோம். இருள் நம்மை சோதிக்கிறது, ஆனால் நம் ஒற்றுமையும் பிரார்த்தனைகளும் வழியை ஒளிரச் செய்யும். உங்கள் குரல்கள் எழட்டும், தடுமாறாதீர்கள். மீட்பு அருகில் தான் உள்ளது.
1: அருகில் இருங்கள், இது பாதுகாப்பானது இல்லை.
2: நான் பயமாக இருக்கிறது.
1: நாம் தெரியும், நாம் தொடர்வோம்.
2: வெளியில ஒளி இருக்குதா?
1: கிட்டத்தட்ட. என் பின்னால் இரு. நகர்ந்து கொண்டே இரு. நம்ம கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்.
2: நான் களைப்பாய் இருக்கிறேன்.
1: இது ரொம்பவும் தொலைவில் உள்ளது.
2: தெரியும்,
1: ஆனால் நாம் தொடர்ந்து காண வேண்டும்.
2: சரி,
1: அதுதான் என் தைரியமான பையன்.

0: இந்த நாள் வருவா என்று எனக்கு தெரியும். எல்லாமும் மாறிவிட்டது. இப்போதை நாம் திரும்ப முடியாது. அவங்க வெளியே இருக்கிறாங்க, இருளில் காத்திருக்கிறாங்க. நாம் நகர வேண்டும். விதிகள் மிக துல்லியமாக இருந்தன. ஒவ்வொரு அமைப்பும் உடனடியாக பதிலளித்தது. இப்போது எல்லாம் தோல்வி அடைகிறது. மானிட்டர்கள் இருண்டு விட்டன. இடைமுகம் பதிலளிக்கவில்லை. நாம் இங்கிருந்து டயக்னோஸ்டிக்ஸ் ஓட்டுவோம். அது ரொம்ப செயல்திறனாகவும் இருந்தது.
1: ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? நீங்க வந்து என்ன கேட்க முடியுமா?
2: தயவு செய்து எனக்கு உதவி வேண்டும்.
1: சிக்னல் துண்டிக்கிறது. யாராவது எனக்கு உதவ முடியுமா?
3: தயவு செய்து பதிலளிக்கவும்.
0: ஏன் ஆண்டவரே, இந்த வேதனை ஏன்? எங்கள் வீடுகள், எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் போய்விட்டது. பாவமற்றவர்கள் எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டனர். மீண்டும் கட்டமைக்க எங்களுக்கு வலிமை அளிக்கவும். எங்களை வலுப்படுத்தும் சோதனைகளுக்கும் நிலைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நான் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. நான் தீயில் ஓடினேன். அதிக சிரமமாக வெளியே வந்தேன்.
1: நானும் அதே போல். கட்டிடம் எங்கள் மேல் விழுந்தது. நான்
0: மணல் மற்றும் கற்கள் அடியில் பல மணி நேரம் சிக்கிக் கொண்டிருந்தேன். நாம் உயிருடன் தப்பினோம். அதுவே முக்கியம். இது இப்படியே தொடர முடியாது. நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன வரப்போறது? அறியாத ஒன்று. அதை நான் பயப்படுகிறேன். நாம் இங்கே வெறுமனே காத்திருக்க முடியாது. ஆனால் நாம் எங்கே போவது? நாம் நகர வேண்டும். இங்கே தங்குவது மரணம். இது
1: நம்ப முடியாதது. இது போர் நடக்கும் இடம் போல இருக்கிறது.
0: நான் தெரியும். நாம் உயிர் தப்பியவர்களை கவனிக்க வேண்டும். நான் அங்கே யாரோ நகரும் மொசுபிள் பார்த்தேன். அங்கே அந்த காரின் அருகில்
2: வாங்க போகலாம்.
1: நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். நீங்கள் இவ்வளவு விபத்தில் இருந்து எப்படி உயிர் தப்பினீர்கள்?
2: நான்
0: ஒரு பாதுகாப்பான இடம் கண்டுபிடித்தேன். நீங்கள்? நான்
2: ஓடினேன்.
1: நாம் உயிருடன் இருப்பதை நம்ப முடியவில்லை. நாம்
0: நகர்ந்து மற்றவர்களை தேடணும்.
2: வாங்க போகலாம்.
0: என் நண்பர்களே, இந்த இருண்ட காலங்களில் நாம் நம்பிக்கையை இழக்க கூடாது. நம் நம்பிக்கையே நம் பலம். நாம் ஒன்றாக இணைந்து எந்த தடையையும் கடக்க முடியும். அந்த நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள். அது நம் வழியை ஒளிரச் செய்யும். நாம் வெள்ளங்களையும் தீயினையும் தப்பித்து உயிர் வாழ்ந்தோம். ஆனால் இன்னும் மோசமானது வரவே உள்ளது. நீங்கள் எப்படி உறுதியா சொல்றீங்க? நாம ரொம்ப இழந்து விட்டோம். பைபிள் நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் இன்னும் பெரிய துன்பங்களை பற்றி பேசுகிறது.
1: என்ன நாம் என்ன செய்ய வேண்டும்? ராவான்மாக்கள் என்ன இங்க என்னாச்சு? கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: நாம் சிக்கிக் கொண்டோம். உணவு தண்ணீர் இல்லை. என் குடும்பம் அவர்களின் உயிருடன் தப்பிக்கவில்லை.
1: ரொம்ப வருந்துகிறேன். நீங்கள் எப்படி உயிர் தப்பினீர்கள்? சாரன் இல்லை. அவர் என் வாரிசையும் நம்பும். என்ன தெரியுமா? நீங்கள் எந்த வன்முறைக்கும் எதிராக தங்களை வெல்ல வேண்டும். இகோர் சொன்னார், நீங்கள் விழித்துக் கொள்வீர்களா என்று. அது நான் செய்தது அல்ல. அது
0: பைபிள் வரவிருக்கிற விஷயங்களை எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7வது கம்பை, அது தீர்ப்பின் நேரத்தை குறிக்கிறது. நாம் அறிந்த உலகின் முடிவு அது. மன்னிப்பு கேளுங்கள். இப்பதான் உங்க பாவங்களை விட்டு விலகி உங்கள் ஆன்மாக்களை தயார் செய்யுங்கள். என் அன்பான நண்பர்களே, இந்த சவாலான காலங்களில் கடவுளின் எல்லையற்ற அன்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவரது அன்பு எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிறது. அது நமக்கு வலிமையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. கடவுளின் அன்பு நிலைத்ததும் என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் சரண் அடைகிறோம். கைகள் மேலே. நீங்கள் எல்லோரும் என்ன,
1: உங்களுக்கு என்ன வேண்டும்?
0: நடுவில் செல்லுங்கள்.
1: இரவு பேசுகிறேன்.
0: மச்சியா இருங்கள். நடந்து கொண்டே இருங்கள். நீங்கள் யார்? நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்?
1: என் பக்கத்தில் இருந்து விலகுங்கள்.
0: இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி. ஜான் பெயர்களை இப்போது சொல். நாம்
1: இன்னும் பாவங்களில் இருக்கிறோம். இப்போது தங்குங்கள். கர்த்தாவே, வரவிருக்கும் தொற்று நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
4: அமே,
1: நாம் தாங்கும் வலிமையை அழி. நோய் எங்கள் வீட்டை தாண்டி செல்லச் செய்.
0: அப்பாவிகளை காப்பாற்றும். எங்களை பாதுகாப்பாக வழி நடத்து. கவனியுங்கள், அறிகுறிகள் எங்கும் இருக்கின்றன. 7வது கம்பை ஊத போறது. 7வது பைபிள் சொல்றது இதுவே முடிவு. இறுதி தீர்ப்பு. என்ன?
1: இதனால் என்ன? அடுத்து என்ன?
0: அதை எதிர்கொள். நாம் அதற்காக தயாராகிறோம்.

0: பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் உண்மையா? இவ்வளவு காலத்துக்கு பிறகு பேயஸ் மற்றும் ஹைஃபன் மார்ட்ஸ் இதுவரைக்கெல்லாம் வந்து உண்மையாக இருந்திருக்கலாம். நான் யாரையாவது சொல்லணும்?
1: முடிவு வந்துவிட்டது. வெள்ளங்கள், தீப்பிடிப்புகள், நிலநடுக்கங்கள் ஆகியவற்றுக்கு பிறகு வானமே சுழற்சி எடுக்க தொடங்கியது. இந்த சுழற்சி குறிப்பு அர்மகெட்டானின் அலறலை முடிவடைய செய்யும். இப்போது நாம் நம் கணக்கை எதிர்கொள்ள வேண்டும்.
0: வானத்தை பார், அது மேலும் மோசமாகிறது. மேகங்கள்
1: சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது. நாம்
0: இப்போது பாதுகாப்பான இடம் தேட வேண்டும். செல்ல எங்கும் இல்லை. இதுவே முடிவு. பாதை ஆபத்தானது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இது ஒரு வலை என்றால் அப்பொழுது நாம் அதை ஒன்னால் எதிர்கொள்வோம். அசையாமல் நிற்பது நிச்சயமான மரணம்.
1: அவள் சொல்வது சரி. இப்போது நாம் நகர வேண்டும், நிரந்தரமாக நகர வேண்டும். உதவி மேல யாராவது உதவுங்கள். யாராவது இருக்கிறீங்களா? இங்கே எனக்கு உதவி தேவை. யாராவது, நான் இதை தனியாக செய்ய முடியாது.

0: இந்த வளாகம் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்டது. சுவர்கள் முறிந்தன, உபகரணங்கள் கீழே விழுந்தன.
1: என்ன இங்க என்ன நடந்தது? அது திடீரென நடந்தது. நிலம் அதிர்ந்தது. காயமா? விளக்க முடியுமா? ஏன்
0: காயம் உறிஞ்சு விட்டு? எனக்கு உதவி தேவை. உதவி வருகிறது. நான்
1: இதை பதிவு செய்கிறேனா? இந்த முடிவு நம்மை பின்தொடரும் என்று எனக்கு பயமா இருக்கிறது. நமக்கு வேறு வழி இல்லை, நீங்களே அதை அறிவீர்கள். ஆனால் எந்த விலைக்கு நாம் தொடர்ந்து நகரணும். இன்னும் பலர் வருவார்கள். என்ன நம்புங்க.

0: நாம வந்து இப்ப சுபசினோப்பான இடம் தேட வேண்டும். கப்பல்
1: கப்பல் தீயுடன் அது மிகவும் ஆபத்தானது. வேறு
0: வேண்டாம், ஆயுதமேந்தி நகர்வோம். நான் முன்னிலை வகிக்கிறேன்.
1: அருகில் இருங்கள், நாம் ஒருவராக நகர வேண்டும். கப்பல் மிகவும் தொலைவில் இருக்குது.
0: இந்த தூரம் நாம் நீந்த முடியாது.
1: அது தற்கொலை.
0: இப்ப போங்க, வேற ரூம் போவோம். சுற்றுலா.
1: இந்த நீர்ல என்ன நடக்குது? இந்த நீர் முற்றிலும் கெட்டு போய்விட்டது. நான் வெளியே தூய நீரை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே எல்லாம் அழிந்து விட்டது. அந்த குடத்தை எனக்கு கொடு. என் பிள்ளைகள் தூசாக இருக்கிறது.
2: பின்னால் பொங்கல் நமக்கு எல்லாருக்கும் தேவை.
1: நான் எடுத்துக்கொண்டேன். நகருங்கள்.
0: இது நியாயம் அல்ல.
1: நமக்கும் அது தேவை. என்னை அனுமதியுங்கள்.
2: தயவு செய்து,
1: தயவு செய்து அமைதியாக இருங்கள். அதை ஊற்றுங்கள். இது கனமா இருக்கு. அமைதியாக வைத்திருங்கள். இது சிவப்பாக மாறுகிறது. நீர்
0: இங்கே என்ன நடந்தது? எனக்கு தெரியவில்லை.
1: அது வெறும் நீராக மாறிவிட்டது. காத்திரு என் காதலி, இன்னும் கொஞ்சம் தான்.
0: நான் ரொம்பவும் சோர்ந்துட்டேன் அம்மா.
1: சரி, விரைவில் ஓய்வெடுப்போம்.
2: நானும் கொஞ்சம் வாங்கலாமா?

0: இங்க நடந்தது எல்லாமே மிக ரொம்ப திடீர்னு நடந்தது. நான் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை.
1: ஐயோ, இந்த வெப்பம் என்னை கொன்றுவிடும்.
0: உண்மையிலேயே என் மூளை இங்கே வெந்து போய் விடுகிறது. அதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டாம். இது ஒரு சோனா மாதிரி உணர்கிறது. இந்த பாதை என் காலடியில் உருகி கொண்டிருக்கிறது.
1: இங்கே எல்லாமே எரிகிறது.

0: இந்த இருள் இயற்கை அல்ல, இது பகல் நேரம், தீ பரவிக்கொண்டிருக்கிறது, நாம் நகர வேண்டும். புகையில ஏதோ இருக்கிறது, நான் ஏதோ அசைவை கேட்டேன். அருகில் இரு, நாம் சேர்ந்து இதை கடக்க வேண்டும். ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது பகலின் நடுவில்? எனக்கு தெரியவில்லை. வானம் புகையால் கருப்பாக இருக்கிறது, தீக்கள் சூரியனை மறைக்க முடியாது. என்ன நடக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அருகில் இரு, நாம் பார்க்க முடியல. இது
1: இருட்டுது, கை தெரியல.
0: இந்த வழி, இங்கே ஒரு பாதை இருக்குது என்று நினைக்கிறேன். நிறுத்து, அதை கேட்டியா? வெறும்
1: நடந்து கொண்டே இரு, அமைதியாக.
0: இந்த வழி, விரைவாக நகர். எங்கே
1: நாம் போகிறோம்? வெறும்
0: வெளியேறும் வழிக்கு என்னுடன் இரு. நான் அவர்களை கேட்கிறேன், அவர்கள் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு பயமாக இருக்குது. நாம் இவ்வளவு இருட்டாக இருக்கு. ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? எதையும் பார்க்க முடியல. இது
1: வெறும் இருட்டில்ல, தப்பா இருக்கு. இது உயிருடன் இருப்பது போல. இந்த
0: இருட்டு இயற்கையற்ற சாரமாக இருக்கிறது. சவாச கண்டுபிடி. ஆனால்
1: அது எதுவும் இல்லைன்னா, நாம் எதிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தால் நாம் இதை செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது.
0: நாம் செய்யண்டும், வேற வழியே இல்லை. ஆனால்
1: எல்லாம் தப்பாக நடந்தால் என்ன? நாம் விரும்பும் அனைத்தையும் இழக்க நேரிடும். ஆனால்
0: என்ன நம்ப,
1: இந்த இருட்டில் என் கேமரா எதையும் பதிவு செய்ய முடியவில்லை.
0: இது இயற்கையற்ற அளவுக்கு தடிமனாக இருக்கிறது. நீ என்ன நினைக்கிற? இது
1: ஒளியையே விழுங்குற மாதிரி இருக்கிறது.
0: இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது. நான்
1: இந்த ஷாட்டை பிடிக்கணும். நான் ஏதோ நகரும் ஒன்றை பார்க்கிறேன். என்ன
0: அது? என்ன?
1: நீ படம் எடுக்க முடியுமா? நான் முயற்சிக்கிறேன். தெளிவா இல்ல? ஒரு டார்ச் பயன்படுத்து. உடை அணிந்து கொள்.
0: ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? இது நள்ளிரவு போல உணர்கிறது. இது இயற்கையானது இல்ல. வானம் பல மணி நேரங்களாக இப்படித்தான் இருக்கிறது. இது தீயிலிருந்து வரும் புகையா, அல்லது வேற ஏதாவது? இங்கே ஏதோ மிகவும் தவாய் இருக்குது. யூப்ரேடிஸ் நதி முற்றிலும் வறண்டு போய்விட்டது. இதை போல் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலே உள்ள அணைகள் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேறு விதமாக உணர்கிறது. சில வதந்திகளை கேட்டேன். இது இன்னும் பெரியது. ஒரு அறிகுறி. எதற்கான அறிகுறி? முடிவின் அறிகுறி. இந்த இடம் நம்மை முழுவதும் விழுங்கும் மாதிரி உணர்கிறது. நம்ம இங்கே என்ன பண்றோம்? ஆணைகள் என்றால் ஆணைகள் தான். ஆனால் நானும் அதே உணர்கிறேன். இது சரியாக இல்ல போல இருக்கிறது. மத்தவங்ககிட்ட பேசணும், ஏதோ தப்பா இருக்கு. ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது அமைதியாக வைத்துக் கொள். கட்டளை சொல்கிறது தாக்குதல் விடியற்காலையில துவங்கும் என்று. நாம் முதலாவது அலைக்கு தலைமை வகிக்கிறோம். புரிஞ்சது. நான் குண்டுகளை இருமுறை சரிபார்த்து படையை ஒன்று சேர்க்கிறேன். இதுதான் அது. இப்ப திரும்பி போக முடியாது. எச்சரிக்கையாக இரு. நம்ம ஒரு குழுவா போராடுவோம். முன்னேறு. மலைச்சரிவில் எதிரிகள் இருக்கிறார்கள். புரிகிறது. முன்னிலை வகி. வரிசையை இறுக்கமாக வைத்துக் கொள். யாரும் பின்னால் தங்க கூடாது.
1: நகல் எடுத்தேன் குடி பாதுகாப்பானது. வாங்க போகலாம். எதிரி படைகள் நகர்வதை சாரணர்கள் உறுதிப்படுத்தினர். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
0: சரி, விடியலில் பாதுகாப்பை பலப்படுத்துவோம்.
1: விநியோக பாதைகள் நிலைக்கும். நம்ம போராளிகளை திரட்டணும்.
0: அவர்கள் வெற்றிக்காக தயார். இது இன்னும் முடிவடையல. நம் கடைசி மூச்சு வர போராடுவோம். ஆனா கிங் ஹாமுஸ் எழுந்தால் நமக்கு வேற வழி இல்லை.
1: ஓய், நீங்கள் நிற்கவும்.
0: கூட இரு.
1: நிச்சயமா? ஆனால்
0: நாளை நாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு வாக்குறுதி அளி.
2: இந்த மெழுகுவர்த்திகளின் ஒளி நம்மை வழிநடத்த நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம்.

0: என்றான் அருகிலேற. நான்
1: ஸ்கீம் செய்கிறேன், அதை நான்
0: தெரியும். வெறும் நான் என் கையை வச்சிருப்பேன். நம்ம இங்கிருந்து வெளியேற வழி கண்டுபிடிப்போம்.

0: முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன, கம்பிகள் முழங்கிவிட்டன, இப்போது கோப கிண்ணங்கள் ஊற்றப்படுகின்றன. தீர்ப்பின் நேரம் நம்மை வந்தடைந்துள்ளது.
1: முதல் முத்திரை புயலுக்கு முன் அமைதியை உடைக்கும் போல் திறக்கப்படுகிறது. அந்த தருணம் வரை சொர்க்கம் அந்த சுருளை பிடித்துக் கொண்டிருந்தது. மூடியிருக்கும் அதனை திறக்க தகுதியுள்ள ஒருவரை அனைத்து படைப்பும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பிறகு வெளிப்படுத்தல் நூலில் 6:1 ஆட்டுக்குட்டி முதல் முத்திரையை திறக்கிறது. அப்போது திடீரென ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு சவாரிக்காரன் தோன்றுகிறான். அவனிடம் ஒரு வில் உள்ளது. அவனுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படுகிறது. அவன் வெற்றி பெறவும் வெற்றி பெறச் செல்கிறான். இது இன்னும் முழுமையான கண்கூடாக காணப்படும் கிறிஸ்துவின் மகிமையான திரும்புவதை அல்ல. ஏனெனில் இயேசு திரும்பி வரும்போது அவர் வெறும் தீர்ப்புகளின் தொடரில் ஒருவராக மட்டும் வரவில்லை, ஆனால் பூமியின் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி அரசராக வருகிறார். இந்த முதல் சவாரிக்காரன் பொய்யான சமாதானம், மோசடியான வெற்றி மற்றும் எழும் ஆதிக்கத்தின் சூழலை எடுத்துச் செல்கிறான். அவன் உலகின் இறுதி மாயையின் தொடக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அப்போது மனிதர்கள் ஒழுங்குக்காக மிகவும் இயங்கும் நிலையில் வலிமையானதாகவும் புத்திசாலியானதாகவும் வெற்றிகரமானதாகவும் தோன்றும் ஒரு அதிகாரத்தை வரவேற்கிறார்கள். முதலில் இந்த நெருக்கடி பயங்கரமா தெரியாமல் இருக்கலாம், இது ஒரு தீர்வா தோன்றலாம், அதுவே இதை பயமுறுத்துவதாக ஆக்குகிறது. கோளாறு காரணமாக காயமடைந்த உலகம் பாதுகாப்பை வாக்குறுதி அளிக்கும் அதிகாரத்தை பாராட்டும். ஒரு காலத்தில் கட்டுப்பாட்டை எதிர்த்த நாடுகள் நிலைத்தன்மைக்காக தங்களது சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கும். இந்த சவாரிக்காரனின் வில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் ஒன்று, ஏனெனில் அம்புகள் பற்றி எந்த குறிப்பிடும் இல்லை. வெளிப்படுத்தல் 6:2, இது வெற்றிகரமான தாக்குதலின் படத்தை உருவாக்குகிறது. அது வெளிப்படையான இரத்த பொழிவால் மட்டுமல்லாமல் பயமுறுத்தல், தூதரவு, சூழ்ச்சி மற்றும் திட்டமிட்ட ஆதிக்கம் மூலமும் துவங்குகிறது. இது மோசடிக்காரன் சவாரி செய்யும் நேரம். ஒளிரும் ஆடையில் வானகம் தீர்ப்பின் முதல் இயக்கமாக காண்பதை உலகம் கொண்டாடும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மக்கள் இப்போது யாராவது இதை சரி செய்ய முடியும் என்று கூறுவார்கள், ஆனால் அவர்கள் துன்பத்தின் முதல் நிகழ்வை பாராட்டுகிறார்கள் என்பதை உணரமாட்டார்கள். இந்த முத்திரை தண்டனை என்பது துரோகமான மனிதர்களை அவர்கள் எப்போதும் விரும்பிய வகையான ஆட்சி மற்றும் அமைப்பிற்கு ஒப்படைப்பதிலிருந்து துவங்குகிறது என்பதை காட்டுகிறது. உண்மையில்லாத அதிகாரம், கடவுளில்லாத ஒற்றுமை, மனந்திரும்புதல் இல்லாத அமைதி. பின்னர் 2வது முத்திரை உடைக்கப்படுகிறது. முதல் சவாரிக்காரன் கொண்டு வந்த அமைதியின் மாயை உடைந்து போக ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 6:3, வெளிப்படுத்தல் 6:4 ஒரு சிவப்பு குதிரையில் சவாரி செய்யும் ஒருவர் வெளிப்படுகிறார். அவருக்கு பூமியில் இருந்து அமைதியை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும், மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்படுகிறது. இது யுத்தத்தின் இயற்கையான கட்டுப்பாடற்ற வடிவம். தொலைவில் உள்ள நாடுகளுக்கிடையிலான இராணுவ மோதல் மட்டுமல்ல, அமைதி என்பதே அகற்றப்படுகிறது. அந்த சொற்றொடர் நடுங்க வைக்கும். அமைதி என்பது மனிதர்கள் தாங்களாகவே எப்போதும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. தேவன் அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் போது நாகரிகம் உடைந்து விழ ஆரம்பிக்கிறது. சிவப்பு குதிரை என்பது இரத்தம், வன்முறை, தீ மற்றும் மனித கோபத்தின் பைத்தியத்தை குறிக்கிறது. அரசியல் வெற்றியும் முதல் முத்திரையும் தொடங்கியதைத் தொடர்ந்து இப்போது அது வெளிப்படையான மோதலாக பரவுகிறது. பழைய வெறுப்புகள் எழுகின்றன, கூட்டணிகள் முறிந்து விடுகின்றன, தெருக்கள் ஆபத்தானவையாக மாறுகின்றன, எல்லைகள் போர்க்கோட்டுகளாக மாறுகின்றன. தன்னிடம் வலுவான தலைமை இருப்பதாக நினைத்த உலகம் அதிகாரம் மனித இதயத்தின் நோயை குணப்படுத்த முடியாது என்பதை இப்போது உணர்கிறது. அது அதை வெளிப்படுத்த மட்டுமே முடியும். 2வது முத்திரை பயமுறுத்துவதாக உள்ளது, ஏனெனில் கட்டுப்பாடு நீக்கப்பட்டவுடன் மனிதர்கள் வெறும் கருத்து வேறுபாடில் முடிவதில்லை, மனிதர்கள் தங்களை தாங்களே அழிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. பெரிய வாழ் என்பது தனிப்பட்ட வன்முறை அல்ல, பரவலான படுகொலைகளை குறிக்கிறது. இது ஒரு பகுதியில் உள்ள ஒரு போர் மட்டுமல்ல, இது போர் என்ற மனநிலையை பூமியில் காட்டுத்தீ போல பரப்புகிறது. குடும்பங்கள் சில மணி நேரங்களில் தலைப்புச் செய்திகளாக மாறும் வதந்திகளை கேட்கும். நகரங்கள் பயத்தில் உறங்கும், சைரன்களின் சத்தத்தில் விழிக்கும். ஆண்கள் உயிர் வாழ்வதற்காக பயிற்சி பெறுவார்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இறுக பிடிப்பார்கள், நாடுகள் தங்களை காப்பாற்ற முயற்சிக்கும் போது செல்வத்தையும் இரத்தத்தையும் எரிப்பார்கள். இயேசு போர்களையும் போர் வதந்திகளையும் பற்றி பேசினார், ஆனால் இங்கு அந்த காட்சி உலகளாவிய அதிர்வாக அதிகப்படுத்தப்பட்டதாக உணரப்படுகிறது. பூமி மனிதர்களின் பெருமை, ஆசை, பழிவாங்கும் மனம் மற்றும் அவலத்தின் போர்க்களமாக மாறும் போல உள்ளது. 2வது முத்திரை நமக்கு நினைவூட்டுவது, சமாதானம் என்பது கடவுளிடமிருந்து கிடைக்கும் இரக்கம், மனிதர்கள் தனக்கு தனியாக நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனை அல்ல என்பதாகும். 3வது முத்திரை வெளிப்படுத்தல் 6:5 போர் நிலங்களிலிருந்து காலியான உணவு மேசைகளுக்கு திரும்புகிறது. வெளிப்படுத்தல் 6:6 ஒரு கருப்பு குதிரை தோன்றுகிறது. அதன் சவாரி ஒருவன் கையில் தராசை பிடித்திருக்கிறான். ஒரு குரல், ஒரு டெனாரியத்திற்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி 1 டெனாரியத்திற்கு என்று அறிவிக்கிறது. ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறப்படுகிறது. கருப்பு குதிரை பஞ்சம், பற்றாக்குறை மற்றும் பொருளாதார வீழ்ச்சி என்ற நிழலை ஏந்தி வருகிறது. போர் எப்போதும் ஏதோ ஒன்றை பின்னால் விட்டுச் செல்கிறது. இங்கே அதன் கொடூரமான பசிக்கொலையை நாம் பார்க்கிறோம். தராசுகள் என்பது பங்கீடு, கணக்கீடு மற்றும் மீதமுள்ள சிறிதளவையும் வலியுடன் அளவிடுவதை காட்டுகிறது. ஒரு டெனாரியஸ் என்பது சுமார் ஒரு நாள் கூலி, அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளும் உழைத்து வெறும் உயிர் வாழ்வதற்கே தேவையான தானியத்தை மட்டுமே வாங்க முடியும் என்பதை குறிக்கிறது. இது வளம் அல்ல, இது கணிதமாக குறைக்கப்பட்டுள்ள வாழ்வாதாரம். இது உணவு நேரம், கவலையாக மாறும் உலகம், பெற்றோர் துகள்களை எண்ணும் உலகம், ஏழைகள் மேலும் ஆழமாக விழும் உலகம், ஆனால் வலிமை வாய்ந்தவர்கள் இன்னும் சொகுசுகளை பாதுகாத்துக் கொள்ளும் உலகம். எண்ணெயும் திராட்சை இரசமும் சேதப்படுத்தப்படக்கூடாது என்ற கட்டளை பலரும் விளக்க முயற்சிக்கும் போது அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. பொதுவான அத்தியாவசியங்கள் குறைவாகும் போதும் சிலருக்கு செல்வமும் தே இலக்கணமும் இன்னும் நிலைத்திருக்கலாம் என்பதை குறிக்கலாம். வேறு வார்த்தைகளில் சொன்னால், தீர்ப்பு விழும் விதம் சமத்துவமற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. உம்மும் பணக்காரர்கள் இன்னும் சில வசதிகளை அனுபவிக்க முடியும், ஆனால் பெரும்பான்மையினர் சாப்பிட போராடுகிறார்கள். அந்த நேரத்தின் கசப்பை கற்பனை செய்யுங்கள். கடைகளில் பொருட்கள் குறைவாக, விலைகள் உயர்ந்து, பரபரப்பான வாங்குதல், கருப்பு சந்தைகள் செழித்து, ஆண்கள் சிறிது உணவு கிடைக்கவே கடுமையாக உழைத்து சோர்வடைகிறார்கள். குழந்தைகள் ரொட்டிக்காக கேட்க, பெரியவர்கள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று அமைதியாக பயப்படுகிறார்கள். மூன்றாவது முத்திரை மக்கள் மிகவும் நம்பும் அமைப்புகளை, வர்த்தகம், பரிமாற்றம், வழங்கல், தொழில், பணம், தீர்ப்பு தாக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. வாங்கும் மற்றும் விற்கும் செயல்களை வழிபடும் உலகம் செல்வம் அறுவடையை கட்டளையிட முடியாது என்றும், சந்தைகள் தெய்வீக தீர்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் உணர்கிறது. பசிக்கே மனித அகந்தையை தாழ்த்தும் தன்மை உள்ளது. ரொட்டி மதிப்பு மிக்கதாக மாறும்போது தன்னிறைவு என்ற மாயை ஒவ்வொன்றும் அழியத் தொடங்குகிறது. நான்காவது முத்திரை அந்த வரிசையில் மிக இருண்ட படங்களுள் ஒன்றாகும், ஏனெனில் பல பயங்களை ஒரே சவாரி காரணில் சேர்க்கிறது. வெளிப்படுத்தல் 6-7 முதல் வெளிப்படுத்தல் 6-8 வரை ஒரு வெளிர் குதிரை வெளிப்படுகிறது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம், அவனை பின்தொடர்கிறவன் ஹேடிஸ். பூமியின் நான்கில் ஒரு பங்கிற்கு வாளால், பசியால், மரணத்தால், பூமியின் விலங்குகளால் கொல்ல அதிகாரம் வழங்கப்படுகிறது. அந்த குதிரையின் நிறம் நோய், அழுகை மற்றும் சடலத்தின் பச்சைமயமான நிறத்தை போன்றது. இது வெற்றியின் கவர்ச்சி அல்ல, அல்லது வெறும் போர் ஏற்படுத்தும் குழப்பமும் அல்ல. இது மரணத்தின் முகம், பூமியெங்கும் பயங்கரமான அளவில் பரவி வருகிறது. மரணம் நேரடியாக பெயரிடப்படுகிறது. ஹேடிஸ் பின்தொடர்கிறான், சாவாரிக்காரனை பின்தொடர்ந்து கல்லறை விழுந்தவர்களை சேகரிப்பது போல. முன்னைய சீல்கள் வழங்கிய தீர்ப்புகள் இப்போது ஒன்றிணைந்து மேலும் தீவிரமாகின்றன. போர் கொள்ளுகிறது, பசி கொள்ளுகிறது, நோய் கொள்ளுகிறது, காட்டு விலங்குகள் கொள்ளுகின்றன. நாகரீகம் இனி வெறும் நிலைமையற்றதாக அல்ல, பிசாசு பிடித்ததாகவும் உணரத் தொடங்குகிறது. பூமியின் நான்கில் ஒரு பங்கு பாதிக்கப்படுவது என்பது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் அழிவை குறிக்கிறது. நான்காவது சீலில் புள்ளி விவரங்கள் தாங்க முடியாததாக மாறுகின்றன. துக்கம் உலகளாவிய மொழியாகிறது. முழு மக்களும் மரணம் வீடு வீடாக, நாடு நாடாக, கண்டம் கண்டமாக நகரும் போல் உணர்வார்கள். மருத்துவமனைகள், அடக்கம் செய்யும் இடங்கள், அகதிகள் பயணிக்கும் பாதைகள் மற்றும் அழிந்த தெருக்கள் ஆல் இவை ஒரே துயரான காட்சியின் பகுதிகளாக மாறுகின்றன. பூமியின் விலங்குகள் பற்றிய குறிப்பே கூட படைப்பே அச்சுறுத்தலாக மாறுவதாக, இயற்கை ஒழுங்கு தீர்ப்பின் கீழ் நடுங்கத் தொடங்குவதாக உணர்த்துகிறது. அனைத்தையும் அறிவியல், அதிகாரம், இராணுவ வலிமை மற்றும் பொருளாதாரம் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்த உலகம் இப்போது எந்த அரசாங்கமும் முழுமையாக கையாள முடியாத அளவிலான மரணத்தின் முன் உதவியற்றதாக நிற்கிறது. இந்த சீல் பயங்கரமானது, ஏனெனில் இது மனிதர்களை மரணத்தின் முகத்தை நேரடியாக பார்க்க வைக்கிறது. அது தொலைவில் இருக்கும் உறுதியான ஒன்றாக அல்ல, உடனடியாக பூமியில் பாயும் ஓட்டக்காரனாக இருக்கிறது. இது ஒரு கடுமையான நினைவூட்டல். பாவம் எப்போதும் மரணத்தில் தான் முடிகிறது. கடவுள் இல்லாமல் மனிதன் கல்லறையை தாண்டி ஓட முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. ஐந்தாவது சீல் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு காட்சியை மாற்றுகிறது. மேலும் மனநிலை வெளிப்படையான பேரழிவிலிருந்து புனிதமான துக்கமாக மாறுகிறது. வெளிப்படுத்தல் 6:9 முதல் 6:11 வரை யோவான் பலிகூடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்க்கிறார். அவர்கள் உறக்க கூவி, எவ்வளவு நாட்கள் பரிசுத்தரே, உண்மையுள்ளவரே, பூமியில் வாசிக்கிறவர்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீ தீர்ப்பு செய்து பழிவாங்குவாய் என்று கேட்கிறார்கள். இந்த சீல் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக உள்ளது, ஏனெனில் இது வேதனை காலம், பேரழிவுகளுக்கான காலம் மட்டுமல்ல, கடுமையான துன்புறுத்தலுக்கான காலமும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிடிப்பக்கு பிறகு பார்வழாந்தே விசுவாசத்திற்கு வருவார்கள். அவர்களில் பலர் அந்த விசுவாசத்திற்கு தங்கள் உயிரை கொடுத்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். உலகம் வெளிப்படையாக சிதைந்து போவதோடு மட்டுமல்லாமல், ஆன்மீகமாகவும் கடுமையாகும். இந்த சுனிதிகள் குழப்பத்தில் தொலைந்து போன மறக்கப்பட்ட பலிகள் அல்ல. அவர்கள் காணப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்கிறார்கள். இது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பலியை குறிக்கும் இடம். அவர்களின் மரணங்கள் அர்த்தமற்றவை அல்ல. பூமியில் அவமதிக்கப்பட்டாலும் அவர்களின் இரத்தம் பரலோகத்தில் மதிப்புமிக்கதாக இருந்தது. அவர்கள் அழைக்கும் எவ்வளவு நேரம் என்ற கேள்வி எல்லா நீதிமான்களின் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அது நம்பிக்கையின்மை அல்ல, அது நீதிக்காக வேண்டுதல். அவர்கள் கேட்பதற்காக பரலோகம் அவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்காக கொல்லப்பட்ட மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையடையும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறார்கள். அந்த பதில் ஒரே நேரத்தில் ஆறுதலாகவும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாகவும் உள்ளது. ஆறுதலாக இருப்பது தேவன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை என்பதால் தான். சிந்திக்க வைக்கும் ஒன்று, இன்னும் அதிகமான துன்புறுத்தல்கள் வரப்போகின்றன என்பதால் தான். ஐந்தாவது முத்திரை நமக்கு சொல்வது, பூமியின் மிக இருண்ட நேரத்தில் மிக ரோஷனமான விசுவாசம் தோன்றும் என்பதாகும். ஆறாவது முத்திரை திறக்கப்படுகிறது, இப்போது உலகமே தேவனின் தொடுதலால் தடுமாறும் நிலையில் உள்ளது. வெளிப்படுத்தல் 6:12-6:17 வரை ஒரு பெரிய நிலநடுக்கம், சூரியன் பைதுனி போல கருப்பாக மாறுவது, சந்திரன் இரத்தம் போல மாறுவது, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமிக்கு விழுவது, வானம் சுருட்டப்பட்ட சுருளை போல விலகுவது, ஒவ்வொரு மலை மற்றும் தீவும் தங்கள் இடங்களில் இருந்து நகர்த்தப்படுவது ஆகியவற்றை விவரிக்கிறது. இது மொழி விவரிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஒரு காட்சி. பூமி நடுங்குகிறது, வானம் இருண்டு விடுகிறது, படைப்பின் பழக்கமான ஒழுங்கு சிதைவடைய ஆரம்பிக்கிறது மற்றும் திடீரென மனிதர்கள் இது சாதாரண பேரழிவுகளின் ஒரு சுழற்சி அல்ல என்பதை உணர்கிறார்கள். இது கடவுளின் கோபம் தெளிவாக வரலாற்றில் புகுந்திருப்பதை குறிக்கிறது. ஆறாவது முத்திரை என்பது உலகம் தாமதமாக விழித்தெழுவது போல உணரப்படுகிறது. அரசர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், தளபதிகள், வலிமை மிக்கவர்கள், அடிமைகள் மற்றும் சுதந்திரமானவர்கள் அனைவரும் மலைகளின் குகைகளிலும் பாறைகளிலும் மறைந்து விடுகிறார்கள். இங்கே அந்தஸ்து எதுவும் அர்த்தமில்லை என்பதை கவனியுங்கள். அதிகாரத்திற்கு பாதுகாப்பு இல்லை, செல்வம் தப்பிக்க வழி தராது, பதவி எந்த விதிவிலக்கையும் வழங்காது. மனிதகுலம் முழுவதும் ஆட்டுக்குட்டியின் கோபம் வந்துவிட்டது என்ற பயங்கர உணர்வின் முன் சமமாக்கப்படுகிறது. அந்த சொற்றொடர் ஆச்சரியப்பட வைக்கும். ஆட்டுக்குட்டியின் கோபம், முதலில் பணிவும் இரக்கமும் தியாகமும் கொண்டு வந்தவர் நீதிமானான நீதிபதியும் ஆவார். ஆட்கள் மலைகளும் பாறைகளும் தங்களை மேல் விழுந்து அவருடைய முகத்திலிருந்து தங்களை மறைக்க வேண்டும் என்று அழுகிறார்கள். அந்த தருணத்தின் பயத்தை நினைத்து பாருங்கள். மக்கள் தாங்கள் நிராகரித்த படைப்பாளியின் முன் நிற்பதை விட படைப்பில் நசுங்குவதையே விரும்புகிறார்கள். இந்த முத்திரை வெறும் உடல் கலக்கம் அல்ல, இது ஆன்மீக வெளிப்பாடு. மனித குலம் தலைமுறைகள் முழுவதும் மறுத்து வந்ததை இறுதியாக உணர்கிறது. கடவுள் ஆட்சி செய்கிறார், தீர்ப்பு உண்மையானது மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய நாள் என்றென்றும் தள்ளி வைக்க முடியாது. வெளிப்படுத்தல் 6:17 முடிவில் வரும் அந்த பெரிய கேள்வி ஈடியென ஒலிக்கிறது. யார் நிலைத்து நிற்க முடியும்? அந்த கேள்வியே இந்த நெருக்கடியின் இதயம். உலகம் தனது பெருமை, பொய்யான வழிபாடு மற்றும் கட்டுப்பாட்டின் மாயை ஆகியவற்றை இழந்தபோது பரிசுத்தமான தீர்ப்பின் முன் யார் நிலைத்து நிற்க முடியும்? கடவுளின் இரக்கத்தால் மூடப்பட்டவர்களே மட்டுமே. ஆறாவது முத்திரை பிரபஞ்சத்தையே ஒரு பிரசங்கமாக மாற்றுகிறது. வானம், பூமி, மலைகள் மற்றும் பயந்த மனிதர்களின் முகங்கள் ஆல் ஒரே செய்தியையே அறிவிக்கின்றன. மனிதனின் நாள் ஆண்டவரின் நாளுக்கு முன் சிதைந்து போகிறது. பின்னர் 7வது முத்திரை திறக்கப்படுகிறது. உடனடி சத்தத்திற்கு பதிலாக அமைதி நிலவுகிறது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:1 ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி இருந்தது என்று கூறப்படுகிறது. அந்த அமைதி இந்த முழு புத்தகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம். வழக்கமாக வழிபாடு, இடியோசை, பாடல்கள், அறிவிப்புகள் நிறைந்த பரலோகம் திடீரென அமைதியாகிறது. அது அடுத்த தீர்ப்பு அலைக்கு முன் அசம்பாவிதமான பயமுள்ள அமைதி. பரலோகமெல்லாம் ஒரு நிமிடம் நின்று இனி நடக்கப்போகும் விஷயம் மிகவும் கடுமையானது என்பதால் வார்த்தைகள் கூட தற்காலிகமாக தோல்வியடைகின்றன போல. 7வது முத்திரை மற்ற தீர்ப்புகளுக்கு இணையாக ஒரு தீர்ப்பு மட்டுமல்ல, அது தொடர்ந்து வரும் குரல் ஊதல் தீர்ப்புகளுக்கான கதவாக மாறுகிறது. இதன் அர்த்தம், இறுதி முத்திரையின் உள்ளே இன்னும் ஆழமான கோபத்தின் வெளிப்பாடு அடங்கியுள்ளது. ஆனால் குரல் ஊதல் ஒலி வரும் முன் பரலோகம் அமைதியாகிறது. அந்த விவரம் முக்கியமானது. இது தெய்வீக தீர்ப்பு ஒருபோதும் பொறுப்பற்றதாக, குழப்பமாக, கவனக்குறைவாக இருக்காது என்பதை நமக்கு சொல்கிறது. அது அளவிட்டது, பரிசுத்தமானது மற்றும் பயங்கரமானது. அமைதி என்பது புயல் முழுமையாக வெடிக்கும் முன் கடைசி மூச்சை போல உணரப்படுகிறது. கேட்பவருக்கு இந்த முத்திரை வேறொரு விதத்தில் நடுங்கும் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். முதல் முத்திரைகள் குதிரைகள், போர், பசிப்பு, சாட்சிகள் மற்றும் பிரபஞ்ச அச்சம் ஆகியவற்றுடன் நகர்ந்தன. ஆனால் ஏழாவது முத்திரை நமக்கு அமைதியை வழங்குகிறது. சில சமயம் அமைதி சத்தத்தை விட அதிகமாக பயமுறுத்தும். அது தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கு முன் நீதிமன்றம் அமைதியாகும் தருணம் போன்றது. அது அடுத்த கட்டளை வரும் முன் போர் வெளி நின்றுவிடும் தருணம் போன்றது. அடுத்த கோபத்தின் அடுக்கு தொடங்கும் முன் படைப்பு தன் மூச்சை பிடித்து நிற்கும் தருணம் இது. ஏழாவது முத்திரை நம்மை இன்னும் அதிகமான தீவிரத்தின் விளிம்பில் நிற்க வைக்கிறது. யாராலும் திறக்க முடியாததை ஆட்டுக்குட்டி தொடர்ந்து திறந்து கொண்டிருக்கிறது. வரலாறு இனி வழிமாறாமல் இருக்கவில்லை, அது திறக்கப்படுகிறது. இந்த அமைதி அடுத்ததாக வரப்போகும் பாரத்தை சொர்க்கமே உணர்கிறது என்பதை நமக்கு சொல்கிறது. முத்திரைகள் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான முன்னேற்றத்தை காட்டுகின்றன. ஏமாற்றுதலே இந்த இயக்கத்தை தொடங்குகிறது. போர் தொடர்ந்து வருகிறது, பசிப்பு பரவுகிறது, இறப்பு எல்லாத்தையும் சுருட்டுகிறது. புனிதர்கள் அழைக்கிறார்கள், பிரபஞ்சம் அதிர்கிறது. பின்னர் அமைதி இன்னும் மோசமானவற்றிற்கு வழி தயாரிக்கிறது. இவை சீரற்ற பேரழிவுகள் அல்ல. இவை வரலாற்றின் மீது அதிகாரம் கொண்ட ஒரேவர் ஆட்டுக்குட்டி தெய்வீக தீர்ப்பை திட்டமிட்டு திறக்கும் செயல்கள். முத்திரைகள் உலகம் உள்ளிருந்து மற்றும் வெளியிலிருந்து ஒரே நேரத்தில் அரசியல், சமூக, பொருளாதார, ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ரீதியாக சிதைந்து போகும் நிலையை காட்டுகின்றன. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை பயத்தை விட மேலாக நிற்கிறது. இதில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. சுருள் தேவனின் கையில் உள்ளது, அதை திறப்பவர் ஆட்டுக்குட்டியே. வாழ்த்து சங்கு பகுதிக்குள் நாமும் செல்லலாம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8 7 முதல் சங்கு ஒலிக்கும் போது பரலோகத்தின் அமைதி இறுதியாக முறியடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நடப்பது பூமி மேலிருந்து தாக்கப்படுவது போல உணரப்படுகிறது. பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் வீசப்படுகின்றன. இந்த காட்சிகள் வன்முறையுடனும் இயற்கைக்கு மாறாகவும் உள்ளன. இது வெறும் புயல் அல்ல, உடல் அழிவும் அடையாளமான பாரமும் கொண்ட தீர்ப்பாகும். தீ வானிலிருந்து விழுகிறது, ஆனால் அது தனியாக இல்லை. அது ரத்தத்துடன் கலந்துள்ளது. நடப்பதுடன் நேரடியாக தொடர்புடைய மரணத்தை இது குறிக்கிறது. 1/3 மரங்கள் எரிந்து போகின்றன மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் முழுமையாக அழிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பிய நிலப்பரப்புகள், காடுகள், வயல்கள், விவசாய நிலங்கள் இப்போது எரிந்து புகைப்படிந்து உயிரற்றதாக மாறியதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். பூமியின் பசுமை கருப்பாக மாறுகிறது. எரியும் செடிகள் மற்றும் மரங்களின் வாசனை காற்றை நிரப்புகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது உயிரின் அடித்தளத்தை குழப்புவது. மரங்கள் நிலைத்தன்மை, நிழல், வளங்கள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. புல் என்பது தினசரி வாழ்வின் ஆதாரத்தை, அமைதியான பின்னணியை குறிக்கிறது. இப்போது இரண்டும் பறிக்கப்பட்டுவிட்டன. விவசாயம் வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது. நாடுகளை உணவளிக்கும் அமைப்புகள் தோல்வியடைய தொடங்குகின்றன. முதல் கம்பி பூமியின் மேற்பரப்பில் ஒரு காயம் ஏற்படுவது போல உணரப்படுகிறது. படைப்பே தீர்ப்பின் கீழ் இருப்பதாக ஒரு எச்சரிக்கை. மூடியிலிருந்து வானம் கீழே வந்து பூமியை தொடும் போல் உள்ளது. அது எங்கு தொடுகிறதோ அங்கு உயிர் வாடுகிறது. மக்கள் பயத்தில் வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். விழும் விஷயம் சாதாரண வானிலை அல்ல, ஆனால் நோக்கமுடன் அனுப்பப்பட்ட ஒன்றாக இருப்பதை உணர்வார்கள். மனிதர்கள் நீண்ட காலமாக நம்பியிருந்த பூமி மனிதனுக்கு அல்ல, கடவுளுக்கே பதிலளிக்கிறது என்பதை காட்டத் தொடங்குகிறது. பிறகு இரண்டாவது கம்பி வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:8-9 ஒலிக்கிறது. கவனம் நிலத்திலிருந்து கடலுக்கு மாறுகிறது. தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இந்த விவரிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பெரும் எரியும் பொருள் நீரில் விழுந்து கடலின் 1/3 இரத்தமாக மாற்றுகிறது. கப்பல்கள் அழிக்கப்படுகின்றன, மேலும் கடல் உயிரினங்களின் 1/3 இறக்கிறது. பூமியின் பெரும் பகுதியை மூடிக்கொண்டுள்ள எண்ணற்ற உயிரியல் அமைப்புகளையும் பொருளாதாரங்களையும் ஆதரிக்கும் கடல்கள் திடீரென தாக்கப்படுகின்றன. கடல் இரத்தமாக மாறும் காட்சி நேர்மையாகவும் அடையாளமாகவும் உள்ளது. நீரில் உள்ள உயிர்கள் அழியத் தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் வளத்தின் மூலமாக இருந்தது இப்பொழுது மரணத்தினிடமாக மாறுகிறது. வர்த்தகம், பயணம்,

கின்றனர். கரையோர நகரங்கள் அதிர்ச்சியை உணர்கின்றன. கடல் எப்போதும் சக்தி மற்றும் மர்மத்தின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்போது அது தீர்ப்புக்கான சாட்சியாக மாறுகிறது. ஒரு கடற்கரையில் நின்று நீர் எப்படி மாறுகிறது என்பதை பார்த்து அழுகையின் வாசனை எழும்போது ஒரு காலத்தில் உயிர் இருந்த இடத்தில் இப்போது குப்பைகள் மிதந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். இரண்டாவது கர்ணம் தீர்ப்பு ஒரு பகுதியிலேயே மட்டுப்படவில்லை என்பதை காட்டுகிறது. அது உலகத்தை இணைக்கும் அமைப்புகள் சிதைவடைய தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் பரந்த வளத்தின் அடையாளமாக இருந்த கடல் இப்போது இழப்பும் பயமும் நிறைந்த இடமாக மாறுகிறது. பூமியில் எந்த ஒரு பகுதியும் பாதிக்கப்படாமல் இல்லை என்பதை மனிதர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:10-11 வரை மூன்றாவது கர்ணம் முழங்கும் போது வானம் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் தாக்கம் இன்னும் துல்லியமாகவும் தனிப்பட்டதாகவும் உள்ளது. ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுகிறது. அது ஒரு ஜொலிக்கும் தீப்பந்தம் போல எரிகிறது. அது நதிகள் மற்றும் நீரூற்றுகளின் மூன்றில் ஒரு பகுதியின் மீது விழுகிறது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நீர் கசப்பாகி பலர் உயிரிழக்க காரணமாகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான விஷயமான குடிநீருக்கு நேரடியான தாக்குதலாகும். நதிகள் மற்றும் நீரூற்றுகள் என்பது வாழ்க்கையின் அடிப்படை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவை சமூகங்கள், நகரங்கள் மற்றும் முழு நாடுகளையும் வாழ வைக்கின்றன. இப்போது அந்த மூலங்கள் விஷமாகிவிடுகின்றன. வெண்முள்ளி என்ற பெயரே கசப்பு, துயரம் மற்றும் அழுக்கு என்ற கருத்தை கொண்டுள்ளது. ஒரு குழாயை திறந்து இனி வாழ்க்கையை தாங்க முடியாத நீரை பெறுவதை கற்பனை செய்து பாருங்கள். முன்பு புத்துணர்ச்சி அளித்த நதிகள் இப்போது நோயை ஏற்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள். மூன்றாவது கர்ணம் மிகவும் நெருக்கமானதாக உணரப்படுகிறது. முதல் கர்ணம் பரவலாக நிலத்தை தாக்கியது. இரண்டாவது கர்ணம் கடல்களை தாக்கியது. ஆனால் இது மக்கள் தினமும் உட்கொள்ளும் ஒன்றை தாக்குகிறது. தாகம் ஒரு அச்சமாக மாறுகிறது. உயிர் வாழ்தல் சந்தேகமாகிறது. தீர்ப்பு தனிநபருக்கு மேலும் நெருக்கமாக வருகிறது. இப்பொழுது இது வெறும் நிலப்பரப்பும் கடல்களும் பற்றியதல்ல, இது மனித உடலில் நுழையும் விஷயத்தை பற்றியது. மக்கள் ஒன்று தூய்மையான நீரை வெறித்தனமாக தேடுவார்கள் மற்றும் பலர் துன்பப்படுவார்கள். ஏனெனில் ஒரு காலத்தில் உயிரை வழங்கியது இப்போது மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த கம்பி மனிதர்கள் இயற்கை உலகில் வைத்திருக்கும் சார்பு எவ்வளவு நுண்ணியமானது என்பதையும் கடவுள் அனுமதிக்கும் போது அது எவ்வளவு விரைவாக மாறிவிடும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. பின்னர் வெளிப்படுத்தல் 8:12 நான்காவது கம்பி ஒலிக்கிறது. இப்போது வானமே மங்கியதாக தெரிகிறது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டு அவற்றின் ஒளியின் மூன்றில் ஒரு பகுதி இருண்டு விடுகிறது. பகல் அதன் பிரகாசத்தின் ஒரு பகுதியை இழக்கிறது. இரவு இன்னும் அதிகமாக இருண்டு விடுகிறது. இது ஆழமாக கலக்கம் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் இது வாழ்க்கையின் ஓட்டத்தையே பாதிக்கிறது. ஒளி காலத்தை, பருவங்களை, வளர்ச்சியை மற்றும் மனித செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த ஒளி குறைந்துவிட்டதால் நாட்கள் குறுகியதாகவும் குளிராகவும் குறைவான நம்பிக்கையுடனும் உணரப்படுகின்றன. இரவுகள் இன்னும் கனமானதாக, ஆழமான இருளால் நிரம்பியதாக ஆகின்றன. பிரபஞ்சத்தின் கடிகாரம் தடுமாறத் தொடங்கும் போல் தெரிகிறது. மக்கள் இதை உடனடியாக கவனிப்பார்கள். வானில் ஏதோ தவறாக உள்ளது. சூரியன் முன்பு போல பிரகாசிக்கவில்லை. சந்திரனின் ஒளி பலவீனமாக உணரப்படுகிறது. நட்சத்திரங்கள் இனி முன்பு போல் இரவை களையவில்லை. இந்த குரல் வெறும் உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல, இது உணர்ச்சி பழுவை ஏந்துகிறது. இருள் எப்போதும் பயம், குழப்பம் மற்றும் உறுதியின்மை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. இப்போது அது நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிறது. உலகம் உடல்நிலையிலும் ஆன்மீகத்திலும் மங்களாக உணரத் தொடங்குகிறது. இதற்கிடையில் ஒரு தேவதூதன் வானத்தின் நடுவே பறந்து உறக்கக் கூவி பூமியின் வாசிகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று வெளிப்படுத்தல் 8:13 பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அழைக்கிறார். அந்த எச்சரிக்கை முற்றிலும் சூழ்நிலையை மாற்றுகிறது. இதுவரை நடந்தவை அனைத்தும் அழிவை ஏற்படுத்தினாலும் அடுத்ததாக வரப்போகும் விஷயம் இன்னும் மோசமாக இருக்கும். நான்காவது குரல் தீர்ப்புகள் கடுமையாகும் ஒரு அறிகுறி போல உள்ளது. பூமி வெறும் அதிர்ச்சி அடைவதல்ல, இது இன்னும் ஆழமான வேதனைக்காக தயார் செய்யப்படுகிறது. வெளிப்படுத்தல் 9:1-12 ஐந்தாவது குரல் ஒலிக்கும் போது அந்த காட்சி தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாக மாறுகிறது. ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து பூமிக்கு விழுகிறது. அவனுக்கு ஆழமற்ற குழியின் சாவி கொடுக்கப்படுகிறது. அவன் அதை திறக்கும் போது ஒரு பெரிய அடுப்பிலிருந்து வரும் புகை போல் புகை எழுகிறது. அது சூரியனையும் காற்றையும் இருண்டடிக்கிறது. அந்த புகையிலிருந்து எட்டி போகும் உயிரினங்கள் புழுக்கள் போல விவரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இயற்கையில் காணப்படும் எதையும் போலல்ல. அவர்களுக்கு செடிகள் அல்லது மரங்களை சேதப்படுத்தும் அதிகாரம் அல்ல, தேவனுடைய முத்திரை தலையில் இல்லாத மனிதர்களை வேதனைப்படுத்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வேதனை 5 மாதங்கள் நீடிக்கும். அது பாம்பின் கொடியின் கடி போல் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் மக்கள் மரணத்தை நாடுவார்கள். ஆனால் அதை அவர்கள் பெற முடியாது.
அந்த விவரம் மட்டும் கூட நடுங்க வைக்கும். இவ்வளவு கடுமையான வலியை கற்பனை செய்யுங்கள். மரணம் ஒரு விடுதலையாக தோன்றும், ஆனால் மரணம் கூட

அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இந்த ஈடியன் போன்ற உயிரினங்கள் மனித முகம், கிரீடங்கள், பெண்களின் கூந்தல் போன்ற முடி, சிங்கத்தின் பற்கள், போர் செல்லும் ரதங்களின் சத்தம் போல் சத்தமிடும் இறக்கைகள் ஆகியவற்றுடன் விவரிக்கப்படுகின்றன. இது சாதாரணமான மொழி அல்ல. இது மனிதர்களால் ஒப்பிட முடியாத பயத்தை வெளிப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டுள்ளது. 5வது குரல் உடனடி மரணத்தை அல்லாமல் வேதனையை வழங்கும் வேறுபட்ட தீர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது உளவியல், உடல் மற்றும் ஆன்மீக வேதனைகள் அனைத்தும் ஒன்றாக கலந்ததாகும். அழியாத குழி திறக்கப்படுவது, கட்டுப்படுத்தப்பட்ட தீமை இப்போது செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. உலகம் ஒரு கட்டத்திற்கு செல்கிறது, அங்கு பயம் நிலையானதாக மாறுகிறது, காணாதவை காணப்படுகின்றன மற்றும் மனிதர்கள் ஆன்மீக உலகம் நடுநிலையல்ல என்பதை உணர்கிறார்கள். 5வது குரல் நரகத்தின் தொடுதலை பூமியில் உணர்த்துகிறது, ஆனால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிரகடன நூல் 9:13 இருந்து 21 வரை 6வது குரல் ஒலிக்கிறது. இதனால் அழிவின் அளவு மீண்டும் பெரிதாகிறது. பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மணி, நாள், மாதம் மற்றும் ஆண்டுக்காக மனிதர்களில் 1/3 கொல்ல தயார் செய்யப்பட்டுள்ளனர். 200 மில்லியன் பேர் கொண்ட ஒரு படை மிகப்பெரும் சக்தியுடன் நகரும் வகையில் விவரிக்கப்படுகிறது. இந்த காட்சிகள் மிகவும் தீவிரமாக உள்ளன. சிங்கத்தின் தலை கொண்ட குதிரைகள், அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் மற்றும் அவற்றின் வால் பாம்புகளைப் போல இருக்கின்றன. இது புரிந்து கொள்ள முடியாத அளவிலான அழிவாகும். முன்னதாக ஏற்பட்ட தீர்ப்புகளால் ஏற்கனவே பலவீனமடைந்த உலகம் இப்போது ஒருங்கிணைந்த தடுக்க முடியாத ஒரு படையை எதிர்கொள்கிறது. மனிதர்களில் 1/3 உயிரிழக்கிறார்கள். நகரங்கள் வீழ்கின்றன, நாடுகள் சிதறுகின்றன, பயம் உலகளாவியதாகிறது. இந்த குரல் ஊதல் சம்பவத்தில் மிகவும் சிந்திக்க வைக்கும் பகுதி வெறும் அழிவே அல்ல, அதற்கான மனிதர்களின் பதிலும் தான். எல்லாவற்றையும் எதிர்கொண்ட பிறகும் மக்கள் இன்னும் மனந்திரும்பவில்லை. அவர்கள் இன்னும் விக்கிரகாராதனை, வன்முறை, ஒழுக்கக்கேடு மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றில் தொடர்கிறார்கள். இந்த விவரம் ஒரு ஆழமான துயரத்தை வெளிப்படுத்துகிறது. தீர்ப்பு மட்டும் மனந்திருப்பை தானாக உருவாக்காது. வெறும் தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும் கூட மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். 6வது குரல் ஊதல் தீர்ப்பின் சக்தியையும் பாவத்தின் பிடிவாதத்தையும் காட்டுகிறது. உலகம் அதிர்கிறது, ஆனால் இன்னும் பலர் திரும்ப மறுக்கின்றனர். பின்னர் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 11:15 7வது குரல் ஊதல் வருகிறது. உடனடி அழிவு ஏற்படாமல் ஒரு அறிவிப்பு பரலோகத்தில் முழங்குகிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இந்த குரல் ஊதல் வேறுபட்டது, ஏனெனில் இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இது வெறும் மற்றொரு தீர்ப்பு அலை அல்ல. இது தேவனுடைய ஆட்சி நிச்சயமாகும் என்பதை அறிவிக்கிறது. பரலோகம் ஆராதனையில் வெடிக்கிறது. மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் வைத்து விழுந்து தேவன் தன் மகா அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த தருணத்திலும் தீர்ப்பு இன்னும் உள்ளது. ஜாதிகள் கோபமாகின்றன. தேவனுடைய கோபம் வந்துவிட்டது. அவருடைய ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்கும் காலமும் இறந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் நேரமும் வந்துவிட்டது. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. அதற்கு பிறகு மின்னல் இடியுடன் நிலநடுக்கம் மற்றும் ஆலங்கட்டி வருகிறது. 7வது குரல் ஊதல் இறுதி கட்டத்தை வெளிப்படுத்தும் போல் உணரப்படுகிறது. பூமி எதிர்த்தது என்னவென்றால் பரலோகம் அறிவிக்கும் அந்த தருணம் இது. தேவன் ஆட்சி செய்கிறார். அவருடைய ராஜ்யம் முழுமையாக வரப்போகிறது. இது நம்பிக்கையையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுள்ளது. அவருக்கு சொந்தமானவர்களுக்கு நம்பிக்கை, அவருக்கு எதிராக இருப்பவர்களுக்கு பயம். இந்த குரல் ஊதல் தீர்ப்புகளை முடிவடைய செய்யவில்லை. இது இறுதி கட்டமான பாத்திரங்களுக்குள் அழைத்துச் செல்கிறது. ஆனால் இது ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்குகிறது. முடிவில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த குரல் ஊதல்கள் அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் போல் நகர்கின்றன. பூமி, கடல், நீர், வானம் ஆகியவற்றை தாக்கி பின்னர் வேதனை, பெரும் அழிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தி இறுதியில் தேவனுடைய ஆட்சியை அறிவிக்கின்றன. ஒவ்வொன்றும் உலகம் அதன் அடிப்படையில் அதிரப்படுவதை அதிகமாக உணரச் செய்கிறது. இது சீரற்றதாக அல்ல, பரலோகத்தின் அதிகாரத்தின் கீழ் நடக்கிறது. பாத்திரங்கள் என்பது இறுதி பொழிவாகும். அவை வேறுபட்டதாக, நேரடியாகவும், அதிகமாகவும், கட்டுப்பாடின்றி உணரப்படுகின்றன. இந்த கட்டத்தில் உலகத்திற்கு இனி எச்சரிக்கை வழங்கப்படவில்லை. இப்போது அது இறுதி தீர்ப்புடன் தாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 16:2 முதல் பாத்திரம் ஊற்றப்படும் போது அந்த தீர்ப்பு மிகவும் தனிப்பட்டதாகவும் வேதனையுடனும் மாறுகிறது. மிருகத்தின் முத்திரை வைத்திருப்பவர்களும் அதன் உருவத்தை வணங்குபவர்களும் மீது ஒரு மோசமான மற்றும் அருவறுப்பான புண் வெடிக்கிறது. இது வானில் இருந்து தீ விழுவது அல்லது கடல்கள் மாறுவது போன்ற தொலைவிலான அழிவல்ல. இது மனித உடலிலேயே நேரடியாக நிகழ்கிறது. தோல் பாதிக்கப்பட்டு குணமாகாத வேதனையூட்டும் புண்களாக வெடிக்கிறது. அந்த இடர்பாடும் எப்போதும் எரியும் உணர்வும் எங்கும் எடுத்துச் செல்லும் அந்த துன்பத்தின் தெளிவான சின்னங்களும் கற்பனை செய்து பாருங்கள்.
இதை மறைக்க எதுவும் இல்லை. எந்த அமைப்பும் இதை மறைக்க முடியாது. எந்த மருந்தும் இதை விரைவில் நீக்க முடியாது. இந்த பாத்திரம் ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. மிருகத்துடன் தங்களை இணைத்து கொண்டவர்கள் அந்த விசுவாசத்திற்கான உடல் விளைவுகளை இப்போது அனுபவிக்கிறார்கள். உள்ளார்ந்த கிளர்ச்சி இப்போது வெளிப்படையாக வெளிக்காட்டப்படுவது போல உள்ளது. ஒரு காலத்தில் பெருமையாக இந்த அமைப்புடன் தங்களை அடையாளப்படுத்திய உலகம் இப்போது அந்த தேர்வின் விலையை தங்களது உடலில் உணரத் தொடங்குகிறது. வேதனை தினசரி துணையாகிறது. நடமாடுவதும் கடினமாகிறது. தூக்கமும் அமைதியற்றதாகிறது. உடல் வேதனையை தாண்டி இது சாதாரண நோய் அல்ல என்பதற்கான உணர்வும் வருகிறது. இது குறிவைக்கப்பட்ட தீர்ப்பு. முதல் பாத்திரம் இது இனி சுற்றுச்சூழல் அல்லது உலகளாவிய அமைப்புகள் பற்றியது மட்டுமல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது. இது தனிநபர்கள் குறிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு தாக்கப்படுவது பற்றியது. பின்னர் இரண்டாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:3 ஊற்றப்படுகிறது. அப்போது கடலும் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் இது முழுமையானது. கடல் இறந்த மனிதனின் இரத்தம் போல ஆகிறது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. இரண்டாவது ஊதுகுழல் ஒரு பகுதியை மட்டுமே பாதித்தது போல் அல்ல. இது முழுமையான அழிவாகும். ஒரு காலத்தில் பறந்தும் உயிரால் நிரம்பியும் இருந்த பெருங்கடல்கள் இப்போது உயிரற்றதும் இறப்பால் அடர்த்தியானதும் ஆகின்றன. உயிரை இனி ஆதரிக்க முடியாத நீரின் நிறம், வாசனை, அமைதியை கற்பனை செய்யுங்கள். கரையோரங்கள் தாங்க முடியாத இடங்களாக மாறுகின்றன. அலைகளின் சத்தம் இன்னும் இருக்கலாம், ஆனால் அவை கொண்டு வருவது அழுகை மட்டுமே. மீன்பிடி தொழில்கள் முற்றிலும் முறிந்து விடுகின்றன. கடல் வழி வர்த்தகம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிறது. முழு பொருளாதாரங்களும் சிதறி விடுகின்றன. ஒரு காலத்தில் வளமும் மர்மமும் குறிக்கோளாக இருந்த கடல் இப்போது முழுமையான தீர்ப்பை பிரதிபலிக்கிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது இப்போது முழுமையாகிவிட்டது என்பதை இந்த பாத்திரம் காட்டுகிறது. கட்டுப்பாடு நீங்கிவிட்டது. எச்சரிக்கையாக தொடங்கியது இப்பொழுது முழுமையான விளைவாக மாறியுள்ளது. உலகம் அதன் மிகப்பெரிய வளங்களில் ஒன்றானது ஒரு கல்லறையாக மாறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:4-7 மூன்றாவது பாத்திரம் ஊற்றப்படும் பொழுது நதிகள் மற்றும் ஊற்று நீரும் இரத்தமாக மாறுகின்றன. இப்போது தஞ்சம் எதுவும் இல்லை, கடல்கள் இல்லை, குடிநீரும் இல்லை. மக்கள் ஒரு காலத்தில் உயிர்க்காக நம்பியிருந்தவை இப்போது பயன்படுத்த முடியாதவையாகிவிட்டன. அப்போது ஒரு குரல் குறிப்பிடத்தக்கதாக ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது. இந்த தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் பூமியில் வாழும்வர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் இரத்தத்தை சிந்தியுள்ளனர். இப்போது அவர்களுக்கு இரத்தம் குடிக்க வழங்கப்பட்டுள்ளது. இது செயலும் அதன் விளைவும் நேரடி தொடர்புடையதாகும். அப்பாவி இரத்தத்தை சிந்திய உலகம் இப்போது அது செய்ததை பிரதிபலிக்கும் ஒரு தீர்ப்பை எதிர்கொள்கிறது. இந்த பாத்திரம் அழிவை மட்டுமல்லாமல் நீதியின் உணர்வையும் கொண்டுள்ளது. இது சீரற்றதாக இல்லை, இது அளவிடப்பட்டதாகும். அந்த காலத்தின் அவல நிலையை கற்பனை செய்து பாருங்கள். மக்கள் இந்த தூய்மையான நீரை தேடி எங்கும் எதையும் காணாமல் தவிக்கிறார்கள். தாகம் தாங்க முடியாததாக மாறுகிறது. உயிர் வாழும் நம்பிக்கை குறையும் போது பதட்டம் அதிகரிக்கிறது. இது வெறும் அசௌகரியம் அல்ல, இது வாழ்வின் அடிப்படை தேவையின் முற்றிலும் முறிவு. மூன்றாவது பாத்திரம் மனிதர்கள் தேவன் வழங்கியவற்றை தவிர உயிர் வாழ முடியாது என்பதை உணர்த்துகிறது. அந்த வழங்கல்கள் திரும்ப பெறப்பட்டால் உயிரை தாங்க எதுவும் மீதம் இருக்காது. பின்னர் 4 வெளிப்படுத்தல் 16:8-9 ஊற்றப்படுகிறது. அப்போது சூரியனே தீர்ப்பின் கருவியாக மாறுகிறது. அதற்கு மனிதர்களை மிகுந்த வெப்பத்தால் எரிக்க அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒளியும் வெப்பமும் வழங்கிய அதே சூரியன் இப்போது கடுமையாக எரிகிறது. வெளியில் செல்லும் போது வெப்பம் வெறும் அசௌகரியமாக இல்லாமல் தாங்க முடியாததாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த வெப்பம் தோலை எரிக்கிறது, சக்தியை உறிஞ்சுகிறது, உயிர் வாழ்வதை கடினமாக்குகிறது. நிழல் கூட சிறிது நிவாரணம் மட்டுமே தருகிறது. காற்று கனமாக உணரப்படுகிறது, நிலம்பு வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. மக்கள் சோர்வடைந்து நீரிழந்து அவலமாகிறார்கள். ஆனால் இதில் மிகவும் கவனிக்கத்தக்கது அவர்களின் பதில்தான். மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை மக்கள் துயர்த்துகிறார்கள். அந்த விவரம் ஒரு உணர்ச்சி மிகுந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. நேரடி தீர்ப்புக்குள்ளாகினாலும் மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். வழி தானாகவே மனம் திரும்புவதற்கு வழிவகுப்பதில்லை. பலருக்கு அது கோபத்தையே உண்டாக்குகிறது. 4 ஒரு உலகம் தீர்ப்பின் தீவிரத்தால் வேதனைப்படுவதை காட்டுகிறது. ஆனால் இன்னும் திரும்ப மறுக்கிறது. சூரியன் ஒரு சின்னமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் உயிரை ஆதரித்தது இப்பொழுது கிளர்ச்சியையும் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது மற்றும் ஆழப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 16:10-11 ஐந்தாவது பாத்திரம் ஊற்றப்படும் போது மிருகத்தின் ராஜ்யத்தில் இருள் வீழ்கிறது. இது சாதாரண இருள் அல்ல, இது கனமானது, அழுத்தமானது, கிட்டத்தட்ட தொடக்கூடியது போல உள்ளது. மிருகத்தை பின்தொடர்ந்த உலகம் இப்போது தன்னை இருளால் மூடப்பட்டதாக உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாக உணர்கிறது.
மக்கள் தங்கள் நாவை வலியால் கடிக்கின்றனர். அந்த விவரம் மிகவும் தெளிவாக உள்ளது. அது விரக்தி, வேதனை மற்றும் உதவியற்ற நிலையை பேசுகிறது. இந்த இருள் வெறும் ஒளி இல்லாமை அல்ல, இது துன்பத்தின் இருப்பை குறிக்கிறது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்ததும் நம்பிக்கை அளிப்பதும் போல் தெரிந்த ராஜ்யம் இப்போது மூச்சு திணறும் அளவுக்கு உள்ளது. அமைப்புகள் தோல்வியடைகின்றன, பார்வை இழக்கப்படுகிறது, பயம் அதிகரிக்கிறது. இன்னும் மனம் திரும்புவதற்கு பதிலாக மக்கள் கடவுளை திட்டுவதை தொடர்கிறார்கள். இந்த பாத்திரம் எவ்வளவு ஆழமாக கிளர்ச்சி வேரூன்றியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நம்பியிருந்த அமைப்பு தங்களுக்கு சுற்றிலும் சிதறத் தொடங்கினாலும் கூட அவர்கள் அதிலிருந்து விலக மறுக்கின்றனர். இருள் என்பது தீர்ப்பும் உலகின் ஆன்மீக நிலையின் பிரதிபலிப்பும் ஆகிறது. இருளை தேர்ந்தெடுத்த உலகம் இப்போது அதில் முழுமையாக வாழ்கிறது. பின்னர் ஆவிடும் ஆறாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16:12-16 வரை ஊற்றப்படுகிறது மற்றும் கவனம் இறுதி கூடுகைக்கு திரும்புகிறது. மிகப்பெரிய யூபிரதேஸ் 6 உலர்த்தப்படுகிறது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் இயற்கை தடையாக இருந்தது அகற்றப்படுகிறது. நகர்வுக்கும் ஒன்றிணைவதற்குமான பாதை திறக்கப்படுகிறது. பின்னர் தவளைகள் போல் விவரிக்கப்பட்ட அசுத்த ஆவிகள், பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருகின்றன. இவை மோசடிக்கான ஆவிகள் பூமியின் அரசர்களிடம் சென்று அவர்களையெல்லாம் தேவனாகிய சர்வ வல்லபரின் மகாநாளுக்கான போர் ஒன்றுக்காக ஒன்று சேர்க்கின்றன. இது வெறும் இராணுவ இயக்கம் அல்ல, இது ஆன்மீக கட்டுப்பாடு. முன்னணியில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இறுதி மோதலுக்கு தூண்டப்படுகிறார்கள். படைகள் ஒன்று திரள்கின்றன, பண்பு அதிகரிக்கிறது. உலகம் ஒரே மோதல் தருணத்தை நோக்கி நகர்கிறது. அந்த இடம் ஆர்மகெத்தோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது பாத்திரம் முடிவுக்கு முன் இறுதி நிலைப்பாட்டை உருவாக்குவது போல் உணரப்படுகிறது. எல்லாமும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. முன்பு தனித்தனியாக செயல்பட்ட சக்திகள் இப்போது ஒரே மோதலுக்காக ஒன்றிணைந்து நகர்கின்றன. மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் மோசடியில் சிக்கி போருக்கு தயாராகின்றனர். ஆனால் அவர்கள் தேவனின் திட்டம் நிறைவேறுவதற்குள் நேரடியாக செல்கின்றனர் என்பதை உணரவில்லை. பின்னர் ஏழாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:17-16:21 வரை ஊற்றப்படுகிறது. அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் முடிந்தது என்று அறிவிக்கிறது. அந்த வார்த்தைகள் இறுதி முடிவை கொண்டுள்ளன. நியாய தீர்ப்பு அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. மின்னல் பளபளக்கும் இடியுடன் கூடிய பெரும் சத்தம் கேட்கிறது. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. நகரங்கள் இடிந்து விழுகின்றன. அந்த பெரிய நகரம் பிரிக்கப்படுகிறது. ஜாதிகள் வீழ்கின்றன, தீவுகள் மறைந்து போகின்றன. மலைகள் இனி காணப்படவில்லை, பூமியின் அமைப்பே மாற்றப்படுகிறது. பின்னர் வானிலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது விழுகின்றன. அந்த தாக்கத்தின் சக்தி கற்பனைக்கே அப்பாற்பட்டது. கட்டிடங்கள் சிதறி விழுகின்றன, அடைக்கலம் பெறுவது அரிதாகிறது. இங்கேயும் கூட ஆலங்கட்டியின் பேரழிவினால் மக்கள் கடவுளை நிந்திக்கத் தொடர்கிறார்கள். ஏழாவது பாத்திரம் என்பது முழுமையான தீர்ப்பை வெளிப்படுத்துவது. அதிரக்கூடிய அனைத்தும் அதிர்க்கப்படுகிறது. இது உலகம் அறிந்திருந்த எல்லாவற்றையும் முற்றிலும் உடைக்கும் தருணம். அமைப்புகள், கட்டமைப்புகள், புவியியல் எல்லாமும் இடிந்து விழுகின்றன. முடிந்தது என்ற அறிவிப்பு இந்த தீர்ப்பு கட்டத்தின் முடிவாக ஒலிக்கிறது. இந்த பாத்திரங்கள் குழப்பத்துடன் அல்ல, நிறைவுடன் முடிவடைகின்றன. பாத்திரங்கள் சீல்கள் மற்றும் குரல்கள் விட வேறுபட்ட தீவிரத்துடன் நகர்கின்றன. இங்கு தாமதமும் கட்டுப்பாடும் குறைவாக, நேரடி தாக்கம் அதிகமாக உள்ளது. வலி, மரணம், இருள், வெப்பம், ஏமாற்று, அழிவு இவை அனைத்தும் விரைவாக ஒன்றிணைகின்றன. இது இறுதி ஊற்றாக உணரப்படுகிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது இப்போது முழுமையாகிறது. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை மட்டும் அசைக்கப்படாமல் நிற்கிறது. சுருளை திறக்கத் தொடங்கியவரே அனைத்தையும் அதன் நியமிக்கப்பட்ட முடிவிற்கு கொண்டு செல்பவரும் ஆவார்.

0: அவர் பார்த்ததை அவர் புரிஞ்சுக்கவில்லை என்பதும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் நினைப்பதல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உழக்க வாசிப்பவரும் அதை கேட்டு அதில் எழுதப்பட்டதை மனதில் கொள்ளுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் காலம் அருகில் உள்ளது. அத்தியாயம் முன்ன இயேசு மகிமையில தோன்றுகிறார். என் பேர் யோவான். நீங்க என்ன அப்போஸ்தலர் யோவான் என்று அறிந்திருக்கலாம். பத்மோஸ்தீவில நிர்பந்தமா இருந்த போது நான் திடீரென ஆவியில ஆழ்ந்தேன்.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறேன்.
0: இப்ப பாக்குறதா ஒரு சுருள் எழுது, அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் கடைசியும், நான் உயிரோடு இருப்பவன். நான் இருந்த ஆனா பார்,
0: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற,
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவா எழுது.
0: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாக இருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாளிலிருந்து ஒரு வாள் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்லை. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறைந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூடிதான்.
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள்.
0: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றிவிட்டார்கள். நினைவில் கொள், மனம் முழுமை முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. 2வது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்,
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
0: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது. அங்கு சியூசின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
0: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள், அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்றுத்தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
0: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க, இல்லையே நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
0: சாத்தீசையா அவர் வாழ போல கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்.
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
0: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்.
1: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
0: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
1: நீங்க வெப்பமில்லாதவர்களா இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
0: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர். ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிக்கியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
1: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
0: அப்போது அந்த மர்மம் தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் ஏழு எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
2: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
0: நான்காவது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது,
2: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
0: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார். ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல. அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
3: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள், தேவனுடைய 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்து, சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. மொத ஒன்னு சிங்கத்தை போல உள்ளது, ரெண்டாவது ஒன்று ஒரு இளம் காளையை போல உள்ளது, மூன்றாவது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது, நான்காவது ஒன்று கழுதியை போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? மொத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூக்கா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனா அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை, யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லை எனல் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: என் ஆன்மா செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: அழவாய்டா, பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிசங்களே சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியா இருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியா இருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருக்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொல்லும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமையா வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் 6. 4 குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல 4 உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து போய்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னிட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது இரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முத சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது. பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்டேன். பின்னர் ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசு மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு 1 குவாட் கோதுமை மற்றும் 1 டெனாரியஸுக்கு 3 குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவு வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் 1/4 பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள்ல இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வான கோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவேன். இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது. சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களை போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அண்டோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவுல நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். 7வது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. 7ஆம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாய் எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர். மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர். உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அந்த
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள். ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியின் உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாய தீர்ப்பு அவர்களை காத்திருந்தது. கோபத்தின் நடுவில் இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் ஏழு கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியலு. மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் ஏழு தேவதூதர்களையும் அவர்களுக்கு ஏழு கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை வெறும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. ஏழு தீர்ப்புகள், ஏழு கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுக. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப்பு பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து ஏழு தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்தேன். அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே. தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணையை ஊதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தல. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்தம் சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானிலிருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்வொள்ளி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கர்ணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்கவில்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாமல் மங்கிலாம். விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தன் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முத கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வானவொலிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்ட. மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்துங்க. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான். அது அகழியின் தூதன். அவனது பெயர் எப்ரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறம் உள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேரப்படுத்த கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடம் இருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரேதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல. இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள் ஒரு 3 ஒருவரை கொள்ள. தெய்வீகமான துண்டியா? எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பீ சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு 1/3 ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, பில்லியன்கள் உயிரிழந்ததோ இல்ல, மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதமானது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முத எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னத மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸே அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்பு முடிஞ்சது. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படினேன். நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படினேன். நான் அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயிற்றை பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிஞ்சல. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாயியா. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது காரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் வழிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்தேன். அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே 2 மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், 2 சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் 2 சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார்? அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா 4 இருந்து வருகிறது. அங்கு ஒலிவ மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்தில் வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலமம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி 3-6 நாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்தில் இருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
2: இங்கே கிளந்தவங்க.
0: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் 3வது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்ப ஒழிய வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டுமே வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பல காலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12, பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். அவர்கள் 100 ஆண்டுகளாக மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். அதே போல் தேவனுடைய புதிய ஜனமாகிய திருச்சபையையும் குறிக்கிறாள். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. யோசேப்பு இந்த சின்னங்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கனவில் கண்டிருந்தார். அப்போது சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு முன்பு வணங்கின. அந்த பெண் வேதனைப்பட்டாள். ஏனெனில் மனித குலத்தின் ரட்சிப்பு திட்டம் பகைமையுள்ள உலகில் பிறக்கப் போகிறது. ஆனால் திடீரென மற்றொரு அடையாளம் வானில் தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசிவிட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்று விட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலை நிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமும். அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றால் அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்க அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினா, ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் இரு இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நாம் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13. இரண்டு மிருகங்கள். நான் கனக்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது.

0: உள்ள 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியேலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரசு குறித்தது, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினும் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இறந்திருக்க வேண்டும். ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவதும் ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவன, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரையாண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்டேன். யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாவும். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கரம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன் தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல 2 கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த 2வது மிருகம் 1வது மிருகத்தின் வாயே அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீய கூட கீழே வரவழைத்தது. பிறகு 2வது மிருகம் 1வது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார, ஏழை, சுதந்திர, அடிமை, சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை, மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண், அது முழுமையற்றதின் குறி. அதனால் 666 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை. இறுதியில் தோல்வி அடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. 14 தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகரிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவும் வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது, ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
1: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே 2வது தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
1: விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு எந்த பாபிலோன்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சின்னம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும், ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும், பேராசையில கட்டப்பட்ட பொருளாதாரத்தையும், உண்மையான கடவுளை விட்டு விலகச் செய்யும் பொய்யான மதத்தையும் குறிக்கிறது. அதன் வீழ்ச்சி என்பது கடவுள் இல்லாத ஒரு நாகரிகத்தின் முழுமையான முற்றுப்புள்ளி என்று அர்த்தம்.

0: அதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை வந்தது. மூன்றாவது தூதர் தோன்றினான். இதுவரை கூறப்பட்ட மிக கொடூரமான அறிவிப்பை எடுத்துக்கொண்டேன்.
1: யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்களும் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரத்தினை குடிப்பார்கள்.
0: அந்த செய்தி மிக கடுமையாக தெளிவாக இருந்தது. இங்கே நடுநிலை எதுவும் இல்ல. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவராய் இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
1: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அரிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தான் அரிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அரிவாளுடன். மூன்றாவது தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்.
1: உன் கூரிய அரிவாள ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளிலிருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அந்த சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் ரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை ஒரு 1600 ஸ்டாடியா தூரம் பரவியது. அது சுமார் 300 கிலோமீட்டர் ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது, உலகளாவியதும் இறுதியுமானதும். அத்தியாயம் 15. 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோய் எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் 7 நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல. அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் 2 விடுதலைகள். இஸ்ரேவேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள் இருந்து 7 தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் உளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் 4 உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு 7 பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல. அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பியிருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதமிருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி 7 பேரழிவுகள் ஊற்றப்படவிருக்கின்றன. அவை முடிந்ததும் தேவனுடைய தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16 அதிகாரம். 7 பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்து விட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது 7 தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வாங்கியது.
2: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் 7 பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏன், இதயம் நின்று விட்டது. இப்போது திரும்பி செல்ல வழி இல்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல. இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோளில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு 2வது தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு தீர்ப்புகள்ல 1/3 பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போது முழுவதும் பாதிக்கப்பட்டது. கடல் ஒரு திரவ சமாதியா மாறியது. அதில் இருந்த ஒவ்வொரு உயிரும் அழிந்தது. மரணத்து வாசனை காய்ச்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. மூன்றாவது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது. அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
3: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேறு எதுவும் இல்லாம போனது. பின்னர் நான்காவது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழிக்கார். ஐந்தாவது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர்கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போல் அல்ல, இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதைவிட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் ஆறாவது தூதருடன் வந்தது. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத் நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய மூன்று பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போற தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது, ஆர்மகெட்டோன். எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றுல மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
4: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது ஏழாவது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை, அவர் அத காற்றில் முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
4: அது முடிந்தது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீரென நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது. இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன, மலைகள் செதறி விழுந்தன, வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்டபோதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. ஏழு பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. பதினேழாம் அதிகாரம் மகாவேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
4: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகாவேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவள் என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கழுத்தின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது. ஆனால் அதில் திராட்சரச இல்ல, அக்கிரமங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகா பாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை ஒரே வச்சுல. அந்த பெண் குடுத்துக் கொண்டிருந்தால் ஆனால் அது திராட்சை ரசு இல்ல. அது பரிசுத்தர்களின் ரத்தமோ சாட்சிகளின் ரத்தமும் தான். என் ஆச்சரியம் மிக அதிகமாயிருந்ததா, தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
4: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
4: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல, ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விறக்கிறார். அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்,
4: அவை ஏழு அரசர்கள், ஐந்து விழுந்து விட்டனர், ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம், அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார், அந்த பட்டு கொம்புல.
4: இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பா உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
4: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுந்தது, அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வி அடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்,
5: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த பத்து கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிராக திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் எரித்து விடுவார்கள்.
5: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்துல வைத்துள்ளார்.
0: தீம தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
5: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டன. பாபிலோன் மகாநகரம், உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விழுங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். அத்தியாயம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிக பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
6: வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மகாநகரம்.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராசை மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது,
5: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்தை தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதிய முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார், தண்டனை விரைவாக வருவது.
5: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும், மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
5: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்துவிட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும், மனித உயிர்களிலும் கூட வர்த்தகம் செய்தது. அவ மனிதர்களை வெறும் பொருட்களா மாத்திவிட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்த போது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க. பரலோகம் நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமா இருந்தது. இறுதியா கடவுளின் நீதி தான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
7: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகா நகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ, புதுமண தம்பதிகளின் சிரிப்போ இல்ல, மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
7: ஏனெனில் அவளில் தீர்க்குதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும் பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மறிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19, ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விழிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதியை வரந்தனா. பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது. பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகார நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது. எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியல. என் முன் வரலாற்றிலே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
7: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
7: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன். கடவுளையே மட்டும் வணங்குங்க.
0: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே. வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசையை அவர் எனக்கு கொடுத்தார்.
8: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
0: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டி காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வான ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருக்குது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த. அது என் சுவிசேஷத்தை தொடங்கிய அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக. அவருக்கு பின்னால் பரலோக இராணுவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சிடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
9: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
0: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவு அல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
9: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
0: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம் பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அது எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக துவங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிடத்தையா இல்ல. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டன. அங்கு எந்த விசாரணையும் பாதுகாப்பும் முறையீடும் இல்ல. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயிலிருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும், பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும், இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம், 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவன சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியது. தீமை சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதிய உணர்ந்தேன். ஆனா தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது, கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேதி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல் எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
9: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
0: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமி 4 மூலைகளிலிருந்தும் ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல, ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தாருங்க. இறுதி தருணம் வந்துவிட்டது. தீ மாத உச்சியில கடவுளின் மக்களை மூலக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்லை. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம், நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல், என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிப்பட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்துல வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடைந்தது. என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்றுவிட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது, பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி, அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கின. இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது. அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல். ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது. செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் இரண்டு பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29 அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலோ என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழைய அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும். அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது. எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது. அவர் அவர்களுடன் வாழ்வார். அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் ஏற முடிந்து விட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார். அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது. துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டார்,
10: இதை எழுதிவை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
0: நான் கீழ்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்,
10: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
11: வாக்குறுதி தெளிவா இருந்தது. ஆதாம் ஏரின் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவநீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
10: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
11: நான் நடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
10: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
11: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோட எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள்ல ஒருவன் என்னிட அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல, அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
10: வா நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
11: என் இதய நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்ன தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழித்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றத பார்த்தல. நான் ஒரு பெண்ணை பாக்கங்களி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம், அது விண்ணிலிருந்து தேவனுடைய சன்னிதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா, ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்துல செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி, எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை கண்ணாடி போல தெளிவான தங்கத்திலானது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவனிக்க, ஆகாயத்துல சூரியனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூலையையும் எப்படி ஒளிர செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே. அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமே அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளிப்படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும் பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்ல, அங்கே இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
12: அதற்குள் எந்த அசுத்தமோ அருவறுப்பான செயல்களையோ பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
11: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மைய புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையில தான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் இழந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தா. எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்கலுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்து விட்டன.
12: இனி சாபம் இருக்காது,
11: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாதவரை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்லை. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
12: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
11: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
12: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை காத்துக்கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
11: உணர்ச்சி என ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்.
12: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு.
11: அவர் மேலும் கூறினார்,
12: இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
11: பழைய கால தீர்க்கதரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
12: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
11: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல. நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை. அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்று மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
12: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
11: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
12: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
11: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
12: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்வின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
11: பிறகு மற்றொரு குழு,
12: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
11: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்பு வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
12: நான் இயேசு, இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
11: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒலி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது, இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார். அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
12: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
11: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன், ஆமென், ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது. கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அதை வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
12: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக்கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
11: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகளில் உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும் எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ளீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போய்வு. அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம் அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும் பகிரவும் வாழவும், ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபா உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரேவர் என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதை முழுமையா புரிந்து கொள்ள இதுதான் குறைவான துண்டு. அதை நீங்கள் தவற விட விரும்ப மாட்டீர்கள்.

ஓ நாடுகளே, ஓ மக்களே, இந்த பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. நேரம் அதன் கதவுகளை மூடிவிட்டது. மனமாறுவதற்கு இனி நாளை இல்லை. அனைவரும் படைப்பாளியின் முன் நின்று தங்களை எதிர்கொண்டு மாற்ற முடியாத நித்திய விதியை எதிர்கொள்ள வேண்டும். இங்கு பெருமை எதுவும் இல்லை. சொர்க்கம் அல்லது நரகம் மட்டுமே உள்ளது.

அனைவரும் இப்போது விழித்தெழுந்து நில்லுங்கள். இதோ நான் பிறப்பிக்கும் இந்த முக்கியமான கட்டளையை உங்கள் செவி கொடுத்து கவனமாக கேளுங்கள். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உன்னதமான தருணம் இதோ இப்போது நம் கண்முன்னே வந்துவிட்டது. காலம் கனிந்து விட்டது. விதியானது தன் கதவுகளை திறந்து விட்டது. எனவே சற்றும் தாமதிக்காமல் முழு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எழுந்து நின்று நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமான நேரம் அல்ல. இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கம். உங்கள் உறக்கத்தை களைந்து சோம்பலை நீக்கி ஒரு வீரனைப் போல நிமிர்ந்து நின்று என் ஆணையை ஏற்றுச் செயல்பட தயாராகும். இதோ அந்த வரலாற்று சிறப்பு.

ஓ, குற்றம் மூலம் செல்வம் சேர்த்தவர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களில் கடத்தலில் ஈடுபடுகிறீர்கள். அடிமையை பரப்பி உயிர்களை அழிக்கிறீர்கள். தங்கம் மற்றும் அதிகாரம் பெறுவதற்காக நீங்கள் மற்றவர்களை மெதுவாக கொன்று கொண்டிருப்பதை அறிவீர்கள். இருந்தும் நீங்கள் தொடர்ந்தீர்கள். பணம் உங்கள் மனசாட்சியை மாற்றியது. நீங்கள் அழித்த உடைந்த ஆன்மாக்கள் இப்போது உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல எழுகின்றன. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

0: என்னிடமிருந்து விலகியிரு, நீ அசுத்தமானவனே.
1: ஓ, சொகுசில் மூடப்பட்டு உள்ளே உறைந்தவரே, உனக்கு போதுமானதை விட அதிகம் இருந்தும் அதிகாரம் பெறுவதற்காக ஏழைகளை நசுக்கியாய். இந்த உண்மையை நீ மறந்துவிட்டாய். படைப்பாளியின் முன் அனைவரும் சமம். நீ அடக்கி வைத்த அழுகுரல்கள் இப்போது முடிவில்லாமல் எழுகின்றன. நீதி விழித்திருக்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ, பிறரின் சுதந்திரத்தை திருடியவனே, நீ அவர்களின் உடலை கட்டி போட்டு குற்றமற்ற ஆன்மாக்களில் பயத்தை விதைத்து மனித உயிர்களை ஒரு பொருளாகவே பார்த்தாய். நீ இருளில் மறைந்திருந்தாலும் இருள் பாவத்தை மறைக்க முடியாது. உண்மை இப்படி வெளிப்படையாக நிற்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ செல்வம், மதுபானம், ஆசை, அழிவு ஆகியவற்றால் மயங்கியவனே. நீ அதனை சுதந்திரம் என்று அழைத்தாய். ஆனால் அது பொன்னால் பூசப்பட்ட சங்கிலிகள் மட்டுமே. இப்போது பரலோகத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. உன் முன் எரியும் அகழ் மட்டுமே உள்ளது. மீண்டும் திரும்பும் வழி இல்லை. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ, நீர் தீயில் நுழைந்தவர், அது உன் உயிரை எடுத்திருக்க கூடியது. பயம் உன் கண்களில் இருந்தது, ஆனால் நீ பின்னோக்கி செல்லவில்லை. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சை விடவும் உங்கள் பாதுகாப்பை விடவும் பிறரின் உயிர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது தீர்ப்பின் இருக்கையின் முன் நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஓ காணப்பட வேண்டும் என்று நாடாமல் கொடுத்தவர் நீங்கள். பணக்காரர் அல்ல, இருப்பினும் உங்கள் இதயம் கருணையால் நிரம்பியது. பூமியின் எல்லா செல்வங்களையும் விட ஒவ்வொரு சிறிய நற்கருமமும் அதிகமாக பிரகாசிக்கிறது. கருணை வழியை திறந்துவிட்டது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

போ, நீங்கள் திரும்பி போகவில்லை. மரணம் அருகில் வந்தபோது நீங்கள் அபாயத்தை நோக்கி ஓடினீர்கள். மற்றவர்கள் ஓடி சென்ற போது நீங்கள் உங்கள் உயிரை வைத்தீர்கள். மற்றொருவரின் உயிருக்காக நீங்கள் காப்பாற்றிய அந்த உயிர் உங்கள் பெயரை நித்திய புத்தகத்தில் எழுதியுள்ளது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி எந்த காரணமும் இல்லை. நேரம் முடிவடைந்து விட்டது. இப்போது நித்திய தீர்ப்பே மட்டுமே உள்ளது. என்றும் நிலைக்கும் ஒளியில் பரலோகத்திற்குள் நுழையவோ அல்லது இருள் ஒருபோதும் குறையாத நரகத்தில் வீசப்படவோ இந்த தீர்ப்பு உங்களின் தேர்வுகளில் தான் உள்ளது. நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு செயலிலும், ஈவன் சிறிய செயல்களிலும் ஒரு கணம் நின்று யோசிக்கவும், சிந்திக்கவும், மாறவும், சிறந்த வாழ்க்கையை வாழ தேர்வு செய்யவும், நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமின்றி வாழவும். இவ்வாறு இறுதி நாளில் நாம் மீண்டும் பரலோகத்தில் சந்திக்கலாம்.

ஆண்டவர் சேர்ச்சை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை அது வந்து சொல்லி வச்சிருக்காரு. ஜெயங்கொள்ள வேண்டும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதில் வந்து நம்ம ஜெயங்கொண்டு போக வேண்டும்.

0: நீ சொல்லி ஆண்டுக்கத்தில் அர்ப்பணித்து நிச்சயம் பண்ணுமா? ஆண்டு நிச்சயமாக நமக்கு அந்த மன்னிக்கு சோகத்தை கண்ணீரோடு கேட்கணும். கேட்டால் தான் தருவார், கேட்கட்டே தரமாட்டார், கேட்கணும். எனக்கு மன்னிக்க கூடிய சுவாத்து தாங்கப்பா, என்னை எப்படியாவது மன்னிங்க, எனக்கு இந்த கிருவை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டு பாத்திர கண்ணீரோடு கேட்கணும். கர்த்தர் நம்மளே மாற்றுவார், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம் கேட்ட முதலாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த மன்னிப்பின் சுபாவத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த மன்னிக்கிற அன்பு எங்க உள்ளத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஒரு உங்கள் சார்பாக ஒரு முன்பாக ஜெபிக்கும் பொழுது நம் அனைவர் சார்பாக ஒரு ஜெபிக்கும் நீங்களும் ஜெபிக்கணும். தயவு செய்து கண்ணுகளை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறப்பா. தயவாய் எனக்கு மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை எனக்கு தர வேண்டுமா? உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறப்பா. நீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகி நீர் ஆண்டவரே எல்லாரையும் மன்னிச்சிங்கப்பா. அந்த போர் சேவர்கள் முழுவதும் கூடி வர செய்து அப்பா அவங்களை அடித்தபோது நீங்க அவர்களை மன்னிச்சிங்கப்பா. ஆனா பாவியாகி நான் யாரையும் மன்னிக்கிறது இல்லப்பா. நான் பேசுறதான் பெருசுன்னு பேசுறேன் தகப்பனே. தயவா என்னை மன்னித்தள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்படி இந்த பூவில நான் வாழ முடியும் ஏசப்பா? அதை நான் மறந்து அப்பா நான் யாரையும் மன்னிக்காமல் அவர்கள் பேருக்கு குடிவளாய் இருக்கிறேன் ஏசப்பா. தயவா என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவளாய் என்னை மாற்றுங்க ஏசப்பா. நீங்க எல்லாம் மாதிரி வைத்து போனீங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க. இனி வரும் நாட்கள் நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசித்து வாழக்கூடியவளா என்னை மாற்றுங்க தகப்பனே. இந்த நாளிலும் என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னை அப்படியே மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க விதமாய் செய்யறதான கிருபைக்காய் நன்றி செலுத்துறப்பா. எங்க ஏசப்பா நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம்.

0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்பொழுது உடைய வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட ஆவியான பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க அப்பா. இந்த வேத வார்த்தைகள் இந்த பிள்ளை எல்லாருக்கும் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இது குரதமாக எலும்புற பொல்லாத ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசு நாமத்தில் உண்டுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்கிறோம். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 43 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. மீண்டும் எல்லாம் சத்தம் வாசிக்கலாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் 23 வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் அடிக்கடி வருட வருடம் இந்த வேத வசனத்தை நாம் தியானம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலையில் அறையும் பொழுது அவருக்கு அருகே மற்ற 2 குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவன் இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று ஒருவன் சொல்கிறான். இன்னொருவன் தன்னை உணர்ந்தவனாக ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலும் என்று அவன் ஜெபித்ததாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் ஜெபித்த பொழுதுதான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான், இங்கே கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசிலே இருப்பாய். அப்போ இந்த பரதேசி என்பது குறித்தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த கள்ளன், பொதுவாக அவனை நல்ல கள்ளன் என்று அழைக்கிறோம். இப்போ கள்ளனில் நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன் என்று அல்ல இல்லையா? திருடரில் நல்ல திருடன் கெட்ட திருடன் என்றல்ல. அவன் ஒரு குற்றவாளி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அவன் அவ்வளோ நாட்கள் ஒருவேளை திருடனாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் தன்னை உணர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் அருகே இருந்த தன்னுடைய கூட இருந்த அவனுடைய நண்பனை, மற்ற குற்றவாளியை அவன் கடிந்து கொண்டு, ஏன் இப்படிலாம் சொல்கிற, நாம் வந்து செய்த தப்பிதத்திற்கு ஏற்ற தண்டனை அடைந்திருக்கிறான், ஆனால் இவரோ ஒன்றுமே செய்யவில்லையே, தகாத எதுவும் செய்யவில்லையே என்று அவன் அவனை கடிந்து கொண்டு தான் சொல்கிறான். ஆண்டவரே, நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தான். அப்போ தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், நீ என்னோடு கூட இன்றைக்கே எங்கே பரதேசிலே. பரதேசி என்பது பரலோகத்திலே, அது பரலோகத்தில் செல்வதற்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே இந்த பரதேசு, பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பரதேசு இந்த இடத்திற்கு இன்றைக்கே என்னோடு கூட இருப்பான் என்று இயேசு அந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த பரதேசி குறித்து இன்னும் 2 இடங்களிலே இன்னும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 எடுத்து பாருங்கள், 7 வசனம். வெளிப்படுத்தல் 2:7 வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவரட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ பரதேசு ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு இடத்தை குறித்தும், அங்கிருக்கிற ஜீவரட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பரதேசு என்ற அந்த வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பவுலடிகள் சொன்ன ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்புகிறது. வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பவுல் சொல்கிறார், 3வது வானம் வரைக்கும் ஒரு மனிதன் எடுக்கப்பட்டான். அவர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றார், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்ப அது அவரை குறித்து சொல்கிறார். அப்ப இந்த ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியத்தை வைத்து நாம் ஒரு யூகிக்க முடிகிறது. 3வது வானம், இந்த 3வது வானத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு என்ன பேரு, என்ன பேர் போட்டிருக்கு, பரதேசு. அப்ப அந்த பரதேசிற்குள்ளே பரலோகம் என்று போடப்படல, என்ன போட்டிருக்காங்க, பரதேசு என்று போடப்பட்டிருக்குது. அப்ப அந்த பகுதிக்கு தான் இந்த தன்னை உணர்ந்த அந்த கள்ளன் என்று அழைக்கப்படுற குற்றவாளி அவன் மன்னிப்பை பெற்று இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னதை நம்ம கேட்டோம். தூங்காங்க, அவனிங்க தூங்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக, வயலில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முகத்தை கண்ணெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப நேரம் பிரசங்க இல்லை, எல்லாம் சுருக்கு சுருமாக முடிச்சு 3 மணிகளுக்குள்ள கூட்டம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் இங்கே உட்காந்து தூங்கி வலிஞ்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கம் வந்தால் கீழே போய் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே வந்து உட்கார், தூங்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து தூங்காதீங்க. அப்போ இங்கே என்ன பட்டிருக்கு, அப்போ இதில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்ம இன்றைக்கு பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் சொல்லிட்டு 3வது வசனம் சொல்கிறான். அந்த மனுஷன் எங்கே போனான்னு போட்டிருக்கு, பரதேசுக்குள்ளே அவன் எடுக்கப்பட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த பரதேசத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பரதேசத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், அங்கே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாப்பட்ட மனிதன் அவன், கிறிஸ்துவுக்கு குள்ளான மனிதன். அல்லேலூயா சொல்லாமா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் அந்த பரதேசத்துக்குள்ளே போக முடியாது. எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துக்குள்ளான மனுஷன். அவன் அந்த குற்றவாளி கள்ளன் கடைசி டைமில் மனம் திருந்திட்டானே, நான் கடைசி டைமில் ஆண்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் நினைவிலிருந்து போகலாம் சிலருக்கு, சிலருக்கு பேச்சு வராது, சொல்வது புரியாது, என்ன போய் சொன்னால் அவங்களால் விளங்காது. எவ்வளோ பேர் மரணத்தை நம்ம கண்கூடாக பார்க்குறோம், கூட இருந்து பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் மரிக்கும் போது நீ கூட இருந்து பார்த்துருப்பீங்க, சொல்வது விளங்காது, ஞாபக சக்தி இருக்காது, என்னென்றே புரியாது. கடைசி நேரத்தில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியாது. இன்றைக்கு தான் ரட்சணை நாள். இங்கே போட்டிருக்கு, யார் அந்த பரதேசுக்குள் போனால், பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், கிறிஸ்துக்கு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் 3வது வானம் வரைக்கும் என்ன போட்டிருக்கு, 3வது வானம் வரைக்கும் அவன் எடுக்கப்பட்டான். அதே சொல்லிட்டு அந்த 3வது வானத்துக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சான், பரதேசிற்குள்ளே எடுக்கப்பட்டான். அப்போ அந்த பரதேசம் எங்கே இருக்கிறது, அந்த 3வது வானத்துக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற அந்த பகுதியிலே அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு ஒரு கண்டிஷன், அது எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா நினச்சி பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கும். இங்கே இருக்கிற அந்த பிரசன்னத்தை அவங்களாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடம் கேட்கணும், இந்த வருஷம் ஒரு புதிய சிந்தனை, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாமா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் பாருங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும், வாழ்க்கை என்ன ஆயிடணும், என்னாகணும், புதிதாக மாறணும். எல்லாம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த மனிதன் கிறிஸ்துக்குள்ள வந்தான். அந்த கல்லன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் போய் அவன் வந்து சிலுவையில் இறங்கி போய் அவன் திருடனா மாறினான் என்று இல்லை, அவன் மரித்தான். அப்ப எதை குறிக்கிறது? ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வந்தவுடனே இந்த உலகத்திற்கு அவன் மரிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எவ்வளவு பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், நீங்க ஆண்டுக்குள்ள வந்துட்டாருங்க, இவர் அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு சொல்றாங்களா, அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு, இந்த அக்கா ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க, அதான் அந்த பாப்பா ஆண்டுக்குள்ள வந்துருச்சு, ஐயோ பாருங்க ரொம்ப எப்படி ஆண்டுக்குள்ள வந்து, எப்படி ஆண்டுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க சொல்றோம், பாரு எப்படி இருக்காங்க பாரு ஆண்டுக்குள்ள வந்து, நம்ம அதை வைத்து எடப்படுறோம். ஆனா எங்க சொல்றாரு, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, பொது வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறும், எங்க நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறலையே, அப்படியே தான் இருக்கணும். பழைய வாழ்க்கை மாறல, புது வாழ்க்கை வரல. இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த பரதேசுக்குள்ள அந்த மனிதன் எடுக்கப்பட்டான், நீங்களும் நானும் பரதேசுக்குள்ள போகணும்னா இங்க நமக்கு யாரு, பால் நமக்கு ஒரு மாதிரி, பவுல் நமக்கு ஒரு மாதிரி, பாருங்க அவர் அங்கே போனார்னு போடப்பட்டிருக்கு. அவர் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன சொல்றார், கிறிஸ்துக்கு குள்ளான ஒரு மனிதன் அறிவே, நீங்களும் நான் கிறிஸ்துக்குள்ளான இருக்க வாழ்க்கை வரணும். கிறிஸ்தவர்லாம் இல்ல, கிறிஸ்துவில் நாம் வாழ வேண்டும். அல்லையிலே சொல்லாமா, கிறிஸ்துவ பேர் தெரிவித்திருக்கிறதுனால ஒன்றும் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம இன்றைக்கு யோசனை பண்ண, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோமா, நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம் எடுத்து பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 6:15-16 ஒரு காரியம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, எது புது சிருஷ்டியே காரியம், புதுசாக மாறணும் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள் எவர்களோ, இந்த புது பிரமாணம், என்ன பிரமாணம் சொல்லுங்க, என்ன புது பிரமாணம், எது எது, புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவரே கேட்கலாமா, புதுசா நான் மாறணும் ஆண்டவரே, என்ன மாற்றுங்கப்பா, நம்ம அப்படி அதுக்கு தான் நம்ம போறோம், பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறோம், ட்ரெஸ் புதுசா மாறி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மாறலையே, நம்ம பேச்சு மாறலையே, நம்ம சிந்தை மாறலையே, செயல் மாறலையே, நம்ம இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், நான் புது சிருஷ்டியா மாற, என்னை மாற்று ஆண்டவரே. இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்க எப்படி இருக்கிறானா, அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவங்க 14 வருஷம் எங்க எடுக்கப்பட்டான், அவன் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அப்புறம் எங்க எடுக்கப்பட்டான், அங்க இருக்க பரதேசுக்குள்ள அவன் எடுக்கப்பட்டான். அந்த கல்லன் தன்னை உணர்ந்து கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ அந்த பரதேசு பாத்தீங்களா, அங்க நீங்க போகணும், நம்ம எல்லாரும் போகணும். அப்படின்னா அதற்கு கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் நான் மாற வேண்டும். இதுதான் பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு. பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தை 4வது அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 4:22-24 எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சப்தமாக வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4:22-24 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய, சத்தம் வாசிக்கலாமா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசரை நீங்கள் என்ன செய்யணுமா, கலைந்து போட்டு. அந்த மனுஷன் பழைய வாழ்க்கை, அது என்ன பேர் போட்டிருக்கு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீங்கன்னு சொல்ல, தரித்து கொள்ளுங்கள். நாம தான் கேட்கணும், புது மனுஷனை நான் தரிச்சு, என் வாழ்க்கை புதுசா மாறணும், எனக்குள்ள புதிய, பாருங்க உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர், பழைய ஆவி இல்லை. இப்ப நம்ம பாருங்க, பழைய ஆவிதான், பழைய வாழ்க்கை பழைய இது, இப்போ எல்லாம் மாறின மாதிரி தெரியலையே. அப்போ நம்ம கேட்குறோம், கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளாக வரணும். யாருக்கு பரதேசி, சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் பரதேசி இல்லை. அந்த கல்லாம் கடைசியில் மனம் திரும்பிட்டாங்க, அவன் ஞானசன் எடுத்தாங்களா, என்னங்க நான் கடைசியில் மனம் திரும்ப, நான் கடைசியில் ஆண்டவருக்குள்ள வந்துடுறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, இப்படி இருக்கிறேங்க, கடைசியில் பேச்சு வராது, நாக்கு வராது, ஒன்றுமே செய்ய முடியாது. சில நாட்கள் முன்பு ஒரு இல்லத்துக்கு போகும்பொழுது ஒரு சகோதரன் சொன்னார், என்னுடைய சகோதரி திருமணம் பண்ணி போன இடத்துல என்னுடைய அவங்களுடைய மாமியார் துவக்கத்தில் ஒரு கடின குணமுள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க, ஆனால் போக போக போக என் தங்கை அவங்க புரிந்து கொண்டாங்க. அப்போ உண்மையாக இருக்கிறவங்க யாரு, வேஷம் போடுறவங்க யாருன்னு சொல்லி எங்களுடைய அந்த எங்கள் தங்கையுடைய மாமியார் வந்து அவங்கள விளங்கிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இறக்க போகிற நேரம் வந்து போவோம் சொன்னாங்க, வந்து ஐயோ நீ இவ்வளோ அன்புள்ளவன்னு சொல்லி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நாக்கு விழுந்துருச்சு, பேச முடியல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னோட மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, மற்றவர்களுக்கு அது விளங்கலை, அப்படியே மறித்து போயிட்டாங்க. கடைசியில் வந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. ரெண்டு குழந்தைகள் 6:2 இன்றைக்கே ரட்சணை, இன்னைக்கு தான் அது, இன்னைக்கு தான். பழைய அப்போ ஆண்டவர் கேட்கணும், பழைய மனுஷன் என்னை விட்டு சொல்லுங்க, பழைய மனுஷன் என்னை விட்டு வெளியே போற என்ன வேணும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷன் நான் தரிச்சுக்கணும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வரணும், நான் அப்படி இருந்த வண்ணமா இருப்பதல்ல ஆண்டவரே, இனிய வாழ்க்கை மாறலையே, பேச்சு மாறலையே, சிந்தனை செயல் மாறலையே, நான் அப்படியே டோட்டலா அப்படி தானே இருக்கிறேன், இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். அப்போ அந்த ரெண்டாவது வார்த்தையிலேருந்து நாம் அறிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கப்புறம் இந்த கல்லாக இறந்துட்டு அவ்வளோதான், அது எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு அவன் இறக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பழைய வாழ்க்கையில் அவன் அதை இறந்துட்டானே. இன்றைக்கு நாம் பழைய காரியத்துக்கு என்ன செய்யணும், இறந்து போகணும், மறிக்கணும். ஆண்டவரே கேட்கலாமா, ஆண்டவரே நானும் பரதேசுக்குள்ளே வரணும், நான் கிறிஸ்துக்குள்ளானவனாக மாறணும். அப்புறம் என்ன அர்த்தம், என் பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய காரியம் எல்லாமே எங்களை விட்டு என்ன செய்யணும், எல்லாமே எங்களை விட்டு போகணும், ஒரு புது வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா. எல்லாரும் அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா, நாங்களும் அந்த கிறிஸ்துக்குள்ளாகி அந்த பரதீசுகள் வந்த பவுளை போகல நாங்களும் வரணும் ஆண்டவர். அப்போ தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்கு அன்றாடம் வருகிற பாவ சோதனைகள், பிரச்சனை, உபத்திரம் இல்லாமல் இருக்குமா, கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, போராட்டம் இல்லாமல் இருக்குமா, இதெல்லாம் என்ன செய்யணும், அனுதினம் என்ன செய்யணும், நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனுக்கு என்ன செய்வாரா, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவருட்சத்தின் சொல்லுங்க, அந்த ஜீவருட்சத்தின் கனியை தான் ஒரு நாள் ஆண்டவர் மறைச்சி வச்சார். எங்கே மறைச்சி வச்சார், ஆதாம் ஏவாளுக்கு மறைச்சி வச்சார். ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் கட்டளை மீறின பிறகு எங்களா போய் இந்த கனியை பறிச்சு சாப்பிட்டு எண்டெண்டுக்கு உயிரோடு இருந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ இந்த கனியை என்ன செய்கிறாரு, அந்த மரத்தை மறைச்சி வைக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் அனுதின வாழ்க்கையில் வருகிற பாவம், பிரச்சனை, சோறு எல்லாற்றையும் போராட்டம் ஜெயிச்சு அவன் போகும் பொழுது அந்த பரதேசுக்குள் போகிறது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்க என்ன கொடுக்குறாரு நமக்கு, ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், ஜீவருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஹலிலே சொல்லாமா, ஆகவே இன்றைக்கு அனுசமூகத்தில் ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள்ளாக வரணும், கிறிஸ்தவனாக இருந்த பிரயோஜனம் இல்லை, ஊழியக்காரனாக இருந்த பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்துக்குள்ளனாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாரும் என்று அர்ப்பணித்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. யாராவது முன்பாக வந்து அதற்காக கருத்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அது பிறகு பேர் சொல்லுவாங்க, யார் பேர் சொல்கிறாலும் வந்து நீங்கள் பாடலாம் பாடலாம்.
1: துதிக்கிறோமாப்பா, நீங்க கொடுத்த இரண்டாம் வார்த்தைக்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் வெறுமனையா இருக்கிறது பிரயோஜனம் இல்லப்பா. ஆம் தகப்பனே, மக்கள் நாங்கள் வாழ வேண்டிய சப்பா தெய்வா, எங்களை மன்னித்தருளும்படியா, என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் வெறுமையா இருந்துட்டேப்பா, தகப்பனே தெய்வா, என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் நிம்மளமையாய் மாற்றுங்க, மாற்றுங்கப்பா மக்குள், மாற்றுங்கப்பா. புதிய ஆண்டவரே, பழைய மனிதனை களைந்து போட்ட ஆண்டவரே, புதியாவி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. இயேசுவி எனக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. எப்பொழுதும் மக்குள் வாழ குடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. ஆம் தகப்பனே, உம்மை போல வாழ குடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. இயேசுவே இறங்குங்க, இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, அபரபரிப்பா இயேசுவே இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. அவளை போல அல்லப்பா, உம்மை போல நீ மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. உம்மை போல மாற்றுங்க, நீ மாற்றுங்க, எங்களை மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. புது சிருஷ்டியாய் என்னை மாற்றுங்க, மக்குள்ளாய் என மாற்றுங்கப்பா. புதியாவி தரித்து கொள்ளபடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிற செப்பா. சகன வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க செப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதி கன மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கிற நல்ல பிதாவி.
2: இப்பொழுது சௌதரி எஸ்தர் மேகலா அவர்கள் வந்து பாடலை பாடுவார்கள்.

0: அடுத்ததாக மூன்றாவது வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அக்காவர்கள் மூன்றாவது வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
1: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் விழுந்த மூன்றாவது வார்த்தை, தன் தாயை பார்த்து சீசன் கையில் கோப்பு கொடுத்து அதோ உன் தாய் என்று சொன்னார். நமக்கும் தேவனுக்கு எவ்வளோ மாற்றம் பாருங்க. நம்ம கொடுத்த நாட்களில் தாய் தகப்பனா எவ்வளோ கனம் பண்ணியிருக்கோமா? நாங்களாம் கனம் பண்ணாமல் போயிட்டோம். இனிமேல் உள்ளவங்களாவது தாய் தகப்பனை கனம் பண்ணணும். யோவான் சுவிசேஷம் 19:25-27 வரைக்கும் வாசிப்போம்.
2: இயேசுவின் சிலுவை அருகே,
1: இயேசு சிலுவை அருகே
2: அவருடைய தாயும்,
1: அவருடைய தாயும்
2: அவருடைய தாயின் சகோதரி,
1: தாயின் சகோதரி
2: கிளியோப்பா மரியாளும்,
1: கிளியோப்பா மரியாளும்
2: மக்தலேனா மரியாளும், மகதலேனா மரியாளும்,
1: மகதலேனா மரியாளும்
2: நின்று கொண்டிருந்தார்கள்,
1: நின்று கொண்டிருந்தார்கள்.
2: அப்பொழுது இயேசு,
1: அப்பொழுது இயேசு
2: தம்முடைய தாயையும்,
1: தம்முடைய தாயையும்
2: அருகே நின்ற,
1: அருகே நின்ற
2: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு,
1: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
2: தம்முடைய தாயை நோக்கி,
1: தம்முடைய தாயை நோக்கி,
2: ஸ்திரீயே,
1: ஸ்திரீயே
2: அதோ உன் மகன் என்றார்.
1: அதோ உன் மகன் என்றார்.
2: பின்பு அந்த சீஷனை நோக்கி,
1: அந்த சீஷனை நோக்கி
2: அதோ
1: அதோ
2: உன் தாய் என்றார்.
1: உன் தாய் என்றார்.
2: அந்நேரம் முதல்,
1: அந்நேரம் முதல்
2: அந்த சீஷன்,
1: அந்த சீசன்
2: அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
1: அவளை தந்திரம் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இனிமேல் வர்ற பிள்ளைகள், வர்ற அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை நம்ம வந்து சின்ன சின்ன அன்பு கூற வேண்டும். அம்மா அப்பாவை எவ்வளோ அன்பு கூறுறோமோ அவங்களுக்கு அந்த பாக்கியம். அம்மா வெடுக்குன்னு பேசுறதுனாலேயோ, அம்மா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறனாலே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை இயேசுகிறது சிலுவில் அரைந்து தொங்குறாரு. அவங்க அருகே அருமையான தாயும், அவங்க சி மாதிரி அவங்க சகோதரி மரியாலும் மதுரை மரியாள் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தேன்னு சொல்கிறாரு. தாயை பற்றி சொல்லி அந்த இதோ அதோ உன்னுடைய மகன், சிறியே அதோ உன்னுடைய மகன். அந்த அன்பான சீசனை பார்த்து, அன்பாக இருந்த சீசனை பார்த்து சொல்லி எல்லார் கையில் ஒரு ஒப்பு கொடுக்கல. யார் அம்மா பார்த்துக்கோங்க, அந்த அன்பை அறிஞ்சு தான் அன்பான சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாயின்னு சொல்ல உடனே அவர் சேர்த்துக்கொண்டார். நம்ம தாய் தகுப்புன்னு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். உங்களுக்குலாம் இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது, அது கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு அழுதாலும் கிடைக்காது, எத்தனை தான் அழுதாலும் கிடைக்காது. அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மா அப்பா கணம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம எப்படியாவது கற்றுட்டு கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் செய்ய, நீர் எங்களை என்ன விரும்புகிறீரோ அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரே. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. நமக்கு ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே மாதிரியை தான் நான்கு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தா கத்திரமுக்கு எல்லாமே மாதிரியத்தை வைத்து போகிறார். நிறைய பேர் என்னென்னா இந்த சுவிசேஷத்தை அறிவி இந்த வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறோம் முத நமக்கு. அதை இருபுறம் கற்குள்ள பட்டயம் மொதல் ஆண்டவர் அதைத்தான் சொல்ல சொன்னார். ஏன்னா ஒன்றாவது வாரத்தில் அதுதான் தேவன் சொல்ல சொன்னார். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறன்னா பைபிள் வாசிக்கிறோம், இன்னைக்கு போய் உங்களுக்கு இது சொல்லணும் அதுக்கு வாசிக்கிறோம், அதனால் பிரயோஜனமே இல்லை. அதனால் பிரயோஜனமே இல்லை. வசனத்தை வாசித்து அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும், அதை வந்து ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். நம்ம தாய்க்கு என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவர் எல்லாம் மாதிரியத்தை வைத்து போயிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம தாய்க்கு என்ன செஞ்சுருக்கோம், தாயை நான் எப்படி நடத்துகிறோம், என்ன சாப்பாடு கொடுத்தா போதுமா, அவங்கள அன்பாக கவனிக்கணும், அன்பாக அவங்க கூட பேசணும். நிறைய பேர்லாம் என்ன செஞ்சாங்க, தாய்மாரை கொண்டு பணக்காரங்க முதியோர் இல்லத்தில் வந்து விட்டுறாங்க. விட்டால் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குமா? தாய் மனசு ஒரு 10,000-8,000 செலவு பண்ணி முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, அவங்க உள்ள சந்தோஷமாக இருக்குமா? உள்ள உடையத்தான் செய்யும். நானும் ஒரு காலம் அப்படிப்பட்டவளாக தான் இருந்தேன். எனக்கு அப்போ எனக்கு அத்தரை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ மன்னிப்பு கேட்குனா கூட எங்கள் அம்மா இல்லை. ஆசைப்பட்டேன், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நாள்கள் பொல்லாதான் எப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழு வார்த்தை கேட்டோம், முடிஞ்சு வச்சுன்னு அதோடு இருக்கக்கூடாது. ஏழு வார்த்தை கேட்டோம், அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இப்போ கேட்போம், அடுத்த வருஷம் யாரும் இருக்குமா இல்லையா தெரியாது. கற்றுக் கொடுத்த தருணத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து அன்பார்ந்த சீசனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னார். சீசன் அன்பார்ந்த சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாய் மகன், தாயை பார்த்து அதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளிலிருந்து அந்த சீசன் தாயை தம்மோடு சேர்த்து கொண்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தாய்க்காக என்ன கொடு செய்திருக்கிறோம்? சோறு சாப்பாடு கொடுத்த போதுமா? அவங்கத்துல அன்பை பேசணும், சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு நாள் கிட்ட அழுதாலும் கிடைக்காது, என்ன மாதிரி அழுதாலும் கிடைக்காது. பார்க்கணும், ஐயோ நான் நல்லா பார்க்காம போயிட்டேன், இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துருப்பேனே சொல்லி அழுதாலும் கிடைக்காது. அந்த அன்பு பெரிய அன்பு. மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாவது நம்ம தாயின் அன்பு. நம்மளுக்கு அசட்டே இருந்துட்டே இருப்பார், அழுது அழுது அழுது அழுது கேட்டாலும் கிடைக்காது. நம்ம இது வந்து நாட்கள் பொன்னால் ஆனப்பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 1:20 3:20
2: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: எல்லா காரியத்திலேயும்
2: கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் கீழ்படிங்க. அது என்ன தான் கர்த்தருக்கு பிரியமானது? எது கர்த்தர் பிரியம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படிங்க. அது என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானது. கீழ்படுகிறம்மா இந்த வார்த்தை இன்னைக்கூட இப்போ கேட்டுட்டு அப்படியே இன்னொரு காதில் விட்டுட்டு போயிடுறோம்மா. அருமையான சகோதரியே சகோதரியே, இந்த காரியத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கி அழுதாலும் விடிவிடியே உட்காந்து அழுதாலும் எங்கள் அம்மா வரப்போகிறதுல மன்னிப்பு எங்கள் அம்மாட்ட கேட்கவும் முடியாது. நீங்கள் மன்னிப்பு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வரைக்கும்.
2: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: கர்த்தருக்குள்
2: கீழ்ப்படியுங்கள்.
1: பெற்றோருக்கு இப்போ ஒரு சில பெற்றோர்லாம் நீ அங்கே போ இப்படி போ அப்படி போனுவாங்க, சீனா பாட்டு பாரு அதெல்லாம் என்ன தப்பா அதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்வா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அது நல்லா வச்சுக்கோங்க. பெற்றவங்க தாய் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு கீழ்ப்படி ஆண்டு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? அம்மா அப்பா சொல்கிறது கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். எதை ஒன்று கீழ்ப்படியக்கூடாது. நம்ம அலசி பார்க்க வேண்டும். அம்மா சொல்கிறது கரெக்டாக, அப்பா சொல்கிறது கரெக்டாக யோசித்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். அம்மா அப்பா அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ போய் அவங்க கூட சண்டை போட்டு வா அப்படின்னு போகலாமா? போகலாமா? ஆ அம்மா அப்பா சொல்கிறாங்க நீ போய் சண்டை போட்டு வா, என்ன நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ சண்டை போடக்கூடாது. அதான் சொல்கிறார் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. பிள்ளைகளே எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் செபிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக்கோ. சரி என்ன தானே செபிச்சுட்டு தானே இருக்கு, இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிக்கணும் சொன்னால் கேட்க முடியுமா? கத்து கொடுக்க வேண்டிய நேரத்தை கத்து கொடுக்கணும். அதான் சொல்கிறார் இப்போ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு கத்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க.
2: இது நியாயம்,
1: இது நியாயம், இதுதான் நியாயம். கர்த்தருக்குள் கிழிப்பது நியாயம்.
2: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்,
1: உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும்,
2: பூமியிலே
1: பூமியிலே
2: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
1: உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கணுமா? உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வயசு நாட்கள் நீடித்திருக்கணுமா? வயசு அதிகமாகணுமா? வயசு அதிகமாகணுமா?
2: உன் தகப்பனையும்
1: உன் தகப்பனையும்
2: உன் தாயையும்
1: உன் தாயையும்
2: கனம் பண்வாயாக என்பதே,
1: கனம் பண்வாயாக என்பதே
2: வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
1: முதலாம் கற்பனையா இருக்கிறது. முதல் நம்ம வாழ்க்கையில் நன்மை, நம்ம வாழ்க்கை முதல் என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும். நம்ம நீடி தாய் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதனால்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுங்க கர்த்தர் முதல்ல பரிசுத்த பவுல் எழுதுறாரு. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லு. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே அம்மா அப்பா சொல்றது கரெக்டாக சொல்லி அதை பார்த்து தான் கீழ்ப்படியணும். நீதிபதி புஸ்தகம் 23 அதிகாரம் 22 வசனம்.
2: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
2: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
2: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவங்களை என்ன செய்தீங்க? என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? போமா, உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? அதட்டை அசட்டை செய்யாதே. தாய் தகப்பன் அசட்டை செய்யாதீங்க. அவங்க சொன்னால் கத்திற்குள்ளே எது உண்மையாக இருக்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ளே தான் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எப்படி வேணாலும் கீழ்ப்படியாமல் எப்படி வேணாலும் வாழணும் வாழக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வயசான பிறகு அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. தாய் வயசான பிறகு அவங்கள என்ன செஞ்சாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை செய்யாதீங்க. வாசி பண்ண இருக்க.
2: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
2: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
2: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவளை என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண கத்துற ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அசட்டை பண்ணக்கூடாது. சொன்ன உடனே கீழ்ப்படியணும். யோசிப்பு பாருங்க, ஆதிய புஸ்தகம் 47 அதிகாரம் 12 வசனம்.
2: யோசிப்பு தன் தகப்பனையும்
1: தன் தகப்பனையும்
2: தன் சகோதரரையும்
1: தன் சகோதரரையும்
2: தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்
1: தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்
2: அவரவர்கள்
1: குடும்பத்திற்கு தக்கதாய்
2: ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான்.
1: ஆகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரா? ஆதரித்து தகப்பனையும் சகோதரையும் தகப்பனுடைய குடும்பத்தர் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தாரா? எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். நமக்கு திராணிக்கு மேல செய்ய முடியாது. நமக்கு திராணி இருக்கு, எவ்வளோ முடியும் அவ்வளோதான். அதுக்குன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது. அது கர்த்தர் பிரியமில்லாத காரியம். நம்ம எவ்வளோ செய்ய முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு செய்யணும். யோசேப்பு மாதிரியாக இருந்திருக்காரு. ஆண்டவர் இயேசுக்கிறது மாதிரியாக தான் இருந்திருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் 4 சுவிசேஷத்தை நல்லா நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் வழியை நம்ம கைக்கொள்ள முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம்.
2: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
1: ஏனெனில்
2: கிறிஸ்துவும்
1: உங்களுக்காக பாடுபட்டு
2: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
1: நீங்கள் மற்றவங்க அடிச்சவர்களை தம்முடைய கிறிஸ்துவோட அடிச்சவடுகளை
2: தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
1: உங்களுக்கு என்ன வச்சு இருக்கிறாரு? மாதிரியை பின்வைத்து போனார். அவர் அடிச்சவடு தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அவர் தாய்க்கு ஒரு புகழடை கொடுத்தாரு தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து. அது மாத்திரல்ல, அவர் மன்னிச்சாரு. பிதாவை இவங்க செய்கிற பாவங்கள் இன்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்க, இவங்களுக்கு இவங்க பாவங்க எங்களுக்கு மன்னியும் சொல்லி போச்சேரு முழுமாய் சேர்ந்து அடித்தாங்க. பாருங்க பிதாவை என்ன என்ன போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொன்னார், பிதாவை இவர்களுக்கு செய்கிறது அறியாமல் செய்கிறவங்க பாவங்களை மன்னிமினார். அவர் மன்னித்தார். அது மாத்திர தாய்க்கு ஒரு புகழக்கடன் கொடுத்தாரு. அது மாத்திரல அவர் எல்லாமே நம்ம மாதிரியாக அன்பு, அவரிடத்தில் அன்பு, தேவன் அன்பாகவே அன்பாகவே அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரல ஆத்மா பாரமுள்ளவராக இருந்தார், கண்ணீரோடு இருந்தார், கெட்டுங்களை கெட்டு பாறங்களை பார்த்து கண்ணீர் வெடித்தார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, மற்றவங்களை பற்றி பாறை இருக்கா, நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நம்ம பாறை இருக்கா? சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம், அறிவிச்சதே லேசான காரியம். அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுறோம், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா, அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டவரே இந்த ஆத்மா ரசிக்கப்படலப்பா, இந்த ஆத்மா இன்னுமே தூரமாக இருக்குதப்பா, அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டோட்டி என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் இதே தான் செவமாக இருக்கம்மா, நம்ம செவ எப்படி இருக்குது? கத்தர் சொன்னார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா, செபிக்கிறோமா? இயேசுவை போல ஊக்கமாக செபித்தார், நெத்தி வேர்வை கீழே உள்ற அளவுக்கு செபித்தார். அதான் நமக்காய் மாதிரி வைத்து போயிருக்காரு அருமையானவர்களே. அவர் அடித்தோடைய பின்பற்றி வர்றம்மா, அன்புள்ளவராக இருந்தார், தாகமுள்ளவராக இருந்தார், நமக்காக கண்ணீர் வடித்தார். இன்னைய மக மறந்துருமில்லையே, இன்னைய மக மறந்துருமில்லையேன்னு சொல்லி நமக்காக கண்ணீர் வடித்தார். நம்ம சிவசேத்தை நாலு பேர் சொன்னால் போதும், ரெண்டு காய்பெட்டி கொடுத்தா போதும், நம்ம அப்படி தான் இருக்கிறோம், ரெண்டு காய்பெட்டி கொடுத்துருக்கம்மா போதும், நம்ம பெரிய வேலை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் பெரியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்ம சொந்தக்காரர்கள் மாத்திரல, நம்ம குடும்பத்தாருக்கு மாத்திரல, உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட தாகத்தோடு இருக்காங்களா? அவங்கள பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம எதையாவது செய்கிறோமா? அவர் பரிசுத்தமாக இருந்தார், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? அது சொல்லிக்கொண்டே போனேன், எவ்வளவோ சொல்லலாம். அதுதான் நமக்கு அடிச்சோடைய மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வைத்து போன ஒவ்வொரு அடிச்சோலையும் பின்பற்றி வர வேண்டும். அந்த ஆண்டு சொன்னார், அவர் தாய்க்கு புகழிடம் கொடுத்தார், மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் பொறிச்சவர் முழுவதுமாக அவர் சேர்த்து அடித்தாங்க. ஆண்டவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவர்களுக்கு மன்னியும் கேட்டார். நம் வாழ்க்கையே எப்படி இருக்கும், திருடனை பார்த்து சொன்னார், எகழ்ந்தார் ஒரு திருடன், அவனை பார்த்தான்னு சொன்னார். இந்த திருடன் சொன்னப்போ தான் நீ இன்னைக்கு பரதேசத்தில் என்னோட கூட இருப்பேன். அந்த நல்ல குற்றத்தை உணர்ந்து கேட்ட திருடனை பார்த்து சொன்னார், அந்த குற்றவாளியை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ பரதேசத்தில் என்ன செய்வ, என்னோடு இருப்பான்னு சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளை பற்றியே செஞ்சிட்ருக்குமா, நம்ம குடும்பத்தை பற்றியே செஞ்சிட்ருக்குமா, நம்ம உலகத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கோமா, எனக்கு அதில் இதுலேயும் நினச்சிட்ருக்குறோமா? கத்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கத்தர் எப்படி அடித்து விடுறப்போ நமக்கு மாதிரி வைத்து போனார், அவரை பார்க்க வேண்டும். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்த்து அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளை போல் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவரை போல் அன்புள்ளவளாக வாழ வேண்டும், அவரை போல் ஆத்மா பாரமுள்ளவளாய் மாற வேண்டும், அவரை போல் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். அழுகணும், புலமணும், இரவும் பகலும் புலமணும். எத்தனை குடும்ப வேதனையும் விட்டுருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் அழுகிறோம் அவங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஆத்தம் இப்படி போகுதப்பா, எப்போப்பா ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ ஆண்டவரை முடித்துட்டு வருவாங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்க மேலே நம்ம ஆத்மா பாறை இருக்குதா? அன்னைக்கு ஆண்டர் கேட்போம், ஆண்டர் உண்மை போல அந்த அன்பை தாரும். நீ தாய்க்குரிய எப்படி ஒரு புகழிடத்தை உண்டாக்கு நீரப்பா, நாங்கள் அப்படி செய்யணும். கத்திற்குள் கீழ்படியும் போது தேவன் அவர்கள் பிரியமா இருந்தார், நம்ம மேல் தேவன் பிரியமா இருக்காரா? நம்ம யோசித்து கத்திருத்தர் அர்ப்பணித்து சாம் பண்ணுமா?
0: இந்த மூன்றாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து, ஆண்டவரே நானும் என் பெற்றோர் மீது கரிசனை உள்ளவளாக நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த அன்பை தேவன் சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே என் பெற்றோர் மீது, என் தாய் தந்தையின் மீது எனக்கு ஒரு அன்பை தாரும் ஆண்டவரே, ஒரு கரிசனையை தாரும். இயேசு நமக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை நினைவு கொண்டவர்களாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோசேப்பை குறித்து வாசித்தோம், யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும், ஏன் தாயை போல தாயை பையில இறந்துட்டாங்க, அதை தாயை பற்றி சொல்லாங்க, தகப்பனையும் தன் உடன் பிறந்தவர்களையும் பராமரித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பாருங்கள், யாராவது ஒன்று வந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்குள்ளே வைங்க ஆண்டவரே என்று சொல்லி முன்பா யாராவது வந்து இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க யாரும் இல்லையா? எல்லாம் பெற்றோர் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கூட ஜெபிக்கிறதுக்கு இல்ல.
3: ஸ்தோத்திரமே சப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்தக்காம் கொடான கொடி நன்றியே சப்பா. அன்பின் பரலோக பிதாவே, முற்றிலுமா என்னை தொடுங்கையே சப்பா. கர்த்தாவே, என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்த பிள்ளையாய் இருக்கணும் ஏசப்பா. முத வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. ஒரு கால ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது ஏசப்பா. கர்த்தாவே நீ தான் ஆண்டவரே எங்களை தொட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ காரியங்களை நான் அலட்சியமாய் பேசினது உண்டு ஏசப்பா, கீழ்ப்படியாமல் போனது உண்டு ஏசப்பா. கிருபையாய் என்னை மன்னித்து ஏசப்பா, இந்நாளிலிருந்து என்னை மாற்ற வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பா, உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழணும் ஏசப்பா. அப்பா பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படியாய் உங்களுக்குள்ளாக நான் கீழ்ப்படியணும் ஏசப்பா. என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்தணும் ஏசப்பா. கிருபையா இப்பொழுதே என்னை நீங்கள் தொடுங்க ஏசப்பா, அவங்க பரிசுத்த கரத்தினால என்னை மாற்றுங்க ஏசப்பா. அவங்கள நான் கோபப்படுத்தக்கூடாது ஏசப்பா, அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. உமக்குள்ளாகவும் நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. மகிமையாய் நீங்கள் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னை மறுரூபம் ஆக்குங்க ஏசப்பா, உமக்கு உகுந்த பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா நீங்கள் மனம் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சித்தமான வழியில் நடக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே நீர் தாம் ஆண்டவரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா, என்னை வழி நடத்தணும் ஏசப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே ஏசப்பா தொட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தை தெளித்து ஏசப்பா கர்த்தாவே நீங்க என்னை புதுப்பிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஏசப்பா, உமக்கு உகந்த வாழ்க்கையாய் வாழணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழணும். கர்த்தாவே நீங்கள் அப்படியாய் செய்யப்போறதுக்காக நன்றி, என்னை மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெப கேட்கு ஜீவன் நல்ல பிதாவே,
4: ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜோயல் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மூன்று வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க, புதிய படைப்பாய் நாங்கள் மாற, கிறிஸ்துக்குள்ளாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க தலையாகிய கடமை எங்கள் பெற்றோரை கவனிக்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நான்காவது வார்த்தைக்கு நேராக செல்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். இதை குரதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. நான்காவதாக, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நாம் இப்பொழுது சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், 45வது வசனமும் 46வது வசனமும் சேர்ந்து வாசிக்கலாமா? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு

என்று அர்த்தமாம். நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நான்காவது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ தேவன் இயேசுவை கைவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொன்ன சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நான் வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி சொல்கிறது பாருங்கள், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவரை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 17:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே காரியத்தை வாசிக்கின்றோம். மத்தேயு 17:5 பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லா இடத்திலையும் பார்க்கும் பொழுது இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சியிட்டதை பார்க்கிறோம். இதை நேரில் பார்த்த பரிசுத்த பேதுரு அவர்கள் தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார் பாருங்க. 2 பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 எடுத்து பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 17:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியம் சொல்றார் பேதுரு, சொல்றார் பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது. அப்போ இன்னொரு சாட்சி பாரு, சொல்றாரு, அது இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார் என்று இந்த காரியத்தை யார் சொல்றார்? பேதுரு பிற்காலத்தின் நிருபத்தில் எழுதுகிறார். இப்படிலாம் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் கைவிடப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருள்ளத்திலையும் எழுகிறது. இயேசும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவான் 10:30 வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் அங்கே எழுதுகிறார். வாசித்து பாருங்க, யோவான் 10:30 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே போல யோவான் சுவிசேஷம் 8:29 வாசித்து பார்த்தோம்னா, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. யோவான் புஸ்தகம் 8:29 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவில் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடல, அப்போ பிதா இயேசுவோடு கூட இருந்தார், ஒன்றா இருந்தாங்க. இன்னும் சில வசனங்கள் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16:16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 16:32 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எழுதுறாரு பாருங்க, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்குது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கு. இப்படிலாம் சொல்றது, பிதா என் கூட தான் இருக்கிறாரு, அவ்வளோ ஒரு நெருங்கிய. ஏன்னா அவர் தான் சொல்கிறார், அவரே நித்தி, அவருக்கு இன்னொரு பேர், இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன பேர் அவருக்கு? நித்திய பிதா. வாசிக்கிறோம் இல்லையா கிறிஸ்மஸ் நேரங்களில் அந்த வசனம் வாசிப்போம், என்னது அவர் பேர், அவர் நாமங்கள் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ நித்திய அவரே பிதா, நித்திய பிதா. அந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவர் இறங்கி வருகிறார், ஒன்றாக இருக்கிறார். ஏன் இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து இரட்சணைய யாத்திரேகத்தை நிறைவேற்ற வந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. என்ன வாஞ்சை பாருங்க, யோவான் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 17:21 வாசித்து பாருங்க. யோவான் 17:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. பாருங்க, பிதா யாருக்குள்ள இருந்தாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருந்தாரு? அவங்க பிரிக்க முடியாது, அதான் ஒரு திரியேகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரு திரியேகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே அதிகம் 22 வாசித்து பாருங்கள்,

0: நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அப்ப எப்படி இருந்தாங்க அவங்க? ஒன்றாயிருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க, 23 வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவருடைய ஜபம் கூட என்னது? பிதாவே, நீ எனக்குள்ள இருக்கும், நான் அப்படி ஒன்றா இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன், என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, பார்த்தீங்களா? அப்போ இதில் என்ன நமக்கு ஒரு சிறு ஒரே ஒரு காரியம் என்னென்னா, 1 யோவான் 3 வாசித்து பார்த்தோம்னா, இவ்வளோ நெருக்கமாக இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தை சொல்லணும், ஏன் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டார் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, 1 யோவான் 3 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 3:5 வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பெற்றார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை, அவர் பிதாவுக்கு பிரியமானதை தான் செஞ்சார். அப்போ இங்கே ஒரு கைவிடப்பட்ட நிலை. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை வசனம் வாசித்தோம் பாருங்கள், எல்லாம் அவர் சொல்கிறார், நான் உங்களை இருக்கும், நீங்கள் என்ன இருக்கு, நான் ஒன்றா இருக்கும், நான் ஒன்றா இருக்கணும். அதுதான் அப்போ இதில் தான் விளங்கி கொள்கிற ஒரு விசுவாசியுடைய அந்த உறவு எப்படி இருக்கணும், யார் கூட அதிகம் உறவு இருக்கணும், தேவன் கூட, இயேசு கூட, தேவன் கூட, உங்கள் கூட நான் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜபம் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நான் ஒன்றா, எத்தனை வசனம் வாசித்தோம், நாம் ஒன்றா இருக்கிறது போல். அப்போ நம்ம மனிதரோடு ஒன்றாக இருக்கிறது அவசியம், ஆனால் யார் கூட ஒன்றாக இருக்கணும், நம்ம எங்களோட ஐக்கியம் பிதாவாகி தேவனுடைய குமாரனாகிய அந்த ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே இப்போ இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல ஒரு காட்சியை நம்ம இங்கே பார்க்குறோம்னா, அவர் இயேசு கைவிடப்படலை, நம்ம எல்லாருடைய பாவம் அக்கிரமங்களும் இப்போ யார் மேலே வருது? அவர் இயேசு கிறிஸ்து மேலே வருகிறது. சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேலே வரும் பொழுது பிதாவுக்கு ஒரு அவருடைய குண லட்சணங்களிலே ஒன்று என்னென்னா, எபிரேயர் 7:26 சொல்கிறது பாருங்க, பிதாவினுடைய குண லட்சணங்களை பற்றி வேதம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 7:26 என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். அவர் பாவிகளுக்கு விலகிடுவார். பாவம் ஒரு மனிதன் மேல் இருக்குது, பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டேனாயிரும் பிரித்து விடும். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கலாம், பிரசங்கம் பண்ற இப்ப நான் இருக்கிறேன், கேட்கிற நீங்க இருக்கிறீங்க, நம் யாராக இருந்தாலும் சரி, பாவம் என்று வரும்பொழுது அது தேவனை நம்மை விட்டு பிரித்துவிடும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. இயேசு அப்படியே பிதாவு கூட ஒன்றாக இருந்தார், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், நான் அவரில் இருக்கிறேன், அவர் என்னில் இருக்கிறாரு, அவர் என்ன நீங்களானு விட்டுருவீங்க, அவரை தனித்து விட மாட்டார், இவரெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மறிக்கிற நேரத்தில் நம் எல்லாருடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனம், அக்ரமம் எல்லாம் இப்போ யார் மேலே இறங்குது? இயேசு கிறிஸ்து மேலே இறங்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, பிதாவுக்கு ஒரு குணலட்சணத்தில் ஒன்று என்னது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு பாவத்தை அவுக்கு 1:13 சொல்லுது, அது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த விளங்கிட்ட. அப்போ இதை நமக்கு என்ன, இதுலேருந்து நம்ம என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நீ யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், நீ எவ்வித மனிதனாக, மனுஷியாக இருந்தாலும் சரி, பாவம் இன்றைக்கு நமக்குள் வரும்பொழுது, நம் மேல் வரும்போது, நமக்குள் வரும்பொழுது அது யாரோட சமூகத்தை பிரிச்சிடும், அது தேவ சமூகத்தை பிரித்துவிடும் என்பது எல்லவும் சந்தேகம் கிடையாது. இதை உணர்த்து தான் இந்த காட்சி இங்கே காட்டப்படுகிறது. சொல்கிறார் பார்த்தீங்களா, என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை, அவ்வளோ பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. கிறிஸ்துக்கள் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்ம யார் யாராக வேண்டுமானு இருக்கலாம், ஆனால் பாவம் வராதபடிக்கு நம்மை நாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 59வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்கள், 2வது வசனம். ஏசாய புஸ்தகம் 59வது அதிகாரம் என்ன சொல்லுது, 2வது வசனம் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு அங்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்குறோம். 59:2 பாருங்கள், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்போ இயேசு பாவம் செய்தாரோ, பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. நம்ம எல்லாருடைய பாவம் இப்போ யார் மேலே இறங்குது? அப்போ இன்றைக்கு உங்க நம்ம சிந்திச்சு பாருங்க, என்ன பாவத்துக்கு துணிகரமா, மறைவா, மறைவிடங்களில் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா? அது எந்த பாவம்னா எல்லாம் ஒரே இஷ்டம் தான் வருது. கலாத்தியர் 6:5 வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்டில் தான் வருது. வாசிக்கலாமா? நம்ம என்னடா பாவம் எனக்குள்ள இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். இந்த லிஸ்ட்டை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5:19 வாசிக்கலாமா? அதிலிருந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமாக வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 262 பக்கம் சத்தமாக வாயை திறந்து நம்ம வாசிக்கணும். கலாத்தியர் 5:19 வாசிக்கலாமா? இதில் ஏதாச்சும் பாவம் இருக்கா இல்லையா நம்ம அலசி பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை அவன் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எல்லாம் ஒரே லைனில் தான் எழுதியிருக்கிறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு இந்த இந்த பட்டியலை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை பாவம் வந்து சென்னீங்களா? எவ்வளோ? இத்தனை பாவங்களில் எந்த பாவம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய முகத்தை நமக்கு மறைச்சிரும். நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், கர்த்தருக்குள்ள வரணும்னு ஆசைப்படுகிறோமா? நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஆத்மாவு குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறதா? நம்ம ஜெபித்தா ஜபத்தான்னு கேட்கிறாரா? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்குதா? அவர் முகம் மறைக்கப்பட்டது போல ஃபீலிங் உணர்றீங்களா? சிந்தித்து பாருங்க. இந்த பாவம், எந்த பாவம் நமக்குள் இருந்தாலும் தேவன் முகத்தை நமக்கு மறைச்சிடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் சொல்கிறார் இல்லையா? விக்கிரக ஆராதனை, அப்புறம் என்ன சொல்கிறாரு? வாசிங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை, அப்புறம் என்ன சொல்கிறாரு? பில்லிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு, பார்த்தீங்க? இத்தனை காரியம், இத்தனை 17 காரியம் சிந்திச்சு பாருங்க. இதில் இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவர் இந்த பாவம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவர்கிட்ட ஏசப்பா எடுத்து போடு ஆண்டவர், உங்கள் முகம் எனக்கு மறைக்கக்கூடாது. இயேசுக்கு எதுவுமே அவர் வழி கூட அவருக்கு தெரியல பாருங்க, அவ்வளோ வழி. இரவு முழுதும் 2 வார்த்தையிலே முதல் வார்த்தையில் கேட்டோம், போர்ச்சர் முழுதும் சேர்ந்து அடித்தாங்க. ரோம போர்ச்சவர்லாம் வலிமை நிறைந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், திடகாத்திரமானவர்கள், ஒருத்தர் அடித்தாலும் தாங்க முடியாது. அங்கே போர் சேவர் முழுவதும் சேர்ந்து அடித்தாங்க. அவ்வளோ வேதனை, தண்ணி இல்லை, தண்ணி கேட்டால் காடியை கொண்டு போய் கொடுக்குறானுங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ கொடுமை. பிளாத்துட்டு போனால் நீதி கிடைக்கல, எழுதுட்டு போனால் பரியாசம் செய்து அனுப்பப்படுகிறார். ஒரு புறம் பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கும் பரபாச விடுதலை செய்யும் என்று மக்கள் கூச்சல் இடுகிறாங்க. அதனால் அற்புதம் பெற்றவர்களை பார்த்து நம்ம இவ்வளோ பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு விடுறத விடுவார். நீங்கள் இப்போ நாங்கள் பிரசங்கம் போனது நீங்கள் கேட்க போறீங்க? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க, 2 மீன் 5 அப்பத்தை சாப்பிட்டவங்க, சிந்திச்சு பாருங்க, 2 மீன் 5 அப்பம். அதே போல் இன்னொரு முறையும் இன்னொரு இடத்துலையும் அந்த 7 அப்பங்கள் அங்கே பெறுகிறது, இன்னொரு இடத்துல பெறுகிறது. அந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க, வயிறார சாப்பிட்டவங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவங்க, சிந்திச்சு பாருங்க, மீன் கிடைச்சா விடுவாங்களா? அவ்வளோ சாப்பிட்டு போனவங்க, எடுத்துகிட்டு போனவங்க, சுகம் பெற்றவங்க, பார்வை அடைஞ்சவங்க, பேரலிஸ்டாக இருந்து எழுந்து நடந்தவங்க, கை வராமல் நடந்தவங்க, செத்து போனவங்க, உயிரோடு எல்லாம் அவ்வளோ கூட்டம் அங்கே கூடியிருக்குது. எவ்வளோ பேர் ஒருத்தராவது போயிட்டு பிளாத போய் சொன்னாங்களா, ஐயா அவர் ஒன்றும் செய்யலை ஐயா, ஒருத்த வாங்கி திறந்துருப்பானா? எல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும். இயேசு அவர் சிலுவையில் அறையும். யாரு? சுகம் வாங்கி கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், போஷித்தவர், நன்மை செஞ்சவர், பிசாசன்களை விடுவிச்ச. அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவங்களே அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே பிரசங்கத்தை கேட்குறவங்களை குறித்து நம்ம எதையுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டாலும் ஒருத்தவங்க நினச்சி நிற்கல, சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறது, ஆண்டு ஒரே பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு நீங்கள் எங்களை காத்துக்குள் நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல பீதாவின் முகம் மறை, அவருக்கு அந்த வழியை குறித்து கவலைப்படல. கொஞ்சம் நேரம் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாவம் அவர் மேலே போகணும், என்ன ஆயிடுச்சுப்போ பீதாவின் முகம் என்ன ஆயிடுச்சுப்போ மறைக்க. அதில் தான் அவர் கதறி ஏந்தவனே என்னை கைவிட்டு, இது வேதனை கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அவங்க முகம் எனக்கு மறைக்கப்பட்டுருச்சேன்னு கதறார். கிறிஸ்துவ அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, இந்த வாஸ்த பட்டியல்ல ஒரு பாவம் கூட நம்மகிட்ட இல்லை. இருந்தா ஆண்டுகிட்ட சொல்லி திருந்திருங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்திருங்க. உங்க முகம் எனக்கு மறைக்க கூடாது, உங்க இந்த உலகத்துல என்ன இல்லைனாலும் கூட எனக்கு பரவாயில்ல. பக்கா குறிச்சு உங்க அடிக்கடி சொல்லு, கண்ணெல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அவங்க கண் பார்வையெல்லாம் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அப்பா அம்மா அவங்க பாதி வயதுல இறந்து போனாங்க, வாழ்ந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் தெரியும். ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், அவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. கண் பார்வை கொஞ்சம் கண்ணை மட்டும் நடந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம ஊர்ல நடந்து பாருங்க, கண் பார்வை இல்லாமல் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஆனா இயேசு இல்லாம வாழ முடியாது, இயேசுவோடு வாழ்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம மாற்ற ஆண்டுகிட்ட கேட்கணும். எது இல்லைனாலும் வாழணும் அந்த உலகத்தில். அம்மா எல்லாம் வாழ்ந்துடலாம், அப்பா எல்லாம் வாழ்ந்துடலாம், நமக்கு ஒரு சாட்சியாக சவாலாக சாட்சின்ற சவாலாக வைத்திருக்கிற கண் பார்வை இல்லாமல் அவங்க ரெண்டு கண் பார்வை இல்லாமல் வாழ்ந்து சவாலாக ஊழியம் செய்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். கூட ஒரு ஆர்தத்தில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் உதவிக்கு சரி மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்பொழுது அவங்க உள்ள உடைஞ்சிருவாங்க, மக்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னா கூட அவங்களால வாழ முடியும். ஒரு நேரம் கவலையாக இருந்தால் ஒரு நேரம் அவங்க ஆண்டை தேற்றிடுவாங்க, ஆனால் ஏசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களையும் எங்களையும் பிறக்கிற எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவர் கேட்கலாமா இல்லை எழுந்து நின்று இந்த நான்காவது வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே உங்களையும் என்னையும் பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் வரக்கூடாது. உன் நண்பனாக இருந்த இடையில வரக்கூடாது, உங்கள் குடும்பமாக இருந்த இடையில வரக்கூடாது. இயேசு உன்னையும் பிரிக்கிற எந்த காரியம் வரக்கூடாது, யாராக இருக்கட்டும், அது நீ பழகினவர்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உங்கள் பணமாக இருக்கலாம், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இயேசுவிட்ட போக முடியாத தடுக்க எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சொல்கிறார்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நாளை இல்லை இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானமான வாழ்க்கை ஏற்றினை சிந்தித்து கொண்டால் உனக்கு, ஏன்னா சில காரியம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணி விட்டு அழுது சொன்னார். சும்மா சொல்ல இந்த வார்த்தையை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு கண்கள் மணி கேட்கலாமா, உங்களும் என்ன எதுவுமே பிரிக்கக்கூடாது. பிரிக்கிற பாவம் இருக்குதா, கத்தரை சொல்லி மனவருந்தி மன்னிப்பு சும்மா கத்தி ஐயோ ஐயன் கத்து கூச்சல் போறதில்ல, வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து செலவில் அடிக்கட்டு அடிபட்டு போகும் பொழுது எல்லாருதாங்க அவர் சொன்னாரு, எருசலேம் குமாரத்தில் நீங்க எனக்காக நீங்க அழாதீங்க, நீங்க யாருக்கு அழுகணும், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு நம்ம ஏன் பிறந்த, நமக்கு தெரியும் இயேசுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் பிறப்பது போன பேர் தெரியாது, இயேசுக்கு பேர் தெரியும். இந்த உலகத்தில் நீங்களும் நான் பிறக்கணும், அப்பா அம்மா யாருன்னு தெரியும், இயேசுக்கு யாருன்னு தெரியும். அவர் எதுக்காக பிறந்தாரோ அவருக்கு தெரியும், ஆனால் அவர் அதை குறித்து அவருக்கு கவலைப்படல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கவலை என்ன, பிதாவின் முகம் என்ன சேர்ந்த இடத்துல. இன்னைக்கு அன்ப சகோதரனே சகோதரியே சிந்திச்சு பாருங்க, இயேசுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இல்லைன்னா இன்னைக்கு புதுப்பிச்சு எத்தனை நாளைக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். நாளை நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகவே எல்லாம் தயவு செய்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா, கண்ணு மூடுங்க, தம்பிங்க தம்பிங்க திரும்பி விளையாடக்கூடாது, இப்படி திரும்பி எல்லாம் இங்கே பாருங்க, கண்ண மூடி எல்லாம் தயவு செய்து, சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடக்கூடாது, எல்லாம் கண்ண மூடி ஜபம் பண்ணணும். எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஜபிக்கலாமா, ஆண்டவரே உங்களை என்னை பிரிக்கிற எந்த பாகம் வந்தால் அப்புறப்படுத்துவாங்க, ஜபம் செய்வோம்.
1: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா, பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, தகப்பனே மே துதிக்கிறோம், ஐயா மே துதிக்கிறோம், எங்களுடைய பாவங்கள் அப்பா உங்களோட அப்பா ஏசப்பா பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவர் எங்களோட பாவங்கள் மறைக்கப்பட்டது ஏசப்பா. தேவனே ஐயா எங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா உங்களோட முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே ஐயா எங்களுக்கு மறைவாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து எங்களை தயவாய் விடுதலை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே நீங்க பிதாவோடு எப்படியாய் ஒன்றாய் இருந்தீரோ அதே போல ஏசப்பா நாங்களும் உங்களோடு கூட ஒன்றா இருக்கக்கூடிய கிருபைகளை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே உங்களோட முகம் எங்களுக்கு மறைக்கப்படக்கூடாதப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா அதுக்கு தடையாய் ஆயிரக்கூடாது ஏசப்பா. எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க திரு ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினை பரிசுத்தப்படுத்தி உங்களோடு கூட கூட எப்பொழுதுமே உங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த கிருபைகளை தந்து தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, எங்களை முழுமையா நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
2: இப்பொழுது சகோதரி கிருபா அவர்களும் ஒரு பாடலை பாடுவார்கள்.

0: ஐந்தாவது வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகின்றோம்.
1: ஒரு நிமிஷம் கண்களை முடித்தோம் பண்ணுவோம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரமத்தகப்பனே, கொட ஆன கொடு ஸ்தோத்திரம். என்னை மறைத்து பேசுங்க அப்பா, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அன்று வரை நாங்களும் உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க அதான் சங்கத்தில் சொன்னது போல, கர்த்தர் நல்லவர் வந்து ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம் வந்து சொன்னேன். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ருசித்து பார்க்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய புள்ள நாங்கள் நெருங்கி செவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் எல்லாருக்குள்ளும் ஓடி சொல்லட்டும் ஐயா, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கியுமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தை தாழ்மையாய் பெஞ்சிடும் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அஞ்சாவதாக கர்த்தர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கின போது கர்த்தர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28.
2: அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
2: தாகமாயிருக்கிறேன் என்றார்.
1: எல்லாம் முடிந்தது அறிஞ்சிட்டார் தேவன். அறிஞ்ச என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதில் உலகத்து வந்ததை நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தேவன் அறிஞ்சிட்டு என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது அறிஞ்சிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். அப்படி ஒரு தாகம் தான் நமக்கு வேண்டும். ஆத்மாக்களை பார்க்கும்போது நம்ம தாகம், ஆத்மாக்களுக்கு ஆண்டு வெட்டி உலகத்துக்குள்ளே ஓடும்போது ஒரு தாகம். எத்தனை சனங்கள் ஆண்டுக்குள்ளே இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, மனம் போல வாழ்கிறாங்க. என் கிறிஸ்தவங்களே எத்தனை பேர் குடி கடையை தேடி ஓடுறாங்க. அவங்கள பார்த்தவங்களுக்கு தாகம் இருக்குதா? அவங்கள பார்த்து ஆத்மா பாறை வருதா? பாரு, குடிச்சிட்டு வந்து நைட்டுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம சொன்ன சொல்லிகிட்ருக்கோம்மா. அவங்க மேலே உள்ள ஒரு தாகனமாக அவங்க மேலே நம்ம உள்ளத்தில் ஒரு தாகம் வருதா? ஆண்டவரே, இந்த சனம் மீட்டுக்கொள்ளுமாப்பா. ஆண்டு சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே 143 crore சனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறாங்க. அறியாமைச்சரவங்க எத்தனை பேர், அறிஞ்சிச்சரவங்க எத்தனை பேர். இவங்களுக்காக நம்ம உள்ளத்தில் தாக வருதா? அவங்களுக்காக நம்ம பாரம் எடுக்கிறோமா, கண்ணீர் வடிக்கிறோமா, அழுது பள்ளம் வருமா? யோசித்து பாருங்க. லென்ஷன் ஆண்டோடு கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு இருந்த வேத வாக்கியத்தின் மேலே தாகம் இருந்தது, அப்போ எங்களுக்கு அந்த தாகத்தை தாரும் சொல்லி நம்ம கேட்போம். எரேமியன் புஸ்தகம் 31:20.
2: எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
1: எப்ராயினை பார்த்து சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
2: அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
1: எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
2: அவனுக்கு விரோதமாய்
1: பேசினது முதல்
2: அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: அவனை நினைத்து அவருக்கு விரோதம் பேசியிருக்காரு ஆண்டவர். அது வந்து ஓசியாவில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விரோதமாக பேசினது
2: நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது.
1: கொதிக்கிறது.
2: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: கர்த்தர் சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா, ஓசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்ராயீம் பற்றி என்னெல்லாம் சொல்கிறான்னு. திருப்பி போடாத அப்பன்லாம் சொல்லாரே சொல்கிறாரு. அவங்க கீழ்படியாமல் அப்படி போயிடுறாங்க. ஆனாலும் சொல்கிறாரு, அவங்களுக்காக பேச நாள் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கே அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஆத்மா பாறை இருக்கா? அவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கமா, இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே இப்படி செய்கிறாங்களே, குறை சொல்லிகிட்டே இருக்கிறோமா? அவங்களுக்காக உள்ள கொதிக்கதை நமக்கு, ஐயோ இன்னும் ஆத்மா ரசிக்கப்படலை, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ஆண்டவருக்குள் வரலையேன்னு சொல்லி நம்ம உள்ளம் கொதிக்குதா? அவங்களுக்காக நமக்கு ஆத்மா பாறை வருதா? அருமையானவளே, அப்படி இல்லைன்னா நம்ம கற்றுட்டுக்கே பாண்டவரே, உண்மை போல எனக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கணும். அந்த தாகத்தை தாரும், அந்த தாகத்தை தாரும் அப்பா. ஏதோ ஒரு ஊழியம் செய்தாலும் முக்கியம் இல்லை சுவாமி, இந்த ஆத்ம பாரத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் உள்ளத்திலிருந்த பாரத்தை எனக்கு வைங்க, உங்கள் உள்ளத்தில் எத்தனை ஆத்ம பாரம் எனக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை வைங்க சப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அதிர்வு கேட்க வேண்டும். எஸ் நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
2: என் மகனே,
1: என் மகனே,
2: உன் இருதயத்தை எனக்குத்தா,
1: உன் இருதயத்தை எனக்குத்தா மகனே, எனக்கு உன்னோட பொண்ணை கொடுத்துரு, பொருளை கொடுத்துரு, உன் வீட்டில் இருக்க சொத்து சவத்தெல்லாம் கொடுத்துன்னு கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, நம்ம இருதயத்தை தான் தேவன் கேட்குறாரு, நம்ம இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுறதுக்காக தான் தேவன் கேட்குறாரு. நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்காமல் அந்த இருதயத்தில் என்ன இருக்குது யோசித்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இருதயத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது அதிலிருந்து ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க, என்னை உங்களத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என் இருதயம் முகத்தான் சொந்தம், ஒப்பு கொடுத்துருக்குறம்மா, என் இருதயம் முகத்தான் சொந்தம் ஆண்டவரே, நீர் தான் எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணு, இந்த இருதயத்தில் வாசம் பண்ணு ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் நீ தங்கியிருக்கணும். ஆண்டு சொல்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 21:3
2: மேலும்
1: மேலும்
2: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு,
1: பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டு,
2: அது
1: அது
2: இதோ மனுஷர்களிடத்திலே,
1: இதோ மனுஷர்களிடத்திலே
2: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷரிடத்தில் வாசத்தில் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே,
1: அவர்களிடத்திலே
2: அவர் வாசமாயிருப்பார்,
1: அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார்,
2: அவர்களும்
1: அவர்களும்
2: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்,
1: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்.
2: தேவன் தாமே,
1: தேவன் தாமே
2: அவர்களோட கூட இருந்து,
1: அவர்களோட கூட இருந்து
2: அவர்களுடைய தேவனாய் இருப்பார்,
1: அவருடைய தேவனாய் இருப்பார். நமக்குள்ள தேவன் வாசம் பண்றாரா? தேவன் வாசல் நமக்குள்ள இருக்குதா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேறு எதையும் கேட்கல, என்ன கேட்குற, மகளை உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருந்தா எனக்கு வேண்டும் மகனே, மகளை உன் இருந்தா வேண்டும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா நம்ம ஆண்டு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பேச மாட்டோம். ஆண்டு பிரியமில்லாத காரியம் நம்மளால் பேச முடியாது, பேச மாட்டோம்ல, பேச முடியாது. நமக்குள்ள ஆண்டு இருக்கிறாரா? இல்லைன்னா நம்ம ஆண்டு கேட்பா, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருந்து வாசம் பண்ணுமப்பா, என் இதயத்தில் வாசம் பண்ணுமப்பா, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க, எனக்குள்ளே தங்கிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4:8
2: அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய
1: ஒரு ஸ்திரீ
2: தண்ணீர் மொள்ள வந்தாள்.
1: இயேசு அவளை நோக்கி
2: தாகத்துக்கு தாய் என்றார்.
1: அவற்றுக்கு படம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கேட்கிறார் தாகத்துக்கு தா, எதை கேட்கிறார், எதை கேட்கிறார் தாகத்துக்கு தான்னு இருதயத்தை கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நீர் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண ஆண்டவரே, நீ எனக்குள்ள வரணும் அப்பா, என்னை நீ பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே, நீர் முழுமையானக்குள்ள வாங்க, முழுமையானக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, முழுமையானக்குள்ள தங்கிருங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கண்ணீர் ஓடி கேட்க வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்து மேலே, என்னுடைய இருதயத்து மேலே தான் தாகமாக இருக்கிறாரு, நம்ம முழுமையாக அவர் கையில் அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி தாகமாக இருக்கிறாரு. நம்ம எப்படியா இருந்தாலும் வாழ்ந்தா பரலோக போயிடும் சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ வேண்டும். அது இயேசுக்காக வாழ வேண்டும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் 2:10-13.
2: என் நேசர் என்னோட பேசி,
1: என் நேசர் என்னோட பேசி,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே, நம்மளை பார்த்தா சொல்றாரு, என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: எழுந்து வா,
1: எழுந்து வா,
2: இதோ
1: இதோ
2: மாரிக்காலம் சென்றது.
1: நம்ம சொல்றோம்ல, மழை வந்து இப்ப என்ன வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு, அப்புறம் என்ன வந்துருச்சு, பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர், என் பிரியமே ரூபவதியே எழுந்துவா, இதோ
2: மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்ந்து ஒழிந்தது,
1: பூமியிலே
2: புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம்
2: நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய்காய்த்தது,
1: திராட்சை கொடிகள்
2: பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: எல்லாம் சரிஞ்சு போய் சரியாயிடுச்சு. இன்னும் நீ எதுக்கு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்க? இன்னும் பாவமான இடத்துலயா உட்காந்துருக்க? எழுந்து வா. அதே போல இளையகுமாரி எழுந்து வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதே லூக்கான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 15-20 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
2: அவனுக்கு புத்தி தெளிந்த போது
1: அவன்
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன்.
1: நான் எழுந்து
2: என் தகப்பனிடத்திற்கு போய்
1: தகப்பனே,
2: பரத்துக்கு விரோதமாகவும்
1: உமக்கு முன்பாகவும்
2: பாவம் செய்தேன்.
1: இனிமேல்
2: உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு
1: பாண்டவர் அதை பார்த்தா சொல்றாரு. இங்க பாத்தீங்களா, குருவி சத்தம் கேக்குது. மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இப்ப இன்னொருத்தோட வச்சுக்கலாமா? முன்னர் 2:13
2: என் நேசர் என்னோட பேசி
1: என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம்
1: எழுந்து வா. இந்த புக்காந்த எடுத்துட்டு எழுந்து வா. பாவமான காரியத்துட்டு எழுந்து வா. ஆண்டவர் உங்க மேலதான் தாகமா இருக்கிறாரு, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கிறாரு. நம்ம எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அந்த பாவத்தை விட்டு எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்து ஒழிஞ்சிருச்சு, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நாய் வந்துருச்சு, யுத்தங்கள் வந்துருச்சு, அன்பில்லாத காலம் வந்துருச்சு,
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
1: இப்ப நிறைய பேர் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாடி துதிக்கிற காலம் வந்துருச்சு.
2: காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது.
1: எல்லாம் ஆண்டரை பத்தி சொல்லி கைப்பறி கொடுத்து தெருவில் பாடுற சத்தம் கேட்கப்படுகிறது.
2: அத்திமரம் காய் காய்த்தது.
1: இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன சரி, எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்க. அத்திமரம் காய் காய்த்தது,
2: திராட்சை கொடிகள்.
1: ஆண்டர் சொன்னார், இஸ்ரேலை கவனித்து பாருங்கள் சொல்லி இருக்கிறாரு. திராட்சை செடிகள்
2: பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: அந்த இளையகுமரனை போல நம்ம எழுந்து வர வேண்டும். இன்னும் பாவமான காரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? இன்னும் கோழி குத்திட்டு சண்டை போட்டுட்டு இன்னும் அங்கே இங்கே சொல்லிக்கிட்டு காரியங்களை வேஸ்ட்டை பண்ணுறோமா? அறியாத காலத்தில் மறுக்காள் அப்படி இருந்தோம். அல்ல, அப்படி தான் இருந்தேன். அங்கே சொல்கிறது, கோழி சொல்கிறது, இங்கே சொல்கிறது, அதை பேசுகிறது, இதை பேசுறது, இன்னொன்று அப்படித்தான் இருந்தேன். இப்போ கர்த்தரையில் கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தரத்தை நான் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ மாற்றும், என்னை மாற்றுமையா கர்த்தாவே, நீர் என்னை மாற்றும், என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வந்தால் தான் எனக்கு முடியும், எழுந்து வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த இளைய குமாரன், நானே பசியில் சாவரேன், ஏன் இருக்கு நான் என் பரத்துக்கு உமக்கு விரதமாகவும் பரத்துக்குற பாவம் செஞ்சேன் சொல்லி அவர்கிட்ட போய் கூலிக்கல்ல, என்னை ஒருத்தராக வச்சுக்கோங்க ஆண்டவர் கேட்பேன்னு சொல்லி எழுந்து போனான். நாம் எழுந்திருக்கிறோமா? எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், எந்த எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? விட்டு எழுந்து வர வேண்டும். எழுந்து வந்தால் தான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். நம்ம அந்த இடத்துலேயே உட்கார்ந்துருந்தோம்னால் நம்ம எழுந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை எழுந்து வர கிருவச்சாங்கப்பா. ஆண்டவர் கேட்குறாரு, எழுந்து வா. உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருதராசனம் கதை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் காது திறக்காட்டார், உள்ளே அவரே வரமாட்டார். கதை தட்டி கொண்டே இருக்கிறார்.
2: இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன்.
1: வாசலிருந்து உள்ளே வரமாட்டேங்க, வான் கூப்பிட்டா தான் வருவார். அதான் வாசலிருந்து கதை தட்டி கொண்டு இருக்கிறேன்.
2: ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து,
1: நம்ம நினைக்கிற நான் என்ன படைச்சவர் தானே உருவாக்குறவர், அவரே உள்ள வரட்டும் அப்படின்னா வரமாட்டாரு. வாசலேருந்து கதை தட்டிட்டு இருக்கிறாரு. அவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் உள் பிரவேசித்து
2: அவனோடைய போஜனம் பண்ணுவேன்,
1: அவனோட போஜனம் பண்ணுவேன்,
2: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்,
1: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதை தட்டுறாரு, திறக்கணும். அதான் ஆண்டு நமக்கு ஒரு செவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களாக மன்னிங்க. அவரை கூப்பிட்டா தான் வருவார், கூப்பிடாமல் அமைதியாக வரமாட்டார். கூப்பிடணும், யேசுவே என் மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவங்களாம் மன்னிங்கப்பா, நான் கதை திறக்கிறேன்டவரே. இதுக்காக ஒரு இதுவரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாண்டவரே, இதுக்காக நான் உலகத்துக்காக உலக காரியத்துக்காக வாழ்ந்துருந்தாண்டவரே, இனிமே வேண்டாண்டவரே. நீர் எனக்குள்ளே வரணும், நீர் எனக்குள்ளே வரணும். உள்ளத்தில் வாங்கப்பா, என் மனசுக்குள்ள வாங்கப்பா, மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, வாங்கப்பா வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கூப்பிட்டவங்கள தான் கர்த்தர் உள்ளத்தில் வருவார். கதை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்து அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஷணம், அவன் என்னோட போஷணம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. கதவு திறக்க வேண்டிய இறுதி கதை திறக்கணும். நம்ம கதவு எங்கே இருக்குது, நம்ம இறுதி எங்கே இருக்குது? உலகத்துக்கு பொறுத்திருக்கோமா, காரியத்தில் இருக்கோமா? என்னை கேட்டு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரே என் இதயத்துக்குள்ளே வாங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என் இதயத்தை என் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாதவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நம்ம காது திறந்து நமக்குள்ள வந்தால் தான் அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்குறாரு. யோவான் சுவிசேஷம் 1:12.
2: அவருடைய நாமத்தின் மேல்,
1: அவருடைய நாமத்தின் மேல்
2: விசுவாசம் உள்ளவர்களா,
1: விசுவாசம் உள்ளவர்களா,
2: அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்,
1: ஏற்றுக்கொண்டவர் வல்லத்துல வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிட்டீங்களே, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
2: அத்தனை பேர்களும்,
1: அத்தனை பேர்களும்
2: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி,
1: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
2: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: அவர்களுக்கு என்ன செய்ய என்ன கொடுத்திருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப காத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என்னை உங்களுக்கு கருத்தில் பிடிக்க எனக்கு உள்ளத்துக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. எனக்கு மனசு கடத்திருந்தாலும்ப்பா உங்கள் வாசத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்குள்ளே வாங்க. என் கதை நீங்கள் சட்ட சத்தம் கேட்டு நம்ம கூப்பிட்றப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு வருந்தி அழைக்கணும். சீசர்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க, போகும்போது அவருக்கு அவங்க போகிற இடம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்னாரு. இவங்க சீசர் அழைச்சினாங்க, வருந்தி அழைச்சாங்க. அப்போ தான் அவர் கூட போனார். வாசித்து பாருங்கள், யோவான் லூக்காவின் சுவிசேஷம் 24:28 வாசி பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 24:28. கூப்பிட்டா தான் வருவார். நம்ம கூப்பிடாமல் நம்ம என்ன செவிச்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு வரமாட்டார், கூப்பிடணும்.
2: அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள்,
1: தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாய் வந்து
2: சமீபமானார்கள்.
1: அப்பொழுது
2: அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்,
1: இயேசு கிறிஸ்து அப்புறம் போற காண்பித்தார்.
2: அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும்,
1: நீங்க எங்களுடனே தங்கியிரும்,
2: சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
1: வருந்தி கேட்கணும், இயேசுவேனுக்குள்ள வாங்கப்பா, இயேசுவேன்ப்பா அவங்களை மணி என படைச்சவர் தானே, வந்துடுற வரமாட்டாரு. வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
2: அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
1: வருந்தி கேட்கணும், சும்மா இயேசுவேன் மனசுக்குள்ள வாங்க, பாவங்களை மன்னிங்க, சும்மா கழிப்பிள்ளை மாதிரி இயேசுவேன் குலத்தில் வாயினால இயேசுவேன் குலத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, அப்படிலாம் கழுவ மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும், முழுதியத்தோடு கூப்பிட வேண்டும். அவர்கிட்ட எப்படி அன்பு கோரணுமா, முழுதியத்தோடு வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம்
3: இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் 37, 38, 39 40.
2: இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
3: நம்ம எப்படி கூப்பிடணும், சும்மா ஆண்டவரே இயேசுவே உள்ளத்தில் வாங்க, இயேசுவே உள்ளத்தில் வரமாட்டார். அவரு தேவன் அவனை நோக்கி,
2: இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
3: உன்
2: முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும்,
3: அன்பு
2: குருவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
3: பிறனிடத்தில் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுறோம், நான் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பிற இடத்துல அன்பு வருவாயின்னு சொன்னார். கர்த்தரிடம் முழுவியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து இயேசுவே மனசுக்குள்ளாங்கப்பான்னு உள்ளத்தை உடைச்சி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுவார், அப்போ நம்மளேருந்து புது சுட்டியாக மாற்றுவார். அப்போ தான் அவர் ஆத்மா, அப்போ தான் நம்ம மாதிரி இருக்கிற தாகம் அவர் குறையும். வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறப்பா, இந்த 2024 என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாரால அர்ப்பணிப்போமோ அப்போ தான் தேவனை சந்தோஷ உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்தாலும் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. தேவனே நிறுத்தும் இடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, என் நிறுத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. நீங்கள் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், நீங்கள் தான் என்னை மாற்றணும், நீங்கள் தான் என்னை பரிசுத்தப்படுத்தணும் சொல்லி அர்ப்பணிப்போமா.

0: இந்த ஐந்தாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்த ஆண்டவரே, எங்களுக்கும் ஆத்மாக்களை குறித்து ஒரு தாகத்தை கொடுங்கப்பா, இந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? நான் எழுந்து நின்று நபச்சோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், எல்லாம் எழுந்து நின்று கத்த நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா?
1: எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. அப்ப எத்தனையோ அசதிகள் நிர்விசாரங்கள் மூலம் ஆண்டவரே உண்மை விட்டு எவ்வளவு ஆண்டவரே பின்வாங்கி தூரமா இருக்கிறப்பா தங்கப்பனே, தயவாய் மனம் இறங்கி எனக்குள்ள வந்து ஆண்டவரே நம்மளோட தாகத்தை தீர்க்கிற பிள்ளையாய் அசதியினாலும் நிர்விசாரம் உண்மை விட்டு பிரிந்து விலகிருக்க என்னை கர்த்தர் எப்படியாவது மாற்றி ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வந்து தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு கிருபை பெற்று வாழ முடியும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய முடியும் தகப்பனே, எப்படியாவது எனக்குள்ள வாங்கப்பா, என் மேல் நீ தாகமா இருக்கிற தகப்பனே, அதை நான் புரிந்து கொள்ளாதபடி எவ்வளவு உணர்வற்ற நிலையில் இருந்திருக்கிறேன் சப்பா, என் தேவனே தயவா என் சோர்வுகளை ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா, என் தேவனே எப்படியாவது உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா முன்பு போல ஐக்கியமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே என் கிருபை செய்ய வேணுமா கெஞ்சுகிறேன் சப்பா, நீங்க எனக்குள்ள வந்து பிரியமான மகளை என்னை மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா, தேவனே தயவா நீ எனக்குள்ள வந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் செய்யக்கூடிய கிருபலை தர வேணுமா கெஞ்சுகிற ஆண்டவரே, எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஆண்டவரே என்றும் தங்க முடியாக ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளை என்னை மாற்ற முடியாது நாங்கள் கெஞ்சு ஜெபிக்கிறேன் ஏசப்பா, தேவனே இன்னும் ஒருபோதும் விட்டு விலகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: உட்காரலாம்.
2: அடுத்ததாக சகோதரன் ஜான் ராபர்ட் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம். மீண்டும் ஆகாராத வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உன் நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு சிந்தையை தருவீராக. புதிய சிருஷ்டியாய் எங்களை கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் உணரக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் பெற்றோர் மீது ஒரு கரிசனை அன்பை தருவீராக. பாவம் எங்களுக்குள் வந்து உம்மையும் என்னையும் பிரித்து விடாதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தருவீராக. ஆத்மாக்கள் குறித்த ஒரு தாகத்தையும், எங்கள் மேல் தாகமாயிருக்கிற உம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் தியான வேலையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு உற்சாகத்தினாவையும் நான் நிரப்பும். தூக்கங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் இயேசுவி நாமத்தில் மாற்றப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பிடுங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆறாவதாக, பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்மள சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். எனவே தான் அவர் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியே வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த வேலையை செய்து முடித்தார். அப்ப அவருடைய வேலை என்னன்னா, இந்த உலகத்திலே வந்து எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், மக்களுடைய பாவங்களை தாமே சுமந்து கொள்ள வேண்டும், ஜனனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ள வேண்டும், பலவீனங்களை சுமந்து கொள்ள வேண்டும், நோய்களை சுமந்து கொள்ள வேண்டும், சாபங்களை சுமந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பெரிய மகத்தான பணியை கொடுத்து தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த காரியத்தை இயேசு என்ன செய்தாரா, செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதை என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில் மறிக்கிற நேரம் வந்த பொழுது கொஞ்ச நேரம் அவர் போயிட்டு பிதாவிட்ட ஜெபம் பண்ணப்பார். அவர் போயிட்டு, நான் பார்க்கல, இன்னொரு வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவர் என்று அவர் கேட்கல. ஜெபித்தார், இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை நீங்க கூடுமானால் நீங்க முடிக்க செய்யும் ஆண்டவர், இன்னும் எனக்கு 2 வருஷம் கொடுங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பொறுப்புகளை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், நம்மை நம்பி எவ்வளோ காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை நம்ம செய்து முடித்தது பாடு இல்லை. பிதாவுடைய அந்த உன்னத சித்தம், அதனால தான் இயேசுக்கு சொல்லும் பொழுது யோவான் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தேன். யோவான் 4:34 பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று நியமித்து செய்து முடிக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஏதாவது யாரும் செய்யலாங்களே, சொல்றேன், ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யலாமே, நீங்க ஏதாவது செய்யலாமே, ஏதாவது செய்யலாம், ஏதாவது செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து, அது ஒரு வழக்க சொல்ல வந்துருச்சு, ஏதாவது நீங்க ஆண்டவருக்கு செய்யலாம், உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக ஏதாவது நீங்க செய்யலாமே. சில சொல்லுவோம், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செஞ்சிடாதீங்க, இடக்கு முடுக்கா. இவர் சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பின அவருடைய கிரியையை செய்து முடிப்பதுதான். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை நம்பி கொடுத்து என்ன செஞ்சிருக்கோம், ஆறாவது வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம், ஏதாவது ஒன்று செய்யறதில்ல, அவர் செய்ய சொன்னது செய்யணும். ஆதியாகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், நோவா ஏதாவது செய்யவில்லை, அவர் என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம் 6:22 பார்த்தோம்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்து முடித்தான். சேம் வந்து, அப்பா

நோவா அப்படியே செய்தான். தேவன் தன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே, இங்கே வந்திருக்கு நீங்கள் நான் எல்லாரும், தேவன் என்ன கொடுத்து செஞ்சிருக்கிறோமா? நான் செஞ்சே முடிக்கலையே. சிந்திச்சு பாருங்க. பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4 ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போறேன். அவர் ஓட்டத்தை முடிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு சொல்ற? இவர் என்ன செய்யறாரு இங்க? இவர் பேழையை கட்டி முடிக்கிறாரு. நெகேமியா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நெகேமிய புஸ்தகம் 6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமிய புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா, அங்க பாருங்க, அவர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமிய புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா, அங்க நம்ம பார்க்கிறோம், அப்படியே அலங்கமானது 52 கட்டப்பட்டு எழுல் மாதம் 25 முடிந்தது. ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வேலை பார்த்தீங்களா. நெகேமியா என்ன கட்டுறாரு? அவரு சொல்லுங்க, என்ன கட்டுறாரு? அவரு அலங்கத்தை கட்டி முடித்தார். அங்கே நோவா பேலையை கட்டி முடித்தார். பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். இயேசு பிதா தனக்கு கொடுத்தவருடைய கிரியை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன். இன்னைக்கு நீங்களும் நான் ஏதாவது ஆண்டருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் பாருங்க, ஆண்டு ரசித்தாரா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரா, எனக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சாரா, இதை பாஸ் பண்ண வச்சாரா, ஏதாவது உங்களை கொண்டு செய்யுங்களேன். ஏதாவது நான் ஏதாவதுலாம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தத்தை தான் செய்யணும். ஹலையிலே சொல்லாமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில். அப்போ கர்த்தரை சித்தம், அப்போ இதெல்லாம் என்ன நம்ம குறித்த தேவ சித்தம் என்பதை நீங்கள் நிறைய பேர் தெரிந்து காசு எனக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்லிட்டார் என்ன செய்ய போறீங்க? அதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சிந்திச்சு பாருங்க. அவங்க செய்யதான் நீங்க செய்யணும்ன்ட்டு இல்லை. இப்போ பவுல் வந்து சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க, பவுல் சீலா பர்னபா எல்லாம் வாங்கப்பா, பவுல் சீலா பர் எல்லாம் வாங்க, மார்க் வாங்க, யோவான் மார்க் என்ற யோவான் நீங்க வாங்க, தேமா எல்லாம் வாங்க, நம்ம நோவா மாதிரி ஒரு பேலை கட்டுவோம். கதை மாறி இருக்குவாங்க, பேலை கட்டுவோம், நோவா தாத்தா பேலை கட்டின மாதிரி நம்மலாம் ஒரு பேலை கட்டுவோம், விட்டுக்கடா மரத்தை சொல்லி தோமா தேமா அவர் மார்க்கு எல்லாம் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து. அப்போ ஆண்டு வந்து கேட்குறார், பவுல் நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? இல்லாண்டவரே, நோவா பேலை கட்டின மாதிரியே நான் இப்போ பேலை கட்ட போகிறேன். உடனே பர்ணவன் சீலாவான இப்போ நீங்கள்லாம் போய் காட்டில் போய் எல்லா மிருகத்தை கூப்பிட்டுட்டு வாங்க, சிறுத்தை கூப்பிட்டு வாங்க, குரங்க வேணால் ஈஸியாக பிடிச்சிடலாம், சிறுத்தை பிடிக்க முடியுமா, சிங்கத்தை பிடிக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நம்ம பேலையை கட்டுவோம், ஏன்னா பைபிள் இருக்குது நோவா பேலையை கட்டினார். அவர் வேலை வேற, இவர் வேலை வேற. அலங்கத்தை கட்டுறேன். அப்போ அவர் வந்து சரிப்பா, நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினார். உடனே பவுல், நம்ம எல்லாம் அலங்கத்தை கட்டுவோம், எல்லாம் எடுங்க செங்கல் எடுங்க எல்லாம் கட்டுவோம். அவர் வேலை வேற, இவர் வேலை வேற. அதைத்தான் சொல், உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சானகன் உலகத்தில் வந்தார். ரெண்டு பேருக்கு என்ன, ஒரு 6 டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா? கொஞ்சம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவரும் பிறந்தார், இவர் ரெண்டு பேரும் முன் சொல்லி தான் பிறந்தார்கள். பாருங்க, ரெண்டு பேருக்கு வந்து முன்னுரைக்கப்பட்டது யார் வந்து சொல்கிறாங்க பிறப்பாங்கன்னு சொல்லி, யார் யார் சொல்கிறா வந்து யார் சொன்னா? கேட்க மாட்டேது, ஃபேன் ஓரில் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. யார் சொன்னா? அதான் சூர்தா, எந்த தூதர் சொன்னார்? மிகாவேலா, கப்ரேலா, ராபேலா, லூசிபரா, காபிரேல். அப்போ ரெண்டு பேரோட தாயாருக்கும் போய் சொன்னது யாரு? அங்கே இங்கே தாயாருக்கு சொல்கிறாங்க, அங்கே சகரியாட்டு தகப்பன்ட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே தாயாட்டு பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் பிறப்பும் முன் சொல்லி உரைக்கப்பட்ட பிறப்பு. ரெண்டு பேருக்கும் பேர் சொன்னவங்க, யோவான் என்னை பேரிடுவாயாக, இவங்க இயேசு என்னை பேரிடுவாயாக, ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டு தாயாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க, இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க, என்ன சொல்கிறாங்க? அந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவங்க வயிற்று இருக்கிற பிள்ளை நினைச்சா அப்படியே துள்ளுச்சான். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது புள்ள துள்ளுதா? அவ்வளோதான், ஐயோ அந்த அக்கா முகத்தை திரும்பிட்டு பாப்பா, அந்த அக்கா முகத்தமாக பாத்திராதேன்னுவாங்க.

0: அப்ப பாரு, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வார்த்தை சொல்லப்படுது. சொன்னவங்க ஒரே தூதர் தான். இப்ப யோவான பிறந்துட்டாரு, இயேசுவும் இந்த உலகத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்க போகுது, ஒரு 6.5 மாசம். இப்போ யோவான் வந்து நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், அவர்கிட்ட போய் இயேசுவே நீங்கள் மெசியா எனக்கு தெரியும், ஆனால் நான் முதல்ல சிலுவையில் மறைச்சிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்லல. இவர் வேலை வேற, அவள் வேற வேறு தான் சொல்கிறது. ஆண்டுகிட்ட போங்க, இயேசப்பாட்ட கேளுங்க, அப்பா என்ன அனுப்பின திட்டம் என்ன. இயேசுவா அந்த உலகத்துக்கு வரல, வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோவான் 17:16 நம்ம வாசித்து பார்த்தோம்னா நம்ம தெரியும். யோவான் 17:16 வாசிக்கலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உலகத்தான் அல்லாது போல. அப்ப இயேசு யார்? இந்த உலகத்தானவர் அல்ல. அதே அதிகாரம் 16:18 வாசித்து பாருங்க. 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. பிதா அனுப்பினால்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரு. அப்பதான் பிலாத்தர் சொல்லும் போது சொல்றாரு, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. 18:36 இந்த என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்படின்னா பிதா ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காரு. அதே போல உலகத்துல நீங்க இன்னாருக்கு மகனா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு மகளா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு நீங்க கணவனா இருக்கிறீங்க, இன்னொருக்கு நீங்க மனைவியா இருக்கிறீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட உலகத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறதுனால தான். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா 26வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறாரா, ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. பார்த்தீங்களா, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. இயேசுதான் உங்களை குடியிருக்க வைக்கிறாரு. நீ என்னாருக்கு பிறக்கணும்ப்பா? நான் ஏன் பிறந்த, எனக்கே தெரியல சொல்றாங்கல்ல, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அல்லையிலே சொல்லாமா? நீ இன்னாருக்கு தான் மகனா இருக்கணும், இன்னாருக்கு தான் நீங்க கணவரா இருக்கணும், இன்னொருக்கு தான் நீங்க பிள்ளைகளா இருக்கணும், இவங்க தான் அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை அனுப்பியிருக்காரு. இயேசு பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். இப்ப இயேசு சொல்றாரு, நானும் நீர் என்ன அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புறேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா எல்லையெல்லாம் நிமிஷம் வந்துருக்காரு. இப்போ என்ன செய்யணும் கேட்கணும். நீங்க ஆண்டுட்டு போய் பைபிளில் நிறைய நம்மளை குறித்த திட்டம் இருந்தால், உங்களை குறித்த ஒரு பர்சனலான திட்டம் என்ன, அதை நீங்க இப்போ இயேசுகிட்ட இதான் சொன்னார் இல்லையா, இது தான் நீ அனுப்பியிருக்கேன். அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பின கிரியல் என்ன செய்து முடித்தேன், இதோ இடத்திற்கு வருகிறேன். பாருங்க, யோவான் 17வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அந்த அதிகாரம் நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, 4வது வசனம் வாசிக்கலாமா, மீண்டும் வாசிக்கலாமா? செய்து முடித்தேன். பார்த்தீங்களா, உலகத்தில் நீரின் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கு நம்ம ஆண்டோட்ட அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்களோ ஆண்டவரே நான் அதை செஞ்சு முடிக்கணும். ஆண்டவரே செஞ்சு முடிச்சிருத்தான்ப்பா நான் அங்கே உங்கள்கிட்ட வரணும். அதனால தான் நம்ம சில உதாரணத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? நெகேமியாவை குறித்து பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம் சொல்லுங்க? அப்புறம் யாரை பார்த்தோம்? பவுலை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் இப்போது இயேசு பிதாட்ட சொல்கிறாரு. யோவான் 17வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம், நான் வந்துட்டு வரேன் வந்துடுறேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிரச்சனையை இப்போ தாங்க முடியும் சொன்னால் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா. நம்ம எல்லாம் சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் இயேசு எப்போ சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு செய்ய அனுப்பின கிரியை நான் செய்து முடித்தேன். 4வது வசனம் 13வது வசனத்தில் சொல்கிறார், இப்போது நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன். பார்த்தீங்களா, முடித்தா தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே நான் அவங்க செய்கிற மாதிரி செய்கிறேன், இவங்க மாதிரி செய்கிறேன், அதெல்லாம் செய்ய உங்களை குறித்து என்ன செய்யணும் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். யோவனுடைய வேலை வேற. யோவனுடைய வேலை என்ன சொல்லுங்க? யோவான் சானோட வேலையில பைபிள்ல வாசிக்கிறோம், இயேசு யோவனை குறிச்சு சொல்லும்போது சொல்றாரு, யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. ஆனா அவர் யாரு? தீர்க்கதரிசி. எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே கேட்டா, அவர் சொன்னார் எலியா முந்தி வந்தாயிற்று. பழைய ஏற்பாடுல எலியா செய்த அற்புதம் வேற, பயங்கரமான அற்புதம். அந்த எலியா தான் எங்க யார் மாதிரி வந்திருக்காரு? இப்போ யோவான் ஸ்தானன் மாதிரி வந்திருக்கிறார். இவ யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யல. அவரோட வேலை என்ன? ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த ஞானசனை எடுத்து இயேசு கரையேறும் பொழுது இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற, அதை காமிக்கிறதுக்காக தான் அவர் அதுக்கு தான் புறப்பட்டு வந்தார். அதுதான் ஞானசான் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா ஞானசான் கொடுக்குறப்ப தான் அவர் வருமல் தான் சொல்ல முடியும், இவர் தான். அப்போ யோவனோட வேலை என்னது? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ, அதை செஞ்சுட்டார். அது வேலை முடிஞ்சு தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அவன் மரித்தான் என்று பார்க்குறோம். அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 13வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகம் 13வது அதிகாரத்தின் வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:25 வாசித்து பாருங்க. பாருங்க 24:25, இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது பார்த்தீங்களா, அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொரு வெர்ஷன்ல சொன்னா என்ன சொல்லலாம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கிற போது. இயேசுவை காண்பிச்சுட்டு அவர் வேலை முடிஞ்சு. இன்னைக்கு உங்க வேலை என் வேலை யாரை காண்பிச்சுட்டு இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த துணி கடையை சொல்கிறோம், இந்த இந்த டாக்டரை பற்றி சொல்கிறோம், இவங்களை பற்றி சொல்கிறோம், அவங்கள பற்றி சொல்கிறோம், ஆனால் இயேசுவை மறந்துடுறோம். நம்ம எல்லோருடைய ஸ்லாங் அப்படித்தான் இருக்குது, அவங்கள பற்றி சொல்கிறோம், இவங்களை பற்றி சொல்கிறோம், அவங்க இப்படி இப்படி இதுன்றோம் அதுன்றோம். ஆனால் யோவான் இயேசுவை மாத்திரம் காட்டி கொடுத்து அந்த வேலையை முடிந்தது அவருக்கு. இன்றைக்கி கேள் ஆண்டவர், நான் எதுக்கு இந்த உலகத்தில் என்னை அனுப்புனீங்க? அந்த நோக்கத்தை செய்து முடிக்க முடிக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை, ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஜீவகிரீடமா? நீதிகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். சரி, அப்படி என்னங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சு சொன்னதை செஞ்சு முடிச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கம் உங்கள் உள்ளத்தில் வருகிறது. என்ன உண்டாகுமா? வாசித்து பாருங்க, யாத்ராகம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 40வது அதிகாரம் வாசித்து பாருங்க. யாத்ராகம் புஸ்தகம் 40வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். யாத்ரா 40:33-34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஹலில சொல்லாமா? மோசே வேலையை முடித்தான். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, அப்பொழுது ஒரு மேகம். எப்பொழுது? என்னைக்கு வேலையை முடிக்கிறோமோ அப்பொழுது ஒரு மேகம். பாருங்க, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை உங்கள் அப்போ தான் மூட ஆரம்பிக்கும், தேவனுடைய பாதுகாவலங்களுக்கு உண்டாகும். அதோட மகிமை அந்த ஆலயத்தை அந்த ஆசரிப்பு கோலத்தை மூடியது. இன்னைக்கு தேவன் உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்தது என்னன்னு பாருங்க. முதல்ல அது கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுவுத்தருவு கொடுத்து உனக்கு உனக்கு அறியாதது உனக்கு எட்டாவது. பாருங்க, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேனா? ஏன்னா அழகா சொல்றீங்க பாருங்க வசந்த, செய்வேனா? அப்படி ஃபிங்கர் டிபிள் வசனம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. வாசிங்க பார்க்க, ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு நீ அறியாததும் நான் உனக்கு என கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் ஒன்று உனக்கு எட்டாததுமான பெரிய காயில் உனக்கு அறிவு. பார்த்தீங்களா, நம்ம கேட்கணும், போய் அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி ஒன்று கேட்ட உடனே பதில் வரணும்னு நினைக்கிறோம். அவர் பார்த்துல மணிக்கணக்காக விழுந்து கிடக்கணும், ஜபம் பண்ணணும், அவர் பிரசன்னத்தை நாடணும். அப்பொழுதான் அங்கே உத்தரவு சொல்கிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு தெரியும், நீ அறியாது தான், உனக்கு எட்டாவது தான், ஆனால் அந்த பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இதை தான் சுட்டி காண்பிக்கிறார் இயேசு. என்ன சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. உங்களை குறித்து எல்லாம் முடிஞ்சிருக்குது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? எதுவுமே முடியலையே நம்ம குறித்து, நம்ம எதுவுமே செய்து முடிக்கலையே சொல்லுங்க. ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பித்து பாதியில் விட்டுட்டோம்னா அவங்களை என்ன பேர் சொல்லுவாங்க? இயேசு சொல்கிறார் இல்லையா, வாஸ்து பாருங்க, லூக்கா 14 அதிகாரத்தை எடுத்து பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. லூக்கா 14 அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, முப்பதாம் வசனம் வாசித்து பாருங்க, சாரி 28 வசனத்தை வாசிப்போம், 14:28 வாசித்து பாருங்க. உங்கள் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணுவார். இந்த வேலையை ஆரம்பிச்சு உனக்கு கட்ட முடியல, உனக்கு கரெக்டாக ஊழியம் செய்ய முடியல, உனக்கு கரெக்டாக வேலையை செய்ய முடியல, ஆண்டு கொடுத்த காரியத்தை செய்ய முடியல, என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று பரியாசம் பண்ணுவார்கள். நினச்சி பாருங்க, பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும், கட்ட திராணி இல்லாதவன், கட்டி முடிக்க திராணி இல்லாதவன், முடிக்க திராணி இல்ல, அந்த வார்த்தை பற்றி முடிக்க திராணி இல்லாதவன் என்று மற்ற எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்களோ அவங்க நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உட்கார்ந்து என்ன செய்யணுமா, பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்ட தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று பார்த்துல உட்காருங்க, கேளுங்க, ஜபம் பண்ணுங்க, காத்துருங்க, அந்த திட்டம் கொடுப்பாரு, செஞ்சு முடிக்க ஆண்டு பேலன் கேள்வி. சும்மா நம்ம கட்டி முடிக்க செய்து முடிக்க திராணி இல்லாதவர்களாக நம்ம ஒரு போதும் இருக்கவே கூடாது. நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு எல்லாம் செய்து முடித்தார். பல ஏற்பாடு பரிசுத்தவான்களை பற்றி பார்த்தோம்னா நிறைய காரியம் நம்ம அவங்கள மாதிரி வாழ முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க, உண்மை தானே? அவங்கள மாதிரி வாழ முடியாது. இப்போ நோவா பார்க்குறோம், கட்டி முடித்தார், ஆனால் திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். நானும் இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு துணியெல்லாம் படுத்துருச்சா முடியுமா? நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நினச்சி பாருங்க, நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ தாவீதுக்கான் அவர் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தாவீது ஒரு போய் கொலை செய்தான், இன்னொரு மனைவி அபகரிப்பதற்கு அவன் கொலை செய்தான், அப்போ நம்ம செய்ய முடியுமா? போய் கொலை செய்ய முடியுமா? நான் தாவீதை போல என்னை மாற்ற மாட்டோம் அப்படி கேட்கணும் அவசியம். நம்ம யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். ஹலிலே சொல்லாமா? சொல்லுங்க, ஹலிலே சொல்லாமா? ஆபிரகம் தேவ சிநேகிதான், நம்ம தேவ சிநேகிதான் இருக்கணும். ஆபிரகமாக மாற முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேற, நம்முடைய வாழ்க்கை வேற, அல்ல இல்லையா? அதனால ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் எனக்குன்று நீ நியமித்தனை செய்து முடிக்கணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆண்டவரே எவ்வளோ நான் செஞ்சு முடிக்கலப்பா, எவ்வளோ எனக்கு கிருபை கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வரம் கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எவ்வளோ என்னை நம்பி நீங்கள் நம்பினார் பாரு, நம்மளை எவ்வளோ நம்பினார் நம்மளை, நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்தாரு, நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, நம்ம நம்பி இந்த காரியத்தை செய்ய சொன்னார், நான் நம்மளை நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா நம்ம? என் பிள்ளை நம்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கன்னு தானே அவனை பொறுப்பு கொடுத்தாரு, என் பிள்ளை இப்படிலாம் செய்யணும் தானே நம்பி அழைக்கிறாரு, நம்ம அவருக்கு துரோகம் செய்யலாமா? முடிக்க திராணி இல்லாமல் போகலாமா? அவன் தேவன் நம்ம நம்பினாரே பாருங்க. ஒரே டைம் நீங்கள் ஜெபத்துக்கு வந்தீங்க, ஆனால் அவன் கூட வந்தவன் இப்போ இல்லையே, அவன் எங்கேயோ பாருங்க உலகத்தில் இருக்கான், நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே. நாலு பேர் வந்த மூணு பேர் இல்லையே, மூணு பேர் இன்றைக்கி குடிச்சிட்டு இருக்காங்களே, பாவத்தில் இருக்காங்களே, ஒருத்தர் உலகத்திலே இல்லையே, ஆனால் உன்னை மாத்தம் நினச்சிருக்கிறார் தானே தேவன், உன்னை என்னை நம்புறாரு. சிந்திச்சு பாருங்க, கலையிலே சொல்லாமா? ஒரே நேரம் தொழில் ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவன் நம்பினாரே, ஏன் நம்பினாரு? என் பிள்ளை இருந்தா இதை இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்தா ஊழியத்தில் இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்தா சபையில ஒரு தூணா இருக்கும். சபையில தூணா வச்சாரே அவனே, சபையில உங்களை ஒரு முக்கியமான கருவி வச்சாரு. என்ன செய்யறீங்க, என்ன செய்யறோம் நம்ம? நினைச்சு பாருங்க, உசியா பலப்பட்ட போதவன் மேட்டுமையானான், 26:2 நல்லா வந்தான், பலப்படுற வரைக்கும் எல்லாம் போற இடத்துல அது இது எல்லாம் கிடைக்குது, ஆனா பலப்பட்ட போது என்ன ஆயிட்டான், மேட்டுமையானான். அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடாதபடி ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடி சொல்லுங்க முடிக்கணும் ஆண்டவரே, ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பவுலுடைய ஒரு வாஞ்சை தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 20:24 எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாமா? எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூல்லா. 20:24 ஆகிலும் வாசிக்கலாமா? ஆகிலும் அப்படின்னா என்ன? ஆகிலும் அப்படின்னா என்ன? எதை குறிச்சு சொல்றாரு? நான் அதுக்கு முன்னால வசனத்தை பாருங்க, 23 சொல்றாரு பாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா? பரிசுத்தாவியான பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்துக்கு சொல்கிறாரு. இப்போ அவ்வளோ உனக்கு அங்கே கட்டு இருக்குப்பா, உனக்கு அங்கே உபத்திரம் இருக்குதுப்பா, உனக்கு அங்கே பிரச்சனை இருக்குப்பா, ஆண்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆகிலும் அடுத்த வசனம், அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். ஹல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். விருப்பம் இருக்குதா? நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா அவ்வளோதான், அவர் ஜபத்தை விட்டுருவாங்க, இயேசுவை விட்டுருவாங்க, கடவுள் இல்லை, அவர் என்ன அங்கே இருக்கிறார், எங்கள் கடவுளில் இருந்து அப்படி செய்வாரா? கடவுளை மறந்துடுறோம், இயேசுவை மறந்துடும், ஜபத்தை மறந்துடுறோம், பைபிளை மறந்துடும், எல்லாம் தூக்கி போட்டுடுறோம் சொல்கிறாரு. எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை கூட அருமையா என்ன மாட்டேன், என் ஓட்டத்தை என்ன செய்வேன், எப்படி சந்தோஷத்தோடே ஓடி முடிக்குவேன். ஆமேன். அதுதான் பவுலை பற்றி இன்னும் பேசுகிறோம். பர்ணாவை பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, நம்ம கூட இந்த சீலாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட இந்த தேமாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட திமேத்தியை பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, பரிசுத்த திமேத்தை நம்ம யாரும் சொல்கிறது இல்லையே, பரிசுத்த சீலான்னு சொல்கிறது இல்லையே, பரிசுத்த பர்ணமானு சொல்கிறது இல்லையே. ஆனால் பவுலை பார்த்து என்ன சொல்கிறோம்? பரிசுத்த பவுல் அப்படின்றோம். ஏன் பிடிச்சார் ஓடி? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்க திட்டம், தேவன் கொடுத்துருக்க அழைப்பு, தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த பொறுப்பு, குடும்பத்தில் அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை வச்சுருக்கிறாரா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் போய் கேட்குறாங்க. மனோவா, மனோவாவை பார்த்து சொன்னார் ஆண்டவர், சொன்னார் மனோவா அந்த அம்மா ரெண்டு பேர்ட்டு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுப்பேன். அப்போது அந்த ஐயா கேட்குறார், இப்போ ஞானத்தை கேட்குறாரு, ஆண்டவரே குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்பயாவது பிள்ளைகிட்ட ஜெபிச்சிருக்கீங்களா? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகிட்ட எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே போக வேண்டும், அதுக்கு தான் டெக்னிக்ஸ், நாம் வந்து டெக்னிக் நிறைய கற்றுக்குறோம். ஆனால் இவங்க போய் கேட்குறாங்க, ஆண்டவரே பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பெற்றோர்கள் எல்லாம் நீ கவனிக்கணும், ஆண்டவர் எப்படி நடத்தணும். அவங்க நம்பி தானே கொடுத்துருக்குற குழந்தைங்களை, எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் அழுகிறவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, குழந்தையெல்லாம் வருத்தப்படுறவங்க இருக்காங்க தெரியுங்களா. ஆனால் குழந்தை கொடுத்துருக்கிறார்ல, என்ன பண்ண, எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள போங்க ஞானத்தை கேளுங்க. எப்படியும் குழந்தை வளர்க்கக்கூடாது. ஏலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளை அடக்காமல் போனார் அவர். யார்? ஏலி. சாபம் வந்துச்சு, ஒரே நாள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்று என்ன செய்யணும் சொல்லுங்க, அடக்கணும். நீ சொல்கிறாள் என்ன பாருங்க, நடத்தணும், வளர்க்கணும். அந்த ஏலி பிள்ளைகள் என்ன செஞ்சாரா? அவர் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. தன் மேல் சாபத்தை வரும் என்று ஏலி அறிந்திருந்த பிள்ளை அவன் கண்டிக்கலை, அடக்காமல் போனான். நடந்தது பார்த்தீங்களா? ஏலி அந்த பிரதான ஆசாரியனா இல்லாத வம்சம் பின்னால் அது ஒன்று போயிடுச்சு. தயவுசெய்து அன்பானவரில் பிள்ளை நடத்த வேண்டிய இடத்துல எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். அடுத்தது கண்டிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா, எப்படி அவங்க பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஊழியத்தில் எப்படி செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எதை எல்லாம் இப்போ இவர் சேர்ந்தா செய்ய முடியுமா? பக்கா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியுமா? சொன்னால் சொல்லலாம். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நான் சொல்ல முடியுமா? என்ன எதுக்கு வச்சு நான் அதை தான் சொல்ல முடியும். அதுமாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தர் உங்களை எதுக்கு ஆண்டு தெரிஞ்சிட்டார், எதுக்கு பிடிச்சார்? பவுல் சொல்கிறார், தேவன் எதை எனக்கு எதற்காக என்னையே பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாக நான் தொடர்கிறேன். அல்லையா சொல்லாமா? எதற்காக தேவன் உன்னை பிடிச்சார், எதுக்காக பிடிச்சார் சிந்திச்சு பாருங்க, எதுக்காக பிடிச்சார்? பேதுரு பாஸ்டர், உங்களை வந்து மீன் பிடிக்கிறதில்ல, உங்களை மனிதர்களை பிடிக்கிறா மாற்றுவேன். பாருங்க, அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி பின் வாங்கினாங்க தான், ஆனால் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க. பேதர் சொன்னார், இல்லை இல்லை, என்னுடைய எஜமான் தான் நேராக சிலுவையில் அரைஞ்சாங்க, நான் அப்படி இல்லாத தகுதி இல்லை, என்னை தலைகளை அரைங்க. தலைகளாக அவரை அரையிருந்து அவர் மறித்தார். அந்திரேயா எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு பரபாஸ் ஒரு காலம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவன் சேனலில் போ பரபாஸ் படம் போடும் பாருங்க, வாழ்க்கை சரித்திருத்த உண்மையான சம்பவம். அவரும் தன் உயிரை இயேசுக்காக கொடுத்தான். கடைசியில் எனக்காக ஒருத்தர் மறிச்சார், நான் அவருக்காக மறிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மனம் திறந்துறாரு பரபாஸ். பாருங்க, எல்லாம் அவங்க வேலையை முடிக்கிறாங்க, நீங்களாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அர்ப்பணித்து ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை குறித்து நான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ செய்து முடிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. ஒரு யாராவது ஜபம் பண்ணுவோம். ப்ரைஸ் காட், எல்லாம் ஜபம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றம் ஆண்டவரே ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, இந்த ஆறாவது வார்த்தையின்படியா என் தேவன் ஆண்டவரே காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, பிதாவும் அப்பா அனுப்பின காரியத்தை நீர் முடித்து முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் நீங்கள் அப்பா நாங்கள் எத்தனையோ காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அப்பா உணராம ஆண்டவரே நீர் சொன்ன எந்த கட்டளையும் கீழ்படியாம எத்தனையோ காரியங்களும் தவறி போய் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டதை என்னையும் நீர் ஆண்டவரே அப்பா இந்த செய்வேன் என்று சொல்லி போ ஆண்டவரே அப்படியே செய்தார் என்று பார்த்தோமே ஆண்டவரே, நீர் எனக்கு எத்தனை அப்பா காரியங்களை சொல்லிருக்கீங்க, எத்தனை கட்டளைகளை கொடுத்திருக்கீங்க, கீழ்படியாம போன ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நெகமியவ பார்க்கிறோமே அலங்கத்தை ஆண்டவரே குறிக்கப்பட்ட நேரத்துல குறிக்கப்பட்ட காலத்துல ஆண்டவரே செய்து முடித்தார ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த எந்த பொறுப்பையும் என்ன உண்மையா செய்யலையே ஆண்டவரே, முதுகுளித்தன உண்மையா செய்யலையே ஆண்டவரே. தயவாய் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, குடும்பத்துக்கு ஒண்ணும் கோத்திரத்துக்கு ஒண்ணுமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ செய்வேன் நம்பிதானே பயனுக்கு கொடுத்தீங்க, நான் கீழ்படியாம போனேன் சப்பா, என்னை தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க சப்பா. என் தேவனே தயவாய் மன்னித்து எனக்குள்ள வாங்கப்பா ஆண்டவரே. நீர் அப்பா சொன்ன கட்டளைகளை கீழ்படிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் ஆண்டவரே ஏசப்பா நான் செய்து முடிக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அற்புதமா என்னை நடத்துங்க ஏசப்பா ஆண்டவரே. நீர் சொன்ன ஒவ்வொரு அப்பா நீர் என்னை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ, உமை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அறிந்து ஆண்டவரே உமக்கு உண்மையாய் உமது அப்பா சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தர வேண்டுமாய் கொண்டு ஜெபிக்கிறோம். முழுமையா என்னை அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, என்னை முழுமையா ரட்சித்து உமோடு இணைத்து கொள்ளுங்க. நீ செய்த அப்பா உமைப்பா உமை போல என்னை மாற்றுங்க. நீர் அப்பா நீர் செய்த அப்பா நீர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நான் கீழ்படிஞ்சு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தாங்க அப்பா. முழுமையாய் உங்க கருத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, பொறுப்படுத்து காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மீண்டுமாக ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தரிங்களோடு கூட பேசி எங்களை உமோடு இணைத்து கொள்ளுங்கப்பா. மக்கள் கூர்ந்து கவனித்து ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வேத தியானத்துக்கு விரதமாக இருமுற அந்தகார வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவி நாமத்தில் பிதாவே. ஆம். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு எடுத்துறீங்களா? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கடைசியாக தமது ஆவியை பிதாவின் கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சத்தமிட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு பிதாவின் கையிலே தனது ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு பல சத்தியங்கள், பலவிதமான கோணங்களிலே நாம் தியானிக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேரமில்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், அவர் இயேசு பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து இதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜபம் பண்ண போகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி என்ன செஞ்சாரா? ஜீவனை விட்டார். அவர் உயிர் பிரிந்தது. பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படி அந்த காரியம் நடந்த பிற்பாடு என்ன அடைந்து என்ன நடந்ததை பாருங்க. அந்த காரியம் இயேசு சொல்லி முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், லூக்காவுக்கும் மத்தேயுக்கும் என்ன வித்தியாசம்? லூக்கா அவர் ஒரு மருத்துவர், பவுல் கூடவே இருந்து அவர் ஊழியம் செய்து நடந்த சரித்திரத்தை அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எழுதினவர். மத்தேயு யார்? அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவன் மத்தேயு. அப்போ அந்த மத்தேயு என்ன எழுதுறார் பாருங்க, 27வது அதிகாரம் 50லேருந்து நம்ம வாசித்தோம்னா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லேருந்து வாசிக்கலாம் சத்தமாக. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டு, அங்கே ஆவியை பிதான் கையில் கொடுத்தார், ஆவி விட்டார் என்று, ஜீவனை விட்டார் என்று பாருங்க. அதே தான் இங்கேயும் மத்தேயு சொல்கிறாரு, கூப்பிட்டு மகா சுத்தமாய் கூப்பிட்டு சார் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலை பிளக்குது, கல்லறைங்க திறக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பார், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. பார்த்தீங்களா? இப்போ அந்த கல்லறை என்பது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ கல்லறையில் அது வரையிலும் இருந்த பரிசுத்தவான்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். தாவீது மரித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், யாக்கோபு மரித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இங்கே பார்க்கிறோம் இயேசு பிதாவின் கையில் தன் ஆவியை கொடுத்து ஜீவனை விடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. பூமி அதிர்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, கல்லறையெல்லாம் திறந்துருச்சு. வசனம் சொல்லுது என்ன, மரித்து போன, வாசிக்கலாம் மீண்டும், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்துச்சு. பார்த்தீங்களா? சொல்லாமல் அலையிலே சொல்லாமா? சொல்லுங்க சத்தமாக, சொல்லாமல் அலையிலவையா? அது வரைக்கும் அவங்க எங்கெங்க இருந்தாங்க? ஆபிரகாம் அவரோடு இருந்திருக்கலாம், ரெண்டு பேர் உயிரோடு போனது நமக்கு தெரியும். யார்? ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா உயிரோடு கூட பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் மோசே என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? போய் அவரை சொல்லுங்க என்ன செய்கிறாரு? அடக்கம் பண்ணினார். அப்போ இந்த மூன்று பேரை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு சொன்ன
அவர் உச்சரித்த பரிசுத்தவன் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இயேசு யார் யார் பேர்லாம் பழைய ஏற்பாடு சொல்லியிருக்காரு அவர் பிரசங்கத்தில், ஏன் இருக்கா இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சப்போ நிறைய பேர் பழைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பார். யார் யார் பேர் சொல்லியிருக்காரு? தாவீதை பற்றி சொல்லியிருப்பார், தாவீது, அப்புறம் ஆபிரகாம் பற்றி, ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவர் யாரை பற்றி சொன்னார் சொல்லிட்டீங்களே வேற, இது கண்ண முடி யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கேஷில் வரணும். வேற யாரை யாரை சொன்னார்? அது வெளியே சொன்னாங்களேப்பா, எலியா, சாலமோனு, அப்புறம் சேபா ராஜஸ்திரி, அப்புறம் வேற யார் சொன்னார்? லோத்தை பற்றி சொன்னார். அப்புறம் லோத்தனா இன்னொரு வந்துடணும் கூட, வேற யார் சொன்னார்? நோவா பற்றி சொன்னார். அப்புறம் வேற பற்றி யார் பேசினார்? சொல்லுங்க, மோசே. அப்புறம் ஆனாக்கா எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட கண் பார்வை வச்சிருக்கேன், இங்கே ஆனா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்ணில் தெரிக்கிற சில வர இருக்குது. நீ யார் எப்படி எனக்கு தெரியும்? யாரு? தெரியலையே. ஏசு சொன்னாரா யோபதி? யாருக்கு அப்படி சொல்லியிருக்காரு? யோனா, ஏனா யோனா தெரியல. அப்புறம் தானியேல், அப்புறம் சொல்லுங்கம்மா, அவ்வளோதான் சொல்லியிருக்காரா? பட்டியல் போட்டு பாருங்க. யாக்கை பற்றி சொல்கிறாரு, மோசையை பற்றி சொல்கிறாரு, யோனாவை பற்றி சொல்கிறாரு, தாவீதை பற்றி சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரில்ல, எரேமியா, எரேமியை பற்றி சொல்கிறாரு, சாலமோனை பற்றி சொன்னார், அப்புறம் எலியாவை பற்றி சொன்னார், எலிசா பற்றியும் சொன்னார். சொன்னாரா இல்லையா சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? எங்கே சொல்லியிருக்காருன்னா தலையாட்டி சொன்னார். எங்கே சொல்லியிருக்காரு? சொன்னார் தாங்க, என்ன பண்ணுறது? எலியா பற்றி சொன்னார், சொல்கிறாருல்ல, எலிசா காலத்தில் அநேக குஷ்டராகி இருந்தாங்க, ஆனால் நாகமானத்தவர் யாரும் சுகமான. அப்போ எலிசா பற்றி சொல்லியிருக்காரு. வேறு யாரை பற்றி சொன்னார்? தானியேலை பற்றி சொல்லியிருக்காரு, சேபராஜஸ்திரியை பற்றி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, அவ்வளோதானா? அப்போ இவ்வளோ பெருஸ்தவன் பற்றி சொல்லி. ஆனால் இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மகிமையில் வந்து நின்றவங்களை பார்த்தா யார்? ரெண்டு பேர். யார் நிற்கிறாங்க? மோசேயும் எலியா உயிரோடு பரலோகத்துக்கு போனாலும் வந்துட்டாரங்க. மோசே தேவனே அடக்கம் பண்ணாலும் அவரும் அங்கே வந்துட்டாரு, வேற யாரும் வரல. அப்போ மற்றவங்களாம் எங்கே இருந்தாங்க? இப்போ பார்க்க இயேசு தன் ஆவிய பிதாவின் கையில் கொடுத்த பிறகு என்ன நடக்குது? இப்போ கல்லறைகள் எல்லாம் திறந்தது. அந்த மரித்து போன பரிசுத்தவன்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ எழுந்திருக்கு, உயிர் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வெளியே வரல, உள்ளதான் இருக்கிறாங்க. வெளியே வரலங்க இருக்காங்க, இப்போ உள்ளதான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ உயிரோடு எழுந்த அது வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க? இப்போ இயேசு வந்து பரலோகம், இப்போ பிதாவே இவர் கையில் ஆவி ஒப்பு கொடுத்துட்டார், இப்போ கல்லறை திறந்து இவங்களே கல் உயிரோ எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ கல்லறைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயோ இயேசு எப்படா உயிர் தெழுவார்? அவர் உயிர் நம்பையும் உயிராயிட்டோம், அவர் இப்போ என்ன செய்ய போகிறாங்க? எல்லாரும் அருமித்தா உரானாக்கிய வாசிக்கிறல யாரு? யோசேப்பு, நிக்கத்தோமோ எல்லாம் கொண்டு போய் வேணும் செய்யணும், கல்லறையில் அவரை அடக்கம் செய்ய போகிறாங்க. மூன்றாம் நாளில் உயிர் தெழு. அப்போ ரெண்டு நாள் இன்னும் வெயிட் பண்ணும். இயேசு வேற இப்போ இறந்துட்டார், அவர் இறந்துட்டார், நம்மளும் உயிர் தெழுந்துட்டோம். இப்போ வெளியே வர முடியும், எங்கே இருக்கணும் இப்போ எல்லாரும்? உயிரோடு கல்லறைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கல்லறைக்குள்ளே போய் என்ன செஞ்சாங்க தெரியல, நான் அந்த டைமில் இல்லை, எனக்கு தெரியல. கல்றக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க, என்ன பேசுனாங்களோ என்ன ஜபம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு இவங்க என்ன கல்லறை விட்டு செய்கிற வெளியே புறப்பட்டு வராங்க. எல்லாருக்கும் பார்க்குற என்னடா எருசலேமு எப்படி மாறிடுச்சுப்பா, இந்த பக்கம் வந்தால் என்ன பிரதர் என்ன மாறிடுச்சு, என்ன கட்டடம் அந்த இறைவனை ஆண்டு நாங்கள் இருந்தப்போ எப்படிலாம் இருந்துச்சு இப்போ எப்படி சொல்கிறாங்க. அப்போ எருசலேமுக்கு வந்து ஆபிரகாம் பார்த்து என்னயா இப்படி ஆயிடுச்சு எருசலேமு, தாவீது பார்த்துருப்பார், நான் அரசாண்ட எருசலேமா இது, அவர் ஒரு அங்கே ஒரு வீட்டு போட்டிருப்பாரு. அப்போ பாருங்கள்,
பரிசுத்தவான்கள் போட்டிருக்க சாலம் பற்றி சொல்ல தெரில. அப்போ ஒருவேளை எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, ஒருவேளை எப்படி இருந்திருக்கும். அப்போ எழுது என்ன விளங்குது, இயேசு பிதாவின் கையில் தன் ஆவி கொடுத்தனால தான் என்ன ஆகுது, இப்போ எல்லாரும் பல்லோத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது வரைக்கும் அவங்கள எங்கே இருக்கிறாங்க சொல்கிறேன், எங்கே இருக்கிறாங்க, கள்ளத்தில் இருந்தாங்க. இப்படித்தானே பைபிள் சொல்லுது, சொல்லுங்கள் அலையிலே சொல்லுங்கள், அலையிலூயா. அவர் உயிர் தெரிந்த முதலாவது அங்கே பரலோகத்துக்கு போகணும். அதான் மரியால் போய் அப்படியே அப்படி ஒரு பாத்தம் தொட போகிறாங்க, சொல்கிறார் மரியால என்ன நீ தொடாதே, இன்னும் பரலோகப்பிதாவிட்ட இன்னும் நான் ஏறி போகல. அதை மூன்றால் என்னங்க செஞ்சார் அவர், இயேசு போய் தூங்கிட்டு இருந்தாரா, அவர் தூங்கிட்டு இல்லை, என்ன செஞ்சாரா, ஒன்று பேதில் வாசித்து பாருங்க, இங்கே இருக்கிறவங்களாம் தூங்குறவங்களாம் செத்து போனவங்களாம் உயிரோட எழுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் கல்லறையில் உட்காந்துருக்குறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, மறித்து அவர் கல்லறையிலே இருக்கல, அவர் எங்கே போனார் பாருங்க, மூன்றாம் அதிகாரம் ஒன்று பேதில் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 18-19 வாசிக்கலாமா, ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவ நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் எங்க சொல்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம். அந்த ஆவிகள் யாரு சொல்றாரு பாருங்க, அந்த ஆவிகள் யாருன்னா, பூர்வத்தில் நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீ தேவ நேடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். பாருங்க, அது வரைக்கும் நோவா காலத்தை சொல்ற எல்லாரும் வலிஞ்சு போயிட்டாங்க, தண்ணியில் போயிட்டாங்க, இந்த எல்லாரையும் கொண்டு போய் எங்க அடைக்கிறாங்கப்பா, காவல் வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, அவங்க ரத்தம் இயேசு ரத்தம் சிந்தை பண்ணல. இப்போ இயேசு போறாரு, இப்போ இயேசு அன்பை பாருங்க எப்படின்னு, மறித்து உயிர் இப்போ இங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கவங்களாம் பரிசுத்தவான்லாம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, உயிரோட எழுந்து வெளியே வரல, எங்க இருக்கிறாங்க இப்போ எல்லாரும், கல்றக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் உட்காந்துருப்பார் ஒரே எல்லாம் எல்லாம் ஒரே கல்றையில் எப்படி இருந்திருக்கும் பாரு, குடும்ப கல்றை வேற, குடும்ப கல்றை எப்படி இடம் பத்துச்சோ தெரியல, அதில் அவர் அந்த காலத்து கல்றை வேற மாதிரி இருக்கோ நமக்கு தெரியாது. குடும்ப கல்றை வேற எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்துருப்பாங்க, ரெண்டு நாள் எப்படி தான் வெயிட் பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியல, உட்காந்துருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், எந்திரிச்சு இப்போ போய் காவலில் ஆவிகளுக்கு போ அங்கே போகிறார். எல்லாம் இவங்கெல்லாம் யார், நோவா காலத்தில் அவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க, அந்த ஆவிலாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க, எல்லாம் கட்டப்பட்டிருக்குது, இருளில் உட்காந்து. இப்போ போய் அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் மறித்தேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன் என்றதை, இந்த சத்தியத்தை என்ன செய்கிற அந்த மக்களுக்கு அங்கே போய் பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிச்சு 120 வருஷம் திருந்தாதவங்க, இப்போ ஒருவேளை இயேசு போய் என்ன சரி, இப்போது காவுள் ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார், அவ்வளோதான் அங்கே போடப்பட்டிருக்குது. அந்த மக்கள் ஒருவேளை மனம் திரும்பியிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நோவா காலம் எங்கே இருக்குது, ஏசு காலம் எங்கே இருக்குது, எவ்வளோ நூற்றாண்டு கடந்துருச்சியா, அந்த ஒருவேளை அந்த இருளில் நெருப்பில் இருளில் கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பிரசங்கிச்சுக்கிறார்ல அவ்வளோ கூட்டத்தில் ஒரு கூட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். அதை குறித்து சரித்திரம் பைபிளில் போடப்படலை, இருக்கலாம் இல்லை இல்லையா. இப்போ அப்போ அதில் ஒரு கூட்டம் மேலே பரலோகத்துக்கு போயிருக்குமா, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போது 3-ஆம் நாள் ஆயிடுது, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா. இப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க, இவங்கெல்லாம் உயிர் தெழுந்து என்ன செஞ்சாங்கன்னா, பரிசுத்த நகரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க பிரவேசித்து 52-53 மறுபடியும் மாசிகள் 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறி விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து என்ன செய்தாராம், அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அநேகருக்கு. என்னங்க அது, செத்து போனாலாம் எழுந்து உயிராக எழுந்து அங்கங்கே காணப்படுறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, இந்த உயிர் இந்த குட் ஃப்ரைடே ஆறதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, திடீர்னு பார்த்தா கட்டில் உங்கள் அப்பா உட்காந்துட்டுருக்கிறாரு, என்ன செய்வீங்க, சோத்திரம்பான்னு சொல்லுவீங்களா, ஓடியாருவீங்களா, ஐயோ இயேசு நாமத்தில் பிரைஸ் காட். எவ்வளோ பேர் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ பேர் நம்ம சொல்லுவோம், கட்டுக்கிறேன் நீ பரலோகத்தில் இருக்கிறேன் இங்கே உட்காந்துருக்கியா. எத்தனை பேர் 40 நாள் போய் எல்லாருக்கும் எது வரைக்கும், இயேசு மேலே பரலோகத்துக்கு சொல்லுங்க போகிற வரைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் சுற்றிருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இப்போ இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து சீசர்களுக்கு தன்னை என்ன விடி காமிக்கிறாரு, உயிருள்ளவராக காண்பித்து இப்போ போகிறாரு பரலோகத்துக்கு. அவர் போகிறாரு, அங்கே போனால் பரலோகத்துக்கு போகிறாங்க, அங்கே சொல்கிறாங்க இல்லையா,
நம்பிக்கையுடைய சொல்றல கதவுகளே நீங்க வாசித்து பாருங்க, 24 சங்கீதம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 24 ஒரு ஒரு முன்னறியா மாதிரி கொடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 7 வாசல்களே உங்கள் தலைகளை அனாதி கதவுகளே உயரங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா. யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனையில் கர்த்தரானவர், அவரே மகிமின் ராஜா. இந்த மகிமின் ராஜா பரலோகத்தை திறந்து அவர் உள்ளே போகிறார். ஹலே லூயா. அவருக்கு பின்னால கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அந்த கடலில் எழுதாங்கல்ல, எல்லாம் பரலோகத்துக்குள்ள போறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஹலே லூயா. அந்த இயேசு அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு இப்போ ஜீவனை கொடுத்துருக்கிறார், உயிரை கொடுத்துருக்கிறாரு. அவர் முன்னால் போயிட்டார், பரிஸ்தவன்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாரும் இப்போ நாமும் போகணும். அந்த கடலாம் திறந்து பரிசுத்தவான் எழுந்தது போல இப்போ ஒரு சம்பவம் நடைபெற போகுது. கடைசிய காலம் துணிக்கும். கிறிஸ்துக்களை மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்வோம்? மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த சம்பவம் நடைபெற போய். இதற்காக தான் இயேசு தன்னுடைய ஆவி யார் கையில் கொடுத்தாரு சொல்லுங்க. பரலோகத்துக்குள்ள நம்ம ஈஸியாக நுழைய முடியாது, அங்க ஒரு அதிகாரி இருக்கிறாரு. இங்க எப்படி சிறை திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ அது எதற்கு அடையாளம்னா ஒரு மாம்சத்துக்கு அடையாளம். பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது பரலோகத்துக்குள்ள. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? வாசித்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 10:21 வாசிக்கிறோம். அப்படியா எபிரேயர் 10:21, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர். அந்த தேவ வீட்டுக்கு யார் அதிகாரி? ஜீசஸ் தான் அதிகாரி. அந்த வீட்டுக்கு போனா அவரை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. அங்க பரலோகத்துக்கு போனா அவரை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த பரலோக வீட்டுக்கு அதிகாரி யாரு சொல்லுங்க? அப்ப அந்த அதிகாரி நீங்க போய் பேசாம உள்ள போக முடியுமா? இங்கே பழக்கலாம், அங்க போனா யார் பாரு? அப்படியா? கத்தாவே கத்தாவே அப்படியா? யாரு தெரியலையே, உன்னை பார்த்த மாதிரி இல்லையே. ஆண்டவரே, நான் திருவிருந்துக்கு வந்தேன் ஆண்டவரே, எங்க தெருவிலேயே நடந்து போனீர் ஆண்டவரே, உங்களோட போஜனம் பண்ணினோமே ஆண்டவர். அப்படியா? யாருன்னு தெரியலையாப்பா உன்னை. அவர் அதிகாரி அங்கே உட்காந்துருப்பாரு. இந்த அதிகாரி கிராஸ் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும். நானே வழியும் சத்தியமும் அவரெல்லாம் உள்ள என்ன எல்லாம் ஒரு பிதாவிடத்தில் அவரை தான். அப்போ அதுதான் சொல்கிறது, அவர் தான் அதிகாரி. இந்த அதிகாரி இல்லாமல் உள்ளே போக முடியாது. புரிந்ததுங்களா? இப்போ புரிந்ததா சொல்லுங்க. என்ன இல்லாமல் ஒரு யார்கிட்ட வர முடியாது? பிதாவிட்ட வரும். பரலோகத்துக்குள்ள போகணும். அந்த பிதாவைக்கு தேவன் அந்த ஒளிமயமான அந்த கர்த்தர்கிட்ட போய் ஒருத்தர் சேரணும்னா அந்த வீட்டுக்கு அதிகாரி தான் யார்? இப்போ இயேசு. ஹலேலூயா. அந்த இயேசு தான் அவருடைய உயிரை கொடுத்தது மாத்திரம், ரத்தத்தை இங்கே சிந்தினார், ஆவியை பிதா கையில் கொடுத்தாரு. ஹலேலூயா. ரத்தம் எனக்கும் உனக்கும் நமக்கு அந்த ஆவி அங்கே பிதா கையில் கொடுத்ததுனால தான் எல்லாம் செத்து போகிறவங்களாம் உயிராக எழுந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடையில் ஐயோ இயேசுவே சீக்கிரம் வாங்கப்பா, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? மக்களுக்கு பொறுமை இருக்காது இல்லை? நினச்சி பாருங்க, நம்மளை மறுத்து அவங்களும் இப்போவே பொறுமை இழந்துட்டோமே. என்னடா எப்படியே கொடுப்பாங்க, போய் சேரல, அப்போ மழை வர மாதிரி இருக்குது. சில அடித்து சொல்லுவோம், குட் ஃப்ரைடேக்கு மழை வரும் பிரதர் அப்படின்னுவாங்க. மழை காணும், மழை வரும், சீக்கிரம் விட்டா போதுமே, நான் பொறுமை இழந்துடும். அதனால தான் இப்போ ரத்த சாட்சிலாம் பாருங்கன்னு செய்கிறாங்க. ஆண்டவரே, எது வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க? சீக்கிரம் இறங்க ஆண்டவரே, ஏன்னா அடிச்சவன்லாம் அடி ஜபிக்க பொறுமை மக்கள் இழந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் காலம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இலைப்பார வேணும், ரத்த சாட்சி எண்ணிக்கை நிறைவேறும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்க 2 எப்படி தான் கலரக்குள்ள உட்காந்துருந்தாங்க. நம்ம இங்கே உட்கா ஃபேன் காத்தில் உட்கார முடியலைங்க நம்மளால். எருசலேம் நினச்சிப்பாங்க, எவ்வளோ வெயிலான காலம் வேறு. இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் அங்கே எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் அங்கே வெயில் இருக்கும். எப்படி தான் அந்த எருசலேமில் கலரக்குள்ள குடும்பம் கலரைக்குள்ளே எப்படி தான் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருந்தாங்களோ தெரியாது. எல்லாம் உட்காந்துட்ருக்குறாங்க, எப்படா வருவார் இயேசு, எப்போ உயிர் தெளிவார், நோவா காலத்தில் அத்தனை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், எப்படா வருவார், எப்படா வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3 கல்லறை வெடித்தது. ஹலேலூயா. இயேசு வெளியே வந்தார். அப்படியே எல்லாருக்கும் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா என்னடா அது, எருசலேம் எப்படி இருக்குன்னு சொல்லியா, அவங்கவுங்க உலாவிட்டு 40 எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் இயேசு தன்னுடைய ஆவியையே சொல்லுங்கள் யார் கையில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நீங்கள் அது விசுவாசித்தீங்கன்னா, கலத்தில் 3:4 சொல்லப்பட்டிருக்குது, 6 அந்த ஆவியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அனுப்புகிறார் பாருங்கள். 4
ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரனாயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அந்த அனுப்புவார், அந்த ஆவியை அனுப்புவார். நம்ம ஜபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டுக்குள்ளே வருவோம், பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேர்வோம். ஆமீன் சொல்லுவோமா? ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கிறது. 2 Corinthians 5:1 சொல்கிறாரு, கைகளால் கட்டப்பட்ட, சொல்லுங்க, கைகளால் கட்டப்பட்ட வீடா கையில் கட்டப்படாத வீடா? வாசிங்க 2 Corinthians 5:1 ஜெபமணி முடிக்க போகிறோம். 2 Corinthians 5:1 பூமிக்குரிய குளிரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீட்டுக்கு அதிகாரி தான் யாரு? இயேசு. அவர் இல்லாமல் உள்ள போக முடியாது. என்ன இல்லாமல் ஒரு இடத்துல வரான் அதுங்களா? இயேசு இல்லைன்னு, இயேசு இல்லாமல் நேராக போயிடலான்னு போக முடியாது. அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவன். அவர் தான் நானே வாசல்ன்றார்ல, அவர் தான் சொல்றாரு நித்திய வீடு. அதனால தான் இங்க வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அப்புறம் மனுஷன் புறப்பட்டு போகணும்ல, எங்க போகணும்னு சொல்றது பாருங்க. பிரசங்கி 12 வாசிக்கிறோம் பாருங்க, 5 வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டி கிளியும் பாரமாகி பசித்தீவனமும் அற்று போகிறதற்கு முன்னும் பார்த்தீங்களா? நம்ம என்னது வாத மரம் பூ பூக்குது எல்லாம் பாருங்க, முடியல கலராயி வெட்டுக்கிளி மேலே உட்காந்த கூட ஐயோ பாரமாக இருக்குதுப்பா, இந்த லுங்கி கூட தினால மேலே அது பிரிச்சிட கூட போத்த முடியலப்பா, இதை கொஞ்சம் எடுத்துருங்கப்பா. வெட்டுக்கிளி கூட பாரமாகும். அப்புறம் எனது பசி பசி தீபனமும் சாப்பிட மனசே இல்லைங்க, பசியே இல்லை சொல்கிறல்ல, பசியே இல்லை. ஒரு சின்ன பிடிச்சிட்டு கூட போத்த முடிய மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வாதம் மாதிரி என்னாகுதான் போ, பூ பூக்குது எல்லாம் பூ பூக்குது, நிறைச்ச முடிவு வருது, அவ்வளோதான் ஆகிட்டே இருக்குது, போயிட்டு எல்லாம் மாறிட்டே இருக்குது. சொல்லிட்டு அற்று போகுது முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிற வழியிலே தெரியாததற்கு முன்னும் ஆண்டவர் நினைச்சிருங்க என்றார். நித்திய வீடு பார்த்தீங்களா, அந்த நித்திய வீட்டுக்கு போகணும். அந்த நித்திய வீட்டுக்கு தான் ஆசாரியர் யாரு, அதிகாரி யாரு, இயேசு. அங்கே போகணும், என்ன பண்ணிருக்கேன், அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். கத்தட்டு கேட்குற ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க பார்த்தீங்களா. அதான் சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணுங்க. எங்கே வேணால் அந்த உலகத்தில் போயிடலாம், காசு கொடுத்தா மேலே போக முடியாது. செபிக்கலாமா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறீங்கப்பா, அந்த ஆவி எங்களுக்குள்ளே தாங்க, நாங்களும் உண்மை போகல மாறணும் ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அதுக்கு பேர் தான் வருகை, ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். ஹலே லூயா. அது தான் நெருங்கி கொண்டிருக்குது, இப்போது பக்கத்தில் இருக்குது. நம்முடைய காலத்தை நம்ம காண போகிறோம், அந்த வருகையில் போகிறோமா இருக்கிறோமா என்பது நம்ம கையில் தான் இருக்குது. ரகசிய வருகை அப்படியே திடீரென்று காணப்படாமல் போ. இதோ ரகசியத்தை சொல்கிறேன், கடைசி அக்காலம் தொடிக்கும். அப்புறம் என்ன செய்வாங்களாம், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்க நாம ஒரு கண் இமை பொழுதில் என்ன செய்வோம், எல்லோரும் நம்ம மர்வமாக்கப்படுவோம். கண் இமைக்கும் நேரத்தில் மர்வமாக்கப்படுவோம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள. அந்த பரலோகத்துக்கு போக ஆசை இருக்கிறதா உங்களுக்கு, ஆசை இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என் பிள்ளைங்க என்று என்ட்ட வரணும். அதனால் தான் இயேசு பிதாவோட ஜெபம்னு சொல்கிறார், ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எவரிலும் இருக்க முடியவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, இயேசு நரகத்துக்கு போக விரும்பலை. தேவன் மிரட்டுகிற தேவன் அல்ல, நீ இப்படி பண்ணனா உன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி பண்ணுறேன் தேவன் அல்ல. அவர் விருப்பம்லாம் என்ன, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களையும் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த வீட்டுக்கு அதிகாரி அவர் தான், அவர் ரத்தத்தை சிந்தி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும், அவர் ரத்தத்தால் கழுவுப்படணும், அவர் கேட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், அவர் ஆவியால் நிரப்பப்படணும். பிதாவின் சித்தம் செய்தா அவர் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், சதா காலம் இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார்,
தனக்கு அருமையானவர்களை இப்ப இங்க இருக்கிற இத்தனை பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவு பேர் பூமியில காத்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் மறுபடியும் கல்றக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்துக்களை மறித்தவர் முதல்ல எழுந்திருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி போய் 7 வருஷம் அங்க இருப்பாங்க. அதுக்குள்ள அந்தி கிறிஸ்து உலகத்தை கைப்பற்றி அவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே உலகம் சொல்லி அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் மீண்டும் இயேசு இறங்கி வருவார். அந்தி கிறிஸ்தன் ஆட்சியை அப்புறப்படுத்தி இயேசு ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷம் அந்த உலகத்தில் அரசாட்சி செய்வார். ஹலிலோயா, இயேசு வரப்போகிறார், இயேசு அரசாட்சி செய்ய போகிறார். ஹலிலோயா, இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வதை போலவே இயேசு இந்த உலகத்தை ஆளப்போகிறார், இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சி நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு பெரிய ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது, எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அதற்கு பிறகு எல்லாம் சாத்தான் கட்டப்பட்டு அவன் 1000 வருஷம் காவலில் இருப்பான். அந்த கிறிஸ்து தீர்க்கது எல்லாம் அந்த அக்னிக்கரில் தூக்கி எறியப்படுவாங்க. கொஞ்ச நாள் பிசாசு கட்டவிழ்க்கப்படுறான், மீண்டும் அவர் கூட்டத்தை கூட்டி சேர்ப்பான், இவங்க எல்லாரையும் கட்டி மறுபடியும் அந்த அக்னி கடலில் போடுவார். எல்லாம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாயிரும். இந்த பூமி சூரிய குடும்பத்தோடு இருக்கிற பூமி பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படும். ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகிறோம். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, நாம் வாழ்கிற காலம் நடக்க போதுங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், பல ஏற்பாடு பரிசுத்தவான்களை விட இப்போ இருக்கிற பரிசுத்தவான்ல நேமெல்லாம் எப்படிப்பட்டவங்க நம்ம பெரிய பாக்கியவானுங்க. அதனால தான் எப்படி 12 சொல்லுது, நம்மை இல்லாமல் அவங்களாம் பூர்ணராகாதபடிக்கு. எப்படி 11 சொல்கிறார், நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷ நன்மையான ஒன்றை வைத்தார். நீ விசேஷித்தவங்க. ஆமேன், நான் விசேஷித்தவங்க. ஹல்லேலூயா, இயேசுரத்தினால் கழுவப்படுற ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவங்க. ஆபிரகாம் இயேசுரத்தினால் கழுவப்படல, தாவீது இயேசுரத்தினால் கழுவப்படல, தானியேல் கர்த்தரை பார்த்தாரு இயேசுரத்தினால் கழுவப்படல. நினைச்சுப்பா எத்தனை பரிசுவான் உலகத்தில் வாழ்ந்தாங்க இயேசு ரத்தத்தினால கழுவப்படல. நீங்களும் நானும் தான் யாரு, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அவங்களுக்கு நமக்கு

எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, ஐயா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்கப்பா, ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு கூட கேட்போமா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தன் ஆவியை எப்படி கொடுக்கிறாரு? பரிசுத்தாவி மூலமா இந்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இயேசுவின் ஜீவனுள்ள ஆவி, அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. பிரேஸ் கா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகின்றோம். அஞ்சு நிமிஷம் தான் கலைஞ்சு போகாது, இருங்க. அஞ்சு நிமிஷம் தான் கூட்ட முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா ஜெபம் பண்ண போறாங்க. அவ்வளோ ஒரு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹாலையில்

0: மகிமையின் ஆவியே உங்க ஆவி எங்களுக்குள்ள தாங்க. அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்தரிக்கிற சப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துமில்ல ராஜாவே மே துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்கள் உள்ளத்தில் பதித்தருளும் விலையும் அப்போ எழுதி கொடுக்க முடியா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. நம்மளை அறியக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. அப்பா பிதாவேன் கூப்பிடக்கூடிய குமார் ஆவி எங்கள் இதயத்தில் அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். சிக்கபாலர் சிக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கலவா பர்சம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பிதாவின் ஒப்பு கொடுத்தீங்களா பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரோட ஆவின் அபிஷேகம் இதயத்தில் பதித்தரல முடியாது செபிக்கிறோம். எங்களுக்கு தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரே எழுந்த உடனே மற்றவங்களுக்காக சத்தியத்தை சொல்ல போனீரே கேத்தாவே. அப்போ நாங்களும் அந்த ஆத்மா பாரமுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நீ பலாக்காரபா ஷீபார் அதாலக்காரம் எரிக்கப்பா ஆண்டவரே. எழுந்த உடனேயும் அன்றைய மத்தியத்தை அப்பா மீ ஸ்தோத்திரம் ஐயா கீழ்படியாத ஆவி மக்கள் மத்தியில் போய் சொன்னீரே அப்பா. அந்த ஆத்மா பாரு, அந்த ஆத்மா தாகம், அந்த அப்பா மீ ஸ்தோத்திரம் உமக்குள்ள இந்த தாகம் வாஞ்ச எங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. கெஞ்சிரமையா கெஞ்சிரமையா. நாங்கள் வச வசம் சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுறக்கூடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக்கப்பட வேண்டிய நேரம் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனேவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தவன் அபிஷேகத்தால் நாங்கள் சம்பூர்ணம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். அக்கில் நிரப்பு வல்லமல் நிரப்போம், தே பிரசலத்தில் நிரப்போம், தே மகிமல் நிரப்போம். கத்துடைய வல்லமல கரை செயலாட்டபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குள்ளி அந்த வாழ்க்கை ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். நீ உயிர் தெரிந்த வல்லமை எங்களை நிரப்பட்டு நீ உயிரோடு இருக்கிறையா. மறித்து தேவர் அல்லாண்டர் மறித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னீரே. அந்த உயிர் தெரிந்த வல்லமை எங்களை முழுமையாக நிரப்பட்டு காத்துக்கொள்ளும் மகிமுள்ள கர்த்தர். மகத்தான காரியத்தை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. அன்றைய ஆச்சு இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. கே கத்தடி வக்காரம் தாங்கட்டும். எல்லாரும் கேட்டு ஒரு காலி விட்டுறக்கூடாதப்பா. எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் அதை கை கொண்டு உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. கற்றுக்கோங்க, செபித்தவங்க, பாட்டு பாடினவங்க எல்லாரையும் ஆசீர்வங்க. நாம் மகிப்படுத்தும் எல்லா துதிகனமாக்கி செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்குறோம் பரவாயில்லை.
0: ஆமேன். உட்காரலாம். பொழுது காணிக்க நேரம். க்ரூஸ் ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்க சிகரிப்படும். ஈஸ்டருக்கு அவர் காணிக்க இருக்கிறது. வாங்கி கொள்ளாதோ நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் காணிக்கையில் நீங்கள் படைக்கலாம்.

கவர் வாங்கி கொள்ளாத வாங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். ஆகவே இந்த ஈஸ்டர் ஆராதனையில் கிறிஸ்து உயிர் திறந்த பண்டிகையினால் ஈஸ்டர் என்ற வார்த்தையை உச்சரிப்பதில் ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. அதனால் கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகை, அந்த பண்டிகையின் முதல் ஆராதனை

காலை 7 மணிக்கு நடைபெறும். இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். மூன்றாவது ஆராதனை கட்டாயம் நடைபெறாது. 11 மணிக்கு வந்துடாதீங்க. 7 மணிக்கு 9 மணிக்கு அவ்வளோதான். இப்பொழுது காணிக்க நேரம் கவர் வாங்காதவங்க வாங்கிக் கொள்ளுங்கள்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் படைக்கப்பட்ட காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா, உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எங்களையும் உம்மோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்களே பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆட்கொண்டு எங்களையும் ஆண்டவரே உம்மோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுமையாய் பொருட்படுத்த ஆட்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கடைசியாக நம்ம எழுந்து நின்று இந்த கூட்டத்தை நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். வருகின்ற 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 நமது ஜப வீட்டில் மாதத்தின் முதல் நாள் ஜப கூட்டம் நடைபெறும். காலை 6:30 ஈஸ்டர் தான் இருக்குதுப்பா, ஈஸ்டர் ஆராதனைக்கெல்லாம் வந்துட்டோம், நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்ருவோமே, அடுத்த நாள் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1ஆம் தேதி காலை இந்த மாதம் பாருங்கள், இந்த 31ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. ஒரு புதிய நாள் வருகின்ற திங்கட்கிழமை துவங்கிறது காலை 6:30. ஏன்னா நமக்கு ஆராதனை முடிஞ்சிருது, 9 மணிக்கே முடிஞ்சிருது இல்லையா, 7, 9, 11 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போகிறீங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலை ஆராதனைக்கு 6:30 to 7:30 வரையிலும் ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் குடும்பமாக பங்கு பெற அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். கடைசி ஜெபத்தை சகோதரன் கையெடுக்கும்போதாக ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, நமது இயேசுங்கிற ஊழியங்களை அன்போடு தாங்க நிறைய எழுப்பின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. கிடைக்கின்ற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு கொடுக்கிறார்களப்பா, அந்த அன்பை கொடுத்திருக்கிறீர். எல்லா தரப்பு ஜனங்களையும் அதிகமாய் அபரிதமாய் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். நம்முடைய எங்களோடு கூட நடத்தினீரே கோடி நன்றிகள் அப்பா, தொடர்ந்து பொறுப்படுத்துகிறோம் இயேசுவி நாமத்தோடுகிறோம் பிதாவே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுடைமை துதிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம். இந்த புனித வெள்ளி தினத்திலே ஆண்டவரே அப்பா 7 வார்த்தைகளை தியானிக்க தேவருக்கு கிருபை கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தையின் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகள் கொடுத்து தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவைகளை பற்றி செய்யத்தக்கதான கிருபையும் பிறனை உத்தாசிக்கு தட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பலத்தால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமேல் மூடி மறைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கிரி நடப்பிப்பீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இதுவரை முதல் வல்லமையான பிரசன்னத்தால் நிரப்பின தயவுக்காக நன்றி. துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் இவற்றின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மன தாழ்மையை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பரன் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

0: இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தேயு சுவிசேஷம் நம்ம ஆசிக்கப்பட்ட 24:36.
3: அந்த நாளையும்
2: அந்த நாளையும்
3: அந்த நாளிகையையும்
2: அந்த நாளிகையும்
3: என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
2: அது ஒருவனும் அறியா.
3: பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
2: பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டாங்க. அந்த நாளை யார் மட்டும்தான் அறிய முடியும்? பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு ஆண்டு சந்திக்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இப்போ என்ன இது நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24:37-39
3: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இது ஆண்டவர் இயேசுக்கிட்டே சொன்னாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க எப்படியே
3: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
3: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப ஆண்டு சொன்னாரு, பெண் கொண்டு பெண் கொடுத்து குடித்து குடித்து புசித்து என்னத்தை உண்போம். இப்ப பாருங்க, இப்பெல்லாம் பாருங்க, நிறைய பேரெல்லாம் வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை.
3: ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: பாத்தீங்களா, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புசிக்கிறது, எண்ணெய் குடிக்கலாம், அங்க போகலாம் இங்க போகலாம், விட்டு அங்க போயிட்டு வந்து எண்ணெய் புசிக்கலாம், அப்புறம் புசித்து குடித்து இப்ப அப்படிதான் இருக்காங்க பாத்தீங்களா. சல பிரேளம் வாரிக்கொண்டு போறதுக்கு வரைக்கும் என்ன செய்யல, சன்னங்களை என்ன செய்யாம இருந்தாங்க, உணராம இருந்தாங்க. இப்ப மனுஷகுமாரன் காரத்திலயும் அப்படி அது கடைசி அது வாசியமா,
3: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே உணராம இருக்கிற போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலயும் அப்படியே நடக்கும். உணர்வு இல்லை, சன்னங்களுக்கு உணர்வே கிடையாது. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து சன்னங்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆத்தம பேத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அரிச்சா எங்கே போவோம்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றியே கவலை இல்லை. இந்த உலகத்திற்கு மாதிரி பூசிட்டு குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இதுதான் உலகத்தில் நடக்க உணர்வு இல்லை. ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. எப்போ ஆண்டவர் வருவாரு, நம்ம ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் ராட்சிக்கு போகணும், இந்த ஆத்மா பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது. நம்ம பாருங்கள் பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் எதை செய்ய நம்ம எப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை போட்டு வச்சிடறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆத்மா குறித்து யாருக்கு என்ன இல்லை, எல்லைகள் என்ன இல்லை, கவலையே கிடையாது. நாளைக்கு இப்போ நாளைக்கு வேணும், நம்ம பின்னால் எப்படி நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்போயே பணத்தை போட்டு சேர்த்து வச்சிடறாங்க. ஆனால் பின்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு அதை குறித்து என்ன சொல்லணும், மக்களுக்குள்ளே உடைய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு எல்லோரும் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது, அதை சொல்லிட்டேன். பிதா ஒருவனை தவிர யார் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. மத்தியில் சுவிசேஷம் நம்ம வாசிக்க கட்ட 24:7.
3: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
2: சலத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஒருத்தர் பார்த்தா என்ன செய்யல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. சலத்துக்கு விரோதமாய் ஜனமும்
3: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும்.
2: இப்போ பார்த்தீங்களா, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் இப்போ சீனா நம்ம தேசத்து மேலே, தைவான் தேசம், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அதான் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
3: பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியும்
3: பல இடங்களில் உண்டாகும்.
2: பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சி இல்லாத வாரமே கிடையாது. நாளுக்குன்னு சொல்ல எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி அதிகமா உண்டாகிட்டு தான் இருக்குது. பஞ்சங்கள் சிலோல பஞ்சம், பாகிஸ்தான பஞ்சம், நம்ம நாட்டிலேயே கூட திருப்பூர்ல எல்லாம் வேலையை நிப்பாட்டி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை நிறைய பேர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம், நிறைய மெல்லாம் மூடி இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது நம்ம தேசத்துலேயும். இந்த பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும், கத்திர தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு தேட வேண்டும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. கொள்ளை நோய் எவ்வளவு 2 வருஷத்துக்கு மேலே பாடாத பாடு எல்லாம் மட்டும் இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட நாட்கள் கடைசி விளநாடியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வீட்டில் எல்லாம் குடும்பச்சம் பண்ணணும். அது மாத்திரல நல்லா எப்பயுமே ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதில் இன்னும் மனம் திரும்பணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம், பரலோகத்தில் தான் யுக யுகமாக வாழ போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்கிறாங்களே பிற்காலத்துக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பேங்கில் சேமிச்சு வைக்கணும், இல்லை பின்னால் யார் பார்ப்பா, பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம முடியுமா அந்த காலத்து பிள்ளைங்கள அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அது கரெக்டு தான். அதோட நம்ம பரலோகத்தில் வாழணுமே, அங்கே என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், என்ன கத்திற்காக என்ன செஞ்சுருக்கோம், ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கோமா, இல்லை ஏதாவது கத்திற்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம இப்போ ஆண்டவருக்காக எதாவது செஞ்சுருக்கிறோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பைபிள் அதிகமாக வாசிக்கிறோமா, குடும்பச்சபம் வீட்டில் நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள். எத்தனை குடும்பத்தில் குடும்பச்சபம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் தான் நினைக்கிறோம். கத்திர ராஜ்யத்துக்கு போறக்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யோசித்து பாருங்கள். அன்று சொல்லுங்கள் பொக்கிசத்தை இங்கே சேர்த்து வைக்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் சாரி மத்தியம் சுவிசேஷம் 19:19.
3: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம்.
3: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
2: இங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
3: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
2: இங்க திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
3: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
2: பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
3: அங்கே பூச்சியாவது,
2: அங்கே பூச்சியாவது,
3: துருவாவது,
2: துருவாவது,
3: கெடுக்கிறதும் இல்லை,
2: கெடுக்கிறதும் இல்லை.
3: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
2: அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை.
3: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ,
4: பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
3: அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
4: எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இறுதி என்ன செய்யும்? ஆண்டோடு சஞ்சித்து கொண்டே இருக்கும், ஆண்டோடு பேசிக்கொண்டே இருப்போம். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம், வாசிக்க கேட்ட ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து,
4: கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்,
4: ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
4: எல்லாரும் எதுக்கு ஆண்டவர் இன்னும் அமைதியாக இருக்கார் சொன்ன வாக்கு நிறைவேறுதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
4: நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திரும்பினேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும், எனக்கு உதவிச்சிங்கப்பா. சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பின ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவார். எதுலேருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எதுலேருந்து எதுலேருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது இன்னும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லித்தருவார். கேட்கும் நம்ம கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் சொல்லித்தருவார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தியில் சுவிசேஷம் 4:17
3: அது முதல் இயேசு
4: மனம் திரும்புங்கள்
3: பரலோக ராஜ்யம்
4: சமீபித்திருக்கிறது
3: என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
4: மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு, சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறிடுச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எதுல இருந்து? நம்ம கோபம், ஆண்டவரே இனிமேல் கோவப்படக்கூடாது, புறம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, ஆண்டவரே உன் பிரிவில்லாத காரியம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே நமக்கு எல்லாமே தெரியும், எது இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தருவார். அவர்கிட்ட கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம்தான், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லித்தருவார். ஏன்னா முந்தி உள்ள காலங்களில் ஆண்டவர் அறியாதவர்கள் போற இருந்தார். நம்ம பாவம் செஞ்ச காலங்களில் அப்போ ஆண்டவர் அறியாத போகிறது. இப்பொழுது எல்லாரையும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17:30
3: அறியாமை உள்ள காலங்களை,
4: நம்ம எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்போல்லாம் என்ன செஞ்சார்? தேவன் காணவரை போல இருந்தார்.
3: தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
4: எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுற, மனம் திரும்ப வேண்டும். எதில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு. அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எது எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் சொல்லி அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போகணும், இந்த உலக நம்ம சொந்தரில் உலகத்தில் 70 இல்லாட்டி 80 பலத்தின் மிகுதினால 70 இல்லாட்டி 80 அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய நித்திய காலமாக பரலோகம். ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நடந்தால் பரலோகம், அன்று வாக்கு தத்துவத்தின்படி நடக்காட்டா எங்கே போவோம்? யோசித்து பாருங்கள். அந்த ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 9:17
3: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்.
4: பார்த்தீங்களா? சும்மா இருக்கிறோம், தேவனை மறக்கிறவங்க, செபிக்காமல் துதிக்காமல் அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் சசிப்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கற்பார்களுக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. சும்மா இருக்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியரும் எங்க பண்ணுவாங்களா? உலகத்தில் தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்தனால் போதும், ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த தரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறக்காம ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாத போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி,
3: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று,
4: மனம் திரும்ப வேண்டும் என்று
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
4: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திரல உலகம் முழுவதும் இருக்கப்பட்ட எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்.
4: கட்டளையிடுகிறார் பாத்தீங்களா? எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுற, மன திரும்புங்க. ஏன்னா மனம் திரும்ப இருக்கும், எத்தனை பேர் செபிக்காம இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்கள் எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறோம்? வீட்டில் குடும்பச்சோ இல்லை, செபிக்கிறது இல்லை, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் பண்ண அந்த நிலையை போயிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு செபிப்போன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சேப்பா, இந்த நாளில் இருந்து நான் செபிப்பேன். ஆண்டவரே, நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்போ, அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் என்ன செய்ய ஒரு நாள் கடந்து போயிடும், நம்ம செபிக்கணும். ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன் என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:13 முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க,
3: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
4: மனுஷகுமார் வரும் நாளையாவது,
3: நாளிகையாவது,
4: நாளிகையாவது,
3: நீங்கள் அறியாமிருக்கிறபடியா,
4: நீங்க அறியாம இருக்கிறபடியா
3: விழித்திருங்கள்,
4: விழித்திருங்கள், விழித்திரு தூங்காமையா, டெய்லி விழித்திருக்க, டெய்லி விழித்து விழித்து இருக்க முடியுமா? இல்லை, தூங்கணும். அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நானோ நான் நித்திரை செய்ய இருதயமோ விழித்திருந்து,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
4: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
4: என் இதயமோ விழித்திருக்கு. உன்னத பாட்டு 5:2
3: நான் நித்திரை பண்ணினேன்,
4: நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
4: என் இதயமோ. நித்திரை பண்ணணும், நம்ம இறுதி விழிப்பா இருக்கணும். இது வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சவம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து சவம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்களை பரலோக பசு தப்பிதாவே நன்றியோடு நீ துதிக்கிறோமே, சோத்திரிக்கிறோமே. ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஐயா, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனி பெல்லீசனி அழித்து போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. உள்ளித்துக்குறமா கூட கிரீச்சர் சாத்து அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தில், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க ஏசப்பா, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அப்பா எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா, கண்ணீர் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாற்றிடுங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அமை துதிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமான நிழலில்னு சொன்னீரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தகப்பனே மே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் தேவையான ஆவியானவர் இறங்கி அப்பா ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். தீர்க்க தரிசியில் எழுப்புங்க, சுவிசேஷர் எழுப்புங்க ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திர அப்போஸ்தலர் எழுப்புங்க ஆண்டவரே, உங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும், ஊழிஞ்சர் ஒவ்வொருவரும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையாக மாற்றுங்க. நேசடிக்காரன் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்குறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் அமைச்சத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள்,
5: 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்களின் ஏசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும்.
4: கண்டினியூ earnestly in prayer, being vigilant in it with thanksgiving.
2: ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார்.
4: The Lord, he desires the thanksgiving. The Lord said,
2: இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
4: I created these people for me.
2: இவர்கள் என் துதியை சொல்லிவர்கள்னு சொன்னார்.
4: They will proclaim my praises.
2: கர்த்தர் உங்களை என்ன உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா?
4: What is the reason the Lord created us?
2: ஏசாயின் புத்தகம் 43:21
4: Isaiah 43
2: 21
4: 22nd verse.
3: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
4: These people will proclaim my praises.
2: நம்ம செபிக்கிறதாங்க கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற
4: உலகத்துல. The Lord keeping us to pray to him.
2: துதிக்க வேண்டும்.
4: We must praise him.
2: அதனால தான் தாவீஸ் ராஜா சொன்னாரு.
4: So King David said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திரப்பார், துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு
4: சொன்னாரு. I praise the Lord at all times, his praise will be all in all times in my mouth.
2: 40 வருஷமா 6 மாசம் ராஜாவா இருந்தாரு.
4: He was a king of 40 years and 40 months.
2: அவர் வேலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா?
4: He had many works.
2: அந்த சூழ்நிலையில தான் சொன்னாரு.
4: In that situation he said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், அவர் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்லி.
4: I praise the Lord at all times, his praise will be in my mouth always.
2: இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா?
4: Second, what should we do?
2: முதல்ல நாம ஜெபம் பண்ண வேண்டும்.
4: First we must pray.
2: ஜெபத்தில் உறுதியாய் தரித்து.
4: We must be steadfast in our prayers.
2: இரண்டாவதாக,
4: Second,
2: பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
4: What should we do to in order to stand against Satan?
2: 1 பேதுரு புத்தகம்
4: 1 Peter
2: 5
4: 5th chapter
2: 9th verse
4: 9th verse.
3: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
2: விசுவாசத்தில் உறுதியா இருந்தா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: Resist him steadfast in faith.
2: அதான் சொன்னே, பரலோகத்தில் குடியிருக்கிறவங்க களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கல உங்களுக்கு ஐயோ, பிசாசன் கொஞ்ச காலம் விட்டு மாத்து உண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்தரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்டோம்.
4: Rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you having great wrath, because he knows that he has a short time.
2: முதலாவது ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must sit fast in our prayers.
2: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must sit fast in our faith.
2: ஆண்டவரே விசுவாச கேட்கணும்.
4: Let us ask the Lord our faith.
2: அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும்.
4: He is the creator and finisher of the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே.
4: Lord give me the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்க வேண்டும்.
4: Lord give me the faith. We must ask that.
2: யூதாவின் புத்தகம்
4: Jude
2: ஒன்றாம் அதிகாரம்
4: First chapter
2: ஒரே அதிகாரம் தான்.
4: There is only one chapter
2: 20th வசனம்
4: 20th verse.
3: நீங்களோ பிரியமானவர்களே,
2: நீங்களோ பிரியமானவர்களே,
3: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
2: பாத்தீங்களா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
3: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு,
2: விசுவாசம் என்ன செய்யணுமா, நம்மள என்ன செய்யணும், உறுதிப்படுத்தி கொண்டு
3: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி,
2: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
4: But you, beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit.
2: மகா பரிசுத்த விசுவாசமால உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
4: we must build ourselves on the most high faith.
2: நம்ம விசுவாசத்தை உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in on our faith.
2: ஆண்டவரே விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: நீங்க தாங்க தரணும் ஆண்டவரே.
4: You can only give this faith to me, Lord.
2: அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்.
4: We must ask the Lord like this.
2: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
4: That is not a pleasure to Lord without our faith.
2: விசுவாசம் மிக மிக மிக அவசியம்.
4: Faith is very very important for us.
2: ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும்.
4: We must ask the Lord, Lord give me the faith.
2: ஏன்னா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருக்க முடியாது.
4: We will not please the Lord without a faith.
2: ஒன்றாம் அதிகாரம் 18 and 19 verses.
3: குமாரனாகிய தீமோத்தேயுவே,
2: குமாரனாகிய தீமோத்தேயுவே,
3: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசிகளின் படியே,
2: உன்னை குறித்து முன்னால தீர்க்க தரிசனத்தின் படியே
3: நல்ல போராட்டம் பண்ணும்படி,
2: நல்ல போராட்டம் பண்ணும்படி
3: இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன்.
2: இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன்.
3: நீ விசுவாசமும்,
2: விசுவாசமும்
3: நல்மனசாட்சியும் உடையவனாயிரு,
2: நல்மனசாட்சி உடையவனாயிரு.
3: இந்த நல்மனசாட்சியை,
2: இந்த நல்மனசாட்சியை
3: சிலர் தள்ளிவிட்டு,
2: சிலர் தள்ளிவிட்டு
3: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்,
2: விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
4: This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck.
2: சொல்றங்களே, அனசாட்சியே இல்ல உங்களுக்கு.
4: People are saying that there is no conscience in them. They are doing like this.
2: அப்படி சொல்றங்களா இல்லையா?
4: People say like this.
2: நாம் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும்.
4: We should keep our conscience.
2: மனசாட்சி கர்த்தருடைய தீ கட்டுக்குடுத்த தீபம்.
4: The lamp, the conscience is the Lord's given lamp for us.
2: அதுதான் இங்க சொல்றாரு. அதை மட்டும் கடைசியா வாசிப்பா. மனசாட்சியை தள்ளிவிட்டு
3: இந்த நல்மனசாட்சியை,
2: நல்மனசாட்சி மனசாட்சி மாத்திரல, நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு

0: Satan will make to defile the good conscience.
1: நல் மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும்.
0: We must keep the good conscience.
1: விசுவாசமாய் கப்பல் நம்ம காத்துக்கொள்ளணும்.
0: We must keep the faith as a ship.
1: விசுவாசத்தை பசுத்து பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்?
0: Paul denotes the faith to what?
1: கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
0: The faith is like a ship.
1: அப்ப நான் ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்போம்.
0: So we must ask the Lord, please give me the faith.
2: நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
1: உனக்குள்ளே நிலைத்திருக்கின்ற நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
0: When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded in you is in you also.
1: நமக்கு நல்மனசாட்சியை நம்ம சேதப்படுத்தக்கூடாது.
0: We should not spoil our good conscience.
1: விசுவாசத்தையும் சேதப்படுத்தக்கூடாது.
0: We should not spoil our faith.
1: விசுவாசம் எப்படி இருக்கணுமா?
0: How should must be in our faith?
1: உறுதியா இருக்க வேண்டும்.
0: We must strong, steadfast in the faith.
1: விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எது தின்றாலும் ஓடி போயிடுவா.
0: When we steadfast in our faith, Satan will flee away from us.
1: முதல் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: First we must be strong in our prayer.
1: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: Second we must be steadfast in our faith.
1: மூன்றாவது எதில் உறுதியா இருக்க வேண்டுமா?
0: Third in what we must steadfast.
1: நாம் வாசிக்க கேட்ட புத்தகம்,
0: we hear the words.
1: 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனம்.
0: Second Peter 1 and 12.
2: இது நிமித்தம்
1: இவைகளை நீங்கள் அறிந்தும்
2: நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும்
0: Therefore I will not be negligent to remind you always of these things, though you know them and are established in the present truth.
1: நம்ம சத்தியன புல்ல பைபிள் வாசிக்கலையே.
0: We did not even read completely the Bible, no?
1: எப்படி நான் உறுதியா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா?
0: How can I be strong in this, you are thinking?
1: பரிசுத்த பேதுரு எழுதுறாரு.
0: Peter writes,
1: நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதியா தரித்திருங்கன்னு சொல்றாரு.
0: Established in the present truth which you know.
1: இப்ப எது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம்?
0: How much we knew?
1: அதுல உறுதியா இருக்க வேண்டும். சத்தியத்துல உறுதியா இருக்க வேண்டும்.
0: All these truths.
1: முதல்ல ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
0: First we must steadfast in our prayers.
1: இரண்டாவது எதில் உறுதியா இருக்கணும்?
0: In what we should
1: விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
0: In faith we must steadfast.
1: மூன்றாவது
0: Third
1: சத்தியத்தில் உறுதியா இருக்கணும்.
0: We must steadfast in our truth.
1: நிறைய பேர் சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல.
0: Many people are not reading the truthful Bible.
1: அப்படி இருக்கவே கூடாது.
0: We should not be like that.
1: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says.
1: நீதிமொழி புத்தகம்
0: Proverbs
1: 28 அதிகாரம்
0: 28th chapter
1: 9th வசனம்
0: 9th verse.
2: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபமும்
1: அருவருப்பானது.
0: One who turns away his ear from hearing the law, even his prayer shall be an abomination.
1: நாம் வசனத்தை கேட்க வேண்டும்.
0: We must hear the verses.
1: வாசிக்க வேண்டும்.
0: We must read the verses.
1: தேவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We must know about the Lord.
1: இப்ப ஒருத்தர் யாராவது இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு கேக்குறாங்க.
0: Somebody asks us what kind of man he is. What will we say? Even we knew about them a little, but we say he is good.
1: இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன செய்ய வேண்டும்?
0: If you want to know about the Lord Jesus Christ, what should we do?
1: Bible adhigama vaasikka vendum.
0: We must read the Bible more and more.
1: Vaasikkiradhu mathiralla,
0: not only reading the Bible,
1: adhai thiyanikka vendum.
0: We must

0: meditate all the verses of the Bible.
1: தியானிக்க மாட்டல்ல.
0: Not only meditating the reading.
1: வசனத்தை வாங்க வர வேண்டும்.
0: We must have a longing on the verses.
1: தாக வர வேண்டும்.
0: We must have thirst on the verses.
1: வசனத்தில் தாகம் வாங்கிலாட்ட ஆண்டவர் நம்மை விட்டுவாரு.
0: Without thirst and longing on the verses, the Lord will leave us.
1: வசனம் காலில் தீபம் பாதைக்கு வெளிச்சம்.
0: So the Bible says that the verses of the Lord is a lamp for our feet.
1: கர்த்தருடைய பரலோகத்துக்கு போறது கர்த்தருடைய வசனம் தான் காலில் தீபம் பாதைக்கு வெளிச்சம்.
0: To go to the heaven, the verses of the Bible is the lamp and the light.
1: வசனம் அதிகமாக வாசிக்க வேண்டும்.
0: We must read the Bible more and more.
1: சத்தியத்தில் என்ன செய்யணும்? உறுதியா இருக்க வேண்டும்.
0: We must establish in our truth.
1: மத ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
0: First we must be strong in our prayer.
1: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
0: Second we must be steadfast in our faith.
1: மூன்றாவது என்ன செய்யணும்?
0: Third what should we do?
1: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: We must be strong in the truth.
1: தீத்தின் புத்தகம்
0: Titus
1: 1 அதிகாரம்
0: First chapter
1: 9th வசனம்
0: 9th verse.
2: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்.
1: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும்.
0: Holding fast the faithful word.
1: ஆரோக்கியமான உபதேசம்.
0: That is a faithful word.
1: நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும்.
0: When we want to counsel others, we must give the counsel with the faithful word.
1: ஆரோக்கியமான உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
0: We should give the teaching of the faithful word.
1: ஏதோ ஒன்னு சொல்லிர கூடாது.
0: We should not say this and that.
1: ஆரோக்கியமான உபதேசம் சொல்ல வேண்டும்.
0: We must give the faithful word to the people.
1: அதான் பரிசுத்த யோவான் எழுதுகிறாரு.
0: So John says.
1: யோவான் சுவிசேஷம்
0: The Gospel of John
1: 8th அதிகாரம்
0: 8th chapter
1: 32nd வசனம்
0: 32nd verse.
2: சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
1: சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
0: And you shall know the truth and the truth shall make you free.
1: சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
0: When we know this truth, then it will deliver us.
1: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சத்தியம் ஒன்று மாத்திரம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
0: The truth can free us from all evil things. So the Lord Jesus Christ said,
1: சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி.
0: And you shall know the truth and the truth shall make you free.
1: சத்திய வசனம் நமக்குள்ள இல்லைனா எப்படி நம்ம விடுதலையாக்க முடியும்?
0: If there is not the truthful word in our heart, how can we be free?
1: சகோதர சகோதரி தாய்மார்களே தகப்பன்மார்களே,
0: my beloved brothers and sisters, fathers and mothers,
1: வசனத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: We must be established in the truth.
1: மத ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: First we must steadfast in our prayer.
1: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
0: Second in faith.
1: மூன்றாவது சத்தியத்தில் உறுதியா இருக்க
0: வேண்டும். Third in truth.
1: கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாரா?
0: Who will the Lord look?
1: ஏசாயின் புத்தகம்
0: ஐசாயா
1: 66 அதிகாரம்
0: 66th chapter
1: 2nd verse.
0: Second verse.
2: என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: I will look who trembles at my word.
1: வசனத்தை வாசிக்கிறவங்களோட இங்க சொல்லல.
0: He is not saying that read the Bible.
1: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: I will look the people who tremble at my word.
1: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க நமக்கு வரணும்.
0: We must have tremble on the word of the Lord.
1: ஆண்டவரே பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே
0: Lord teach me according to do according to your will. Lord
1: உம்முடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க. ஆண்டவரே
0: kindly guide me in according to your good spirit. O Lord
1: வசனத்துக்கு நடுங்க வேண்டும்.
0: We must tremble for the word.
1: நான் வந்து
2: உங்களை கண்டாலும்
1: நான் வராமல் இருந்தாலும்
2: நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று.
1: நம்ம எல்லாம் செய்யுமா சபையில எல்லாரும் ஒரே ஆவியில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் இருக்க வேண்டும்.
0: Only let our conduct be worthy of the gospel of Christ, so that whether I come and see you or am absent, I may hear your affairs, that you stand fast in one spirit and with one mind, striving together for the faith of the gospel.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது செபிக்க போறோம். எங்களுக்கு ஜெபிக்கீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம். சீனுள்ள பிதாவே, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் அப்பா, கெஞ்சுறோம். பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க. செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொருவருடைய வியாதியும் குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம். கால்வழியை குணமாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையும் மை ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ளை நோய் வருதுப்பா, அதிலிருந்தெல்லாம் நீ பிள்ளைகளை விடுவித்து காத்து கொள்ளுங்கப்பா. பந்தரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க சப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க அப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. கத்துடைய கரம் தாங்கணும் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாரும். உங்கள் மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க. தேவ பிரசனத்தில் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியிச்சிரு தேவன் நீங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும், நல்லா படிக்கணும். எல்லா பிள்ளைகளும் நல்லா செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா இவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. அன்றுவரே உண்மை நோக்கி கூப்பிடும்போது அவங்களை நிச்சயமாக ஆசீர்விப்பீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி. பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா. பிரான்ச் குன்னூர் பிரான்ச். ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO. அக்கௌண்ட் நம்பர் 1909010000229. மே காட் பிளஸ் யூ.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192.
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
8: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
9: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்துல எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கிறார். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள், சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை, அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தா மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தா இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தா? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க? மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க. மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர். மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகில ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயும் இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கிறங்க இது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் இரண்டாம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த இரண்டு இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹாரிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹாரிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம் நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹாரிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹாரிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹாரிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இரக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இரக்கும் மற்றும் ஹாரிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இரக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இரக்கும் மற்றும் ஹாரிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார். அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவையேறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடகலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
8: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
10: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது, ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் மொத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசலா அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதிய உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சை தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தையை தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சத்தை நிறைய வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன்னெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற் காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல. ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்துல பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டினார். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள், குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து. ஜாரட் அவர் எகைட்டு, இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏ நோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ளம் உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும் முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது. அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமம் இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல. அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தார். இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசைக்கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்த போது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தான். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார், ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதர் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிற. லாமக் தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தனர். யார் எது இறந்தார்? பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்து விட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது, பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின, இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதூசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கை வைத்தார். எனக்கு அதிக நேரம் மீது அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நில

அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார், சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அந்த மதியம் வந்தது. ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் மீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒரு முறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார், அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள், நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு சில. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரணியூர். சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது, கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம், எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்பல் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தோட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். ஏனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்க எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர், ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக்கு அதிகப்படியான உலகில

பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறையை ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசெலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசெலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒலி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தன் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமேக் அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசெலா அருகில் வந்தா. அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம், மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசெலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள், அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசெலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசெலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது.
ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்து கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடி கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவுல ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார், இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல. வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார், அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. பீமா ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புக போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதைய பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது. மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், ஈர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம்.
அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரைய மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டும் இல்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை. அவர் தொடர்ந்தார், மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனா காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்துல அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்துல ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய், மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகழிடம். எதிலிருந்து புகழிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாயத்தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு. பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள்.
சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள் வேலிகள் ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்ல. கேலி செய்தாலும் கூட காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கழுவிகளை திருடினார்கள், கயர்கள் அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பிச்சார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும் நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனால் அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன. மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம். தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல.
காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படி இருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சை பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மேய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூழில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்வியை உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆபம்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருன. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள் நினைவரு. மேலும் உலகம் திரும்ப முடியாததாகி விட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்லை, அங்கு கடமை மட்டுமே இருந்தது.
திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள். ஆனால் அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள். ஆனால் தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பார்த்தார். சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ளத்தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி. காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா. இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர், மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர்.
மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல, அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தாதரவேட்டது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கு இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் அன்றே இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒன்றுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள். பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார்.
அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார் இழந்தார், ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகர தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினம் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கி கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயலை கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்ததே அவர் பொறுமையுடன் இருந்ததார். 9969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: பிரபுவுக்கே பவித்ரம் நாம் கீ ஜெய ஹோ தோ.
0: நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: ஹம் யேசு மசீஹ் கே நாம் பர் ஷோ தேக்னே வாலே சபீ லோகோ கா ஸ்வாகத் கர்தே ஹை.
0: கர்த்தர் தந்த வசனம்,
1: பரமேஸ்வர் த்வாரா தியா கயா ஸ்லோக்,
0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:7.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: பிரகாஷித் வாக்கிய 22:7 தேக் மே ஷீக்ர ஆனே வாலா ஹூம்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: பிரபு யேசு மசீஹ் த்வாரா கியா கயா ஹர் வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
0: லூக்கா சுவிசேஷம் 21:11.
1: லூக்கா கா சுசமாச்சார் 21:11.
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
2: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
1: ஓர் படே படே பூய் டோல் ஹோங்கே ஓர் ஜகே ஜகே அகால் ஓர் மரியா படேங்கி ஓர் ஆகாஷ் மே பயங்கர் பாத்தே ஓர் படே படே சின்ன பிரகட் ஹோங்கே.
0: ஆம் அருமையானவர்களே,
1: பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது.
1: பிரபு கா ஹர் ஏக் வசன் பூரா ஹோ ரஹா ஹை.
0: நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: ஹமே ஹர் தின் தயார் ரஹனா சாஹியே.
0: ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: ஹம் நஹி ஜான்தே கி பிரபு கப் ஆயங்கே.
0: ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
1: பரமேஸ்வர் கா வசன் அப் பூரா ஹோ கயா ஹை.
0: நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: ஹமே தயார் ரஹனா சாஹியே.
0: யோவான் சுவிசேஷம் 14:3.
2: நான் போய் உங்களுக்காக
0: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
2: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
1: யூஹன்னா அத்தியாய சுசமாச்சார் 14:3. ஓர் யதி மே ஜாகர் தும்ஹாரே லியே ஜகஹ் தயார் கரூ தோ ஃபிர் ஆகர் தும்ஹே அப்னே யஹான் லே ஜாஊங்கா கி ஜஹா மே ரஹூங்கா வஹான் தும் பீ ரஹோ.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, எங்களுடைய அன்ப
1: கியா தும்னே தேகா பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: நம்ம வந்து அவர் கூட இருக்க வேண்டும் தான் அந்த விரும்புகிறார்.
1: பிரபு சாஹதா ஹை கி ஹம் உஸ்கே சாத் ரஹே.
0: அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: தோ ஹமே ஜோ கர்னா ஹை வே ஹர் தின் தயார் ரஹனா ஹை.
0: ஆண்டவர் வரப்போறாரு பாத்தீங்களா.
1: கியா தும்னே தியான் தியா கி பிரபு ஆ ரஹே ஹை.
0: அவர் சந்திக்கல் நம்ம என்ன செய்யணும்,
1: உஸ்ஸே மில்னே கே லியே ஹமே கியா கர்னா சாஹியே.
0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: லூக்கா கா சுசமாச்சார் 24. இஸ்லியே ஜாகதே ரஹோ ஓர் ஹர் சமய பிரார்த்தனா கர்தே ரஹோ கி தும் இன் சப் ஆனே வாலி கட்னாவோ சே பச்னே ஓர் மனுஷ்ய கே புத்ர கே சாம்னே கடே ஹோனே கே யோக்ய பனோ.
0: அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க
1: வேண்டும். உஸ்கே சாம்னே கடே ஹோனே கே லியே க்யா கர்னா ஹோகா, ஹமே ஹமேஷா பிரார்த்தனா கர்னி சாஹியே ஓர் தேக்னா சாஹியே.
0: ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியே எல்லாம் ஜெபித்து போனார்.
1: கியூகி பிரபு யேசு நே ஏக் ஆதர்ஷ் கே ரூப் மே ஹமாரே லியே பிரார்த்தனா கி.
0: அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: எப்போதும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: ஜெபிச்சாதான் அவர் அருகே நம்ம போக முடியும். அதனால ஜெபிக்கணும்.
1: கேவல் பிரார்த்தனா கே மாத்யம் சே ஹி ஹம் உன்கே குப் ஆகமன் மே ஷாமில் ஹோ சக்தே ஹை.
0: எப்படி ஜெபிக்கணும் பாருங்க,
1: தேகே பிரார்த்தனா கேசே கரே.
0: குலோசேர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல்
0: ஜெபம் பண்ணுங்கள்.
2: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: குருசியோ அத்தியாய 4:2. பிரார்த்தனா மே லகே ரஹோ ஓர் தன்யவாத் கே சாத் உஸ்மே ஜாக்ரித் ரஹோ.
0: நீங்க நினைக்கலாம், நாங்க வேலைக்கெல்லாம் போகணுமே, நாங்க ஆபீஸ் போகணும், எப்படி நாங்க ஜெபிக்க முடியும் இடைவிடாம.
1: ஆப் சோச் சக்தே ஹே கி ஹமே காம் பர் ஜானா ஹோகா, ஹமே ஆஃபீஸ் ஜானா ஹே, ஹம் பினா ருகே பிரார்த்தனா கேசே கர் சக்தே ஹே.
0: நம்ம கை வேலை செய்து இதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: ஹமாரே ஹாத் காம் கர் ரஹே ஹே, ஹமே அப்னே பீதர் பிரபு யேசு மசீஹ் சே பாத் கர்தே ரஹனா சாஹியே.
0: அத ஆண்டவராக இயேசு சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை விழித்திருங்கன்னு சொன்னார்.
1: பிரபு யேசு மசீஹனே யூங் கஹா, நிரந்தர் பிரார்த்தனா கர்தே ரஹோ, தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: தாவீது சொன்னார் 34:1.
2: கர்த்தரை நான்
0: எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
2: அவர் துதி
0: எப்போதும்
2: என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
1: ஸ்துதி ஒரு ஸ்துதி கர்னி சாஹிய 40 டேவிட் நே கஹா பஜன் சம்ஹிதா 34 மே ஹர் சமய யெகோவா கோ தன்ய கஹா கருங்கா உஸ்கி ஸ்துதி நிரந்தர் மேரே முக் சே ஹோதி ரஹேகி. பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: தாவீது ராஜா பெரிய ராஜாவா இருந்தாரு.
1: தாவூத் ஏக் மகான் ராஜா தா.
0: அவர் சொல்றாரு எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரிப்பா, அவர் துதி எப்போதும் வாயில இருக்குன்னு.
1: மே சர்வதா யெகோவா கி ஸ்துதி கர்த்தா ரஹுங்கா ஓர் உஸ்கி ஸ்துதி சதைவ் மேரே முக் சே ஹோதி ரஹேகி.
0: அப்ப நம்ம ஜெபிச்சுதான் இருக்கணும், ஜெபிச்சா அவருக்கு முன்பா நிற்க முடியும்.
1: இஸ்லிய ஹமே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே, யதி ஹம் பிரார்த்தனா கர்தே ஹே தோ ஹம் உஸ்கே சாம்னே கடே ஹோ சக்தே ஹே.
0: என்னதான் ஜெபிக்கிறது,
1: ஹமே கிஸ்லிய பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: மத்தேயு புஸ்தகம் 2:1-2.
2: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
0: பண்ண
2: வேண்டும்
0: நாம்
2: எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும்
0: கலகமில்லாமல்
2: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
2: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்
1: ஏக் தீமுத்தியோஸ் கி புஸ்தக் ஹே அத்யாய 2:1-2. அப் மே சப்சே பஹிலே யெஹ் உபதேஷ் தேதா ஹூம் கி பிந்தி ஔர் பிரார்த்தனா ஔர் நிவேதன் ஔர் தன்யவாத் சப் மனுஷ்யோ கே லியே கியே ஜாயே ராஜாவும் ஓர் சபூஞ்சே பத் வாலோ கே நிமித் இஸ்லிய கி ஹம் விஸ்ராம் ஔர் தன் கே சாத் சாரி பக்தி ஔர் கம்பீர்தா சே ஜீவன் பிதாயே.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே,
1: பாயும் ஓர் பெஹனோ,
0: எல்லா மனுஷருக்காவும் ஜெபம் பண்ணணும்.
1: ஹமே சபி மனுஷ்யோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே,
0: உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும்,
1: உன்கி ஸ்துதி கர்னி சாஹியே.
0: நம்ம அமைதியில இருக்கணும், அமைதியில நம்ம சமாதானமான உலகத்துல வாழணும்னு சொன்னா,
1: அகர் ஹமே இஸ் துனியா மே சாந்தி சே ரஹனா ஹே,
0: பிரதமருக்காக ஜெபிக்கணும்,
1: பிரதான் மந்திரி கே லியே பிரார்த்தனா கரே.
0: நம்ம எல்லா அதிகாரங்கள ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம அத்தியமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமாரே கேந்திரிய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கரே.
0: நம்ம எல்லா மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சபி ராஜ்ய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம கலெக்டருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே அப்னே ஜிலா கலெக்டர் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும்,
1: ஹமே சப் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம இடவிடாம ஜெபிக்கணும்,
1: சமஸ்த மானவ ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
0: ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருக்கணும்,
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: எல்லா மனிதருக்காவும் ஜெபிக்கணும்,
1: ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
0: அதிகாரங்களை யாவருக்காவும் ஜெபிக்கணும்,
1: உன் லோகோ கே லியே பிரார்த்தனா கரே ஜின்கே பாஸ் அதிகார் ஹே.
0: நம்ம பிரதமருக்காவும் ஜெபிக்கணும்,
1: ஹமே அப்னே பிரதான் மந்திரி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியர் புஸ்தகம் 6:18.
2: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
1: எபேசியர் புஸ்தக 6:18 பிரகார் சே ஆத்மா மே பிரார்த்தனா ஔர் விண்ணப்பி கர்தே ரஹோ ஔர் இசிலியே ஜாக்தே ரஹோ கி சப் பவித்ர லோகோ கே லியே லகாதார் விண்ணப்பி கியா கரோ.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே,
1: பாயும் ஓர் பெஹனோ,
0: பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்கணும்,
1: சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
1: ஹம் ஜோ சோச்தே ஹே,
0: நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கணும், ஊழியக்கார் ஜெபிக்கணும், அப்பதான் நம்ம விரும்புறோம்.
1: சந்தோ பிரபு கே சேவகோ கோ ஹமாரே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அப்படி இல்ல, ஊழியக்காருக்காக பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும்,
1: ஹமே சேவகோ ஓர் சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, மன உறுதியோடு ஜெபிக்கணுமா, ஆவில் நிறைஞ்சி ஜெபிக்கணுமா.
1: பிரபு கா தர்ம கிரந்த் கேஹதா ஹே, ஹமே ஆத்மா கே சாத் பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்.
1: ஜப் ஹம் இஸ் தரஹ பிரார்த்தனா கர்தே ஹே தோ ஹம் பிரபு கே ராஜ்ய மே ஜா சக்தே ஹே.
0: இரண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:37-38.
2: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். தாமதம் பண்ணார்.
0: விசுவாசத்தினாலே
2: நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால்
0: அவன் மேல்
2: என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார்.
1: தூசரா இப்ரானியோ கி புஸ்தக் 10:37-38. சமய ரஹ கயா ஹே ஜப்கி ஆனே வாலா ஆயேகா ஔர் தேர் ந கரேகா ஔர் மேரா தர்மி ஜன்வரி விஸ்வாஸ் சே ஜீவித் ரஹேகா ஔர் யதி வே பீச்சே ஹட் ஜாயே தோ மேரா மன் உஸ்ஸே பிரசன்ன ஹோகா.
0: ஹமாரே மியானவுகளே,
1: பாயியோ ஔர் பெஹனோ,
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துல வர போறாரு,
1: பிரபு யேசு மசீஹ் ஷீக்ர ஹி ஆயங்கே.
2: சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: உன்கா வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
2: நம்ம விசுவாசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம ஆத்மா பின்வாங்கி போயிட்டா நம்மள ஆண்டவருடைய ஆத்மா நம்மள பிரியமா இருக்காது.
1: மா பீச்சே ஹட்தி ஹை தோ பிரபு கி ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹோகி.
2: ஆண்டவரே என் விசுவாசை தாங்க. ஆண்டவரே
1: ஹே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: நம்ம விசுவாச நாளுக்கு நாள் சோர்ந்து போயிடும்.
1: ஹம் தின் ப தின் விஸ்வாஸ் சே தக்தே ஜாதே ஹை.
2: வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்துடுறோம்.
1: ஹம் ஆனே வாலி சமஸ்யாவும் ஓர் சங்கர்ஷம் சே தக் ஜாதே ஹை.
2: விஸ்வாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது.
1: ஹமே பீச்சே நஹி ஹட்னா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மா நம்மளுக்கு பிரியமா இருக்காது.
1: யதி ஹம் பீச்சே ஹட்டேங்கே தோ ஹமாரே பிரபு யேசு மசீஹ் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன ஹோகா.
2: ஆண்டவரே கேப் ஆண்டவரே என் விஸ்வாசத்தை தாங்க சப்பா.
1: ஆவோ ஹம் பிரபு சே பிரார்த்தனா கரே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: எபிரேயன் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
3: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
2: விசுவாசை துவங்குறவரும்
3: முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்
1: இப்ரானியோ அத்தியாய 12 ஸ்லோக் 1. இஸ் காரண ஜப்கி கவாஹோ கா ஐசா படா பாதல் ஹம்கோ கேரே ஹுவே ஹை.
2: ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு என்று ஓட்டத்தை நியமித்திருக்கிறார்.
1: ஹமாரே லியே ஏக் மார்க் நிர்தாரித் கியா ஹை.
2: ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி ஓட்டம்.
1: ஹர் கிசி கா பிரவாஹ் அலக் ஹோதா ஹை.
2: விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான். அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். ஏன்னா கர்த்தர் வரப்போறாரு.
1: வஹி ஹை ஜோ விஸ்வாஸ் கி ஷுருவாத் கர்த்தா ஹை ஜிஸ்கே பிரதி ஹமே அப்னி நியத் ஜாதி மே ஹர் தின் தைரிய கே சாத் தௌட்னா சாஹியே க்யோன்கி பிரபு ஆ ரஹா ஹை.
2: அவர் வரும்போது நம்ம அவர் அருகே ஆயத்தமா இருக்கணும் இல்லையா.
1: வா ஆயே தோ க்யா ஹமே உஸ்கே லியே தயார் நஹி ரஹனா சாஹியே.
2: ஆண்டவரே கேக்கணும், ஆண்டவரே விசுவாசத்தை தாங்க சப்பா.
1: பிரபு சே பிரார்த்தனா கரே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: நீங்க எங்களுக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க சப்பா.
1: யேசு ஆப்னே ஹமாரே லியே ஜோ தௌட் நியுக்த் கி ஹை உஸ்மே தைரிய கே சாத் தௌட்னே மே ஹமாரி மதத் கரே.
2: எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குதே என்ன செய்யலாம் நினைக்கிறீங்களா? நம்ம ஒன்னு செய்யலாம்.
1: முஜே கோயி விஸ்வாஸ் நஹி ஹை தும்ஹே க்யா லக்தா ஹை மே க்யா கர்த்தா ஹூன்.
2: 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 13 வசனம்.
3: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
2: நாங்களும்
3: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்
1: தோ கொரிந்தியோ அத்தியாய 4 ஸ்லோக் 13 और इसलिए कि हम में वही विश्वास की आत्मा है जिसके विषय में लिखा है कि मैंने विश्वास किया इसलिए मैं बोला सो हम भी विश्वास करते हैं इसीलिए बोलते हैं.
2: हम विश्वास से नावी पेट्रू को लेंगे.
1: हमें विश्वास की भावना प्राप्त करनी चाहिए.
2: असुते नावी से नु तांगे सपा हम विश्वास से नावी तांगे पा अपुरा मु अरिये के आयत मर के मुडियो नम ओवर नाल केकनो.
1: पवित्र आत्मा के अभिषेक के लिए प्रार्थना करें. हमें विश्वास की भावना के लिए प्रार्थना करनी चाहिए तभी हम आपकी यात्रा के लिए तैयार हो सकते हैं. हमें प्रतिदिन सुनना चाहिए.
2: कर्तर निश्चिमा तरवा
1: प्रभु अवश्य देंगे.
2: मोद पाता
1: सबसे पहले हमने देखा
2: हमें एपड़ी चौमनी विलुतिरकनो
1: प्रार्थना करते रहना चाहिए और

0: ஜெபம் பண்ணனும்.
1: ராஜாவும் ஓர் சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கரே.
0: ரெண்டாவது,
1: தூஸ்ரா,
0: நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: விஸ்வாஸ் மே திருட் ரஹோ.
0: விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆத்மா பின்வாங்கிரும்.
1: விஸ்வாஸ் தோடா பி கம் ஹோ ஜாயே தோ ஹமாரி ஆத்மா பீச்சே ஹட் ஜாயேகி.
0: கர்த்தர் ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது.
1: நிச்சய பரமேஸ்வர் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹை.
0: அதனால விசுவாசம் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: அதா ஹமே விஸ்வாஸ் மாங்கனா சாஹியே ஓர் உசே பிராப்த் கர்னா சாஹியே.
0: ஆண்டவரே எனக்கு விசுவாஸ் தாங்க ஏசப்பா சொல்லி நம்ம கேட்கணும்.
1: பிரபு முஜே விஸ்வாஸ் தோ ஹமே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: ஏசப்பா நமக்கு விசுவாசத்தை தருவாங்க.
1: யேசு ஹமே விஸ்வாஸ் தேங்கே.
0: நம்ம ஜெபம் பண்ணுமா?
1: க்யா ஹம் பிரார்த்தனா கரே?
0: எங்க அன்பான இயேசுத்து வழி நடத்துற கர்த்தாவே,
1: ஏ பிரபு ஜோ ஹம்சே பஹுத் பிரேம் கர்த்தா ஹை ஓர் ஹமாரா மார்க் தர்ஷன் கர்த்தா ஹை.
0: உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: தேரே பவித்ர நாம் கி மகிமா ஹோ.
0: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்.
1: ஷோ கோ தேக்னே வாலே சபி லோகோ கே லியே பிரார்த்தனா கர்த்தே ஹை.
0: ஒவ்வொரு ஆசீர்வதியும்.
1: சபி கோ ஆசீர்வாத் தே.
0: பலப்படுத்துங்க.
1: மஜ்பூத் கர்னா ஹோகா.
0: சமானத்தை கொடுங்க.
1: சாந்தி தோ.
0: சந்தோஷத்தை கொடுங்க.
1: குஷி தோ.
0: நீங்க தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே.
1: பிரபு ஆப் ஹி தே சக்தே ஹை.
0: ஒவ்வொரு பலவீனத்தையும் மாற்றி போடுங்க.
1: சப்கி கம்ஜோரி பத்லோ.
0: நோய்களை குணமாக்குங்க சப்பா.
1: ரோகம் கோ டீக் கர்னா சாஹியே.
0: அந்தர கட்டு உடைச்சு போடுங்க சப்பா.
1: யேசு ஜாது தோடோ.
0: தலைவலியை குணமாக்குங்க சப்பா.
1: சிர் தர்த் டீக் கர்னா ஹோகா.
0: கை கால் வலியை குணமாக்குங்க சப்பா.
1: யேசு கோ ஹாத்தோ ஓர் பேரோ கே தர்த் கோ டீக் கர்னா ஹோகா.
0: கொரோனா வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க சப்பா.
1: கொரோனா பிமாரி சே பீடித் சபி லோகோ கோ டீக் கரே.
0: அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: பிரேம் கே பரமேஸ்வர் ஹம் பிரார்த்தனா கர்த்தே ஹை கி ஆப் சமத்கார் கரேங்கே.
0: அதிசயங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: ஹம் சமத்காரோ கே லியே பிரார்த்தனா கர்த்தே ஹை.
0: எங்க மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே.
1: ஹே பிரபு ஹமாரே லோகோ கே ஆசூ பூஞ்ச் தே.
0: நீங்க தான் செய்ய முடியுமே சப்பா.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹை. யேசு
0: நாங்க யார்ட்ட போவோம் சப்பா?
1: ஹம் கிஸ்கே பாஸ் ஜாயே? யேசு
0: உம்மை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்ல சப்பா.
1: இஸ் துனியா மே ஆப்கே அலாவா கோயி நஹி ஹை. யேசு
0: உண்மையிலதான் எங்களுக்கு விருப்பமா இருக்கிறோம் ஆண்டவரே.
1: ஹம் ஆப்சே பியார் கர்த்தே ஹை.
0: நீங்க தான் இறங்கணும் சப்பா.
1: ஹம் பர் கேவல் தயா கரே.
0: கண் பார்வை குறவுள்ள உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கண் பார்வை தாருமே சப்பா.
1: யேசு கோ உன் லோகோ கோ திருஷ்டி தேனி ஹோகி ஜின்கி திருஷ்டி சலி கை ஹை.
0: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா.
1: யேசு கோ பஹரோ கோ சுன்னே மே மதத் கர்னி சாஹியே.
0: மந்திரம் செய்வன உடைச்சு போடுங்க சப்பா.
1: யேசு கோ ஜாது டோனா தோனா ஹோக்.
0: கடன் பிரச்சனோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க.
1: கர்ஸ் கி சமஸ்யா சே ஜூஜ் ரஹே லோகோ கோ உன்கா கர்ஸ் சுகானே மே மதத் கரே.
0: குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தியத்தை தாங்க சப்பா.
1: யேசு நி சந்தான் லோகோ கோ சந்தான் தோ.
0: மாறதான் முடியும்.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹை. பிரபு
0: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க சப்பா.
1: யேசு கோ உன் லோகோ கோ ஆசீர்வாத் தேனா சாஹியே ஜோ வியாபார் கர்த்தே ஹை.
0: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
1: வியாபார் கர்னே வாலே லோகோ கோ ஆசீர்வாத் தே.
0: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க.
1: துமே உன் லோகோ கோ கர் தேனா சாஹியே ஜோ பேகர் ஹை.
0: கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க.
1: ஆப்கோ லோகோ கோ முகத்மே மே சஃபல்தா திலானி ஹோகி.
0: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா.
1: படனே வாலே பச்சோ கோ சத்புத்தி தோ.
0: எங்கள் வாலியூர்லாம் செபிக்கினே சப்பா.
1: பிதா ஹமாரே சபி யுவாவோ கோ பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: திருப்பிள்ளையும் செபிக்கினே சப்பா.
1: பிதாஜி பச்சோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: பெரியவங்களும் செபிக்கினே சப்பா.
1: பிதாஜி வயஸ்கோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: யாரும் செபிக்காம இருக்கவே கூடாது சப்பா.
1: கோய் பி வியக்தி பிரார்த்தனா கே பினா நஹி ரஹனா சாஹியே.
0: நீர் அப்படி செய்யப்பதற்காக நன்றி சப்பா.
1: ஆப்கி தயாலுதா கே லியே யேசு கோ தன்யவாத்.
0: எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துறோம்.
1: ஹம் ஆப்கி பூரி பிரசம்சா கர்த்தே ஹை.
0: யேசு நாமத்துல தாழ்மையா கெஞ்சுற பிதாவே ஆமே.
1: பிதா ஹம் விநம்ரதா பூர்வக் யேசு கே நாம் பர் ஆப்சே விண்ணப்பம் கர்த்தே ஹை. ஆமீன்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: பிரபு துமே ஆசீர்வாத் தே.
0: நம்ம சேவத்தை கேட்டாரு.
1: உஸ்னே ஹமாரி பிரார்த்தனா சுனி.
0: கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: ஆசு போச்சோ.
2: நமது கஸ்டமர் கேர் எண், வாடிக்கை சேவை மைய எண், இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் நமது ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் கேட்கணும், அல்லது ஒரு ஜபக்குறிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒருவேளை காணிக்கை அனுப்ப வேண்டும் நினைக்கலாம், பத்திரிகை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அது டிவி ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம், இதை போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எண்ணை உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 81 44 77 77 96 குறிச்சிட்டிங்களா? 81 44 77 77 96 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டவுடனே இயேசுவின் கரம் ஊழியங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பாக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீ எந்த தகவல் பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒருவர் பத்திரிக்கை குறித்து தெரியணுமா, அதற்குரிய நம்பரை அழுத்துங்க. அல்லது ஏதாவது காணிக்கை அனுப்ப ஒருவேளை கர்த்தர் உள்ளத்தில் ஏவினால் அதற்குரிய தகவல்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண்ணை நீங்கள் அழுத்தலாம். அல்லது ஒருவேளை

0: ஊழியங்கள் எந்தெந்த நேரத்தில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். வெப் டிவி, எஃப்எம் ரேடியோ போன்ற காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜபு குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கஸ்டமர் கேர் எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடிக்கை சேவை மைய எண் 81 44 77 77 96. இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ்.
7: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், தோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
8: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இலக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள், இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்துக் கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாம தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு, இதுக்குதான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும், இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம், ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம், ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வழுவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழியாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள். அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தாலும் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகா பெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னால நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்லுகிறதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவேன். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலும் சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதை எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நடத்தி எதிர்பார்க்க போகிறார் தெரியும். என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்கிட்ட வந்து அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும், எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பள்ளிகளுக்கூடாக நீங்க கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும் என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசரிக்கும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறதான் பாருங்க. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு உரதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்கு உரதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவறுக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளிலே அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னைக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டாருன்னா எல்லா கணக்கையும் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கஷ்டப்பட்டு கட்டின பத்தியா
எல்லாம் சத்ருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடித்து இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான் உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, காலங்கள் தானே, இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கல, இன்னொரு ஒரு காலம் பார்க்க மனந்திருப்பதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா போ, இல்லை இல்லை, ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராக தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போடுக்கு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாத அளவிருக்கா, அதாவது ஓரளவு இடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் வந்து இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த, அதாவது அந்த அந்த அந்த ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுங்க, திரும்ப நம்ம வந்து அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தா என்ன செய்யறான் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத எல்லாத்தையும் அப்படி வந்து தனித்தனியா சிதற பண்ணக்கூடிய அளவு இருக்கா. நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் வந்து எல்லா பூச்சிக்குரிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பார். அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க வந்து பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராக தேவருக்குன்னு வயிறாக எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்போ வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இல்லைக்கு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தால்தான் சத்ருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக, உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால், உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க, நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை பண்ணிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகைக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றியதான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படிதான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை, எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராக தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராக தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜென்ரேஷன், உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள், இப்போ உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியாக காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெண்டு பேர் போய் நிற்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழி நீங்க வரவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற இன்னொரு ஆள் வந்துடும்.
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி விழுவாரா, மதிய எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சகோதரர் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னார். எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பற்றி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது, எதிலே விழிப்பு இருக்க வேண்டும், உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராக தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இழறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றான். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா, உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் அந்த காரியத்தை சரியாக செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனா போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், அந்த அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றிதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ வந்து சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்களில் நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனால் எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயும், அது அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக்கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் வரும். எதை எதெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை எதெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவை எவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வசாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க கூடாது. ஒரு ஜபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாவது ஒரு காரியம் தானங்க. இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது.
அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்களில் லண்டன் மகாநகரத்தில் ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து அநேக விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்போ தான் வந்து தார் சாலை போடுறாங்க, அந்த நாட்களில் வந்து சிமெண்ட் கற்களை வச்சு தான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அது வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே வரான், அதாவது அந்த ஸ்ட்ரீட் முழுசும் வந்து அவன் முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அதாவது அந்த அந்த அதாவது அந்த அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்துக்கொண்டே வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 ஆயிடுச்சு, இருட்டி போக போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறேன் 6:30 ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எப்போ எவ்வளோ நேரம் போய் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக்கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த ரெண்டு வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும் மொத்தம் 3 பேரும் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் வந்து பஸ் எல்லாம் கிடையாது, அந்த நாட்களில் வந்து அதாவது இந்த இது இந்த சேரட்டை வச்சு தான் போவாங்க, குதிரையை பூட்டியிருக்கக்கூடிய வண்டியில் தான் அவங்க வந்து கடந்து போகிறது வழக்கு. இந்த மனிதன் ஒரு நள்ளிரவு நேரம் அவசர அவசரமாக அங்கிருந்து அழைப்பு வர ஆரம்பித்ததுனால வேறு வழி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகளில் இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி சேரட்டை பூட்டி தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரட்டை ஓடி போறாரு. போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம், இந்த வழியை தான் போகணும். அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா போகக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது, வேகமாக போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளோதான், அப்படி வந்து குதிரை அப்படி பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டாங்க. மற்ற ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது எங்களை பற்றியதான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ரெண்டு பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறைமைகளின் ஊடாக கடந்து போனாங்க. சொந்த பந்தங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த ஒரே ஒரு வாலிபுல தான் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளையை ஏமாற்றி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் தன்வசமாக்கி போனார். இவளோ இப்பொழுது நடுத்தருவிலே விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் பெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சான். இப்போ இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த அதாவது அந்த அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்தில் எந்த விதமான சேதம் இல்லாமல் வைப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து செய்வேன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவில் கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவு காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்கிறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன்

எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி. எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு சின்ன பட்டணத்திற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான். எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால், அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாமல் செஞ்சா தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல. அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாக விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நீங்க செய்யும் அந்த ரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்த எல்லா விதமான மக்கள் இருக்கிறார். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜபிக்காதிருக்கக்கூடிய ஒரு ஜபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காக மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு. ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டானார். இல்லைங்க, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு இல்லை இல்லை, அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்களும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்து நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க. அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கிவிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நிர்விசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லா இருங்க. அந்தந்த காலங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்துல கர்த்தர் என்ன ஒரு எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடுங்க. இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன் இல்லை இல்லை, அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இதுல ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, சில நேரங்களில் இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நேரத்தை நீ விட்டுட்டீங்கன்னா இந்த காரியத்தை பெறுகிறதுக்கு அநேகம் விதமான சந்ததிகள் பின்னால் நிற்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதுகிற சுவிசேஷத்தில் அதில் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணியத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பான். கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இவ்வளவு தள்ளாத வயதுக்குள்ள போயிட்டேன், இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால் முடியல. இளமையான ஒரு வாழ்க்கைன்னா அது வேற, ஆனால் முதுமை வர வர வர வர நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சது. போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளையும் நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களையும் ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்தினுக்கு நான் கடந்து

வளர்ந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையை கண்ண போடனா போதும், பரலோகத்தில் போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்போ கர்த்தர் இந்த மனுஷனும் அப்படி தான் ஜெபம் பண்ணிருப்பார். என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஆரம்பித்தாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், தேவனுடைய ரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார், தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசில் வருவார், தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கர்த்தராக தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பனா, இன்னைக்காச்சும் கர்த்தராக தேவனுடைய அந்த மகிமையை என்னுடைய கண்கள் பார்க்குமா, இன்றைக்காகவும் என்னை ஆண்டவராக தேவன் சமாதானத்தோடு கூட தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா. ஒவ்வொரு முறையும் ஏங்கி ஏங்கி ஏங்கி அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்து கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் தள்ளாத வயதில் உள்ளவரால் வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உழவுகிறார். இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்களில் பார்ப்பனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகளில் அந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்தில் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான், இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். எப்படி பாருங்க, அது எப்படி, யாருமே சொல்லலை இவர்தான் ரட்சகர்னு சொல்லலை, இவர்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி யாருமே சொல்லலை. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மேசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்கின்றார், இதோ உம்முடைய ரட்சணத்தினுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள், வேத புஸ்தகத்துல என்ன காரியத்தை பார்க்க வேண்டும், கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா, ஜபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜபம் பண்ணக்கூடிய வேலையில நீங்க தப்பா ஜெபம் பண்ணிக்கலாம், ரைட்டா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துடுவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மனுஷன் கர்த்தராக தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பி, இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும், என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன் அல்லவா, நான் பார்த்துட்டேன், என்னை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு கூட எனக்கு தெரியல, என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு கூட தெரியல, எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறாரு கூட தெரியல. காரணம் என்ன, உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறது மாதிரி, எவன் எவனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவன் எவனை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராகிய தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றிதான எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை இதோ நான் வரக்கூடிய மேசியாவியனுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஆலோசனை தரும்படிக்கால் நமக்கு பக்கத்துலாம் வராது. சில நேரங்களில் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துலாம் உட்கார்ந்துருப்பார் எனக்கு தெரியாது, நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராக தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது.
இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கும். எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் எங்கூட தான் இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கிவிடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில வருகிறது உண்டானால் சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினால் விசாரிக்கும்படிக்காக பவுல கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர் தருதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவர திருமித்தம் பவுல கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே கப்பல்ல அவங்க வந்து பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றார், நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களை நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சோம், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்து கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விழாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில் வரணும், இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்கு கடவுது என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட? இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் எவைகளையும் பற்றிதான பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இந்த தெளிவு இல்லாம போகும்போதா நிறைய நேரங்கள்ல கலக்கும், நிறைய நேரங்கள் எதிர்காலத்தை பற்றிதான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க ஏன் காலத்தை பத்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவினுடைய காலங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கின்ற அந்த ஊரிலே காணப்படக்கூடிய விதவியினுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் இழந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்சத்திமித்தம் இழந்து போகக்கூடியவள விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தரம் கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலையும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடிய வரைக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்தில், அநேக விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சு, அவ்வளவுதான். இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது உண்டானால் விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம்
நான்காவது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து 2 பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பத்தி பேசுகிறாரு, 2 கர்த்தர் தன்னுடைய பார்வையை பத்தி பேசுகிறார். கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்கறாங்க. எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி பார்க்கறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கற பாருங்க. இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அப்ப இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும்? அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்துலதான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால் டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சென்று விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால், வயது சேர்ந்து விருத்தாப்பியமாக நீங்க மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்து உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் வந்து அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லலாம் வந்து அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள், இந்த நாள் நமக்கு வந்து மீண்டும் வராதுப்பா, இது இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை வாங்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், வாலிபம் என்கின்ற வயது எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு இது. இப்போ நீ பேசுகிற வார்த்தை, இது வயசு ஆன ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க. கடவுள் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி யார் சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்போ வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லயே நான் வந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பிறகு வாலிபனாக வளர்ந்தேன், எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன். நான் உன்னை பார்த்து சொன்னேன், இல்லை இல்லை, நமக்கு தருணமும் நேரம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லைப்பா இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புஸ்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். காலமே கொடுக்கப்படல, நேரமே கொடுக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாம செய்ய வேண்டிய காலம் எது? உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் எது? நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கிற? வயல்லாம் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை, முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் எது? நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது, அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால், உங்களாலும் என்னாலும் ஒரு வினாடி கூட அசைவின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க.
ஊழியத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராக தேவன் அபிஷேகப்படுத்தினாரோ, எவன் எவனை கர்த்தராக தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழிய செய்ய வேண்டியது இந்த காலம், ஆனால் இந்த காலத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும் யோசிப்பாரு, என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய வயிற்றுக்கு தேவையான, பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்கிறோம். இது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்களும் நானும் உழைக்கிறோமே தவிர, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தை எவ்வளவு எவ்வளவு நீங்களும் நானும் வீணடிக்கிறோம் பாரு. ஒரு நாள் வரும், நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு நாள் கணக்கு சொல்லும். நான் என் பிள்ளைய நான் வந்து பார்க்கறதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளவு விதமான வேலையை செஞ்சு அதெல்லாம் நமக்கு எடுபடுறது. கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்கிறதுதான் இவ்வளவு இரவு பகல் பாராமல் சம்பாதிக்க ஆரம்பித்தேன், எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால் நான் வந்து அதாவது அநேக விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச, நான் உன் கையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன, என்ன காரியத்தை செஞ்ச, எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க. ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால், இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும். காலாட்களோட ஓடும் போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால், குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால், வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. காலங்களை, அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும், என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றியதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால், பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க. எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்கார்ந்து யோசிப்பாரு. எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். என் பிள்ளைக்கு எனக்கு உண்டான, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன் இப்பவே உட்காந்து நம்ம ஆரஞ்சு பார்க்கணும். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும்? இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும்? இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும்? இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு யோசிப்பாரு. நீங்கள் இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க உண்மைதான், கரெக்ட். ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறு உலகத்துக்கு உண்டான பொக்கிஷன் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால், அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் செய்யுங்க, ஜபிக்க வேண்டிய காலங்களை ஜபிங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்துல ஃபாஸ்டிங் இருங்க, கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்ப கர்த்தர் தந்திருக்கிறார் அந்தந்த காரியங்களில் முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 7:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க, அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங் பார்வையா போச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கறது இல்ல, அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துருவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீங்க வந்து டிரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லையாங்க, டிரெஸ்ஸிங் கூட நீங்க சரியா போடுங்க, அவன் ஒரு ஆபாசமான ஆடை அணிஞ்சு வந்துட்டு இவன் போய் மற்ற மக்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான், என்ன சொல்லுவா? உங்களுடைய டிரெஸ்ஸிங் கோட் சரியில்லையே, நீங்க கர்த்தராக தேவனுடைய மனுஷன் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழலையே. கர்த்தர் சொல்லுகின்றால், முதல் காரியம், உனக்குள் இருக்கக்கூடிய குறைவுகளை நீ பார்க்க நீ பிரயாசப்படும். உன் கண்ணில் கிடக்கிறது என்னது? ஒரு துரும்பு இல்ல, கண்ணில் கிடக்கிறது பெரிய உத்தரம் கிடக்கு. பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டு மற்றவனை நீயும் நானும் குறை பேசுகிறது எப்படி? இன்னைக்கு யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே
அதுல நிறைய விதமான சேனல்கள்ல சில பேர் வந்து ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதே அப்படியே வந்து சேனல்ல ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. எந்த இந்த ஊழியக்காரன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் பேசுற தப்பு, இந்த ஒரு காரியம் குறைவு, இவன் இவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் தப்பு, இவன் கண்ட தரிசன தப்பு, இதையே ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பாரியா, முதல்ல உனக்கு என்னென்ன விதமான தடை உன் வாழ்க்கையில் இருக்கு, நீ மற்றவனை நீ நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பதாக உனக்குள் காண்பிக்கப்படக்கூடிய குறை என்ன, உனக்குள்